வணக்கம் நேயர்களே, இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஸ்த மாதம் 21 நாள், திருவள்ளுவராண்டு 2057 வைகாசி மாதம் 28 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 11 தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் ஒளிபரப்பு துவங்குகிறது. நிலையத்தில் நேரம் காலை 5 மணி 56 நிமிடம்.

அறச்செயல் என்பது யாதென்றால், எந்த ஓர் உயிரையும் கொல்லாத செயலை. கொல்லும் செயல் பிற தீவினைகளை எல்லாம் கொண்டு வரும்.

நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 கால்நடை நமக்கு தோழனம்மா, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி, இன்று பங்கேற்கும் மழலை ஏ சிவா, 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள்மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம் இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சார்கள், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள், 8:05 பொன்னியின் புதுப்புனல், இது அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நிரலை நிகழ்ச்சி, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் இணைந்து வழங்கும் சிந்தனை சிறகுகள், வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள், 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குகிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:00

0: தருமபுரி சங்கர் ஸ்கான்ஸின் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவ திருக்குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். 9:05 வானொலியில் வசந்தம். இந்த நிகழ்ச்சியில் நம்பிக்கை நட்சத்திரம், இளம் தொழில் முனைவோர் எம் திருமால் அவர்கள் பங்குபெறும் நேரலை. 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். 10:05 நீங்கள் கேட்டவை, இது கட்சவியில் உங்கள் குரலில் உங்கள் விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மருத்துவ மலர். இந்த நிகழ்ச்சியில் மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். 12:50 திரையிசை, தொடர்ந்து சூழல் காப்போம் மற்றும் மெல்லிசை. 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2 மணிக்கு விவசாய அரங்கம். இந்த நிகழ்ச்சியில் உடல் நலனுக்கு ஏற்ற உணவு வகைகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வளத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தர பாண்டியன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பன்மொழி பாடல்கள். 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். 5 மணிக்கு மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 பாட்டுதான். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ். தருமபுரி ஜே என் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். 7:25 வயல்வெளி. இந்த நிகழ்ச்சியில் கோழி வளர்ப்போம் வாழ்வை காப்போம். வானொலி பள்ளி நிறைவு விழா வானொலி தொகுப்பு கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சி நிரல். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக.
1: This is Akashvani. The news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi will chair the 11th Governing Council meeting of Niti Aayog at Rashtrapati Bhavan Cultural Centre in New Delhi today. In line with the Prime Minister's vision of Team India for a Viksit Bharat, this year's theme, Inclusive Human Development for Viksit Bharat at 2047, focuses on the well-being and development of every Indian, regardless of age, region, gender or socio-economic background. The Governing Council meeting will deliberate on the approach to realize this vision and translate it into concrete, measurable outcomes for every citizen across the country. This Governing Council meeting will bring together chief ministers and lieutenant governors to discuss the inclusive human development framework. Prime Minister Narendra Modi has said aspirations of 140 crore citizens of the country will definitely be fulfilled. He said that National Democratic Alliance, NDA, has always strengthened the nation's trust. Mr. Modi was addressing the NDA conclave at Bharat Mandapam in New Delhi yesterday evening. He said the people of the country entrusted the NDA government with their trust after the betrayal of the Congress. He said the rising sun of hope in 2014 has today transformed into a ray of renewed confidence. He said for the first time, the people of the country have seen that when a government is run with the right intention, the development also takes place at a rapid pace.
2: Bharat ke logon ne pehli baar ye dekha hai ki jab sahi niyat se sarkar chalti hai to tez gati se vikas bhi hota hai. NDA sarkar ke in 12 varshon mein 25 करोड़ से ज्यादा लोगों का गरीबी से बाहर निकलना ये दिखाता है कि हमारी नीतियां सही हैं, हमारी दिशा सही है. ये सफलता आज देश के हर उस व्यक्ति को एक भरोसा देती है कि एक न एक दिन उसके सपने भी पूरे होंगे.
1: In his address, Mr. Modi said that at a time when the economies of major countries around the world are struggling, India has still achieved a growth rate of 7.7% in 2025-2026. BJP President Nitin Naveen

0: Mr. Naveen said, under Prime Minister Modi's leadership, India is moving forward towards the vision of Viksit Bharat. He added that the Prime Minister's guiding mantra of Sabka Saath, Sabka Vikas, Sabka Vishwas, Sabka Prayas has connected people across the country. Prime Minister Narendra Modi has expressed gratitude to Italian Prime Minister Giorgia Meloni, Malaysian Prime Minister Anwar Ibrahim, German Federal Chancellor Friedrich Merz, Canadian Prime Minister Mark Carney and Prime Minister of Israel Benjamin Netanyahu for their warm wishes and messages. In a social media post, Mr. Modi thanked his Italian counterpart Giorgia Meloni for her warm wishes. In another post, the Prime Minister thanked Malaysian Prime Minister Anwar Ibrahim for his warm wishes and kind words. He also thanked German Chancellor Friedrich Merz for his warm words. Meanwhile, US President Donald Trump has described Prime Minister Narendra Modi as a great one. In a social media post, President Trump said, Mr. Modi is a strong, healthy and wise man and will have many years of greatness and success ahead of him. External Affairs Minister Dr. S. Jaishankar met Bulgaria's Prime Minister Rumen Radev in Sofia yesterday. Dr. Jaishankar highlighted India's robust bilateral ties, recent opportunities created by the strengthening India-Bulgaria strategic partnership, and the imperative for closer bilateral cooperation to de-risk and diversify in an increasingly volatile world. In a social media post, he said they discussed deepening collaboration in trade and investment, pharma, semiconductors, AI, space, defense, mobility, tourism, and creative entertainment industry. The External Affairs Minister will visit Finland today to attend the 14th edition of the Kultaranta Talks. And that is the end of this news bulletin.
1: இலையத்தில் நேரம் 6 மணி 10 நிமிடம்
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: வாழ்க்கை என்பது சின்ன சின்ன விஷயங்களாலான பெரிய விஷயம். சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருப்பவர்கள்தான் பெரிய சாதனைகளை செய்ய முடியும். நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும், எந்த நாட்டு கலாச்சாரத்தில் இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அமரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நாற்காலி இழுக்கும் சத்தம் வராமல் இருக்க வேண்டும் என்பதில் ஐரோப்பியர்கள் கவனமாக இருக்கின்றனர். ஐரோப்பியர்கள் நாம் நாற்காலியை இழுத்து ஏற்படுத்தும் சத்தத்தை நமது அலட்சியம் அசிரத்தை என்கின்றனர். உளவியலும் இதனை உறுதிப்படுத்துகின்றது. இனி எங்கு அமரும் போதும் எழும்போதும் நாற்காலிகளின் சத்தம் வராமல் அமர்வதையும் எழுவதையும் உறுதிப்படுத்துவோம். ஒரு வீடு எப்படிப்பட்ட வீடு, அங்கு உள்ளவர்களின் மனநிலை என்ன போன்றவற்றை உடனடியாக அறிவதற்கு அந்த வீட்டு உறுப்பினர்கள் தங்கள் வீட்டின் வாயில் ஓரத்தில் தங்கள் காலணிகளை எவ்வாறு வைத்திருக்கின்றனர் என்பதன் மூலமாக அறிவதை ஓர் உத்தியாக வைத்துள்ளனர். காலணிகளை சீராக ஒழுங்காக அடுக்கி வைக்கும் மரபை பின்பற்றினால் அவர்கள் மற்ற விஷயங்களையும் ஒழுங்காக நேர்த்தியாக செய்வர் என நம்பப்படுகிறது. ஐரோப்பியர்களுடன் ஜப்பானியருடன் இணைந்து வேலை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் வாழ்க்கைக்கு என்றென்றும் பயன்படுபவை. ஓர் இடம் நமக்கு எப்படி தரப்பட்டதோ அப்படியே அவர்களுக்கு மீண்டும் தரப்பட வேண்டும் என்பதில் ஜப்பானியர்கள் மிக மிக கவனமாக உள்ளனர். தங்கும் விடுதியின் அறையில் இருந்து கிளம்புவதற்கு முன் அந்த அறையை சுத்தம் செய்த ஜப்பான் நண்பரை பார்த்தபோது எங்கள் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. தெருவில் உள்ள நாய்களுக்காக இலையில் சிறிது மீதி உணவை வைப்பது எங்கள் மரபு என்று நாங்கள் கூறிய போது, நீங்கள் உங்கள் செல்லப்பிராணிகளுக்கும் தெருநாய்களுக்கும் எச்சில் உணவைதான் வைப்பீர்களா என கேட்ட ஜப்பான் நண்பருக்கு கூறுவதற்கு எங்களிடம் பதில் எதுவுமே இல்லை. எந்த பொருளையும் தூக்கி எறியாமல் மறு சுழற்சி உணர்வுடன் பயன்படுத்தும் வழக்கம் ஜப்பானியரிடம் உண்டு. எந்த ஒரு செயலுக்கும் சிறந்த திட்டமிடுதலை ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் பின்பற்றுகின்றனர். கிழிந்த ஆடைகளை தைத்து பயன்படுத்தும் வழக்கம்

0: இன்றும் ஜப்பானியரிடம் உள்ளது. ஜப்பானியர்கள் பையில் ஊசியும் நூலும் புத்தகங்களும் கண்டிப்பாக இருக்கின்றன. தொழில்நுட்பம் மிகுந்த நாடான ஜப்பானில் காத்து கொண்டிருக்கும் நேரங்களை மொபைலில் செலவழிக்காமல் புத்தகங்களை படிப்பதில் செலவழிக்கின்றனர். ஜப்பானில் டாய்லெட்டிலும் கூட படிக்கும் வசதி உள்ளது. இன்று எரிபொருள் சிக்கனம் குறித்து நாம் அதிக அளவில் பேசுகிறோம். மகாத்மா காந்தியடிகள் இயற்கை மருத்துவம் குறித்து பேசும்போது அடுப்பில்லாத சமையல், சூரிய ஒளி சமையல், இயற்கை உணவு குறித்து அதிகம் பேசியிருக்கிறார். இது குறித்து அதிகம் நாம் அறிய ஆரோக்கிய திறவுகோள் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் எழுதிய நூலை படிக்க வேண்டும். ஆங்கிலம் அறிந்த ஜப்பானியர்கள் இந்தியாவில் வாங்கும் புத்தகங்களில் முதல் புத்தகமாக மகாத்மா காந்தியடிகளின் ஆரோக்கிய திறவுகோள் கீ டு ஹெல்த் என்ற புத்தகம் உள்ளது. நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை நம்மிடமிருந்து கற்றுக்கொண்டு வெளிநாட்டவர் செல்லும் போது அவர்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை நாமும் கற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். வாழ்க்கை என்பதே தொடர் கற்றல்தானே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. நேர்களை நாம் இணைகிறோம், இது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதல் பாடல் இசைஞானி இளையராஜா பாடியிருக்கக்கூடிய அம்மா ஜனனி என துவங்கும் பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேர்களே, இன்று காலை 6:55 தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மடலை மொழி பங்கிருக்கும் மரளை ஏ சிவா.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
0: ஆறு மணி 25 நிமிடம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பெட்டி சத்யா பாடியிருக்கக்கூடிய கர்த்தாவே என துவங்கும் பாடல்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: ட்ரிபிள் எஸ் தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் சைக்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள் எஸ் ஜுவல் பாரடைஸ் பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
2: நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய ஆதாரமே என துவங்கும் பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. நேரம் காலை 6:35.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். பூச்சிகளை கவரும் பொறி பயிர்கள், இதை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும். இன்றைய காலகட்டத்தில் பூச்சிகளினுடைய பெருக்கம் அதிகரித்து உள்ளது. எனவே அவற்றை அழிப்பதை விட கட்டுப்படுத்திடவும், முக்கிய பயிரை அதிகமாக தாக்காதவாறு அவற்றை குழப்பி அலைய விடுவதில் இந்த பொறி பயிர்கள் முக்கிய பங்கு உள்ளது. வீடுகளில் எலியை பிடிக்க கருவாட்டு பொறி வைப்பது போல பூச்சிகளை கவர இந்த பொறி பயிர் அவசியமாகும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறையில் வரப்பு பயிர், ஊடு பயிர், சால் பயிர் போன்ற பொறி பயிராகும். இதனால் பூச்சிகளினுடைய நடமாட்டத்தை குறைப்பதுடன் இனப்பெருக்கமும் கணிசமாக குறையும். அது முட்டையிட ஏதுவாக இலை பகுதி இல்லாத காரணமாக இனப்பெருக்கம் குறையும். ஒரே பயிரை தொடர்ந்து வயலில் பயிரிட்டால் கடந்த பருவத்தில் உள்ள புழு பூச்சி, கூண்டு புழு, பருவ பூச்சிகள் எளிதாக தாக்கும். என்ன மருந்து தெளித்தாலும் கட்டுப்படுத்த இயலாது. ஆனால் பல்வேறு பயிர்கள், பூக்கும் செடிகள், அழகான மலர்கள் ஆகியவற்றை சேர்த்து பயிரிட்டால் பூச்சிகள் தங்களுடைய தீனியை தேடி போவதில்லை, ஒருவித குழப்பம் ஏற்படுவதனால் முக்கிய பயிர் தாக்குதல் குறையும். என்னென்ன பயிர்கள் சேர்த்து பயிர்களாம்? பருத்தி, வெண்டை, தக்காளி, சாமந்தி, துளசி பூ, இதெல்லாம். மிளகாயில் தட்டைப்பயிறு, சோளம், நெல்லில் தட்டைப்பயிறு, இதெல்லாம் சேர்த்து பயிரிடலாம். எடுத்துக்காட்டாக சில பொறி பயிர்கள். தக்காளியில் பழத்துளைப்பானை கட்டுப்படுத்த மேரிகோல்டு, வெள்ளரி சாகுபடி செய்யலாம். பருத்தியில் காய்ப்புழுவை கட்டுப்படுத்த வெண்டை பயிரிடலாம். முட்டைக்கோஸில் காலிஃப்ளவர் பயிரில் அந்துப்பூச்சிகளை கவர எல் பயிரிடலாம். நிலக்கடலையில் கம்பளி பூச்சிகளை கவர ஆமணக்கு, சூரியகாந்தி, இதெல்லாம் பயிரிடலாம். இந்த பொறி பயிரினால் என்னென்ன நன்மை? முக்கிய பயிரில் பூச்சி

தாக்குதல் குறையும், மருந்தடிப்பு செலவு குறையும், பொறிப்பயிர் பயிரிட அதனுடைய இலைத்தலைகள் நிலத்தில் வீழ்ந்து மக்கி உரமாகும், கூடுதலான வருமானம் கூட கிடைக்கும். இந்த பயிரெல்லாம் காக்க ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளணும். அடுத்து இந்த செடிமுருங்கை சாகுபடியில் விதை பரிசோதனை அவசியம், இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். முருங்கை ஒரு கோடைக்கால பயிர், இது வெப்பமண்டல பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது, மேலும் வறட்சியை தாங்கி வளருவதுடன் அதிக விளைச்சலும் கொடுக்கக்கூடியது. பூக்கும் தருணத்தில் மழை இருந்தால் விளைச்சல் மிகவும் பாதிக்கப்படும். இப்பயிருக்கு நல்ல வளமான வடிகால் வசதியும் மணல் கலந்த செம்மண் அல்லது கரிசல் மண்ணிலும் சாகுபடிக்கு ஏற்றது. முருங்கை இரண்டு முறையில் பயிர் பெருக்கம் செய்யப்படுகிறது. பல்லாண்டு முருங்கை தண்டு போத்து மூலமாகவும், செடி முருங்கை விதைகள் மூலமாகவும் பயிர் பெருக்கம் செய்யப்படுகிறது. செடி முருங்கை கோடைக்காலத்தில் பூப்பதற்கு ஏற்ப செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் பயிரிடுவது நல்லது. மேலும் ஜூலை மாதத்தில் விதைகளை நடவு செய்யலாம். செடி முருங்கையில் நன்கு முற்றிய காய்களை அறுவடை செய்து காய வைத்து விதைகளை பிரித்தெடுக்கணும். தரமான விதைகளை தேர்வு செய்து சுமார் 15 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள மக்கும் பைகளில் விதைத்து நாற்றுகளாக வளர்த்து ஒரு மாதம் முடிந்த பின்பு நடவினை மேற்கொள்ளலாம். வழக்கமான நீர் மேலாண்மை, களை மேலாண்மை, உர மேலாண்மை, பயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளணும். செடிகள் 60 சென்டிமீட்டர் உயரம் நடவு செய்த 3வது மாதத்தில் வளர்ந்தவுடன் துளிர் நுனி கிள்ளி விடணும். இவ்வாறு செய்வதால் பக்க கிளைகள் தோன்றி அதிக காய்கள் உற்பத்தியாகும். தேவைப்பட்டால் மறுமுறையும் 4 அடி உயரத்தில் நுனிகளை கிள்ளி விடலாம். நடவு செய்த 3 முதல் 4 மாதங்கள் வரைக்கும் அல்லது கிளைகள் படர்ந்து நெல்லல் அதிகரிக்கும் வரை குறுகிய கால பயிர்களான தட்டைப்பயிர், உளுந்து, பாசிப்பயிர், வெண்டை, கீரை மற்றும் வெங்காயம் போன்ற பயிர்களை ஊடு பயிராக சாகுபடி செய்யலாம். செடி முருங்கை விதைத்த 6 மாதம் அறுவடைக்கு வரும். மேலும் அறுவடை பருவம் 2 முதல் 3 மாதங்கள் வரைக்கும் நீடிக்கும். காய்களை 3 அல்லது 4 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்யலாம். செடி முருங்கை விதைகளை விதைப்பதற்கு முன்னர் முளைப்பு திறன் பரிசோதனை செய்து விதைப்பது அவசியம். இந்த செடி முருங்கையுடைய விதைகளை ஆய்வு 80 ரூபா கட்டணத்தை செலுத்தி விதை பரிசோதனை செய்து விதைப்பது நல்லது. இந்த பயிர் மேம்பாட்டில் நானோ தொழில்நுட்பத்தினுடைய பங்கு, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். உலக மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் உணவுப் பொருட்களின் தேவை பெருமளவில் உயர்ந்து வருகிறது. அதே நேரத்தில் காலநிலை மாற்றம், மண்வள குறைபாடு, நீர் பற்றாக்குறை, பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் போன்ற சவால்கள் வேளாண் உற்பத்தியை பாதிக்கின்றன. இந்நிலையில் அதிக மகசூல், சிறந்த தரம், சுற்றுச்சூழலுக்கு உகந்த வேளாண்மையை உருவாக்க நவீன தொழில்நுட்பங்கள் தேவைப்படுகின்றன. அவற்றில் மிக முக்கியமான ஒன்றாக நானோ அறிவியல் மற்றும் நானோ தொழில்நுட்பம் விளங்குகிறது. நானோ தொழில்நுட்பம் என்பது 1 முதல் 100 நானோமீட்டர் அளவிலான துகள்களை பயன்படுத்தி புதிய பயன்பாடுகளை உருவாக்கும் அறிவியல் துறையாகும். இந்த நுண்ணிய துகள்கள் தாவரங்களின் எளிதில் தொடர்பு கொண்டு ஊட்டச்சத்து மேலாண்மை, நோய் கட்டுப்பாடு, மரபணு மேம்பாடு மற்றும் மகசூல் உயர்வு போன்ற பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகின்றன. நானோ உரங்கள் பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை திறமையாக வழங்குவதில் நானோ உரங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. வழக்கமாக உரங்களில் பெரும்பாலும் சத்துக்கள் கழிவாக மண்ணில் தங்கிவிடுகின்றன அல்லது நீரால் அடித்து செல்லப்படுகின்றன. ஆனால் நானோ உரங்கள் சத்துக்களை மெதுவாகவும் கட்டுப்படுத்தப்பட்ட முறைகளிலும் வெளியிடுகின்றன. இதனால் என்ன நன்மை? உர பயன்பாட்டு திறன் அதிகரிக்கிறது, உர செலவு குறையுது, சுற்றுச்சூழல் மாசுபாடு குறையுது, மகசூல் மற்றும் விளைபொருட்களின் தரம் மேம்படுகிறது. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட நானோ யூரியா உலகில் முதல் வணிக ரீதியான நானோ உரமாகும். இது நைட்ரஜன் பயன்பாட்டு திறனை அதிகரித்து வழக்கமாக யூரியாவின் பயன்பாட்டை குறைக்க உதவுகிறது. நானோ துகள் விதைகளினுடைய நீர் உறிஞ்சும் திறனை மேம்படுத்தி விரைவான மற்றும் ஒரே மாதிரியான முளைப்பை ஏற்படுத்துகின்றன. நானோ விதை நேர்த்தி தொழில்நுட்பம் விதை வீரியத்தை உயர்த்துகிறது. இதனால் என்ன பயன் பார்த்தோன்னா, அதிக முளைப்பு, வலுவான உயர் வளர்ச்சி, ஆரோக்கியமான நாற்றுகள், சீரான பயிர் நிலை நிறுத்துதல் இதெல்லாம் நடக்கிறது. துத்தநாகம் மற்றும் சிலிக்கான் நானோ துகள்கள் அரிசி, கோதுமை மற்றும் பயிர் வகைகளில் சிறந்த விளைவுகளை கொடுக்கிறது. நானோ துகள்கள் தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை திறனை அதிகரித்து குளோரோஃபில் உற்பத்தியை மேம்படுத்துகிறது. இதன் மூலம் தாவர வளர்ச்சி வேகமடைந்து அதிக உயிர் தொகை மற்றும் மகசூலம் கிடைக்கிறது. காலநிலை மாற்றத்தால் வறட்சி மற்றும் உப்புத்தன்மை போன்ற சூழல் அழுத்தங்கள் அதிகரித்து வருகின்றன. நானோ தொழில்நுட்பம் தாவரங்களுக்கு இத்தகைய அழுத்தங்களை தாங்கும் திறனை வழங்குகிறது. வறட்சிக்கு மேலாண்மைக்கு பயன்படுது, உப்புத்தன்மைக்கும் மேலாண்மை செய்யலாம். சோடிய நச்சுத்தன்மை குறைக்கிறது, ஊட்டச்சத்து சமநிலை

0: பராமரிப்பு, மகசூல் இழப்பு குறையிறது, சிலிக்கான் நானோ துகள்கள் நெல் மற்றும் கோதுமை வறட்சி மற்றும் உப்பு அழுத்தத்தை குறைப்பதில் மிக சிறந்த பலனை கொடுக்கிறது. பூச்சி நோய் மேலாண்மைக்கு எப்படி பயன்படுது? நோய் இழப்புகளுக்கு முக்கிய காரணியாக பூச்சி மற்றும் நோய்கள் முக்கியமானவை. நானோ பூச்சிக்கொல்லிகள் குறைந்த அளவில் அதிக செயல்திறனை கொண்டவை. இதில் வந்து ஸ்மார்ட் நானோ உரங்கள், நானோ அடிப்படையிலான ஜீன் திருத்தம், மேம்பட்ட நானோ உயிருணர்கள், காலநிலை மாற்றத்தை தாங்கும் பயிர்கள், நிலையான வேளாண்மை முறைகள் இதெல்லாம் கிடைக்குது. நானோ அறிவியல் மற்றும் நானோ தொழில்நுட்பம் வேளாண்மையில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. நானோ உரங்கள், நானோ பூச்சிக்கொல்லிகள், நானோ உயிர் காரணிகள் மற்றும் நானோ மரபணு தொழில்நுட்பங்கள் இதன் மூலம் பயிர் உற்பத்தி, தரம், சுற்றுச்சூழல், நிலைத்தன்மை ஆகியவை மேம்படுகிறது. உலக அளவில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதிலும் நானோ தொழில்நுட்பம் எதிர்கால வேளாண்மையில முக்கிய கருவியாக விளங்குகிறது.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்கினார் பி சின்னசாமி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: நேர்களே, பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள் நேர்களே.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் நோக்கில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது இந்த ஆண்டு நித்தி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். வயது, பிராந்தியம், பாலினம் அல்லது சமூக பொருளாதார பின்னணி பேதம் இல்லாமல் அனைவரது நல்வாழ்விலும் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இந்நோக்கத்தை அடைவதற்கான அணுகுமுறை குறித்து இந்த ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. நாட்டில் தொழில் முனைவை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டை அதிகரித்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், சுகாதாரம், ஊட்டச்சத்து, நலவாழ்வு ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டின் பரிந்துரைகள் குறித்து இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து மண்டலங்களிலும் இரவு நேர ரோந்து பணிக்காக 125 வாகனங்களின் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பணிக்காக 500 மேற்பட்ட பொறியாளர்கள், களப்பணியாளர்கள் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்தடை குறித்து பெறப்படும் புகார்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த 10 சில பகுதிகளில் ஒரே மாதிரியான மின்தடை சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதால் அவற்றின் பின்னணி குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் காற்றாலை மின் உற்பத்தி குறைந்த காரணத்தால் அதிக பயன்பாடு உள்ள நேரங்களில் சில இடங்களில் தற்காலிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினாா்.

0: எனினும் மாநிலத்தில் போதுமான மின் உற்பத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின் விநியோக பிரச்சினைகள் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினைகளால் ஏற்பட்டதாகவும் மின் பற்றாக்குறையால் ஏற்படவில்லை என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12 பொதுத் தேர்வில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கி அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், மாணவர்கள் எந்த பாடப்பிரிவுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துமாறு ஆசிரியர்களை அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்களுக்கு ஊக்கமுடைய வார்த்தைகளையும் நேர்மறையான கருத்துகளையும் தெரிவிக்க வேண்டும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். மாணவர்கள் ஆசிரியர்களை மதித்து நன்றாக கல்வி கற்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தினார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனியில் இன்று நடைபெறவுள்ளது. அவரது உடல் சொந்த ஊரான தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 3 மணிக்கு மேல் அன்னாரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மறைந்த பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதை அடுத்து அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட டிஐஜி திரு சசிமோகன் நேற்று ஆய்வு செய்ததாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் செயற்கை முகாம்கள் மூலம் தொழில் பழகுனர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தில் அந்தந்த அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலமாக 3 செயற்கை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணிகளில் சேர்வதற்கு பல்வேறு சலுகைகளும் மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தில் உதவித்தொகையுடன் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுவதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் துறையில் வேலைவாய்ப்புகளை பெற முடிகிறது. பயிற்சி காலத்தில் அரசு மற்றும் பயிற்சி அளிக்கும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து 10,000 முதல் 20,000 வரை தொழில் பழகுனர் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இந்த முகாம் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததென்று இப்பயிற்சியில் பங்கேற்றுள்ள பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் சாதனா, நான் நாமக்கல்ல இருந்து வரேன். வள்ளிபுரத்துல கவர்மெண்ட் ஐடி இருக்கு. அங்க வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் வந்து முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஐடிஏல பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் மேலா வந்து போட்டிருக்காங்க. கம்பெனில வந்து செலக்ட் ஆகி நல்ல ஒரு அப்ரெண்டிஸ் வந்து 1 முடிச்சுட்டு ஜாப் வந்து போலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
4: என்னுடைய பெயர் வந்து கே லங்கேஸ்வரி, கொல்லிமலை
5: கவர்மெண்ட் ஐடிஐல இருந்து வந்திருக்கோம். நான் வந்து ஸ்விங் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நாமக்கல் ஐடிஐக்கு வந்து கம்பெனி அப்ரெண்டிஸ் போனோம். 9,000 சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
0: இருவரி செய்திகள். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்று ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100 விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்குவங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு

0: படித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட் அருகே காவல்துறை அதிகாரி போல போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோகத் திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 6:55.
2: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை சுபமுகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி பொருட்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தருமபுரி மற்றும் பர்கூர்.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: இன்றைய பிறந்தநாள் மற்றும் மனநாள் காரும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
5: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
4: சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
6: வணக்கம் நேர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வீரக்கல் பனங்காட்டூர் பள்ளி குழந்தை ஏ சிவா. வணக்கம் சிவா.
7: வணக்கம் சார்.
6: சிவா எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்குங்க சார்.
6: நல்லா அழகா வந்திருக்கீங்க, கையில வாட்ச் எல்லாம் கட்டுறீங்க, எரிச்சா இருக்கு. யார் வாங்கி கொடுத்தா அந்த வாட்ச்?
7: பவித்ரத்தான் சார்.
6: அப்படியா, எதுக்காக வாங்கி கொடுத்தாங்க உனக்கு வாட்ச் பவித்ரக்கா?
7: தேர் பார்க்க போகும்போது வாங்கி தந்துச்சுங்க சார் எங்க அத்தை.
6: அட பரவாயில்ல, நல்லா இருக்கு வாட்ச். சரி, எத்தனாவது படிக்கிறீங்க நீங்க?
7: ஒன்னாம் சார்.
6: நல்லா படிக்கிறீங்களா?
7: எஸ் சார்.
6: டீச்சர் சொன்னாங்க நீங்க ஒரு தனித்திறமை வாய்ந்த ஒரு மாணவனாமே, நிறைய ஓவியம்லாம் வரைவீங்களாமே, டிராயிங் எல்லாம் பண்ணுவீங்களாமே, அப்படியா?
7: எஸ் சார்.
6: என்னென்ன டிராயிங் வரைஞ்சிருக்கீங்க இது வரைக்கும்?
7: குதிரை பொம்மை சார்.
6: யாரு சொல்லி கொடுத்த உனக்கு டிராயிங் பண்ண?
7: சார், எங்க அண்ணன் சொல்லி தரணுங்க சார்.
6: அண்ணன் சொல்லி கொடுத்தாரு. அப்பா என்ன பண்றாரு? டாடி
7: வேலை போறீங்க சார்.
6: என்ன வேலைக்கு போறாரு?
7: லாரி ஓட்டுற வேலைங்க சார்.
6: ஓ, லாரி ஓட்டுற வேலைக்கு போறாரா? வெளியில போற வெளி ஸ்டேட்டுக்கு, ஆந்திரா, கர்நாடகா அந்த மாதிரி?
7: நோ சார்.
6: லோக்கல்லே ஓட்டுறாரா?
7: எஸ் சார்.
6: வெரி குட், நல்லா ஓட்டட்டும். சிவா, நீ நல்லா படிப்பியாமே டீச்சர் சொன்னாங்க, அப்படியா? உண்மையா
7: சார்?
6: சார், நல்லா படிக்கிற பையனுக்கு என்ன பாட்டு தெரியும்?
7: ஐலேசாங் சார்.
6: சரி, நல்லா சொல்லி நட்டுது, உங்க பாணியில பாடுங்க.
7: ஐலே ஐலேசா ஐலேசா ஐலேசா அந்திமலி பூத்திருக்க ஆலமர.

0: காச்சிருக்கு இலோ பஞ்சி வெடிச்சிருக்கு ஈச்ச மர காச்சிருக்கு சாயின் சாயின் சாயின் சாயின் சாயின் சாயின் சாயின் சாயின் உற்சாகமா கூடிடுவோம் ஊரான சுத்திடுவோம் ஐலே ஐலேசா ஐலேசா ஐலேசா ஐலே ஐலேசா ஐலேசா ஐலேசா ஒன்று இரண்டு கத்துவோம் ஓடி பாடி ஆடிடுவோம்.
1: சரி பரவாயில்ல விடுங்க, பாடிட்டீங்க. சிவா என்ன பண்ணீங்க லீவ்லலாம்? நீங்கள்
0: லீவ்லாம் ஃபார்மிங் எழுதுங்க சார்.
1: ஆஹா, பாட்டுலாம் மனப்பான் பண்ணுறது
0: இல்லையா சார்? பண்ணுங்க சார்.
1: கேள்விப்பட்ட நிறைய ஊர் சுற்றுறீங்களாமே உண்மையா
0: சார்? ஃபார்மிங் எழுதி முடிச்சுட்டு விளையாடுங்க சார்.
1: விளையாண்டு தான் இருப்பீங்க, யாரும் பொய்யான தமிழ் சொல்லிட்டாங்களா
0: சார்?
1: எங்கெங்கெல்லாம் சுற்றுறீங்க
0: சார்? ரோட்டில் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்துச்சு சார். ரோட்டில்?
1: ஓ, ரோட்டில் சைக்கிள் ஓட்டிங்க. சரி சரி சரி. சைக்கிள் என்ன கூட்டு போவீங்களா?
0: நோ சார்.
1: ஏன் கூட்டு போக மாட்டீங்க?
0: சின்ன சைக்கிள் வச்சுருந்துச்சேன், எங்கள் அண்ணன் வச்சு கூட்டு போவோம் சார்.
1: ஓ, நாங்களாம் சைக்கிள் உட்காந்தா என்ன ஆகும்?
0: உடஞ்சி போயிருங்க சார்.
1: உடஞ்சி போயிருந்தா உங்கள் சைக்கிளு? சரி, இங்கே பாருங்க, உங்கள் வகுப்பறை சுவரில் நிறைய பழங்கள்லாம் வரைஞ்சி வச்சிருக்கீங்க. என்ன பழங்கள்லாம் வரைஞ்சி வச்சிருக்கீங்க சொல்லுங்க.
0: மாம்பழம் சார்.
1: ம்.
0: மயிலுங்க சார்.
1: ம்.
0: ஆலமரிங்க சார்.
1: இதெல்லாம் பழமா?
0: பழம் சார்.
1: ஓ, மரம். சரி, நல்லா தெரியுது உங்களுக்கு. சரிங்க சிவா, இப்போ சின்ன குழந்தைய இருக்கீங்கல்ல, பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பையன் ஆனதுக்கு நீங்க என்ன பண்ண ஆசைப்படுறீங்க?
0: போலீஸா சார்.
1: போலீஸா என்ன பண்ண போறீங்க?
0: திருடுதான் பிடிக்குது சார்.
1: என்ன தப்பு பண்றாங்க? திருட நீங்க பிடிக்கிறீங்க?
0: நான் என்ன திருட்டு போனா போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போவாங்க.
1: சரிங்க சிவா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக மாற தருமபுரி பண்பை 102.5 உங்களுடைய மாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: இனியினே இன்றைய மலாளி மேல் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வீரக்கல் பனங்காட்டூர் பள்ளி குழந்தை ஏ சிவா.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்ட், என்ன சோர், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்ட், என்ன சோர், சேலம்.
5: நேரம் காலை 7 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைகிறோம். இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே மகள். JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று June 11.
9: இந்திய விடுதலை போராட்ட வீரர்,
8: இந்தி மற்றும் உருது மொழிகளில் கவிதை புனைந்த நாட்டு பற்று மிகுந்த கவிஞர்
9: சந்திரசேகர் ஆசாத், பகவதி சரண், ராஜகுரு ஆகிய புரட்சி வீரர்களுடன் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு மாந்திரிவேதி என்ற புரட்சி அமைப்பை உருவாக்கியவர்.
8: சுவாமி தயானந்த சரஸ்வதியால் எழுதப்பட்ட சத்யாத் பிரகாஷ் என்ற புத்தகத்தால் கவரப்பட்டு ஆரிய சமாஜம் இயக்கத்தில் இணைந்தார்.
9: இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு என்ற புரட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர்களில் இவரும் ஒருவர்.
8: பகத்சிங்கால் உருது மற்றும் இந்தி மொழியின் மிக சிறந்த கவிஞர் மற்றும் எழுத்தாளர் என்று பாராட்டப்பட்டவர்.
9: இந்திய விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்டு நாட்டுக்காக தன்னுயிர் நீத்த இந்திய விடுதலை போராளி ராம் பிரசாத் பிஸ்மில் பிறந்த தினம் இன்று.
8: ஆண்டு 1897.
9: இயற்பியலாளர், பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாரிஸில் பட்டம் பெற்றவர்.
8: ஒளியியல் மற்றும் நிறப்பிரிகை துறையில் ஒரு ஆளுமையாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர்.
9: இதே துறையில் குறுக்கிடும் விளிம்புகள் பணிக்காக பாரிஸில் உள்ள பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர்.
8: இயற்பியல் பேராசிரியராக 26 ஆண்டுகள் பணியாற்றினார்.
9: 1899 தன் சக பணியாளர் ஆல்பர்ட் ஃபேரோ என்பவருடன் ஒளியியல் அலைநிலத்தை அளக்க பயன்படும்

0: அலையீட்டு மானிய கண்டுபிடித்தவர்.
1: 1913 ஹென்றி வைசனுடன் இணைந்து ஓசோன் படலத்தை கண்டுபிடித்தார்.
0: தன்னுடைய பணிக்காலத்தில் பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சி கட்டுரைகளையும் பல்வேறு நூல்களையும் எழுதியுள்ளார்.
1: தன்னுடைய அறிவியல் சாதனைகளுக்காக பல்வேறு உலக நாடுகளில் விருதுகளை பெற்றுள்ளார்.
0: பிரான்ஸ் நாட்டில் பிறந்த இயற்பியல் அறிஞர் சார்லஸ் பாப்ரி பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1867.
0: தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர், வசனகர்த்தா.
1: தமிழ், தெலுங்கு, மலையாளம் என 3 மொழிகளிலும் ஏறக்குறைய 60 மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியுள்ளார்.
0: 1962 வீர திருமகன் திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் இயக்குனராக அறிமுகமானார்.
1: 1963 இவர் இயற்றிய நானும் ஒரு பெண் என்ற திரைப்படம் தமிழின் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது பெற்றது.
0: 1969 இவர் இயக்கிய தெய்வ மகன் திரைப்படம் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட முதல் தென்னிந்திய தமிழ் திரைப்படமாகும்.
1: வேலூர் மாவட்டம் ஆற்காட்டில் பிறந்த முதன் முதலாக ஆஸ்கர் விருது பரிந்துரைக்கப்பட்ட தமிழ் திரைப்படத்தின் இயக்குனர் ஏசி திருலோக சந்தர் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1930.
1: கர்நாடக மற்றும் இந்துஸ்தானி இசையமைப்பாளர்,
0: வாய்ப்பாட்டுக்காரர் மட்டுமல்லாது வயலின் மற்றும் மிருதங்க வாசிப்பதிலும் கை தேர்ந்தவர்.
1: தனது 6 மிருதங்க இசையை அரங்கேற்றம் செய்தவர்.
0: இளையராஜா, ஏ.ஆர். ரகுமான் ஆகியோர் இவரிடம் இசை கற்றுள்ளனர்.
1: சங்கீத நாடக அகாடமி விருது, சங்கீத கலாநிதி விருது, கலைமாமணி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
0: 2012 இந்திய அரசால் வழங்கப்படும் பத்மபூஷன் விருது பெற்றுள்ளார்.
1: கேரள மாநிலத்தில் பிறந்த பிரபல கர்நாடக இசை கலைஞர் டி.வி. கோபாலகிருஷ்ணன் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1932.
1: வரலாற்றில் முதலாவது தானுந்த ஓட்டப்பந்தயம் பாரிஸில் நடைபெற்றது.
0: ஆண்டு 1899.
1: அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் எட்வின் ஆம்ஸ்ட்ராங் உலகின் முதலாவது பண்பலை ஒளிபரப்பை நியூ ஜெர்சியில் உள்ள அல்பைனில் துவங்கிய நாள் இன்று.
0: ஆண்டு 1935.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: 37 அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
6: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
8: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
9: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
10: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
11: வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கோல் 9500-50984.
12: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
13: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
14: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
13: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
15: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
16: ஏழு மணி 7 நிமிடம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம் குறித்த அறிவிப்பு. தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியில் நேற்று கிலோ ஒன்றுக்கு அதிகபட்சமாக 844 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 460 ரூபாய்க்கும், சராசரியாக 724 ரூபாய்க்கும் கிலோ ஒன்றுக்கு வெண்பட்டுக்கூடானது.

0: கற்பனையானது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கறி விலை நிலவரம் குறித்த அறிவிப்பு. தக்காளி 40 ரூபாய், கத்திரிக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், கொத்தவரை 38 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 14 ரூபாய், வாழைக்காய் 12 ரூபாய், முருங்கைக்காய் 80 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 88 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பூண்டு உடைத்தது 120 ரூபாய், பூண்டு பெரியது 192 ரூபாய், இஞ்சி 172 ரூபாய், மொச்சை 50 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய். நெருக்கியவையாவும் இன்றைய நம் தருமபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றுக்கான காய்கறி விலை நிலவரங்களாகும். உழவர் சந்தை செல்லும் பொழுது மறவாமல் பிளாஸ்டிக் அல்லாத பைகளை எடுத்து செல்லுங்கள் அன்பு நேர்களே. பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
1: TRIPLS தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் TRIPLS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி.

0: சந்தையின் கிலோ ஒன்றுக்கான காய்கறி விலை நிலவரங்களாகும். உழவர் சந்தை செல்லும் பொழுது மறவாமல் பிளாஸ்டிக் அல்லாத பைகளை எடுத்து செல்லுங்கள். அன்பனியர்களே, பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
1: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:10. நேர்களை கேட்கலாம்.
1: இனிது இனிது வழங்குகிறார் JS லீல வினோதன்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். அசோகர் ஏன் புத்த மதத்தை தழுவினார் என்பதற்கு வழக்கமாக சொல்லப்படுகிற சம்பவம் கலிங்கத்து போர். வெற்றி மட்டுமே மகிழ்ச்சியை விளைவித்து விட முடியாது என்பதை போர் நடந்த மைதானத்தில் துண்டிக்கப்பட்டு கிடந்த தலைகளும் முண்டங்களும் வழிந்தோடிய இரத்தங்களும் அந்த பிணங்களை தின்ன போட்டி போட்ட விலங்குகளும் அவருக்கு உணர்த்தியதாக நாம் சரித்திரத்திலே படித்திருக்கிறோம். போரின் நிகழ்வுகள் அவரை புனிதராக்கி இருக்கலாம், துறவியாக்கி இருக்கலாம், வாழ்விலிருந்து தலைதெறிக்க ஓட வைத்திருக்கலாம். ஆனால் அவரை ஏன் புத்த மதத்தை தழுவ தூண்டியது என்பதற்கு அதற்கு முன்பே நடந்த சம்பவமே ஆதாரமாக இருந்தது. ஆட்சி செய்கின்ற போது தன் மூதாதையரைப் போல மகதத்தை மிகுந்த கடுமையுடன் அசோகர் ஆட்சி செலுத்தினார். அவருடைய தலைநகர் பாடலிபுத்திரத்தில் எல்லாரும் அச்சப்படும்படி ஒரு சிறை இருந்தது. அந்த சிறைக்கு பெயர் அசோகர் நரகம் என்று பெயர். அதில் அடைக்கப்பட்டவர்கள் யாரும் உயிருடன் திரும்ப முடியாது. திரும்பியதாக சரித்திரமும் இல்லை. திரும்ப கூடாது என்பது ஐதீகமாக இருந்தது. தவறே இழைக்கப்படாத, தவறே செய்யாத புத்த பிக்கு ஒருவர் தவறுதலாக அந்த சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார். அவரை கொதிக்கும் உலைகலனில் தூக்கி எறிந்து கொடுமைப்படுத்தினார்கள். ஆனால் அவர் கொஞ்சம் கூட அசராமல் திடமாக நடந்து கொண்டார். அவரிடமிருந்து அழுகையும் வரவில்லை, ஓலமும் எழவில்லை. அதை பார்த்ததும் நடுங்கி போன சிறை அதிகாரிகள் அந்த அதிசயத்தை காண வருமாறு அசோகருக்கு அழைப்பு விடுத்தார்கள். அசோகரும் வந்தார். அந்த எண்ணெய் கலனிலே அவர் அசராமல் நின்றார். உண்மை இருக்கிற போது எப்படி மரணம் தழுவும்? அசோகர் அதிசயப்பட்டு விட்டார். வெகுநேரம் சிந்தனையில் ஆழ்ந்த அவர் அங்கிருந்து திரும்பச் செல்லும் போது அந்த சிறை அதிகாரி அசோகரிடம், அந்த சிறைக்குள் வந்தவர்கள் யாரும் உயிருடன் திரும்பக்கூடாது என்கின்ற எழுதப்படாத விதி இருப்பதை அவருக்கு நினைவுபடுத்தினார். அசோகருக்கு கோபம் அதிகமாகிவிட்டது. தவறு செய்யாத ஒருவனை நீங்கள் தண்டித்து கொண்டிருக்கிறீர்கள். போதாத குறைக்கு சிறைக்குள்ளே வந்தவன் யாரும் வெளியே போகக்கூடாது என்று வேதாந்தம் பேசுகிறீர்கள் என்று கடுமையாக கோபித்து கொண்டார். அந்த அனுபவம் அசோகருடைய மனதில் ஆழமான பதிவுகளை ஏற்படுத்தியது. அவரால் அந்த புத்த பிக்குவின் முகத்தை மறக்க முடியவில்லை. தான் எவ்வளவு ராஜ்யங்களை வென்றாலும் உடலை வெல்ல முடியாமல் இருக்கிற தன்னுடைய வீரத்தின் வறுமையை அவர் உணர்ந்தார். தவறு செய்யாத ஒரு மனிதனைத்தான் தண்டிக்க நினைத்ததை எண்ணி வருந்தினார். தன்னை அரித்த அந்த நினைவுகளிடமிருந்து விடுபட முடியாமல் அந்த சிறைச்சாலையை இடித்து விடும்படி கட்டளையிட்டார். அசோகர் நரகம் தரைமட்டமானது. இடிந்தது கற்களால் கட்டப்பட்ட அசோக நரகம் மட்டுமல்ல, அவர் மனதுக்குள்ளே இருந்த வன்முறை என்னும் செங்கற்களை கொண்டு செழிப்பாக எழுதப்பட்ட நரகம்தான் இடிபாடுகளுக்குள் இடிந்து விழுந்தது. அந்த சம்பவம் ஏற்படுத்திய தழும்புகள்தான் மறுபடியும் கலிங்கத்து போரிலே கிளறப்பட்ட காயங்களாக மாறி அவருடைய இதயத்தில் ரணத்தை ஏற்படுத்தி அவர் புத்த மதத்தை நாடச் சென்றது என்று வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். கலிங்கத்து போருக்கு முன்னாலே இது போன்ற சம்பவம் அசோகரை வாட்டி வதைத்திருக்கிறது. எப்போது ஒருவன் வன்முறையின் முனைவுக்கு செல்கிறானோ அப்போதே அவன் அன்பிற்கு திரும்ப வரவேண்டியதாயிருக்கிறது. நாம் பெறுகிற மகிழ்ச்சி நிலைக்க வேண்டுமென்றால் அது அடுத்தவர்களை

0: துன்புறுத்துகின்ற காரணத்தால் நிகழ முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். தீய வழிகளில் சத்தியத்தை நிலைநாட்ட முடியாது. குறுக்கு வழியால் லட்சியத்தை அடையலாம் என்று நினைப்பது, மதுவை குடித்துவிட்டு உடல் வழி போய்விடும் என்கின்ற எண்ணத்தை போன்றது. வன்மமும் வன்முறையும் இரண்டு பக்கமும் கூர்மையுடைய ஆயுதம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீல வினோதன்.
2: நேர்களே, நிறைவு பெற்றது காலை வணக்கம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரியா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 140 கோடி மக்களின் விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இக்கூட்டணி நாட்டின் நம்பிக்கையை என்றும் வலுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஒரு அரசு சரியான நோக்கத்துடன் நடைபெறும்போது வளர்ச்சியும் அதிவிரைவாக நடைபெறும் என்பதை நாட்டு மக்கள் முதல் முறையாக கண்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளதன் மூலம் அரசின் கொள்கைகள் சரியானது என்பது பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். 2014 ஆண்டுக்கு முந்தைய 10 ஆண்டுகளில் நிலையற்ற தன்மையால் நாடு பெரும் பாதிப்புக்குள்ளானதாக அவர் கூறினார். தற்போது மக்கள் ஒரு நிலையான அரசின் செயல்பாட்டை கண்டு அதனை பாராட்டுவதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாக அவர் கூறினார். எரிசக்தி துறை குறித்து குறிப்பிட்ட பிரதமர் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கை விரைவில் அடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சூரிய சக்தி விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அணுசக்தியிலும் முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். பசுமை ஹைட்ரஜன், பசுமை அமோனியாவில் இந்தியா பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது உலகளாவிய பசுமை எரிசக்தி மாற்றத்தில் நாட்டை முன்னோடியாக வைக்கச் செய்யும் என்று அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நாட்டில் உள்ள அனைவரது கனவாகவும் தீர்மானமாகவும் மாறியுள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர் இந்த கனவை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தருணத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரசின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் அரசியல் நிர்பந்தத்தால் அல்லாமல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏற்படும் விளைவு என்று கூறினார். உலகின் முக்கிய நாடுகள் பொருளாதார ரீதியாக இடர்பாடுகளை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியை எட்டியதாக தெரிவித்தார். பலவீனமான 5 நாடுகள் பட்டியலில் இருந்து இந்தியா விடுபட்டு தற்போது உலகில் விரைவாக வளரும் பொருளாதார நாடாக மாறியுள்ளது என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் உரையாற்றிய அவர் தங்கள் கூட்டணி 22 மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளதாக கூறினார். இந்த மாநிலங்கள் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 75% கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 10 மாநிலங்களில் பழங்குடியினர் பெரும்பான்மையாக வசிப்பதாகவும் அதில் 7 மாநிலங்களில் பிஜேபியும் தேசிய ஜனநாயக

0: கூட்டணியும் ஆட்சியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தங்கள் கூட்டணி கவனம் செலுத்துவதை இந்த சாதனை பிரதிபலிப்பதாக திரு நிதின் நபின் கூறினார். நீண்டகாலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலகத் தலைவர்கள் பலர் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி சிறந்தவர் என்றும் வலிமை மிக்க ஞானமுடையவர் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்ய செய்தி தொடர்பாளர் திரு டிமித்ரி பேஸ்கோ கூறியபோது இருதரப்பு வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தொடர்ந்து பங்களிப்பார் என்று ரஷ்யா நம்புவதாக தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வோன் டே லேன், ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹூ, கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வாழ்த்து தெரிவித்த அனைத்து உலகத் தலைவர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பல்கேரியாவின் சோபியா நகரில் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, சுற்றுலா, பொழுதுபோக்கு துறை உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். தமது பல்கேரிய பயணத்தை முடித்துக் கொண்டு பின்லாந்து சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் இன்று அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். அம்மாநிலத்தில் தங்கள் நிறுவனங்கள் மூலம் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். மாநிலத்தின் பொருளாதார சாத்தியக்கூறுகள் மீதான நம்பிக்கையின் காரணமாக தொழில்துறையினர் முதலீடு செய்ய விரும்புவதாக அவர்கள் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிடம் கூறினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை தொடர்ந்து இறக்குமதி செய்வதை நேபாள அரசு உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவித இடையூறுமின்றி நேபாளத்திற்கு மாம்பழம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் மாம்பழங்களின் தன்மை குறித்து நேபாளம் அண்மையில் விதித்துள்ள நிபந்தனைகளின்படி இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும் மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் நாடுகளில் உள்ள அமெரிக்க தலைநகர் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதையடுத்து தாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது என்று ஐநாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் அனைத்து வகை கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் கூறியுள்ள நிலையில் அதற்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000,000 விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. அமெரிக்க குடியுரிமையை சட்டவிரோதமாக பெறுவதை தடுக்கும் நோக்கில் அந்நாடு இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஐரோப்பா, மேற்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சில நிறுவனங்கள் சட்டவிரோதமாக அமெரிக்கா செல்வதற்கு விசாக்களை பெற்றுத்தர உதவுவதை கண்டறிந்து அந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்க அரசு தடை விதித்துள்ளது. இதையடுத்து வடக்கு ஆப்பிரிக்காவில் வழங்கப்பட்ட 100 விசா உரிமைகளை அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் ரத்து செய்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, ஒடிஷா, சிக்கிம், கேரளா மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், பீகார், ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது.

0: ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி வருவாவை இன்று எதிர்கொள்கிறார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா மால்விகா பன்சோதை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு மணி 12:30 தொடங்குகிறது. மெக்சிகோ சிட்டியில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரிய இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி வருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043-533-367.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைய பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
10: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
11: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
12: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
13: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
12: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
14: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
15: இந்த கார்டிசால் எஃபெக்ட் நம்ம பாடியில் அதிகரிக்கும் போது ஆல் த டைம்ஸ் நமக்கு வந்து ஒரு பால்பிட்டேஷன் இருக்கும், ஒரு ஆங்ஸைட்டி இருந்துட்டே இருக்கும், ஆங்ஸைட்டி அட்டாக் வந்துட்டே இருக்கும். அந்த அழுத்தம் வந்து நம்மளை மேலும் மேலும் மேலும் பாசிட்டிவா திங்க் பண்ண விடாம ரொம்ப ஒரு நெகட்டிவா ஒரு லோ ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும். இந்த லோ ஃபீலை தவிர்க்கும் விதமா வந்துட்டு நமக்கு யோக பயிற்சிகள்ல பல பயிற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ எண்டோக்ரைன் கிளான்ஸ் உடைய செக்ரேஷன் கெப்பாசிட்டியை வந்து பேலன்ஸ் பண்ணும். அதாவது தன்னுடைய அளவுக்கு தாண்டி கீழவும் சுரக்க விடாம, அளவுக்கு தாண்டி அதிகமாகவும் சுரக்க விடாம, ஒரு ஒரு வயதுக்கும் அந்த ஜெண்டருக்கும் ஏத்த மாதிரியான அந்த செக்ரீஷனை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம யோக பயிற்சிக்கு இருக்கு. சோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு பரிந்துருக்கக்கூடிய யோக பயிற்சிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வர்றது என்னைய பொறுத்த வரைக்கும் அதோமுக ஸ்வானாசனம்.

0: மவுண்டெயின் போஸ். இந்த மவுண்டெயின் போஸ்ல நாம இருக்கும்போது நம்ம பாடியில இருக்கக்கூடிய எல்லா தசைகளும் முழுமையா ஸ்ட்ரெச் ஆகும், எல்லா தசைகளுக்குமே நல்ல ரத்த ஓட்டம் போகும். ஒருத்தருடைய முதுகு தண்டு எந்த அளவுக்கு உறுதியா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மனிதன் வந்து, அந்த ஆணோ பெண்ணோ, அவங்க வந்துட்டு இளமையாவும் இருப்பாங்க, உறுதியாகவும் இருப்பாங்க, அட் த சேம் டைம் ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா இருப்பாங்க. அந்த முதுகு தண்டோட இருக்கிற கனெக்டிவ் மசில்ஸ ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் எப்பயுமே ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கேட் அண்ட் கவு ப்ராசஸ் வந்துட்டு நாம அடிக்கடி பயிற்சி பண்றதன் மூலயமா பாத்தீங்கன்னா, கழுத்துல இருந்துட்டு நம்மளுடைய ஸ்பைனல் கார்டோட எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த போன் அண்ட் கனெக்டட் மசில்ஸ்ல வந்துட்டு நல்ல ஒரு பிளெக்சிபிலிட்டியை உண்டு பண்ணும். சோ எல்லா ஆர்கன்ஸுக்குமே ப்ராப்பரான ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். மனசுல அந்த லோ அண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய நேரங்கள்ல இந்த கேட் அண்ட் கவு பிராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை நாம வந்து ஃபீல் பண்ணுவோம். இன்னொரு ஆசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா சைல்ட் போஸ். இந்த சைல்ட் போஸ் வந்து நாம பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை நாம உணர்வோம். பாசிட்டிவ் திங்கிங் நமக்கு இருக்கும். எப்பயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு உடம்புலயும் மனசுலயும் ஒரு படபடப்பு இருக்கும். அந்த படபடப்பை குறைக்கணும்னா கேட் அண்ட் கவ் யோகாவையும் நீங்க சைல்ட் போஸ் யோகாவையும் பிராக்டிஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பலன் தெரியும். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா விபரீத கரணி. விபரீத கரணி, ப்ராப்பர் விபரீத கரணி போட முடியலன்னா கூட பிளாட்டா தரையில மேட் போட்டு படுத்துட்டு கால்களை உயர்த்தி தினமும் ஒரு 10 நிமிஷம் வால் சப்போர்ட்ல வச்சிருக்கலாம். இல்ல கட்டில் மேல படுத்துட்டு கூட அந்த கட்டில் கட்டைகள் மேல கூட காலை கொஞ்சம் உயர்த்தி ஒரு 4 தலகாணி அடுக்கி கூட காலை தினமும் அது மேல படுக்க வச்சுட்டு பிளாட்டா படுக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த பிளட்டோட ரிவர்சல் ப்ராசஸ் மூலியமா நிறைய வந்துட்டு இந்த கார்டிசோலோடைய எஃபெக்ட கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கக்கூடிய வேலையை இந்த எக்ஸசைஸ் நமக்கு செய்து கொடுக்கும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 7:31. நேர்களை நாம் இணைகிறோம். இது
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினா, 52வது G7 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? 52வது G7 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது என்பதே இன்றைய சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினா. இந்த வினாவிற்கான விடை நிகழ்ச்சியின் நிறைவில் அறிவிக்கப்படும். நேர்களைய நிகழ்ச்சியில் முதல் பாடலாக அயோத்தி திரைப்படத்திலிருந்து NR ரகுநந்தன் இசையில் சாரதியின் பாடல் வரிகளில் பிரதீப் குமார் பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. தரமான கல்வியுடன் அனைவரும்

0: வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
6: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
7: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
6: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
8: 7:40. நீயர்கள் கவனத்திற்கு, தருமபுரி அரசு கலைக்கல்லூரியின் முதல்வரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. இன்று முதல் சுழற்சியாக கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், கணினி அறிவியல், கணினி பயன்பாடு, புள்ளியியல், மின்னணுவியல் பாடப்பிரிவுகளுக்கு 249 முதல் 200 வரை கொண்ட தரவரிசை மதிப்பெண்ணுக்கும் விண்ணப்பித்த பிசி, பிசிஎம் உள்ளிட்ட அனைத்து மாணவர்களுக்கும் நடைபெறுகிறது. இரண்டாம் சுழற்சியில் கணிதம், இயற்பியல், கணினி அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு இரண்டாம் சுழற்சிக்கு விண்ணப்பித்த அனைவருக்குமே கலந்தாய்வு நடைபெறும் என்று தருமபுரி அரசு கலைக்கல்லூரியின் முதல்வர் அறிவித்துள்ளார். நேர்களே, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இன்று நேற்று நாளை திரைப்படத்திலிருந்து. ஹிப்ஹாப் தமிழாவின் இசையில் விவேக்கின் பாடல் வரிகளில் சங்கர் மகாதேவன், பத்மலதா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை ஐசிஐசிஐ வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: நேரம் காலை 7:45 நிமிடம்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

நேயர்கள் கவனத்திற்கு ஒகேனக்கல் காவிரி நீர்வரத்து குறித்த அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 1000 கன அடியாக தண்ணீர் வரத்தானது உள்ளது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இரும்பு குதிரை திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில் தாமரையின் பாடல் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் பவதாரணி இணைந்து பாடிருக்கக்கூடிய இந்த இனிய பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்.

0: தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: 7:54 கேட்டு கொண்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் மாமனிதன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ப விஜயின் பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
1: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: நேர்களை, நிகழ்ச்சியுடைய நிறைவில் இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவினா, 52வது G7 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருந்தோம். 52வது G7 உச்சி மாநாடு பிரான்ஸ் நாட்டில் நடைபெறுகிறது. இம்மாதம் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நேர்களே, நிறைவுக்கு வருகிறது.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8 மணி. நேயர்களை நீ கேட்கலாம்.
6: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
7: தருமபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
6: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
8: இன்று June 11 உலக பொதுமறையாகிய திருக்குறள் நூலுக்கு அன்றாடம் வருகிற உரைநூல்கள் தான் எத்தனை எத்தனை. மனதில் தோன்றியதையெல்லாம் உரையாக எழுதி வெளியிடுகிறவர்களும் உண்டு. மனப்பாடம் செய்து அனுபவத்தில் உரை கண்டு அனுபவிப்பவர்களும் உண்டு. எடுத்துக்காட்டாக திருக்குறளை சொல்ல தொடங்குகிற பொழுது ஏற்கனவே எழுதிய உரைகளை விடவும் அவரவர் தம் அனுபவங்களிலிருந்து முகிழ்த்திருக்கக்கூடிய உண்மைகளை ஒப்பிட்டு உணர்த்தி காட்டுகிற பொழுதுதான் திருக்குறளின் பிரம்மாண்டம் நமக்கு புரிபடுகிறது. பல சமயங்களில் தோழனுக்கும் தோழனாக வந்து நிற்கக்கூடிய திருவள்ளுவர் திடீரென்று உயர்ந்த பீடத்தில் ஏறி நின்று கடவுளைப் போல நின்று காப்பாற்றுகிறார். உடன் ஓடி வந்து ஒரு குழந்தையைப் போல மடியில் தவழ்ந்து விடுகிறார். சக காதலியாக நின்று பேசுகிறார். ஒரு தந்தையைப் போல அறிவுரை சொல்லுகிறார். தாயைப் போல தாங்குகிறார். இப்படி பல கோணங்களில் பரிணமிக்கக்கூடிய ஒரு மகா கலைஞனாக திருவள்ளுவரை பார்க்கிற பொழுது, கவிஞராகவோ அல்லது தத்துவவாதியாகவோ ஞானியாகவோ ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் அடைத்துவிட முடியவில்லை. அவரவர் உணர்ந்த நிலையில் திருக்குறளுக்கான உரைகளை எடுத்து சொல்லுகிற பொழுது அதையெல்லாம் கருதித்தான் வள்ளுவர் எழுதியிருப்பாரா என்று நமக்கே வியப்பாக ஏற்பட்டு விடுகிறது. அப்படி அபூர்வமான பல உண்மைகளை அனுபவித்தவர்கள் தத்தம் மனப்போக்குகளுக்கு நடுவில் அவற்றிற்கான உரைகளை எழுதியிருக்கிறார். உள்ளூர் உரைகள் ஏராளமாக படித்தும் பார்த்தும் கேட்டும் பழகிய நமக்கு வீரமாமுனிவர் எப்படி உரை எழுதியிருக்கிறார் என்கிற அனுபவத்தை அண்மையில் ஒரு நண்பர் தந்த புத்தகத்தின் மூலமாக பார்க்கிற போது எனக்கு வியப்பு தோன்றியது. தோன்றிய இடத்தில் அந்த மொழியை பேசுகிற மக்களிடத்தில் வந்து பழகி தமிழ் பயின்ற ஒருவர் தன் சமகாலத்தில் கேட்டு பழகிய தமிழின் மூலமாக காட்டுகிற உரையை படிக்கிற பொழுது வியப்பாகவும், அதே சமயத்தில் அவருடைய முயற்சியை பார்க்கிற போது பாராட்டுவதற்குரியதாகவும் இருக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். அதே போல இன்பம் துன்பம் பாவம் புண்ணியம் இவை குறித்து அவர் தருகிற விளக்கங்களும் திருக்குறள் தொடர்பாக வரக்கூடிய விளக்கங்களையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அந்த காலத்தில் வீரமாமுனிவர் தமிழகத்தில் வந்து பழகிய காலத்தில் தமிழ் எவ்வாறு இருந்தது என்பதையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. அநேகமாக இந்த உரை எழுதுவதற்கு முன்னாலே பேச்சு தமிழில் இதை சொல்லிக்கூட எழுதியிருப்பாரோ என்று தோன்றுவதாக அமைவதற்கு திருக்குறளை எடுத்து சிந்திக்க தோன்றியது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற என்கிற குறளுக்கு அவர் பொருளும் விளக்கமும் தருகிறார். மனதிலே பாவத்துக்கு இடங்கூடாதவனாய் இருக்கிறது.

0: ஒரு மெய்யான புண்ணியமாயிருக்கும். அதுக்கு பிரத்திப்பட்டதெல்லாம் மாரபாரத்தின் குணத்தை உடைத்தது என்றவாறு என்று விளக்கம் எழுதுகிறார். தொடர்களை பிரிக்காமல் இணைத்து எழுதுகிற அந்த தமிழில் வருகிற விளக்கம், புண்ணியமாவது தற்சுபாவமாய் பாவத்துக்கு விரோதமாகையில் பாவங்களை தவிர்த்தலோடே கூடின தர்மம் மெய்யான புண்ணியத்தின் குணத்தை உடையதாயிருக்கும். பாவத்தை தவிராமல் செய்த தர்மமோவென்றால் நாலு பெயர் கூப்பிடுகிற போது ஆரபாரமாயிருக்கும். கூப்பிடல் முகிந்தா போல ஆரபாரம் தீர்ந்து போகும். அப்படி போலே அந்த தர்மத்தை அறிந்த நாலு பெயர் அத்தை மகா புண்ணியம் என்று சொல்வார்களே, அந்நேரத்திலே மாத்திரம் புண்ணியம் என்கிற பெயர் பேறு மற்ற நேரத்திலே புண்ணியத்திற்குரிய குணம் இல்லாததினாலே ஒரு காலம் புண்ணியம் என்று சொல்லப்படாது என்பது கருத்து. இவ்வளவு கடினமாக உரை எழுதி ஒரு திருக்குறளை புரிந்து கொள்வதை விடவும் திருக்குறளை நேரடியாக அனுபவித்து புரிந்து கொள்வது எவ்வளவு எளிதாக இருக்கிறது என்பதற்கு இந்த உரையை படித்துவிட்டு மீண்டும் திருக்குறளை நினைத்து பார்த்தால் தோன்றுகிறது. அதனால் தானே என்னவோ தெரியவில்லை மகாகவி பாரதி எழுதுகிறார், திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் அழகும் விரிவும் கருதியும் என்கிறார். திருக்குறளை போல எளிமையாக வாழ்க்கை உணர்த்தக்கூடிய இன்பமயமான இலக்கியம் ஏது என்று எண்ணுகிற பொழுது அயலகத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்து இந்த அருந்தமிழை கற்று மக்கள் மொழியிலேயே அதற்கு உரை எழுதிய வீரமாமுனிவரின் முயற்சியை பாராட்டாமல் எப்படி இருக்க முடியும்? உரைகளுக்கு மேலே உயர்ந்த பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்குறளை கருத்துக்காக, விளக்கத்திற்காக, நயத்திற்காக சொல்லுவதோடு நிறுத்திவிடாமல் இன்று ஒன்று நன்று என்கிற வரிசையில் நம் வாழ்க்கை அனுபவங்களோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த திருக்குறள் இன்று எனக்கு இதனை உணர்த்தியது என்று அனுபவித்து பார்க்கிற பொழுதுதான் அதன் மெய்யான தன்மையை, வாழ்க்கையின் உள் உணர்வை, உள் ஒளியை பெற முடியும் என்பதாக இன்று உங்கள் முன் இந்த கருத்தினை வைக்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் காலை 8:06. ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை. நேர்களை, பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுனையர்கள் பங்கேற்க 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான புத்தம் புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மேலும் ஒரு வாய்ப்பாக 0-43-42-24-40-30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் வழியாக டைப் செய்து அனுப்பலாம்.

நேர்களை நிகழ்ச்சியின் முதல் பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி எண்டப்பட்டி பகுதியிலிருந்து வினித், அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் கருப்பு திரைப்படத்திலிருந்து. கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: சம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜிமேல சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, சம்ம வாசனை அட்டட்டட்டட்டட்ட. அம்மா உங்களுக்கு வாங்க, அம்மா வெளியிலோ வெளியிலோ வாங்க. ஏய் அம்மா எங்க?
0: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். இதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: சிவில், மெக்கானிக்கல், IEEE, ECE, CT.
2: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.

0: சன்ஃப்ளவர் ஆயில். மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ் இங்கிலீஷ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பிகாம் பிகாம் சிஏ பிசிஏ பிபிஏ எம்காம் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம் கான்டாக்ட் 9524936156.
2: எட்டு மணி 13 நிமிடம். நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அறிமுக நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா?
3: ஐயா, நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை எட்டிப்பட்டிலிருந்து பேசுறேன் சார்.
2: உங்க பேர் சொல்லுங்க. ஐயா,
3: வெங்கடேசன் சார்.
2: வெங்கடேசன், முதல் முறையா பேசுறீங்க இல்லையா?
3: ஆமாங்க சார், கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு.
2: அப்படிங்களா, சரிங்க. முதல் முறையா கேட்கக்கூடிய பாடல் என்னவா இருக்கும் நீங்க கேட்கிற பாடல்
3: சார்? உங்க எனி டைம் சார்,
2: எந்த ஒரு பாடலா இருந்தாலும் பரவாயில்லங்கிறீங்க இல்லையா?
3: ஓகே சார், அனைத்து நேருக்கும் சார்.
2: அனைத்து நேருக்காகவும் இதோ உங்களுக்காக பாடல் வருது, கேட்டு ரசிங்க.

0: இருக்கு பயப்புல.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: மனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜினை.
1: நேரம் காலை 8:20. ஆர்கேஜினை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆர்கேஜினை. நேயர்கள் கவனத்திற்கு, தருமபுரி அரசு கலைக்கல்லூரியின் முதல்வரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. இன்று முதல் சுழற்சியாக கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், கணினி அறிவியல், கணினி பயன்பாடு, புள்ளியியல், மின்னணுவியல் பாடப்பிரிவுகளுக்கு 249 முதல் 200 வரை கொண்ட தரவரிசை மதிப்பெண்ணுக்கும் விண்ணப்பித்த பிசி, பிசிஎம் உள்ளிட்ட அனைத்து மாணவர்களுக்கும் நடைபெறுகிறது. இரண்டாம் சுழற்சியில் கணிதம், இயற்பியல், கணினி அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு இரண்டாம் சுழற்சிக்கு விண்ணப்பித்த அனைவருக்குமே கலந்தாய்வு நடைபெறும் என்று தருமபுரி அரசு கலைக்கல்லூரியின் முதல்வர் அறிவித்துள்ளாா்.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை சுபமுகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
3: இருக்கலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் மூக்கனூர் சண்முகா நகர் பகுதியிலிருந்து சிவகுமார், மலர்கொடி, சபரிப்பிரியா, சரோஜினி அவர்கள் கேட்டிருக்காங்க. விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து இதோ அந்த நேயர்களின் விருப்ப பாடல்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: ஆஹா, செம்ம வாசனை.
2: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-2027 அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவெல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: 8:29 நேயர்கள் கவனத்திற்கு. தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. TNPSC குரூப் 1 முதல்நிலை போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பானது தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் நாளை காலை 10 மணிக்கு தொடங்க உள்ளது. இப்பயிற்சி வகுப்பில் சிறு தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளன. இப்பயிற்சி வகுப்பில் சேர விருப்பம் உள்ளவர்கள் https://rb.gy/xk1c88 என்ற இணைப்பின் மூலம் தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தினை நேரிலும் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 0-43-42-28-88-90 என்ற தொலைபேசி எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். எனவே தகுதி வாய்ந்த தேர்வர்கள் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயன்பெறுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். நேர்களே, நிறைவுக்கு வருகிறது ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின்

0: दुबई। தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:30. நேயர்களினை கேட்கலாம்.
1: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
1: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறுகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. என் நண்பர் கமல் அவர்கள் கூட அருமையாக சொல்லுவார், நம்ம எல்லாம் வர வர நன்றி மறந்துட்டோம் அப்படிங்கிறார். அது என்ன நன்றி மறத்தல்னா, நன்றி மறத்ததுன்னு அர்த்தம் இல்லையா, தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்லி நன்றிங்கிற வார்த்தையே மறந்துட்டோமா. நன்றி அறிதல் திருவள்ளுவர் வச்சிருக்கிறார் ஒரு அதிகாரமே, நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதாவது ஒருவர் நமக்கு செய்த உதவியை வாழ்நாள் புற மறக்கக்கூடாதான். சின்ன உதவியாக கூட இருக்கலாம். காலத்தினால் செய்தனன்று சிறிதனும் ஞாலத்தின் மானப்பெரிதுங்கிறார் திருவள்ளுவர். இதை எப்படி விளக்கி சொல்கிறது, எத்தனை தடவை சொன்னாலும் அந்த செய்தி வந்து ஒரு ஓரளவுக்கு மேலே போகாது. சரி, நமக்கு நன்மை செஞ்சவங்க சில நேரம் நம்ம எல்லாம் அறியாமல் தீமை செஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ கூட நம்ம என்ன பண்ணணுமா, தீமையை விட்டுறணுமா, அவங்க செஞ்ச நன்மையைத்தான் ஞாபகத்துக்கணுமா. குன்றன்ன இன்னா செய்யணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இது எதுக்கென்னா, எந்த உதாரணம் எங்கே பார்க்கலாம், மகாபாரத கதையில் ஒரு காட்சி இருக்குதுங்க. பிஷமர் பார்த்தான் தூது வர்றார். அப்படி தூது வந்தவர் விதுரன் வீட்டில் போய் தங்கிடுறார். நியாயப்படி அரச தூதுவர் அரசனுடைய மாளிகையில் தான் தங்கணும். ஆனால் அவர் தூது வந்ததே வேறொரு வேலைக்காகத்தான், போர் உண்டாகணுங்கிறதுக்காக தான் வர்றார். மறுநாள் துரியோதனை கோபத்தோடு கேட்குறான், அரசாங்க தூதுவனாக வந்த நீ என்னுடைய உபசரிப்பில் தங்காமல் விதுரன் வீட்டில் தங்கியது ஏன் அப்படின்னு கேட்குறான். அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவதாக வில்லிபுத்துரார் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அடே அப்பா நன்றிங்கிறதுக்கு அது மாதிரி யாரும் சொல்ல முடியாதுங்க. துரியோதனா, நான் எதற்காக விதுரன் வீட்டில் தங்கினேன் என்று கேட்கிறாய். அறவக்கொடியை உடையவனே, பாம்பு கொடியை உடையவன் துரியோதனை. இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க தெரியுமா, ஒரு பட்டியல் கொடுக்குறார். அந்த பட்டியலில் அரசனுக்கு உடனிருந்து தீமை செய்யக்கூடிய மந்திரி, குருவுக்கு செய்ய துரோகம் செய்யக்கூடிய ஒரு மாணவன், இப்படியே வரிசையாக சொல்லிட்டு வந்து இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது. ஒருவேளை சாப்பாடு ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு எதிராக நாம் ஒரு செயலை செஞ்சோம்னா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு நம்முடைய புராணங்கள்லாம் கூறுது அப்படின்னு யார் சொல்கிறா? புராணங்களையே உருவாக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாவாகிய எம்பெருவான், கண்ணபெருவான் சொல்கிறார். நான் அதனால தான் இன்றைக்கி நான் உன் வீட்டில் தங்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னுடைய உணவை சாப்பிட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு யுத்தம் என்று ஒன்று வறுமை ஆனால் அந்த யுத்தத்தில் உனக்கு எதிராக நான் எப்படி ஆயுதம் எடுக்க முடியும், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு முதலே சொல்லிட்டார், நான் எப்படி உனக்கு யுத்தத்துக்கு எதிராக நிற்க முடியும், அதனால தான் துரியோதனா நான் உன் வீட்டில் தங்கலை. எப்படியான விஷயம் சொல்கிறார் பாருங்க. அறவமல்கிய பதாதையாய் மதி அமைச்சராய் அரசலிக்கினும் குறவர் நல்லுரை மறுக்கினும் அவர் கொண்டுகை கொள்கை அது மாறினும் ஒருவர் வாழ்மனையில் உண்டு பின்னும் அவர் உடல் நன்று பெற சொல்லினும் இரவி உள்ளளவும் மதியம் உள்ளளவும் இவர்களே என் அருகிலே இதுவர். சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரையில் ஒரு வீட்டில் ஒருவேளை சாப்பாட்டை சாப்பிட்டுவிட்டு அந்த வீட்டுக்கு எதிராக யாராவது ஒருவன் துரோகம் செய்வானே ஆனால் சூரிய சந்திரர்கள் உள்ளவரை அவன் நரகத்தில் கிடப்பான். சொர்க்க நரகங்களுக்கு அப்பாற்பட்ட கடவுளாகிய எம்பெருமான், பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான், கிருஷ்ணாவதாரமாக தோன்றிய எம்பெருமான் இந்த வார்த்தையை சொல்கிறார். திருவள்ளுவர் பயமுறுத்தலைங்க, ஏய் நரகத்துக்கு போவ, அங்கே போவோம் இங்கே போவோன்னு சொல்லலைங்க. ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குது தெரியுங்களா, அற்புதமாக இருக்குது. அதாவது, எப்பா நீ நன்றி மறந்தேன்னா அதுக்காட்டிலும் கொடுமை எதுவும் இல்லைடா, என் நன்றி கொன்றார்க்கு முய்வுண்டாம் முய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு சொன்னால் அதை காட்டிலும் கொடுமை வேற இல்லைங்கிறாரு. ஆனால் புராணங்களில் சொல்கிற போது அப்படி நன்றி மறந்தவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் என்பதை கடவுள் அவதாரமாகிய கண்ணனே

0: சொல்வதாக வில்லிபுத்தூர் அமைத்திருக்கிறார். இந்த காலத்தில் வாழ்கிற நாம் நன்றி என்ற சொல்லை மறந்தாலும் நன்றி என்பவருடைய பொருளை மறக்கக்கூடாது. சொல் ஆங்கிலத்தில் இருக்கலாம், ஹிந்தியில் இருக்கலாம், எதிலும் இருக்கலாம், ஆனாலும் கூட நாம் எப்போதும் அதை சிறப்பாக சொல்ல வேண்டும். தன்யவாத் என்று ஹிந்தியில் சொல்வார்கள், தேங்க்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், நன்றி என்று தமிழில் சொல்வார்கள். எப்படி சொன்னாலும் நன்றி மறப்பது நன்றன்று. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்இ, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: நேரம் காலை 8:35.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Education Dungeons and Briefs.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: سنفلاور اويل.
1: நேர்களை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. பாலக்கோடு பகுதியிலிருந்து திவ்ய தர்ஷினி அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் நண்பன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.

0: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
1: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமோ இன் பார்மசி டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ்

0: வணக்கம்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நேரம் காலை 8:45. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
3: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: எண்பது
5: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: ஜப்பான்ல உள்ள ஒரு புத்த விகாரை, அங்க ஒரு வயசான பௌத்த குரு தங்கியிருக்கிறார். ஒரு நாள் ராத்திரி கடுமையான குளிர், அவரால் தாங்க முடியல. பார்த்தார், மரத்தில் செஞ்ச புத்த சிற்பங்கள் அங்க நிறைய இருந்தது. அதில் ஒன்று எடுத்து அதுக்கு தீ மூட்டி அந்த நெருப்பில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். மர சிற்பம் தீ வச்சதும் படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது. அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த புத்த விகாரையின் குருக்கள் வெளியில் ஓடி வந்தார். இவர் ஆனந்தமாக குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். அவரால் பொறுத்துக்க முடியல. தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பெரியவரை இங்கே தங்க அனுமதித்ததே அவர் தான். இவர் இப்படி பண்ணுறாரேன்னு நினச்சிக்கிட்டே அவரை கோபமாக பார்த்தார். ஏன் இப்படி கோபமாக பார்க்குறீங்க, இப்படி வந்து உட்காருங்க அப்படிங்கிறாரு இவர். அவருக்கு இன்னமும் கோபம் வந்துட்டுது. எங்கள் கடவுளை வந்து எரிச்சுட்டிங்களே அப்படின்னு சத்தம் போட்டாராம். அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த சாம்பலை கிளறினார் இவர். என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அவர். நான் எலும்புகளை தேடுறேன்னாராம். நீங்கள் ஒரு பைத்தியம், இது ஒரு மர சிற்பம், இதில் எலும்புகள் கிடையாது அப்படின்னாராம். அவருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே வெளியில் போங்கன்னு கத்தியிருக்கார். வெளியில் தள்ளி கதவையும் சாத்தி விட்டாராம். மறுநாள் காலையில் கதவை திறந்து பார்த்தா அந்த வயசான பெரியவர் ஒரு மயில்கல் மேலே சில காட்டு பூக்களை வச்சு புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவருக்கு சந்தேகமாக போட்டுது. கிட்ட போனார், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். இது என்னுடைய காலை நேர பிரார்த்தனைனாராம். நிஜமாகவே நீங்கள் ஒரு பைத்தியமாக தான் இருக்கணும், ஏன்னா அது ஒரு மயில்கல் அப்படின்னாராம். இப்போ அந்த பெரியவர் சொன்னாராம், நீங்கள் ஒரு மரத்தை புத்தராக நினைக்கும் பொழுது நான் ஏன் ஒரு மயில்கல்லில் புத்தராக நினைக்கக்கூடாது, நான் வந்து புத்தரை எரிக்கலாம், ஏன்னா அவரை நான் நேசிக்கிறேன். அந்த சிற்பம் வந்து மரத்தால் ஆனதுங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒரு மயில்கல்லில் தொழலாம், ஏன்னா அது எனது பூக்களை தாங்குது. நான் இந்த மயில்கல்லுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற புத்தரை பார்க்குறேன். யாராவது ஒரு சிற்பி இதை சிலையாக்குனாதான் நீங்கள் புத்தரை பார்க்க முடியும். அன்னைக்கு ரொம்ப குளிராக இருந்தது, நான் எனக்குள்ளே இருக்கிற புத்தரையும் பாதுகாக்கணும். உள்ளே இருக்கிற புத்தரை காப்பாற்றுறதுக்காக வெளியில் உள்ள புத்தரை எரிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது அவருடைய போதனையிலேயே இருக்குது. உனக்குள் ஜோதியாக இரு அப்படிங்கிறது அவருடைய போதனை. என்னுடைய புத்தர் வந்து குளிரில் நடுங்கிக்கிட்டு இருந்தார். அந்த மர சிற்பங்கள் வெயில் மழையில் உணர்ச்சி இல்லாமல் இருந்தது, அதனால் அப்படி பண்ணினேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் ஒரு மர புத்தரை எரிச்சதுக்காக உயிருள்ள புத்தரை வெளியில் தள்ளி கதவை சாத்தினீங்க அப்படின்னாராம் அந்த பெரியவர். உண்மையான பக்திங்கிறது இதுதான். அதாவது உனக்குள் ஜோதியாக இரு அப்படின்னு புத்தர் சொன்னார் இல்லையா, அது மாதிரி தனக்குள் ஜோதியாக இருக்கிற இந்த காலத்து ஆசாமிகள் நிறைய பேர் உண்டு, எப்பவும் போதையிலேயே இருக்கிறவங்க. ஒரு நாள் நடுராத்திரி ஒரு மதுக்கடையில் ஒரு ஆள் அங்குள்ள சிப்பந்திகள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான். மறுபடியும் இந்த கடை எப்போ திறப்பாங்கன்னு கேட்டானான். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு திறப்பாங்க அப்படின்னு ஆனால் அங்கே இருந்த ஆள் அவன் திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பதில் சொல்லி சொல்லி அலுத்து போச்சு. அதான் சொல்கிறேன் ஐயா, நாளைக்கு காலையில் வா

0: அதுக்கு இவன், நான் வர்றதுக்காக கேட்கலையா, நேத்திக்கு வந்தவன் உள்ளேயே மாட்டிக்கிட்டேன், வெளியில போறதுக்காக கேட்டேன் அப்படின்னானா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: பொன்னியின் புது புனல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் செந்தில் நகர் பகுதியிலிருந்து சிங்காரவேலன் கேட்டிருக்காங்க, நானே வருவேன் திரைப்படத்திலிருந்து ஒரு இணைய பாடல். இதோ அந்த இணைய பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

வாழ்க்கை பனியன்சன் பிரீஃப்ஸ் நேர்களை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை வாட்ஸ்அப் புள்ளியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் அண்ணா நகர் பகுதியிலிருந்து சஷ்டிகா ருத்விக் அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் இட்லி கடை திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை ஒழிக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது.
1: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
4: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், தொடர்புக்கு 7598216149.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தாவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
5: டாக்டர் ராதாகிருஷ்ணன் தன்னுடைய படுக்கையில் புத்தகங்களோடு தான் படுத்துக் கொண்டிருப்பாராம். வாழ்க்கையின் கடைசி பொழுதில் புத்தகங்களோடே தன்னை கழித்துக் கொண்டிருந்தாராம். ஆனால் நாம் என்ன நினை செய்கிறோம்? தீபாவளி வரும், புதிய ஆடைகள் வாங்குவோம், பொங்கலுக்கு புதுப்பானையில் பொங்கலிடுவோம், கலைமகள் விழா வரும், அன்றுதான் படிக்கக்கூடாது என்று புத்தகங்களை முடிவைத்து பூஜையிடுவோம். தீபாவளிக்கு புதிய ஆடையை கடைகடையாய் ஏறி இறங்கி வாங்குகிற நாம், பொங்கலுக்கு புதுப்பானையில் பொங்கல் வைக்கிற நாம், கலைமகள் விழா அன்று ஏன் புதிய புத்தகங்களை வாங்கக்கூடாது? அதை அறிவு திருவிழாவாக நாம் ஏன் கொண்டாடக்கூடாது? இளைய தலைமுறை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்திய ஆட்சிப் பணியில் மிகச்சிறப்பாக பணியாற்றுகிற இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் சொல்வார், எப்படி படிக்க வேண்டும்? 5 படிக்கட்டுக்களை இளைஞர்களுக்காக சொல்வார், மாணவர்களுக்காக சொல்வார். வாசல் படி, தள்ளுபடி, படிப்படி, மறுபடி, உருப்படி என்பார் இறையன்பு. என்ன வாசல்படி? வீட்டை விட்டு வெளியே போகிறோமா? கல்விக்கூடத்திற்கு, கல்லூரிக்கு, அலுவலகத்திற்கு போகிறோமா? வாசல்படியை விட்டு தாண்டுகிற போது அது ஒரு பவுண்டரி லைன், எல்லைக்கோடு. அந்த எல்லைக்கோட்டை தாண்டுகிற போது வீட்டு நினைவுகளை மறந்துவிட வேண்டும். அலுவலகத்து நினைவுகளை, கல்வி நிறுவனத்தின் நினைவுகளைத்தான் நாம் சுமந்து கொள்ள வேண்டும். பிறகு தன்னுடைய அலுவலக கடமைகளையோ கல்வி நிறுவனத்தின் கடமைகளையோ முடித்துவிட்டு திரும்புகிற போது நாம் அந்த நினைவுகளை அங்கே விட்டுவிட்டு வீட்டுக்குள் நுழைகிற போது வீட்டு நினைவுகள் உடையவர்களாக மாற வேண்டும். இது வாசல்படி. அடுத்தபடி தள்ளுபடி. என்ன? ஆடி தள்ளுபடி, தீபாவளி தள்ளுபடி அல்ல. ஆகாத எண்ணங்கள், குப்பைகள், கூலங்கள், ஆசை, கோபம், பொறாமை போன்றவற்றை நாளும் நாளும் தள்ளுபடி செய்ய வேண்டும். இன்று புதிய மனிதராய் உருவெடுப்பது போல நாம் உருவெடுக்க வேண்டும். பழைய ஆகாத குப்பை கூலங்களை அகற்றுவதைப் போல ஆசை, கோபம், பொறாமை போன்றவற்றை அகற்றி அன்பு, கருணை, இரக்கமுடையவர்களாக நாளும் நாளும் நம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இது தள்ளுபடி. அடுத்தபடி என்ன? படிப்படி, எப்போதும் படித்துக்கொண்டே இருப்பது. அடுத்து மறுபடி, மறுபடி. மால்கம் கிளாட்வெல் என்பவர் எழுதுவார், 10,000 மணி நேரம் ஒரு பணியை செய்தால் அது மிகச்சிறப்பான பணியாக மாறிவிடும், அந்த பணியை மிஞ்சுவதற்கு எவரும் இருக்க மாட்டார் என்று சொல்வார். அப்படித்தான் நாம் செய்கிற பணியை அடிக்கடி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும், மறுபடி மறுபடி என்று. கடைசி உருப்படி. என்ன உருப்படி? அதுதான் வாழ்க்கையின் டைரி, நமது காலச்சுவடு. இன்று இரவு படுக்கைக்கு போகிற போது காலை முதல் மாலை வரை, இரவு வரை நான் யாருக்கெல்லாம் உதவி செய்தேன், யார் பயன்பட்டார்கள், என்ன உதவி பிறருக்கு செய்ய முடிந்தது என்று எண்ணி பார்த்து அந்த நாளை உதவிகரமான நாளாக, பிறருக்கு பணி செய்த நாளாக மாற்றிக்கொள்வது, அதுதான் உருப்படி. இதுதான் வாழ்க்கையின் உருப்படி, உயிர்ப்படி. வாசல்படி தொடங்கி, தள்ளுபடி தவிர்த்து, படி படி என்று படித்து, மறுபடி மறுபடி படித்து, உருப்படியாக நம்மை உருவாக்கிக் கொள்வது. அப்படி

0: உருப்படியாக மாற்றிக்கொள்வதுதான் இன்றைய இளைஞர்களின் கடமை.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: இனிய காலை வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:05 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லின் ஒரு ஏசி மேலா.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: சரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
4: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
5: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043-533-367.
6: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வொர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
7: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வொர்க் பண்றேன்.
6: நீங்க எங்க படிச்சீங்க?
8: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
9: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A கிரேட் அக்ரிடிட்டட், NBA அக்ரிடிட்டட், Apple ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் சென்டர், 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டின எல்லா தரத்தையும் பெற்று இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% மெம்பர்ஸ் PhD டிகிரி ஹோல்டர்ஸ். ICT எனேபிள்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸோட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
10: வசந்தம் கோவின் வானலையில் வசந்தம் இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக நிரலில் பங்கேற்கிறார் இளம் தொழில் முனைவோர் எம் திருமால் அவர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹாபி இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் வீட்டில இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து மாடி தோட்டம் வளர்க்குறது, நிறைய செடிங்க கூடயே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறது, இல்லை வந்து இந்த தேனி வளர்ப்பு, இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதை ஒரு சிலர் தொழிலாகவும் பார்ப்பாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாபியாகவும் செய்வாங்க. இப்படி வந்து ஹாபியாக செய்யக்கூடியவங்களுக்கும் அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும், நம்ம வந்து இன்கம் வந்து ரொம்ப ஈஸியாக வரணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தினம் தினம் வந்து ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ணுறது அதே ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டோடு இணைந்து ஒரு இயற்கையான சூழலில் நிறைய வந்து பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அவங்களுக்கான ஐடியாஸ்லாம் வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. இதை பற்றின நிறைய தகவல்களை நம்ம கூட சொல்கிறதுக்காக நம்ம கூட நேரலையில் இணைஞ்சிருக்காரு இளம் தொழில் முனைவோர் எம் திருமால் அவர்கள். வணக்கம் சார்.
11: வணக்கம் மேடம்.
10: சொல்லுங்க.
11: வணக்கம் நேயர்களே. தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 வழியாக ஒளிபரப்பாகும் நம்பிக்கை நட்சத்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் திருமால், விவசாய பட்டதாரி மற்றும் வளம் லேண்ட்ஸ்கேப் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர். இன்று என் வாழ்க்கை பயணம், விவசாயத்தின் மீது கொண்ட ஆர்வம், தொழில் தொடங்கிய அனுபவம், எதிர்கொண்ட சவால்கள் மற்றும் இளைஞர்களுக்கான சில நம்பிக்கை செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வாழ்க்கையில் வெற்றி என்பது வசதியான சூழ்நிலையில் கிடைப்பதில்லை, கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வதில் தான் இருக்கிறது. வாருங்கள் என் பயணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.
10: சரிங்க சார், என்ன படிச்சிருக்கீங்க நீங்க?
11: அக்ரி கிராஜுவேட் மேடம், டிஎம்ஏ.
10: சரிங்க சார். அக்ரி படிச்சதுனால நீங்க ஏன்னா நிறைய பேர் அக்ரி முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்க போறாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இதுல வந்து புதுமையை புகுத்தணும் அப்படின்ற ஆராய்ச்சி எல்லாம் கூட இருப்பாங்க. நீங்க எப்படி வந்து இந்த பிசினஸ் குள்ள வந்தீங்க?
11: பேசிக்காவே பாத்தீங்கன்னா நம்ம அக்ரி பேக்ரவுண்ட் ஃபேமிலி அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ தட் ஐ சூஸ் அக்ரி சூஸ் பண்ணேன். அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னாக்கில் ஐ ஹேட் எக்ஸ்போர்ட் கம்பெனி, நான் சென்னையில் எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருந்தேன். ஸோ அந்த ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கில் ஸோ வாட் மோர் டு டூ இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் டெக்னிக்கலாக

0: போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்ரோஃபோனிக்ஸ் ஏரோஃபோனிக்ஸ் அந்த மாதிரி இன் டவர் சிஸ்டம் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அட் த டைம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு இங்கே தருமபுரியில் ஸ்கோப் ஆஃப் ஒர்க் நிறைய இல்லை. ஸோ தருமபுரியில் அக்ரிகல்ச்சர் எந்தளவு நம்ம டெவலப் பண்ண முடியும், ஸோ எந்தளவு நம்மளோட இன்புட்டை போட முடியும்னு பார்க்கும்போது ஸோ ஓகே வில் ஸ்டார்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான்.
1: சரிங்க சார், எல்லாருக்குமே வந்து கோவிட் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கட்டும் இல்லை கம்பெனிக்கு போயிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து திரும்பி பார்க்குற மாதிரி வந்து ஒரு அவங்களோட சுய முன்னேற்றத்துக்காக ஒரு வழி கண்டு அவங்க அதுலேருந்து தான் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம்.

0: இருந்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கட்டும், இல்லை கம்பெனிக்கு போயிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து திரும்பி பார்க்குற மாதிரி வந்து ஒரு அவங்களோட சுய முன்னேற்றத்துக்காக ஒரு வழி கண்டு அவங்க அதுலேருந்து தான் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சரிங்க சார், நீங்கள் இப்போ என்னென்ன இதெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க உங்களோட இதில்?
1: ஸோ ஆக்சுவலி வி ஹாவ் எ வெப்சைட் மேடம், வளம் அக்ரோ சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் நம்மளோட சர்வீசஸ் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட்ஸ்கேப் டிசைன் அண்ட் எக்ஸிகியூஷன். லேண்ட்ஸ்கேப் இன் அ சென்ஸ் சாஃப்ட்ஸ்கேப்பு, லேண்ட்ஸ்கேப்பு, ஹார்ட்ஸ்கேப்பு எல்லாமே இன்க்ளூட் ஆகும், இன்க்ளூடிங் சிவில் ஒர்க்லேருந்து இரிகேஷன்லேருந்து எல்லாமே கவர் ஆகும். ஸோ கிளைண்ட் ஒரு எம்டி ஸ்பேஸை காட்டுறாங்க அப்படின்னு சொன்னாக்கல, ஸோ அதில் வந்து எந்தளவு நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங் இன்புட்ஸை கொடுக்க முடியும், ஸோ பிளான்டேஷன் எந்தளவு சாஃப்ட்ஸ்கேப் கொடுக்க முடியும், ஹார்ட்ஸ்கேப்ஸ் எந்தளவு கொடுக்க முடியும் அப்படின்றத டோட்டலாக டிசைன் பண்ணி, ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணி கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம டிசைனை கொடுத்து தென் வில் எக்ஸிக்யூட். ஸோ டோட்டல் லேண்ட்ஸ்கேப்,
0: அதாவது நிலம் வச்சிருக்கேன் இதுல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வந்து நீங்க டோட்டலா டிசைன் பண்ணி கொடுத்துருவீங்க.
1: கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் இந்த மாதிரி போகும்போது நமக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க் நிறைய இருக்குங்க. பட் ஆனால் அக்ரிகல்ச்சர் சைடு அப்படின்னு போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி பிளான்டேஷன்ஸ் போவாங்க, ஆர்ச்சர் டெவலப்மெண்ட் போவாங்க, ஸோ தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான கன்சல்டிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லேண்ட்ஸ்கேப்பிங் மேஜர் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தர்மபுரியில் எடுத்துக்கிட்டால் நிறைய பிளேசஸ் வந்து லேண்ட்ஸ்கேப் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியறது இல்லை. ஏன்னா அவுட் சைட் ஆஃப் தர்மபுரியிலேருந்து வந்து பண்ணிட்டு போகிறாங்க, ஃப்ரம் பெங்களூர், சென்னை அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ பண்ணிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக வந்து கார்டன் டெவலப்மெண்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க, அதை வந்து மெயின்டைன்
0: பண்ணுறது தான் பெருசு.
1: ஸோ வந்து மெயின்டெனன்ஸ்க்குன்றது வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிக் இஷ்யூ இன் தர்மபுரி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பண்ணக்கூடிய சைட்ஸ் எல்லாமே ஏஎம்சி பண்ணி கொடுத்துட்றோம், ஆனுவல் மெயின்டெனன்ஸும் பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம. ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் நம்ம அக்ரி கிராஜுவேட்ஸ் வந்து போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸை சொல்லி இதை பெஸ்டிசைடோ இல்லை இன்செக்டிசைட்ஸோ இல்லை மெனியூஸ் வேணும் இல்லை ஆர்கானிக்காக கண்ட்ரோல் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி டோட்டல் கைடன்ஸ், ப்ரொஃபஷனல் கைடன்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளான்ஸ் சப்ளை அண்ட் நர்சரி சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். வி ஹாவ் அ நர்சரி இன் பழைய தர்மபுரி பக்கம் நர்சரி இருக்குது, ஸோ அங்கே வந்து பிளான்ட் சேல்ஸும் போய்கிட்டு இருக்குங்க. ஸோ டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி பிளான்ஸ் வாங்கிக்கலாம். தென் இது ரிலேட்டடான லேண்ட்ஸ்கேப்பிங் ரிலேட்டடான, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் ரிலேட்டடான ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன் சிஸ்டமும் நம்ம பண்ணித்தரோம். வி ஹாவ் அ டீம் எல்லாத்துக்கும்
0: டீம்.
1: ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் வெர்டிக்கல் அண்ட் இன்டோர் கார்டனிங், ஸோ வீட்டுக்குள்ளே வந்து பிளான்ஸ் வேணும், மாடி தோட்டம் டெரஸ் கார்டனிங் பண்ணி தரும், வெஜிடபிள் கார்டனிங், பேக்யார்ட் கார்டனிங் பண்ணி தரும். ஸோ இன்டோர் கார்டனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி பேக்யார்ட் ஸ்பேசஸ் இருக்காது, பட் ஆனால் அவங்களுக்கு வந்து எனக்கு வெஜிடபிள் ப்ரொடியூஸ் பண்ணணும், எனக்கு பிளான்ஸ் க்ரோ பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ
0: அவங்க சிலருக்கு இந்த வீட்டுக்கு தேவையான காய்கறி மட்டும் நம்மளே வந்து விளைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும், அவங்களுக்குலாம் பண்ணி தரீங்க.
1: ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கான சொல்யூஷனை தான் நம்ம என்ன கொண்டு வந்தோம்னாக்கல ஹைட்ரோபோனிக் டவர் சிஸ்டம், அதாவது சாயில்லெஸ் கல்ச்சருங்க. ஒரு 1-to-1 ஸ்கொயர் ஃபீட்லேயே நம்ம வந்து மோர் தென் 40 பிளான்ஸ் அந்த மாதிரி க்ரோ பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு தேவையான க்ரீன்ஸ், மினிமம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வெர்டிக்கல் கார்டனிங்கும் பண்ணி தந்துட்டுருக்கோம், ஹைட்ரோபோனிக் டவர் சிஸ்டமும் பண்ணி தந்துட்டுருக்கோம். அண்ட் இன்டோர் கார்டனிங், இன்டோரில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் பாட்ஸ் இருக்குது, லைக் பார்த்தீங்கன்னாக்கில் செராமிக் இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, FRP இருக்குது, ரொட்டமோல் இருக்குது. ஸோ அவங்க கிளைண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்து நம்ம இன்டோர் பிளான்டேஷன்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க.
0: சரிங்க சார், ஒரு நேயர் வராரு, அவரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: பத்தருப்பட்டில இருந்து நவீன் பேசுறேன்.
0: கேளுங்க நவீன், உங்களோட கேள்வி.
2: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
2: சார். சார், அதாவது வந்து இப்ப சென்னை நிறைய இந்த மாதிரி ஐடி கம்பெனில எல்லாம் கூட என்ட்ரன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி தோட்ட வசதி எல்லாம் கூட செஞ்சிருக்காங்க. நிறைய காலேஜ்லயுமே அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பண்றாங்க. நீங்க அது மாதிரி எல்லாம் கம்பெனிக்கு காலேஜஸ்க்கு எல்லாம் கூட நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதை பத்தி ஒரு தகவல் சொல்லுங்க.
1: கண்டிப்பாங்க சார், பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. இன் தர்மபுரி அண்ட் சேலம் அண்ட் மதுரை பாத்தீங்கன்னாக்குள்ள நம்ம மோஸ்ட் ஆஃப் தி இன்ஸ்டியூட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க.
0: அதாவது வீட்டுக்கு மட்டும் இல்ல, காலேஜஸ்
1: அண்ட் கமர்ஷியல் ஸ்பேசஸ், கம்பெனிஸ்க்கு, ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. அண்ட் வி ஹாவ் எல்லாத்துக்குமே நம்மளோட வெப்சைட்ல இருக்க போர்ட்ஃபோலியோல ப்ராஜெக்ட் போட்டோஸ் அப்லோட் பண்ணிருக்கோங்க.
0: சரிங்க சார், இப்போ ஒரு சிலர் வந்து வீடே கட்டுறாங்கன்னா கூட என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப கார்டனிங்காக இருக்கணும், அழகாக இருக்கணும், அதே மாதிரி நிறைய இந்த கலர் கலராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக வந்து அவங்க டிசைன் பண்ணுவாங்க. இந்த தோட்டம் வைக்கிறது, செடிங்க வைக்கிறது, அவங்களுக்கும் நீங்கள் பண்ணித்தரீங்க, அது இல்லாமல் நிறைய காலேஜஸ்க்கும் பண்ணித்தரீங்க.
1: கண்டிப்பாக பண்ணித்தருவாங்க. ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோ சிட்டிஸில் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போதே அந்த லேஅவுட் டிசைன் பண்ணும்போதே என்ன பண்ணிடுறாங்க, லேண்ட்ஸ்கேப்பிங்னு ஒரு ஸ்கோப் ஆஃப் ஒர்க் கொடுத்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பர்கிட்ட கொடுத்து பிளான் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் இங்கே இப்போ டவுன்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்றது இல்லைங்க. ஆஃப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணலான்ற ஒரு திங்கிங்கே வருது. ஸோ அதனால தான் வந்து வி ஆல்ரெடி அப்ரோச் டு மெனி இன்ஜினியர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணும்போதே

0: இதுக்கு சேர்த்து பிளான் பண்ணிடுங்க,
1: பிளான் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் இருக்காது, நம்ம கிளைண்ட்ஸுங்களுக்கும். ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டும் அவங்க போகும்போது அவங்களுக்கு பேர்டன் இன்க்ரீஸ் ஆகும், யாரை தேடுறது அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ நம்ம ப்ரொஃபஷனலாக அதை படிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால பிஃபோரவே வந்துட்டாக்கலாம், நம்ம ப்ராப்பராக பிளானிங் கொண்டு போயிடலாம் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி.
0: சரிங்க சார், இப்போ இதுதான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க வேற எந்த பிசினஸ் வேணாலும் பண்ணிருக்கலாம், ஏன்னா அக்ரி முடிச்சவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆனா இதுதான் ஸ்டார்ட் பண்ணும், இதுல ஒரு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாவோ ஒரு எனக்கு வந்து இவங்க தான் ரோல் மாடல் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னா யாரை சொல்வீங்க? எப்படி உங்களுக்கு இது ஐடியா வந்துச்சு?
1: இது ஐடியான்னு பாத்தீங்கன்னா மேடம், அக்ரிகல்ச்சர்ல பேசிக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் ஆனா ஜஸ்ட் லைக் தட் வந்து அக்ரிகல்ச்சர்னு போகாம, ஸோ அதுல நம்ம படிச்சிருக்கோம், அது ஒரு அப்டேட்டடான ஒரு டெக்னாலஜி வைஸ் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு லேண்ட்ஸ்கேப்பிங்கிற ஒரு தாட் வந்தது. ஸோ பிகாஸ் ஏன்னா இது வந்து விச் இன்க்ளூட்ஸ் டிசைனிங் அண்டு சம் காம்போனன்ட்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோனிக் டவர் சிஸ்டம் தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஃபுல்லி பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸு மெட்ரோ சிட்டிஸ் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் என்னோட வே ஆஃப் தாட் எப்படி போச்சுனாக்கல, ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற ஏரியாவில் நம்மளால என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம் ஸோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து, ஸோ மெட்ரோ சிட்டிஸை தேடி போகாமல் இங்கேயே நம்ம வந்து ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கை வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட் நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது தருமபுரியில் இவ்வளோ ஸ்கோப் ஆஃப் ஒர்க் இருக்குன்னு நான் நினைக்கல. பட் ஆனால் பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இன் அண்ட் அரவுண்டு தருமபுரியில், எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது.
0: காலையில எந்திரிச்சு ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கைக்குள்ள ஓடாம எந்திரிச்சு கொஞ்சம் செடிங்களுக்குலாம் வந்து தண்ணி ஊத்துறது, ஏதாச்சும் பூ இருந்துச்சுன்னா பறிச்சு இது பண்றது, ஆனா சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாவே ஒரு மாதிரி பிரசன்ஸா இருக்கும், நிறைய பேர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க சார்.
1: கண்டிப்பாங்க, எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. பட் ஆனா அது அவங்களுக்கு அது எப்படி பண்றதுன்றது தெரியல. ஸோ என்னோட ஐடியாலஜி எப்படி இருந்ததுன்னா அதை சொல்லித்தரணும். ஸோ அவங்களுக்கு கேட்கறதுக்கு முதல்ல ஒரு பர்சன் வேணும், பர்சன் இருந்தாதான் அவங்க கேட்பாங்க. ஸோ இப்போ
0: இந்த மாதிரி இருக்கு அப்படின்றதே இன்னும் ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்காங்க.
1: கண்டிப்பா என்ன பண்ணணும் இப்போ பாத்தீங்கன்னா அவுட் சைட் அவுட்டோர்ல பாத்தீங்கன்னா சம் பிளான்ஸ் சூட்டபிளா இருக்கும், இன்டோர்ல சம் பிளான்ஸ் சூட்டபிளா இருக்கும், செமி ஷேட் பிளான்ஸ் இருக்கு. ஸோ அது எங்கெங்க எப்படி பிளேஸ் பண்ணணும், உள்ள பாட்டு வைக்கிறோம்னா அது பாட்டு மிக்சர் என்ன, ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சொல்லித்தரதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ ஆளு இல்லைனாக்கெல்லாம் அவங்க கத்துக்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே அதை கத்துக்க முடியாது. ஸோ அதனால ஃபஸ்ட் என்னோட ஐடியாலஜி என்னன்னா கேட்கறதுக்கு வளம் லேண்ட்ஸ்கேப் சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க கேட்கலாம்,
0: சந்தேகனாலும் கேட்கலாம், கேட்டாதான் பதில்
1: கிடைக்கும்.
0: சரி, இப்போ ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஐடியா கிடைக்கும், உங்ககிட்ட வந்து கேட்கலாம். இப்ப நீங்க வந்து ஒன்லி டிசைன் இந்த மாதிரி தான் பண்ணி தருவீங்களா, இல்ல அவங்களுக்கு வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றது, இல்ல அதுக்கான திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க ஃபிட் பண்றதுல இருந்து நம்ம ஒரு இடத்துக்கு சும்மா போயிட்டு டிசைன் மட்டும் பண்ணி கொடுத்துட முடியாது. இப்போ ஒரு இன்டோர் வந்து பிளான்ஸே வளர்க்குறாங்க அப்படின்னாலும் அதுக்கு இடத்த வந்து எப்படி நீட்டா இது பண்றது, எவ்வளவு அளவு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. அதுவும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி அந்த பூந்தொட்டி இதெல்லாம் கூட நீங்களே வந்து அவங்களுக்கு சர்வ் பண்றீங்களாங்க சார்?
1: டோட்டலி ஏ டு சார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தரோம்,
0: ஃபுல்லா இன்ஸ்டாலே பண்ணி கொடுத்துரு.
1: ஜஸ்ட் டிசைன் மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து போயிட்டு மெஷர் பண்ணுறோம், தென் வந்து கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறோம். வாட் ஃபிட்ஸ் அந்த ஏரியாவில் என்ன ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறோம், தென் வில் இன்ஸ்டால்.
0: ஓ, அந்த ஏரியாவுக்கு ஏற்ற ஒரு இந்த கிளைமேட்டுக்கு என்ன இங்கே இது பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து
1: அண்ட் அப்டேட்டடாக இன் கரண்ட் இப்போது என்ன நியூ வெரைட்டிஸ் இருக்குது, ஸோ அதை எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம் கிளைண்ட்ஸுக்கு, தென் வில் இன்ஸ்டால். அண்ட் தென் அவங்களுக்கு அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது செய்யுது அப்படின்னாக்கல வி ஹேவ் அ ப்ரொஃபஷனல் டீம், ஸோ தட் அவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, என்ன பெஸ்டிசைட் அடிக்கணும் செய்யணும். ஸோ நாங்களே வந்து பண்ணணும் கிடையாது, நீங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கு கைடன்ஸ் கொடுக்க நாங்கள்
0: கைடன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துருவீங்க சார். இப்போ ஃபெர்டிலைசர் வந்து ரொம்ப அவசியம், ஏன்னா எல்லா செடிக்குமே ஏதாச்சும் ஒரு நோய் வரும், அவங்களுக்கு அது வந்து நீங்களே வந்து ரெடிமேடாக கொடுத்துருவீங்களா சார், இல்லை அவங்களே வந்து தயாரிக்க வந்து சொல்லி கொடுப்பீங்களா?
1: மேம் இன் ஆர்கானிக் அப்படின்னு போகும்போது தயாரிக்க சொல்லி தரலாங்க, லைக் வந்து பஞ்சுகாவியா இல்லை ஃபிஷ் அமினோ லிக்விடா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களே ஒன்றா தயாரிச்சிக்கலாம். இல்லை கெமிக்கல்ஸ் போகணும், அது எனக்கு தயாரிக்க டைம் இல்லை இடம் இல்லை அப்படின்னாக்கல கெமிக்கல்ஸும் ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கெமிக்கல்ஸ் வந்து கொடுக்கலாங்க, பட் ஆனால் அது கரெக்டான டோஸில் கொடுக்கணும், அது மோஸ்ட்லி சொல்லி கொடுக்கறதில்ல இவங்களும் அதிகமாக போட்டுடுறாங்க, அதனால பிளான்ஸ் மோஸ்ட்லி ஸ்பாயில் ஆகிடுது. பட் ஆனால் கரெக்டான டோஸில் கொடுத்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க,
0: முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் போயிடுறது
1: போயிடுறது பெஸ்ட்டுங்க.
0: சரிங்க சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாடி தோட்டமே அமைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு சார் அந்த இடம் இருக்கணும்?

0: அப்படின்னு கிடையாதுங்க மேடம். எவ்வளோ இடம் இருந்தாலும் அதுக்கு தகுந்த பிளான்ஸ் நம்ம கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன ஏரியா இருக்குன்னாக்கல நம்ம வந்து வெர்டிக்கல் ஸ்டாண்டு போயிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வந்து வெர்டிக்கலாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை ஸ்பேஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாக்கல நம்ம சிங்கிள் லேயராக போயிடலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு ஃபேமிலிக்கு தேவையான வெஜிடபிள்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்கல் சப்போர்ட்டாக நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தாலும் சரி, அதிக ஸ்பேஸ் இருந்தாலும் சரி, அது பிரச்சனை கிடையாதுங்க.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நேரம் காலை 9:21, இது வானொலியில் வசனம். இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக நேரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் இளம் தொழில் முனைவோர் எம் திருமால் அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவுபெறலாம். நீங்களும் வந்து ஒரு மாடித்தோட்டம் அமைக்கணும், இது மட்டும் இல்ல விவசாயத்துக்கான நிறைய சந்தேகங்களை கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்க நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 0-3-4-2 என்ற முன்னணி பின்னோடு 2-4-4-0-3-0 மற்றும் 9-4-8-6-8-1-1-0-2-5 மற்ற எண்கள் 0-4-3-4-2 என்ற முன்னெடுப்பினோடு 2-4-4-0-3-1 மற்றும் 9-4-8-6-6-5-2-0-2-5.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்தம்புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேலா.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: SSS தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் சைக்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
2: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd and MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
3: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: For details, the Kaveri Educational Institutions, Mecheri, Salem. Contact 9524936156.

0: டீச்சர்ஸ் ப்ரீ கேஜ் 2 பிளஸ் 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஐசி வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலக தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை, எலும்பு முறிவு, மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய புள்ளியுடன் உதயமாகியுள்ளது.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
4: நேரம் காலை 9:31 கேட்டு ரசிச்சு இருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக நேரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் இளம் தொழில் முனைவோர் எம் திருமால் அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவுபெறலாம். விவசாயத்துக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் மாடி தோட்டம் வளர்க்கறது, இந்த பசுமை குடில், மண்புழு உரம் தயாரிப்பு, இந்த மாதிரி நிறைய தகவல்களை சொல்றதுக்காக நம்ம கூட காத்துட்டு இருக்காரு திருமால் சார் அவர்கள். நேர்கள் வந்து அழைக்க வேண்டிய எண்கள், அறிமுக நேர்களா இருந்தீங்க அப்படின்னா 0-4-3-4-2 என்ற முன்னணி பின்னோடு 2-4-4-0-3-0 மற்ற 9-8-6-8-1-1-0-2-5 மற்ற நேர்கள் 0-4-3-4-2 என்ற முன்னணி பின்னோடு 2-4-4-0-3-1 மற்ற 9-4-8-6-6-5-2-0-2-5. சரி, இணைப்புல ஒரு நேயர் வராரு, அவரோட கேள்வி கேட்டுவோம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் எங்கிருந்து? சார், உங்களோட இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. தெளிவான இணைப்பு இருக்கிற இடத்துக்கு வந்துறீங்களா? உங்களோட கேள்வி இல்ல சார், உங்களோட இணைப்பு வந்து தெளிவா இல்ல. நன்றி, அடுத்த நேர். வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம் மேடம்.
4: வணக்கம்.
6: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
4: கேளுங்க உங்களோட கேள்வி.
6: கண்டிப்பா சார், இந்த மாடி தோட்டம் அப்படின்னு எடுக்கும் பொழுது குறிப்பிட்ட இந்த கீரை வகைகள் எப்படி வளர்க்கறது, அதை பத்தியும், இந்த தக்காளி மற்றும் கத்தரிக்காய் இது மாடி தோட்டத்துல சிறப்பா வளர்க்க முடியுமா, அப்படி வளர்க்கணும் அப்படின்னா என்ன யுக்திகள் அப்படிங்கறத கையாளணும், தக்காளிக்கு என்ன மாதிரியான எருக்கள்லாம் போடும்பொழுது நல்லா வளரும், இதை பத்தி சொல்லுங்களேன்.
7: மேடம் வணக்கங்க. மேடம் மேடம் இப்போ பாத்தீங்கன்னா மாடி தோட்டத்துல ஃபர்ஸ்ட் திங் வந்து ஷேட் நட்டுங்க. நீங்க ஜஸ்ட் வந்து நார்மல் சன்லைட்ல வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கல நீங்க நினைக்கக்கூடிய அவுட்புட்டை எடுக்க முடியாதுங்க. அண்ட் தென் மெயின் திங் வந்து வாட்டரிங்க. வாட்டரிங் ப்ராப்பர் ட்ரைனேஜ் வந்து கொடுத்துருக்கணும். ப்ராப்பர் ட்ரைனேஜ் இல்லை அப்படின்னு சொன்னாக்கல ரூட் ரோட் ஆகிடுங்க. அண்ட் தென் அனதர் திங் வந்து பார்த்தீங்கனாக்கல என்னென்ன, அதாவது இப்போ உங்கள் மாடி இருக்குன்னாக்கல அது எதை ஃபேஸ் பண்ணி இருக்குது, ஸோ சன்லைட் வந்து எத்தனை மணி நேரம் இருக்குது அப்படின்றத பொறுத்து இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கனாக்கல நீங்கள் க்ரோ பேக்கோ இல்லை பாட்டில் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கல பாட்டில் வைக்கிறீங்கனாக்கல கண்டிப்பாக வந்து கீழே வந்து லைக் கிராவல்ஸ், அது மேலே ஜியோ டெக்ஸ்டைல் கிளாத், அது மேலே சாயில் மிக்சர் இருக்கணும். இல்லை க்ரோ பேக்கில் போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கல அதுக்கு ப்ராப்பரான ஏரியேஷனுக்காக இதர் பெர்லைட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து சாண்ட்பால்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி அப்படி போகும்போது தான் உங்களுக்கு வந்து லைஃபும் வரும், நீங்கள் கிடைக்கக்கூடிய அவுட்புட்டும் கிடைக்கும். அண்ட் தென் அனதர் திங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான நியூட்ரியன்ட் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துட்ருக்கணும். லைக் அட்லீஸ்ட் ஒரு 1 month ஒன்ஸ், 2 months ஒன்ஸ் ஆகுது ப்ராப்பரான ஃப்ரீக்வெண்ட்டான லைக் ஒரு மண்புழு உரம், வெர்மி கம்போஸ்டாக இருக்கட்டும் இல்லை நேச்சுரலாக ஆர்கானிக்காக போகிறீங்கன்னா ஒரு நீம் ஆயிலாக இருக்கட்டும், நீம் ஆயில் ஸ்ப்ரேவாக இருக்கட்டும், லைக் ஏன்னா பெஸ்ட் இருக்குது, இன்செக்டிசைட் இருக்குது அப்படின்னாக்கல, ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னாக்கல நீங்கள் கிடைக்கக்கூடிய அவுட்புட்டை கண்டிப்பாக எடுக்கலாங்க.
4: சரிங்க சார், அடுத்த நேயரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க சார். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, ஆனால் லேண்ட் இருக்கும், லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா சும்மா தான் இருக்கும், அதுல வந்து ஏதாச்சும் இப்ப இந்த தேக்கு மரம் இந்த மாதிரி சந்தன மாதிரி ஏதாச்சும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட யோசிப்பாங்க, ஆனா எங்க போறது, யாரு கேக்குறது அப்படின்னு இருக்கும், அதெல்லாம் கூட நீங்க பண்ணி தரீங்களா?
7: இது வந்து பாத்தீங்கன்னா லேண்டு வச்சுட்டு நிறைய வந்து வாட்டர் எனக்கு சோர்ஸ் இல்லை, ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்ல லைக் வந்து டிராபிக்கலான பிளேசஸ்ல இல்லை வந்து ரெயின்ஃபெட் லேண்டா இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கான இருக்கக்கூடிய மேஜரான இஷ்யூங்க அது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஆல்ரெடி தர்மபுரி பார்த்தீங்கன்னாக்கல லேண்டை பார்த்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிணறும் கிடையாது, போரும் கிடையாது, ஜஸ்ட் ரெயின்ஃபெட் லேண்டு தான். அதுலேயே நம்ம

0: பார்த்து சாயில் எல்லாம் டெஸ்ட் பண்ணி, ஸோ என்ன போகலான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி ஃபாரஸ்ட்லேருந்து இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னாக்கா பிளான்ட் காஸ்ட் வந்து ஃபாரஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணால் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ அதுலேருந்து ட்ரீஸை எடுத்து கொடுத்து நம்ம ப்ராப்பரான சர்டிஃபிகேஷன் கொடுத்து பிளான்டிங் பண்ணி தருவாங்க.
1: சரிங்க சார், அடுத்த நேயரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம், இணைப்பிலிருந்து விடுபட்டாங்க சார். இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்லேயே வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறது, இல்லை அவங்க ஒரு ஷெட் மாதிரி கூட போட்டது கூட தயாரிப்பாங்க, தயாரித்து அவங்க சேல் பண்ணுறவங்களும் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு ஐடியா இருக்கிறவங்களுக்கு என்ன சார் நம்ம சொல்லலாம்?
0: மேடம், மண்புழு உரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் இருக்குது, லைக் வந்து ஒரு 10x10 இடம் இருக்குது பேக்யார்டில் இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு காம்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு உரம். பிகாஸ் வந்து ஈச் ஹோம், எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கல வேஸ்டேஜ் இல்லாத வீடு கிடையாது. எவ்ரிடே வந்து ஏதாவது ஒரு வேஸ்டேஜ் இருக்குது, லைக் ஃபுட் வேஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை மரத்துலேருந்து விடுற இலையாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இல்லை வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போடாமல், இல்லை மாடு வச்சுருக்கிறவங்க மாட்டு சாணமாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஸோ டீகம்போசபிள் வேஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கலாம் ஒரு சின்ன ஒரு தொட்டி கட்டி அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஷேடிங் கொடுத்து, ஸோ வெர்மி கம்போஸ் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னாக்கல வி கேன் கன்வெர்ட் இன்டூ வெர்மி கம்போஸ் இன் ஜஸ்ட் 30-40 days நம்ம கன்வெர்ட் பண்ணிட முடியும். நம்ம வெளியில் போயிட்டு மருந்து வாங்கணும், ஃபெர்டிலைசர் வாங்கணும், கெமிக்கல்ஸ் வாங்கணுன்ற ஒரு நீடே இருக்காது.
1: எல்லாமே வந்து நம்ம விவசாயத்துக்கு தேவையானது இங்கே நம்ம,
0: இட்ஸ் லைக் வந்து ஒரு இன்டெகிரேட்டடான ஒரு திங் தான், நம்மளதுலயே வேஸ்டேஜ் ஆகுது, அதை வந்து நம்மளே வந்து ஒரு வேல்யூ வேஸ்ட் டு ஒர்த்தா யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான்.
1: சரிங்க சார், அதுவும் இல்லாம இந்த மண்ணோட வளத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த மண்புழு உரம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா மேடம்.
1: சரிங்க சார், அடுத்த நேயரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்,
2: ஹலோ.
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், கேளுங்க உங்களோட கேள்வி. யார் இங்க இருந்து?
2: சொல்லுங்க.
0: ஸோ ஆக்சுவலி வாட் ஹீஸ் ஆஸ்கிங் பார்த்தீங்கன்னா அந்த பாலி ஹவுஸு, ஸோ அப்படி இல்லைனாக்கெல்லாம் மேலே வந்து ஃபுல்லி ரூஃப் கவர் பண்ணிட்டு உள்ளே இந்த ஹைட்ரோஃபோனிக் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை லைக் மஷ்ரூம் கல்டிவேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து எக்ஸாக்டிக் பிளான்ஸ் இந்த செரி டொமேட்டோஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இங்கேயும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாலி ஹவுஸ் மூலியமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து வி நீட் டு அனலைஸ் ஹவு மச் ஸ்பேஸ் ஹீஸ் ஹேவிங், ஸோ அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதர் ஃபார் கமர்ஷியலாக போகிறாங்களா, இல்லை வந்து பர்சனல் யூசேஜுக்காக போகிறாங்களா. இப்போ மஷ்ரூம்னு பார்த்தீங்கன்னாக்கல சின்ன ஏரியா தேவைப்படும், இல்லை செரி டொமேட்டோஸ்னு பார்த்தீங்கன்னாக்கல சென்ஸாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அனலைசிங் ஆஃப் த பிளேஸ் தென் வி கேன் கோ த, பட் தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன ஒன் திங் பார்த்தீங்கன்னாக்கல காஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் தான். ஸோ கொஞ்சம் டெக்னாலஜி வைஸ் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னாக்கல காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதை நம்ம சார்ட் அவுட் பண்ணி போகலாம் அப்படின்னாக்கல கண்டிப்பாக பண்ணலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை.
1: சரிங்க சார், இதை பற்றி மேலும் அவங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதியில் மொபைல் நம்பர் சொல்லிடலாங்க சார். அடுத்த நேயரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்,
3: ஹலோ.
1: வணக்கம்
3: வணக்கம் ஐயா,
1: சொல்லுங்க யார் எங்கிருந்து?
3: சிவமட்டிலேருந்து சுதாமூர்த்தி பேசுறேங்க.
1: கேளுங்க சுதா, உங்களோட கேள்வி.
3: தென்னை செடி இருக்கு, சின்ன சின்னதா இருக்கு, ஒரு 2 வருஷம் இருக்கும், அதுல குருத்துல வந்து வெள்ளைப்பூச்சி விழுந்துச்சு, அப்படியே இறந்துடுது அது செடி.
0: மேஜரான விஷயம் வந்து இந்த ரைனோசரஸ் பீட்டில்னு சொல்லுவாங்க, அது வந்து மேலே லீவ்ஸ் கட்டாயி கட்டாயிட்டு நமக்கு ஒரு டயக்னலா தெரியும். அதை விட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கல இந்த ஒயிட் ஃபிளை, மீலி பேக் அட்டாக், ஒயிட் ஃபிளை அந்த மாதிரி வருவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங்கு ப்ரெஷரைஸ்டு வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணணும்.
1: வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது தான்,
0: வாட்டர் வந்து ப்ரெஷரைஸ்டான வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணி அதை க்ளீன் பண்ணி விடணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். ஸோ அதில் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு சொன்னாக்கா யூ கேன் கோ ஃபார் கெமிக்கல்ஸ்.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேலா.
5: The Kaveri Engineering College, Autonomous.
6: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agriculture.

0: கல்ச்சுரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேரம் காலை 9:42 கேட்டு ரசித்திருக்கும் இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக நேரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் இளம் தொழில் முனைவோர் எம் திருமால் அவர்கள். சார் நேர் வராங்க, அவங்களோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: தூத்துக்குடி எட்டயபுரம் வேடவெட்டி செல்வகுமார் பேசுறேன் மேடம்.
0: கேளுங்க செல்வகுமார், உங்களோட கேள்வி.
1: அந்த மரங்கள் வந்து நான் வச்சிருக்கேன் ஏற்கனவே, குமிழ் தேக்கு, சவுக்க, இந்த சாதா தேக்கு
0: வச்சிருக்கேன்.
1: இந்த வேற என்ன வைக்கலாம்
0: உங்களோட இடத்துல, என்ன வைக்கலாம்னு கேக்குறீங்களா?
1: வேற வேலிசனா எந்த மரம் இருக்கும்? இப்ப 60 ரூபாய்க்கு ஒரு தேக்கு நல்லா 10 வருஷத்துல வைக்கலாங்களா? என்ன ரகம் மேடம் ஸ்டார்ட் கேட்கணும்.
2: ஃபர்ஸ்ட் திங்க் மேடம், ஆல்ரெடி பிளான்டேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் ஹவ் தே கான் அப்படின்றது தெரியலைங்க. ஃபஸ்ட்டு திங், சாயில் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். வைக்கும்போது பிளான்ட் வந்து பச்சையாக தான் இருக்கும், காயாது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அதனோட க்ரோத்துன்றது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அப்படின்னும்போது நம்ம அதுக்கு என்ன ப்ராப்பரான ஃபெர்டிகேஷன் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம அதை சாயில் பார்த்தா தான் சொல்ல முடியும். பட் ஆனால் வந்து டிம்பர் வேல்யூவபிள் பிளான்ஸ் இப்போ இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வேறு என்ன அப்படின்னாக்கலாம், மகாகனி இருக்குது, ரெட் சாண்டர் இருக்குது, சாண்டல் இருக்குது, ஸோ டீக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி
0: தேக்கை தாண்டி இது எல்லாமே
2: இருக்குது. ஸோ போகணும், டிம்பர் வேல்யூவான பிளான்ஸ் போகணும், ஃபியூச்சரிஸ்டிக்காக எனக்கு வந்து இன்கம் வரணும் அப்படின்னாக்கலாம் இதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து இடத்த பார்க்காம என்ன பிளான்ட்டுன்னு டைரெக்டாக சஜஸ்ட் பண்ணுறது,
0: இடமே பார்க்கணும், மண்ணோட கருத்தை பார்க்கணும். சரிங்க சார், அடுத்த நேரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். புதுசா வந்து நீங்க ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், இந்த விவசாயம் சம்பந்தமான இந்த நிகழ்ச்சியில தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேயரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்மா, இது வரைக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
4: நான் வசமலாடியா எல்டிஸ் முருகன் பேசுறேம்மா.
0: கேளுங்க உங்களோட கேள்வி.
4: ஹலோ சார், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க
4: சார். எனது ஒரு நிலம், ஒரு 3 ஏக்கரா கரம்பா இருக்குது, மேடு போயிருந்த நிலமாக்குது.
2: சரிங்க,
4: அது என்ன மரம் வைக்கிறேன் பார்த்தே, அதை வந்து நீங்களா வச்சு கொடுத்தா எவ்வளவு கேப்பீங்க ஏக்கருக்கு?
0: அது அவர் நிலத்தை பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து சொல்ல முடியும், மண்ணோட தரத்தை பார்க்கணும்.
2: வில் ஹேவ் எ ப்ராப்பர் டிஸ்கஷன்ங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணலாங்க.
0: சரிங்க சார், அவர் நிகழ்ச்சியோட இறுதியில் மொபைல் நம்பர் கேட்டுட்டு கூட உங்ககிட்ட மேலும் தகவல்களை கேட்டுக்கிட்டோம். சார், இப்போ வந்து நீங்கள் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இந்த வந்து நிறைய இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஏன்னா அவங்க படிச்சுக்கிட்டே ஒரு பார்ட் டைமாக கூட ஒர்க்

0: பண்ணணும்னு கூட நினைப்பாங்க. இன்னும் அக்ரி போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் செஷன் ஏதாச்சும் இருக்குங்களா?
1: கண்டிப்பாங்க மேடம். ஃபர்ஸ்ட் திங் வந்து அக்ரி கிராஜுவேட்ஸுக்கு நம்ம இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி சம்மர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமு போயிட்டு இருக்குங்க. ஆல்ரெடி சம் அக்ரி காலேஜஸ்ல இருந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தியேட்டிக்கலாக இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம கரண்டில் போயிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே லைவாக போயிட்டு அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இனிஷியேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோங்க. அண்ட் தென் அதர் தென் அக்ரி கிராஜுவேட்ஸ் மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னாக்கில் எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கில் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஃபார் வந்து இப்போ தேன் வளர்ப்பாக இருக்கட்டும் இல்லை ஹைட்ரோஃபோனிக் டவர் சிஸ்டமாக இருக்கட்டும்,
0: இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குலாம் வந்து ஒரு நல்ல கண்டிப்பாக இருக்குங்க சார்.
1: வெர்மி கம்போஸ்டாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே எஜுகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம செஷன்ஸும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து டைரெக்டாக நம்ம வெப்சைட்லேயே போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அதை அட்டன் பண்ணிக்கலாங்க.
0: சரிங்க சார். இப்போ இந்த ட்ரைனிங் பீரியட்னால் எவ்வளோ நாளுங்க சார் இருக்கும் அவங்களுக்கு?
1: இல்லை இப்போ ஆன்லைனில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு டே ஒரு நாள் தாங்க. இதே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 20 டேஸ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம.
0: சரிங்க சார். இப்போது நீங்கள் இந்த வீக்கெண்ட் ஆனால் வந்து ட்ரைனிங் செஷன் மாதிரி இருக்குனீங்களா? இப்போ இதில் வந்து அவங்க கற்றுக்குறாங்கன்னா அந்த வீக்கெண்டாக அந்த 2 மட்டும்தான் ட்ரைனிங் கற்றுக்கிட்டு போய் அவங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
1: அவங்களே ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க.
0: ஏன்னா எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுத்துருவீங்க.
1: இப்போது லைக் வந்து எப்பிகல்ச்சர்னா இப்போது தேன் வளர்ப்பில் வந்து அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஸோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஸோ வில் ஹாவ் ஒரு ஸ்பார்க் கொடுக்குறோம் கிளாஸஸில். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா தென் அவர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் விசிட் பண்ணிட்டு அவங்களோட லேண்ட் கெப்பாசிட்டி என்ன, ஸோ எத்தனை பாக்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும், ஸோ அப்படின்றத பொறுத்து நம்ம பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம.
0: சரிங்க சார். இப்போ வந்து இந்த விவசாயத்தில் இதாக போயிட்டு இருக்கிறது சொட்டு நீர் பாசனம் தான், ஏன்னா நிறைய வந்து இந்த தண்ணி செலவு வந்து மிச்சப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்களா?
1: கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க. ஸோ இப்போ நான் ட்ரீ பிளான்டேஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ட்ரிப்புமே வந்து இன்டெகிரேட்டடாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் லேண்ட்ஸ்கேப்பிங்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சரல் இரிகேஷன்றது வேறு, லேண்ட்ஸ்கேப்பிங் இரிகேஷன்றது வேறு, டோட்டலி காம்பவுண்ட்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ வில் ஹாவ் அ ப்ராப்பர் டீம். ஸோ அதனால் கிளைண்ட்ஸோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி அவங்களுக்கு இரிகேஷன் தேவைப்படுது, பட் ஆனால் கம்பல்சரி ஜஸ்ட் லைக் தட் இரிகேட் பண்ணாமல் ப்ராப்பரான இரிகேஷன் மெத்தடில் போகிறது பெஸ்ட்டுங்க. இப்போது ட்ரிப்லாம் போனீங்க அப்படின்னாக்கா 70-80% வந்து உங்களுக்கு வாட்டர் சேவ் ஆகும்.
0: ஆமாங்க சார். என்ன வாட்டர் சேவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த இதே போட்டு போடுறோம்.
1: கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிகேஷன் யூனிட் இருக்கும். ஸோ அதனால் அதில் ஃபெர்டிலைசர் இப்போ டைரெக்டாக பிளான்ட்டோட ரூட்டுக்கு போகிறதுனால ஈவனான ஒரு சப்ளை இருக்கும். ஸோ ஃபெர்டிகேஷன் சப்ளை இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபெர்டிலைசர் இவங்க போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தண்டை ஒட்டி போட்டுருவாங்க. ஸோ இல்லை அப்படின்னாக்கில் ஒரு இடத்துல டோஸ் அதிகமாக போடுவாங்க கம்மியாக போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ட்ரிப்பில் போயிடுறது பெஸ்ட்டாக இருக்கும்.
0: சரிங்க சார். இப்போ ஒரு சிலர்ல இந்த தோட்டம் வச்சிருப்பாங்களுங்க சார், இந்த ரோஜா தோட்டம் இந்த சம்பங்கி இந்த மாதிரி தோட்டம் வச்சிருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சொட்டு நீர் பாசனம் தான் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு தனியாக வந்து நம்ம இந்த அடி உரம் அந்த மாதிரி ஏதாவது செடிங்களுக்கு போடணுமாங்க சார்? ஏன்னா அதுக்கு எந்த மாதிரி இந்த ரோஸ் தோட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபெர்டிலைசர் கொடுத்தா மட்டும்தான் நிறைய பூக்கள் வந்து பூக்கும். அதுக்கெல்லாம் வந்து எந்த மாதிரிங்க சார் இது பண்ணலாம்?
1: கண்டிப்பாக வந்து நியூட்ரியன்ட் சப்ளைன்றது தேவைங்க. அது எந்த பிளான்டாக இருந்தாலும் சரி, லைக் ஃப்ளவரிங்காக இருக்கட்டும் ஃப்ரூட்டிங்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலையுமே சாயில் எந்த அளவு நியூட்ரியன்ட் இருக்கோ அவ்வளோதான் அது எடுத்துக்க முடியும். எடுத்ததுக்கப்புறமா அது நியூட்ரியன்ட் இல்லை அப்படின்னு சொன்னாக்கல கண்டிப்பாக அதனோட க்ரோத் வந்து ஸ்டண்ட் ஆகிடும். ஸோ அப்படின்னும்போது நம்ம ரெகுலராக வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஃபெர்டிகேஷன் கொடுக்கறது கம்பல்ஷனுங்க. ஸோ அப்படி போகும்போது நம்ம மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆர்கானிக்காக போயிடணும் அப்படின்னு சொல்கிறோம். வெர்மி கம்போஸ்ட் ஒரு 2 months once வந்து வெர்மி கம்போஸ்ட் கொடுக்கறது நல்லதுங்க. அதை தாண்டி இப்போது ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கில் இப்போ பஞ்சகாவியாக இருக்கட்டும் ஃபிஷ் அமினோ லிக்விடாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி திங்ஸை போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்செக்ட்ஸ் இருக்குது ஏதாவது பூச்சி இருக்குது செய்யுது அப்படின்னாக்கில் ஃபஸ்ட்டு திங் வந்து ஐ ரெக்கமெண்ட் நீம் ஆயில் ஸ்ப்ரே தாங்க. ஸோ நீம் ஆயில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆகலைன்னா நம்ம கெமிக்கல்ஸ் போகலாம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு திங் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி
0: நீம் ஆயில் தான். சரிங்க சார். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரே ஆளாக வந்து எல்லாம் இப்போ லேண்டுக்கு போய் பார்க்குறதா இருக்கட்டும் அங்கே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது அந்த இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது கைடன்ஸுமே நீங்கள் ஒரே ஆளாக பண்ண முடியாது இல்லையா? இப்போ உங்கள் கீழே ஒரு டீம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி முடித்தவங்க தானே, அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நாலேஜபிளாக வந்து இருப்பாங்க?
1: ஸோ இப்போது நம்ம டீமில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அக்ரி கிராஜுவேட்ஸ் தாங்க.
0: எவ்வளோ பேர் சார் இருப்பாங்க உங்கள் டீமில்?
1: இப்போது ப்ரொஃபஷனல் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் மோர் தென் 5 இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கில் பேஸ்ட் ஆன் த சைட்டு 10 members, 20 members, ஸோ அந்த மாதிரி நம்ம ஹையர் பண்ணிக்கிறோங்க. பட் ஆனால் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் டீமில் பார்த்தீங்கன்னாக்கில் நம்ம வெப்சைட்டில் இருக்கும். இப்போது எஜுகேஷன் சைட்னாக்கில் ட்ரைனர் இருக்கார், ஹீஸ் ஆல்ரெடி எ ப்ரொஃபஸர் இன் யூனிவர்சிட்டி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கில் இப்போது பிளான்ட் அண்ட் நர்சரி சப்போர்ட் அதுக்குன்னு ஒரு தனியாக பர்சன் இருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் இப்போது வெமிகம்போஸ்டர்

0: இருக்கட்டும், இல்லை ஆர்கானிக் திங்ஸ் அதை டீல் பண்ணுறதுக்கு அவரும் அக்ரி கிராஜுவேட்டு. ஸோ என்னோட மிஸ்ஸஸ் அவங்களும் அக்ரி கிராஜுவேட்டு. ஸோ தே ஹீ ஷீ இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் கம்பெனி சைடு.
1: எல்லா துறையிலுமே வந்து அதில் சிறந்து விளங்கக்கூடிய நமக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக
0: கண்டிப்பாக என்னென்ன படிச்சுட்டு பண்ணக்கூடிய ஆட்களை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: ஓகேங்க சார், சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: சங்ககிரி மெயின் ரோட் சேலம் கவுன்சிலிங் போர்ட் 2648 கோல் 9500 5099 84

0: Asia Sunflower Oil.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: LN College of Pharmacy D-Farm B-Farmிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் LN College of Pharmacy தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நேரம் காலை 9:56 கேட்டு ரசித்திருக்கும். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானிலையில் வசந்தம் இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த மாடி தோட்டம் அமைக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்புலோரம் தயாரிக்கிறது, இந்த தேனி வளர்ப்பு, இந்த மாதிரியான நிறைய தகவல்களை நம்ம கூட நேரலையில் இணைந்து தந்துட்டு இருக்காரு இளம் தொழில் முனைவோர் எம் திருமால் அவர்கள். சரி, இணைப்பில் ஒரு நேயர் வராங்க, அவங்களோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம், யார் இங்கிருந்து?
5: மணிமேகல் அண்ணன் பேசுறமா.
4: கேளுங்க.
5: வணக்கங்க ஐயா.
6: வணக்கம். வணக்கங்க மேடம்.
5: அதாவது மக்களுக்கு பயன்படுறது மட்டும் இல்லாம இப்ப வந்து பொதுவா அரசாங்க சொத்து இருக்கும், இப்ப ஏரி தூர்வாரி அங்க இருக்கிற நிலத்தெல்லாம் அந்த சுத்திக்கிற இடத்தெல்லாம் நல்ல சுத்தப்படுத்தி அங்க மரம் அமைச்சு கொடுக்கறது, இல்ல சாலையோரங்களை மரம் அமைச்சு கொடுக்கறது, இப்ப அரசாங்கத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பீங்களாங்க ஐயா?
6: பண்ணிருக்கோங்க மேடம். ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ஃப்ரீ பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ நாட் ஓன்லி பிஸ்னஸ், நம்ம சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோங்க ஆல்ரெடி.
5: நன்றிங்க.
4: சரிங்க சார். அதே மாதிரி நீங்க வந்து தொழிலா மட்டும் செய்யாம ஃப்ரீ சர்வீஸாவும் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னீங்க, ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாங்க சார் உங்களுக்கு. ஏன்னா இப்ப வந்து நிறைய பொது இடங்களுக்கு வந்து பண்றதுதான் வந்து ஒரு பெரிய இது. ஏன்னா அது பார்க்கறவங்களுக்கும் சரி, அது ஒரு முன்மாதிரியா இருக்கும். நாளைக்கு நம்மளும் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து உதவிகள் செய்யணும் அப்படின்றது. அதே மாதிரி பொது இடம்ன்றது தான் நிறைய மக்கள் கூடுற இடம், அதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரான ஒரு சூழலை கொடுக்குறீங்க. அது மிக
6: பெரிய மட்டும் இல்லாம நம்ம யாராவது பார்க்க வந்தாலுமே ஆபீஸ் வந்தாக்குல நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் பிளான்ஸ் கொடுத்து அனுப்பிச்சோம்.
4: பிளான்ஸ் தான் சார், கிஃப்ட் பிளான்ஸ் தான். சரிங்க சார். அப்போ சார் இப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னா எங்க நேயர்கள்லாம் வந்து சந்தேகம் கேட்கறதுக்காக வருவாங்க. நீங்க நிறைய பேருக்கு பிளான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க சார். நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க சார். இப்போ இன்னும் வேற ஏதாவது சொல்லணும் நேயர்களுக்காக அப்படின்னா சொல்லுங்க சார். இப்போ நீங்க இடம் பத்தி சொன்னீங்க, சாயில் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வீட்டில் இருப்பாங்களே, அப்புறம் ஒரு ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு கூட ஏதோ ஒரு சூழ்நிலையால அவங்களுக்கு வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் செய்யறது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க சார்.
6: மேடம், ஆக்சுவலி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மேஜரான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பெருசாக இருக்காதுங்க. ஸோ நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான். இப்போ ஹனிபீலாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வந்து மேக்ஸிமமே ஈச் பாக்ஸ் வந்து ஒரு 3500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ஒரு 45 days வந்து நம்ம ஒரு 800 to 1 kg வந்து ஈல்டு எடுக்க முடியும். ஸோ அப்படின்னும்போது இன்றைக்கி 1 kg ஹனி பார்த்தீங்கனாக்கா 850 to 1050, 1200 வரைக்கும் செல் பண்ணுறாங்க. தட்டும் அதுலேயுமே
4: அதுவும் வந்து கரெக்டானதான் இப்போ ஒரிஜினலான தேனா அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியறது இல்லை.
6: கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க. மோஸ்ட்லி எல்லா ப்ரொடக்ட்ஸுமே அடல்ட்ரேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் சொல்றது என்னன்னா, மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான திங்ஸ் இஃப் யூ ஹேவ் அ ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னாங்களே, இல்லை ஸ்பேஸ் கன்சென்ட் இருக்குனாலையும் அதை எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியுன்றது தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் ஏன்னா இப்போ COVID-19 இருக்கட்டும், இல்லை எனர்ஜி கிரைசிஸாக இருக்கட்டும், நமக்கு மோஸ்ட்லி சொல்லிக் கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல செல்ஃப் சஸ்டைனபிளாக எப்படி நம்ம வாழணும் அப்படின்றது தான் சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ என்ன தான் பணம் காசு வச்சுருந்தாலையும் நமக்கு தேவையான ப்ரொடியூஸை நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம வந்து இப்போ ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம், இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே பேசியிருக்கோம். ஸோ இயர்லி 5 modules மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பசங்களுக்கு ஸ்கூல்ஸ்லேருந்தே வந்து ஸோ செல்ஃப் சஸ்டைனபிளாக வாழ்கிறதுக்கான திங்ஸ் லைக் பயோகேஸாக இருக்கட்டும், சோலாராக இருக்கட்டும், வெஜிடபிள் கார்டனிங், ஃப்ரூட் கார்டனிங்காக இருக்கட்டும், வெர்மி கம்போஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே ஒரு வீட்டுக்கு தேவையானது எல்லாமே அந்த வீட்டை சுற்றியே இருக்கணும். ஸோ என்ன ஒரு கிரைசிஸ் வந்தாலுமே அவங்க வாழ்கிறதுக்கான ஒரு எந்த இடையிலும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படின்றத லேர்ன் பண்ணி தர்றதுக்கான ஒரு ப்ரப்போசலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோங்க. தட் டூ வில் லான்ச் சூன்.
4: சரிங்க சார், சூப்பர் சார். இப்போ நிறைய பேர் இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் வந்து கடைகளில் வாங்கி தான் சாப்பிட்றாங்க, அது வந்து கற்றுக்கிட்டா

0: அவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லைங்க சார்? ஏன்னா நிறைய இந்த ஜிம்முக்கு போகிறவங்களாம் அதை தான் வந்து சாப்பிட்றாங்க. அதுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரிங்க சார் அவங்க இடம் தயார் பண்ணணுமா?
1: இல்லை ஒரு இடமும் இல்லைங்க. அதுக்கெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட்ரோஃபோனிக் டவர் வந்து ஒரு 1:1 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தாலே போதுங்க. ஒரு டைல் செலவு தான் ஸ்பேஸு.
0: நம்ம வீட்டில் போர்ட்டிகோவில் கூட வச்சு இது
1: பண்ணலாமா? பண்ணலாம். டெரேஸில் வைக்கலாம், போர்ட்டிகோவில் வைக்கலாம், இல்லை நியர்பை விண்டோ வைக்கலாம். மைக்ரோ கிரீன்ஸ்லாம் இவங்களே ஒரு ட்ரேயில் விண்டோ ஸ்பேசஸில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இவங்களே பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இருந்து கரெக்டான பர்சன் கிடைச்சாக்கலாம், தாராளமாக பண்ணலாங்க. அதெல்லாம் வந்து வெளியில் வாங்கி சாப்பிடணுன்ற நீடே கிடையாதுங்க.
0: அதுங்க சரி. இப்போ அதில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கான பராமரிப்பும் வந்து செலவும் குறைவு தானே?
1: இப்போது ஹைட்ரோஃபோனிக் வந்து இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் தாங்க அதிகமாக இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து டைமர் வந்துடும், மோட்டார் வந்துடும். ஸோ வாட்டரிங் பண்ண வேண்டிய இது கிடையாது. ஒரு ப்ராப்பரான இன்டர்வெல்ல அதுவே ஆட்டோமேட்டிக் ஆன் அண்ட் ஆஃப் ஆகிக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால்
0: பண்ணிட்டா போதும், அதுவே வளர்ந்துக்கொண்டிருங்க.
1: இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஸோ
0: இன்ஸ்டால் என்ஜாய்.
1: ஆமாம். ஸோ ஹைட்ரோஃபோனிக் டவர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அப்படிதாங்க. மைக்ரோ கிரீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இவங்களே க்ரோ பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரவுட்டர்லாம் சாப்பிட்றாங்க, மைக்ரோ கிரீன்ஸ் சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கல அதெல்லாம் இவங்களே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதெல்லாம் ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது.
0: எல்லாமே சிம்பிளான விஷயம் தான். ஆனால் அதுக்கு எல்லாமே வந்து நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கணும்.
1: கண்டிப்பாக இல்லை, இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அவங்க அதை யார் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க.
0: யார் அப்ரோச் பண்ணுறது? இன்னொன்று கொஞ்சம் ஒரு சின்ன சோம்பேறித்தனமும் இருக்குங்க சார் நம்ம எல்லாருக்கிட்டையும். அதனால தான் நம்ம டிலே பண்ணிகிட்டே இருக்கோம். சரிங்க சார், நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து சொன்னீங்க. இன்னைக்கு சூழலில் வந்து எப்படி நாம சத்தானதாக சாப்பிட்லாம், எப்படி வந்து நம்ம செலவு மிச்சப்படுத்தி, இல்லை எப்படி நாம ஒரு பிஸ்னஸும் இது பண்ணிக்கலாம், அதே மாதிரி நம்ம லேண்டில் வந்து நமக்கு ஹாபியாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எப்படி வந்து நம்ம நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாற்றிக்கலாம், ரொம்ப ப்ரெசன்ஸாக ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக வாழ்கிறதுக்கான நிறைய வழிமுறைகள்லாம் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றிங்க சார்.
1: ரொம்ப தேங்க்யூ மேடம், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி.
0: தேங்க்யூ, தேங்க்யூங்க சார். நேர்களை நிறைவு பெறுகிறது இன்றைய வானிலையில் வசனம். இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக நிரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கினார் இளம் தொழில் முனைவோர் எம் திருமால் அவர்கள். இதுவரை கேட்டு ரசித்தோம். திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சார், இப்போ இதை பற்றின மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நேயர்களுக்கு உங்களோட முகவரியும் தொலைபேசி எண்ணும் சொல்லிடுங்களேன்.
1: கண்டிப்பாங்க. த்ரூ மொபைல் பார்த்தீங்கன்னாக்கல காண்டாக்ட் நம்பர் 9791468388. ஆல்டர்னேட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9787057244. த்ரூ வெப்சைட் மூலயமா காண்டாக்ட் பண்ணணும்னா www.valamagrosolutions.com. ஸோ அதிலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைச்சிரும். த்ரூ சோஷியல் மீடியா பேஜ்னு பார்த்தீங்கனாக்கா இன்ஸ்டாகிராம் வளம் லேண்ட்ஸ்கேப்ஸ்.
0: ஓகேங்க சார். 97 91 46 83 88. இது இல்லாமல் இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 97 87 05 72 44. இது இல்லாமல் வெப்சைட்டில் வந்து இதை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.valamagrosolutions.com இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்க சார்.
1: தேங்க்யூங்க மேடம்.
0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
4: இந்த நாட்டில் நடப்பதையெல்லாம் பார்த்தால் எனக்கு கோபம் கோபமாக வருகிறது. எனக்கு வருகிற கோபத்தை எப்படி தீர்த்துக் கொள்வது என்று தெரியவில்லை. எனக்கு வருகிற கோபத்திற்கு யாரையாவது ஆசை தீர அடிக்க வேண்டும் போல் இருக்கிறது. கோபத்தோடு பேசிக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. நான் கன்னத்தை அவரிடம் காட்டினேன். புகழ்மதி, என்னை அடிப்பதன் மூலம் உங்களின் கோபம் தீர்ந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்றால் என்னை அடித்து விடுங்கள் என்று கூறினேன். உங்களை அடித்தால் மட்டும் தீர்ந்து விடுமா? கோபம் உங்கள் மீது இல்லையே. அப்படி ஒவ்வொருவர் மீதும் கோபம் வரும்போதெல்லாம் அவர்களை அடிக்கத் தொடங்கினால் என் நிலை என்ன ஆவது? கோபத்தை அடக்கி வைக்க அல்லது கோபமே வராமல் தடுக்க ஒரு வழி சொல்லுங்கள் என்றார் நண்பர் புகழ்மதி. நம்மில் பலருக்கு கோபம் வருவது பெருமையாக இருக்கிறது. என்னிடம் வைத்து கொள்ளாதே, நான் பெரிய கோபக்காரன் என்று அடிக்கடி சொல்லிக்கொள்வார்கள் சிலர். சிலருக்கு கோபம் வருவதனாலேயே அவரை பலர் வெறுக்கவும் செய்வார்கள். ஐயையோ, அவர் பெரிய கோபக்காரராச்சே, அவருக்கு எதற்கெடுத்தாலும் மூக்கின் மேல் கோபம் வருமே

0: அவரிடம் எதையும் சொல்லி சமாதானப்படுத்த முடியாதே என அவரிடம் நெருங்கவே அஞ்சுவார்கள். இன்னும் சிலர், தனக்கு காரணம் தெரியாமலேயே அடிக்கடி கோபம் வருகிறது, இதனால் என் நிலைமை பரிதாபகரமாக இருக்கிறது என்று தங்களுக்கு தாங்களே இரக்கப்பட்டு கொள்வர். மனிதர்களுக்கு இருக்கிற குணங்களிலேயே மிக கொடுமையான குணம் கோபம். சினவண்ணும் சேர்ந்தாரை கொல்லி என்று கொஞ்சம் கடுமையாகவே சொல்கிறார் திருவள்ளுவரும். கோபம் என்பது யார் மீது கொள்கிறோமோ அவர்களை அழித்துவிடும். அதைவிட யாருக்கு கோபம் வருகிறதோ அவரையும் சேர்த்து அழித்துவிடும் என்கிறார் வள்ளுவர். கோபம் அடிக்கடி வருகிறதா? கோபம் வராமல் தடுக்க வழி இருக்கிறதா? ஒரு குருவிடம் அவரின் சிஷ்யன் திடீரெனப் போய் நின்றான். குரு அவனை பார்த்தார். குருவே, இப்போதெல்லாம் எனக்கு அடிக்கடி கோபம் வருகிறது. வந்தால் உடனே போக மாட்டேன் என்கிறது. என் மனத்தையும் உடம்பையும் பாடாய் படுத்திவிட்டுத்தான் போகிறது. எனக்கு ஒரு வழி கூறுங்கள் என்று கேட்டார். குரு ஒன்றும் பேசவில்லை. சிஷ்யனின் கண்களையே கூர்ந்து பார்க்க தொடங்கினார். குரு பார்க்க பார்க்க சிஷ்யனின் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டத் தொடங்கியது. ஒருவிதமான பரபரப்பு அவனது மனமெல்லாம் பற்றி கொண்டது. குரு பார்வையை நிறுத்திவிட்டு சிரித்து கொண்டே பேசத் தொடங்கினார். சீடனே, இப்போது உன் கண்களின் வழியே ஊடுருவி உன் உடம்பு மனம் முழுவதையும் அலசி பார்த்தேன். உன்னிடத்தில் கோபம் என்பதே இல்லையே. குருவே, அது எப்போதும் என்னிடத்தில் இருப்பதில்லை. எப்போதாவது தான் வரும். வந்தவுடன் கொஞ்ச நேரம் இருக்கிறது, பிறகு போய்விடுகிறது. ஆனால் பாடாய் படுத்திவிட்டுத்தான் செல்கிறது என்றான் சீடன். மகனே, கோபம் என்பது உன்னிடத்தில் இப்போது இல்லை என்றால் எப்போதும் அது உன்னிடத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் குணம் இல்லை. அப்படியானால் நீ பிறக்கும் போது அது உன்னிடத்தில் இல்லை, நீ இறக்கும் போதும் அது உன்னிடத்தில் இருக்கப் போவதில்லை. அப்படியானால் வேறு எங்கோதான் கோளாறு இருக்கிறது. எப்போதும் உன்னிடம் இல்லாத குணம் பற்றி ஏன் வருந்துகிறாய்? தொடர்ந்து தியானம் செய், கோபம் வரவே வராது என்றார் குரு. இல்லாத குணம் பற்றியே எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் என்ன பயன்? கோபமே வராத குணம் பெறுவோம். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.

0: நேரம் காலை 10:07. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சீதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் இடம்பெறுவதற்கு 0 43 42 24 40 30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்கள் குரலில் பதிவு செய்து அனுப்புங்கள். நேர்களை நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: தருமபுரி பண்பலைக்கு நீ காலை வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் எமக்கு பிடித்த பாடல் சின்னத்தாய் படத்திலிருந்து நான் இருக்கிற மேலிருந்து என்ற பாடலை தர. நன்றி, வணக்கம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சர் கடை தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-2027 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: 10:16. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நேர்களே, நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நீயரின் குரல் பதிவு.
5: வணக்கம். அத்திமர்த்தருண் படம் படிக்காதவன் பாடல் ராங்கி ரங்கம்மா. நன்றி.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: பத்து மணி 23 நிமிடத்தில் கேட்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்கள மங்கள் மாபெரும் தங்க மாளிகையின் நீங்கள் கேட்டவை. நேயர்கள் கவனத்திற்கு, தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. TNPSC குரூப் 1 முதல்நிலை போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பானது தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் நாளை காலை 10 மணிக்கு தொடங்க உள்ளது. இப்பயிற்சி வகுப்பில் சிறு தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளன. இப்பயிற்சி வகுப்பில் சேர விருப்பம் உள்ளவர்கள் https://rb.gy/xk1c88 என்ற இணைப்பின் மூலம் தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தினை நேரிலும் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 0343-42-28-88-90 என்ற தொலைபேசி எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். எனவே தகுதி வாய்ந்த தேர்வர்கள் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயன்பெறுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
7: தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். பாப்புலேட்டிப்பட்டியிலிருந்து பிரவீனா பேசுறேன். எனக்கு கண்ணன் வருவான் படத்திலிருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே ஒரு நாள் பார்த்துவா என்ற பாடல் போடுங்க. நன்றி, வணக்கம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: நேரம் காலை 10:30. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கி

0: நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியை கேட்டிருக்கிறீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம், என் பேர் கவியரசு. நான் அரூர் பக்கம் சோரை வீட்டிலிருந்து பேசுகிறேன். எனக்கு புதுப்பேட்டையிலிருந்து ஒரு நாளில் வாழ்க்கை எங்கும் ஓடி போகாது அந்த பாடலை போடுங்க. நன்றி.

0: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
1: சார், என்ன சாய்ஸ்? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

0: 10:38 நேயர்கள் கவனத்திற்கு. தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. TNPSC குரூப் 1 முதல்நிலை போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பானது தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் நாளை காலை 10 மணிக்கு தொடங்க உள்ளது. இப்பயிற்சி வகுப்பில் சிறு தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளன. இப்பயிற்சி வகுப்பில் சேர விருப்பம் உள்ளவர்கள் https://rb.gy/xk1c88 என்ற இணைப்பின் மூலம் தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தினை நேரிலும் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 0-43-42-28-88-90 என்ற தொலைபேசி எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். எனவே தகுதி வாய்ந்த தேர்வர்கள் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயன்பெறுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: ஐயா வணக்கம் ஐயா, பாப்பாரப்பட்டிலேருந்து சுரேஷ் பேசுகிறேங்க ஐயா. பாரதி ராஜா இறந்த தூக்கத்திற்காக முதல் முறை அது பாடத்திலிருந்து பூங்காற்று வீசுமே என்ற பாடல் போடு.

நேர்களே, இன்று நாங்கள் 12:10 மருத்துவ மலர். இந்த நிகழ்ச்சியில் மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இந்த நிகழ்ச்சியில் உடல் நலனுக்கு ஏற்ற உணவு வகைகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வளத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தரபாண்டியன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.

0: 27-25 வயல்வெளி. இந்த நிகழ்ச்சியில் கோழி வளர்ப்போம், வாழ்வை காப்போம். வானொலி பள்ளி நிறைவு விழா வானிலை தொகுப்பு கேட்கலாம். நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம். ஏலகிரி கிராமத்திலிருந்து என்னுடைய பெயர் திருமால். பெரியண்ணா படத்திலிருந்து எனக்கு பிடித்த பாடல் ஹரிஹரன் பாடிய நிலவே நிலவே பாடல் போடவும். நன்றி.

0: நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: For admissions, contact Srinivasa Poriyal Kalluri Autonomous, Bommidi, Dharmapuri District. Call 90254-00159. Counseling code 2683.
5: 10:51 நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
6: வணக்கம், நான் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அன்பு. படம் கிழக்கு சீமையிலே பாடல் ஆத்தங்கர மரமே என்ற பாடலை அனைத்து நேயர்களுக்காகவும் வழங்கவும் நன்றி.

0: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பாத்து சொல்லு பிள்ள.
1: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
0: படிச்சுட்டேன்னு ரொம்ப அழட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பாத்து சொல்லு.
1: அடியாத்தி, உன் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
0: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லு பிள்ள.
1: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
0: அம்மாடி, இப்படி எல்லாமா ஏமாத்துறாங்க?
1: அட ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ், இதெல்லாம் யாரு கேட்டாலும் குடுக்க கூடாது. நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
0: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
1: பொதுநலன் கருதி
0: தர்ம புரிப்பான்பலை 102.5.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தா வரண்ணே. பரவாயில்ல அண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த ஈபி மெயின் போர்ட்ல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்ட்ல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலான்னு இருப்பியே.
0: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுனே. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு இது. ஆனந்தம்.
1: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். தினமும் மூணு வேளை நம்ம சாப்பிட்டாலும் ஒவ்வொரு வேளை உணவும் ஒவ்வொரு மாதிரி ருசியாகவும் வெரைட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு நாம் எதிர்பார்ப்போம். இப்படி எதிர்பார்க்குற நாம் சாப்பிடக்கூடிய உணவு ஆரோக்கியமானதாகவும் நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நிறைஞ்சிருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறிதான். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ஆரோக்கியமானதாகவும் குறிப்பா நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்கிற மாதிரி சாப்பிடணும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஊர்ல ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய காய்கறிகள்ல ஒண்ணுதான் முள்ளங்கி. முள்ளங்கில தான் நம்ம புதுசா கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி செய்ய போறோம். எப்பவும் நம்ம வீட்டுல முள்ளங்கில சாம்பார் கூட்டு பொரியல் செய்வாங்க. இதுல கொஞ்சம் வித்தியாசம் அப்படின்னா என்னவா இருக்கும்னு நீங்க யோசிக்கிறீங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு சின்ன ரெசிபி தான் முள்ளங்கி தயிர் சட்னி. இந்த முள்ளங்கி தயிர் சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு சீவிய முள்ளங்கியை நல்லா கழுவி எடுத்துக்கணும், ஒரு கப் தயிர், தோல் உரிச்ச ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கணும், இஞ்சி சிறிதளவு, அதே மாதிரி பச்சை மிளகா மேல இருக்க காம்பு கிள்ளிட்டு மூணு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு கடுகும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். அஞ்சு தோல் உரிச்ச பூண்டு எடுத்துக்கலாம். கூடவே தாளிக்கு தேவையான உளுந்து சீரகம் ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கிட்டா போதும். இப்போ நம்ம முள்ளங்கிய துண்டு துண்டா நறுக்கி சுடு தண்ணியில போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். பின்னாடி முள்ளங்கியை எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு பூண்டு இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கடைசியா ஒரு கப் தயிர் அதில் சேர்த்து நம்ம அரைக்கணும். அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, தாளிப்பு கரண்டியை நல்லா கழுவிட்டு அதை நல்ல அடுப்புல வச்சு காய வச்சு ஒரு ஸ்பூன் கடல் எண்ணெய் அதில் விட்டுட்டு அதை நல்லா சூடானதும் கடுகு உளுந்து சீரகம் இதெல்லாம் போடணும். நல்லா பொறிஞ்சு டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கும். அதை வந்த பின்னாடி கொஞ்சம் தூரமா நின்றுகிட்டு கருவேப்பிலையை அதில் போடுங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்து வானொலியில நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தயிர் அதில் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்த உடனே இறக்கி வச்சிடணும். இப்போ சுவையான முள்ளங்கி தயிர் சட்னி தயாராயிடுச்சு. இதை நம்ம எல்லா உணவுக்கும் சேர்த்து சாப்பிடலாம். சூடான சாதத்துல இதை போட்டு சாப்பிட்டா இதோடைய சுவை அமோகமா இருக்கும். நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் உங்க வீட்டுல அடிக்கடி இந்த முள்ளங்கி தயிர் சட்னிய செஞ்சு சாப்பிடுவீங்க. இத்துடன் இன்றைய கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. முள்ளங்கி தயிர் சட்னி செய்முறை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

வணக்கம், நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தம். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.

0: இனிய முற்பகல் வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் முற்பகல் 11:05 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன்.

0: மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: sunflower oil.
1: Mecheri, the Kaveri Paramedical Campus.
2: BPT Physiotherapy, BSc Nursing, Bachelor of Pharmacy, Diploma in Pharmacy, Diploma in General Nursing ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: The Kaveri Paramedical Campus, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: பூவே பெண் பூவே, இது பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி. பெண்கள் அப்படின்னாலே நம்மளை முதல்ல வந்து அறிமுகப்படுத்துறது சமையல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக பெண்கள் சமைச்சிட்டு இருக்காங்க, ஆண்களும் சமைத்தாலும் இப்போ பெண்களை வந்து முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா சமையலை சொல்லுவோம் இல்லையா. எல்லாருமே வந்து நம்ம எடுத்தோடனே சூப்பராக சமைச்சிட மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் சமைக்கவே ஆரம்பிச்சிருப்போம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் சமைக்கும்போது சில டிஷ்லாம் வந்து ரொம்ப மோசமாக வந்திருக்கும், அப்படியே படிப்படியாக திரும்ப திரும்ப செஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான, அதாவது அந்த துறையில் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து நம்ம சமைக்க பழகி இருப்போம் இல்லையா. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முதன் முதல்ல வந்து சமைக்க ஆரம்பித்து சொதப்பின ஒரு டிஷ்ஷை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நேயர்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறோம். தோழிகள் என்ன தயாராக இருக்கீங்களா? எப்பவுமே நம்ம நம்மளை பற்றி யோசிக்காம நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றியும் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக யோசி, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சமையலில் தினம் தினம் அவங்களுக்கு ரொம்ப வெரைட்டியாக கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசு புதுசாக தேடி தேடி கண்டுபிடிச்சி சமைப்போம் இல்லையா. இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே ஒரு சூப்பரான வந்து சூப்பர் அம்மா சூப்பர் அக்கா அப்படின்ற பேர்லாம் வாங்கியிருப்போம். ஆனால் ஆரம்பத்தில் முதன் முதல்ல நம்ம சமைக்க ஆரம்பித்தப்போ ஒரு டிஷ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே சொதப்பிருக்கும். அப்படி நீங்கள் வந்து முதன் முதல்ல என்ன டிஷ் வந்து சமைக்க கற்றுக்கிட்டு அது எப்படிலாம் சொதப்புச்சு அப்படின்ற ஒரு இதைதான் வந்து நம்ம இன்னைக்கு பண்பலையோட பகிர்ந்துக்க போறோம். உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்க அறிமுக தொழில்கள் 0434342 என்ற முன்னணி பெண்ணோடு 2444030 மற்றும் 9486811025 மற்ற தொழில்கள் 0434342 என்ற முன்னணி பெண்ணோடு 2444031 மற்றும் 9486652025 இந்த எண்கள் அளித்து முதன் முதலில் சொதப்பிய டிஷ் அப்படின்ற தலைப்பில் வந்து உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம். தோழிகள் எல்லாம் இணைப்புல வர தயாராயிட்டாங்க. முதல் தோழி இணைச்சிடுவோம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
4: முத்துப்பட்டியில இருந்து சாந்தா பேசுறேன் மேடம்.
3: சாந்தா, குரலுக்கு என்னாச்சு?
4: சளி பிடிச்சிருக்கு மேடம்.
3: சளி பிடிச்சிச்சா? சரி சொல்லுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சமைக்க ஆரம்பிச்சு சொதப்பின ஒரு டிஷ்.
4: ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜவ்வரிசி உப்புமா செய்யறதுக்கு ஆரம்பிச்சு நல்லா உலக ஒதுக்கி வச்சு அந்த ஜவரிசி கொட்டி வடிச்சு உப்பு மிளகாலாம் அந்த மிளகாய் வெங்காயம் எல்லாம் தாளிச்சு விட்டு அது போட்டு வணக்கும் போது ஜவ் மாதிரி வந்துருச்சு மேடம்.
3: ஜவரிசி உப்புமா ஜவ் மாதிரி வந்துருச்சா?
4: அப்படியே போட்டுதுன்னா கண்டனா அப்படியே
3: வாயை ஒட்டிக்கிச்சா
4: பச மாதிரி. அப்புறம் எடுத்து ஆள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாப்பிடறதுக்கு கொடுத்தா வாயில போட்டுக்கினாங்க, வாயே யாரும் திறக்கல.
3: வா சூப்பருங்க. கம்மு கம்மு எவ்வளவு அழகா தயார் பண்ணிருக்கீங்க.
4: வாயை திறக்காம அப்புறமா எப்படி கஷ்டப்பட்டு முழுங்குது எப்படின்னு கேட்டதுக்கு எல்லாம் சொன்னே இருக்குது வாய் தான் திறக்க முடியல எல்லாம் சிரிக்கிறாங்க மேடம்.
3: சூப்பர் சூப்பர்.
4: அதான் மேடம் நான் ஃபர்ஸ்ட் குழப்பினது.
3: சரிங்க, அதாவது பாத்தீங்கன்னா வந்து எல்லாரோட வாயை அடைச்சிட்டீங்க, இதுதான் வாயை அடைக்கிற மாதிரி சமைக்கிறதா?
4: அப்படிதான் வாயை அடைக்கிற மாதிரி சமைச்சேன் ஃபர்ஸ்ட்.
3: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி மா.
4: நன்றி மேடம்.
3: நன்றி. அடுத்த தோழி வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம்.
5: ஏறுபடி விட்டு எம் ராஜஸ்ரீ.
3: சொல்லுங்க ராஜஸ்ரீ.

0: நான் சொதப்பந்து பாத்தீங்கன்னா அம்மா என்ன பண்ணாங்க, ஊருக்கு
1: போயிட்டாங்க.
0: எதுவுமே சமைக்க என்ன பண்ண, எல்லாம் கண்டுக்கா சாம்பார் வைக்கிறதுக்கு எல்லாம் என்னென்ன செய்யுமோ எல்லாத்தையும் கரெக்டா போட்டேன். எண்ணெய் ஊத்தும் போது வந்து இந்த ஆமனுக்கு எண்ணெய் வச்சிருந்தாங்க, இந்த படகலம் போடுறாங்க இல்லையா, அதுக்கு நான் என்ன
1: பண்ணிட்டேன்,
0: தாளிக்குன்னு எனக்கு தெரியாது.
1: இல்ல ஆமனுக்கு என்ன,
0: ஆமனுக்கு என்ன,
1: ஆமனுக்கு என்ன, சரிதான்.
0: அதை என்ன பண்ணிட்டு நல்லா வணக்கறேன் இல்லையா, நல்லா வணக்கும் போது கொஞ்சோண்டு ஃபர்ஸ்டே எண்ணெய் ஊத்தி வணக்குவோம், கொஞ்சமா எண்ணெய் விட்டு வணங்க வறுக்கும் போது வணக்குவோம். அது அப்படியே நல்லா எண்ணெய் ஊத்தி வறுத்து வச்சேன். வறுத்து எடுத்து வச்சுட்டு மசாலா போட்டு வணக்கும் போதும் நல்லா எண்ணெய் தாரத்தை விட்டு வணக்கிட்டு எல்லாம் என்னென்ன பண்ணும் எல்லாமே கரெக்டா இருக்கு. அதை அந்த குழம்பு விட்டு சாப்பிடவே முடியாது. ஆமணக்கு எண்ணெய் ஊத்துறதுனால வாய் ஒரு பாத்திரிக்கு சாப்பிட முடியல.
1: சரி, என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க?
0: குழம்பு நல்லா இருக்கு, எனக்கு தெரியல எப்படி சமைக்கிறது தெரியல. வந்துட்டாங்க, வந்துட்டு பின்னாடி அப்ப மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டாரு, என்ன தெரியாத பொண்ணு சாமி சொல்லிட்டு சூப்பரா இருக்குமா நல்லா இருக்குது சாப்பிட்டா கூட அருமையா இருக்கு.
1: அப்பா எப்பவுமே பொண்ணு விட்டு கொடுப்பாரா?
0: ஆமா

0: ராஜேஸ்வரிமாச்சிருக்கீங்களே சொல்லும் போதே ஒரு நாளைக்கு நாமளும் இதை ட்ரை பண்ணலாம் போல இருக்கு. சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் மலகா சொன்னீங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்த தொழில் வணக்கம்.
1: ஹலோ அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: சொல்லவே இல்ல களி கிளறு சொல்லி அடுப்பத்தை வச்சு களி கிளறு சொன்னா மாவு குட்டி கிளறுனா கிளறும் போது கொல கொலன்னு போயிடுச்சு வரல. அப்புறம் எங்க மாமியாரு இப்படிதான் செய்வாங்களா என் பாரு களிய வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட. அப்புறம் அவங்க மாவை கொட்டி கிளறினாங்களோ என்னத்தை கொட்டி கிளறினாங்க கேள்வி அப்படி சொடப்பணும். நான்
0: கடைசியில் என்ன பண்ணீங்க சாப்பிட்டாங்களோ இல்லையா?
1: அப்புறம் அது கரெக்ட் பண்ணி செஞ்சு கொடுத்துருச்சு.
0: கரெக்ட் பண்ணிட்டாங்க. பசுமை மாறாம இருக்கு. நினைச்சு நினைச்சு சிரிக்கிறீங்க. சரிங்க வாழ்த்துக்கள். நன்றி ராஜேஸ்வரிமா. நன்றி. அடுத்த தொழில் வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்படியே சாப்பாட்டுல ஊத்துற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பொரி உருண்டை வரும் வரும்னு பார்த்தா வரவே இல்லை.
0: வேற
2: உருண்டை பண்ணி வச்சங்களாம் காயம் எல்லாம் ஒண்ணு இல்ல. எல்லாம் பூசணம் புடிச்சு போச்சுங்க.
0: அடடடா கஷ்டப்பட்டு செஞ்சு பூசணம் புடிச்சு போச்சா?
2: வெரி வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு டைம்.
0: சரிங்க நிஷா அம்மா சதுப்பி டிஷ் பொரி உருண்டை.
2: ஆமாங்க. நன்றிங்க.
0: நன்றி நன்றி. அடுத்த தொழில் வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம். பெரியாம்பட்டில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்க சாந்திமா, நீங்க சொதப்பினது?
3: நான் சொதப்பினதுன்னா ஒரு 10 வயசு இருக்கேங்க. எங்க அம்மா அவங்க எல்லாம் எங்க கோயிலுக்கு போயிட்டாங்க. நானே எங்க அண்ணா எல்லாம் இருந்தோம்.
0: வானொலி பெட்டிக்கிட்ட இருந்து தள்ளி வந்துருங்க.
3: சரி வந்தே வந்துட்டேன். வெளியே
0: வாங்க. வெளியே வந்துருங்க, நம்ம பேசுவோம். சொல்லுங்க.
3: அப்புறமா பாப்பா நம்ம குழம்பு வச்சு சாப்பாடு செய்யலாம் பாப்பா அப்படின்னு சொன்னாப்ப எங்க அண்ணா. என்னப்பா செய்யலாம்
0: அப்படின்னு
3: கேர் பொத்திட்டு வந்திருக்கிறோம். அந்த கேர் போட்டு கடையலாம்
0: அப்படின்னாங்க.
3: எல்லாம் பருப்பு காய் எல்லாமே இப்ப மிளகா மட்டும் போடாது, எல்லாமே வேக வச்சுட்டா. வேக வச்சுட்டு கொஞ்சம் தக்காளி கிக்காளி எல்லாம் போட்டு கடைஞ்சிட்டு சாப்பிட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. எங்க சின்னா உனக்கு தெரியும் சாப்பாடு இதெல்லாம். பாப்பா மிளகாயே போடல பாப்பா, என்ன பண்றது அப்படின்னா இருப்பா தாலிக்கு சொல்ல நாலு மிளகாய் கிள்ளி போட்டேன். அது தாலிக்குள்ளே போட்டு கடைஞ்சிட்டான்.

0: ரொம்ப சூப்பரா இருக்குது பாப்பா, நம்ம செஞ்சது அப்படின்னாங்க. எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் இந்த புதுமையான சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு எல்லாரும் சாப்பிட்டாங்க.
1: பரவாயில்ல, நீங்க சொதப்பின மாதிரி இருந்தா ஆனா கரெக்ட் பண்ணிட்டாங்க உங்க அண்ணா.
0: ஆமா,
1: சரிங்க சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரி வந்து நிறைய தோழிகள் வந்து முதன் முதல்ல சொதப்பின டிஷ்ஷை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே அவங்களோட இந்த டாபிக் வந்து சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க சொதப்பின அந்த ஒரு நினைவுக்கே போயிட்டாங்க. ஏன்னா சொல்லும்போது அவ்வளோ சிரிப்பாக அவ்வளோ சந்தோஷம், இப்போ நினைக்கும்போது அது சிரிப்பாக வருது. ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வயசு 10 வயசுலேயே வந்து சமைக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாம் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போனால் கூட சமைக்கவே கற்றுக்கிறது இல்லை. இந்த மாதிரி நிறைய தோழிகளோட அனுபவங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நிகழ்ச்சியில் சிறிய விளம்பர இடைவேளை.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: Students, listen carefully.
7: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
8: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
9: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வொர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
11: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வொர்க் பண்றேன்.
12: நீங்க எங்க படிச்சீங்க?
13: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
14: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வொர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
15: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே? அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
16: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
15: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
16: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
15: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
16: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
15: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
17: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
18: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
19: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
20: SSS தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி பொருட்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
21: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
17: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.

உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர்

0: கல்லூரி பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: ಅವಶ್ಯ ಸನ್ಫ್ಲವರ್ ಆಯಿಲ್.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில் ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேரம் உற்பகல் 11:28 கேட்டு ரசித்திருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. இன்னைக்கு நாம முதன் முதல்ல சொதப்பின ஒரு டிஷ் அப்படின்ற தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தோழிகள் வந்து எல்லாரும் ரொம்ப அழகா அவங்க சொதப்பின டிஷ்ஷை அப்படி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வந்து மலரும் நினைவுகளா சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேட்கலாம் நம்ம தோழிகளோட அனுபவத்தை. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிப்போமா, இன்னைக்கு உங்களுக்கான ஒரு குட்டி கதை கேட்டுருவோமா? சிலர் வந்து சொல்லுவாங்க அன்பு எதையுமே சுமக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பத்தின ஒரு கதை தான். துறவி ஒருத்தர் வந்து அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு ஒரு மலை உச்சியை நோக்கி ஏறிட்டே இருக்காரு. அது ரொம்ப செங்குத்தான மலை, அதனால வந்து பாத்தீங்கன்னா மேலே ஏற ஏற அவருக்கு வந்து சுமை அதிகமாகி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. கொஞ்ச தூரம் வந்து அவரு முன்னாடி போனதுமே அங்க வந்து ஒரு சிறுமி, அது வந்து பாத்தீங்கன்னா குட்டி சிறுமி தான். அந்த சிறுமியை அவளோட தம்பி, ஒரு 3 வயசு தம்பியை வந்து தூக்கிட்டு ரொம்ப உற்சாகமா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ரொம்ப சாதாரணமா அந்த மலை உச்சியை நோக்கி போறத பாக்குறாரு. துறவிக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான ஆச்சரியம். அவரு அந்த சிறுமியை பார்த்து கேக்குறாரு, ஏமா இவ்வளோ சின்ன பைய தூக்கிட்டே என்னால மலையை ஏற முடியல, உன்னால எப்படிமா இவ்வளோ பெரிய இந்த பையனா இருக்கான் இந்த பையனை தூக்கிட்டு வந்து ஏற முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த சிறுமி வந்து என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, ஐயா நீங்க தூக்கிட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுமை, ஆனா நான் தூக்கிட்டு போறது என்னோட தம்பிய அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அந்த துறவிக்கு வந்து புரியுது அன்பு எதையுமே சுமக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாரும் கூட அப்படிதான், சில விஷயங்களை வந்து சுகமா நினைச்சா அது வந்து சுமையா தெரியாது, சில விஷயங்களை நம்ம சுமையா நினைச்சா அது சுமையா தான் தெரியும். அன்பு எதையும் சுமக்கும் அப்படின்றதுக்காக அழகான ஒரு கதை தான் இது. அதனால எல்லாத்தையுமே வந்து நம்ம அன்பா எதிர்கொள்வோம், அன்பால் எதையும் வெல்வோம். சரி, தோழிகளோட இந்த சொதப்பலான டிஷ்ஷஸ்லாம் பற்றி கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்தோம் இல்லையா? அடுத்து நம்ம கூட பூவே பின் பூவேல நிகழ்ச்சியில் வந்து இணைகிறாங்க அறிவிப்பாளர் சுபலட்சுமி. வணக்கம் சுபலட்சுமி.
3: வணக்கம்.
1: சொல்லுங்க, ஒரே புன்னகையோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் முதன் முதல்ல சொதப்பின டிஷ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா, இல்லை சமைக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்லை சுடுதண்ணி மட்டும் போட கற்றுருக்கீங்களா?
3: இல்லை மேம், இல்லை மேம், ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றே ஒன்று செஞ்சு அதோட நிறுத்திட்டேன்.
1: தக்காளி
3: சாதத்துல மிளகா போடுறதுக்கு மறந்துட்டேன்.
1: சரி, வேற என்ன போட?
3: அதுக்கப்புறம் அதை ஈக்குவல் பண்ண மிளகா தூளாச்சும் போட்டிருக்கணும், அதையும் போடல. சின்ன வெங்காயம் வந்து அதிகமா போட்டதுனால இனிக்க ஆரம்பிச்சிருச்சு.
1: தக்காளி சாதத்துக்கு சின்ன வெங்காயமா?
3: யோசிச்சு பாருங்க.
1: சரி சரி, உங்களுக்கு யாரோ தப்பா கைட் பண்ணிருக்காங்க, நீங்களே பார்த்து செஞ்சீங்களா?
3: நானே ட்ரை பண்ண

0: நான் ஃபர்ஸ்ட்
1: உங்க அறிவு அதிகமாயி நீங்களே யோசிச்சு வந்து ட்ரை பண்ணீங்களா சுபலட்சுமி?
0: கண்டிப்பா, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு.
1: சரி, இதுக்கு மேல நீங்க வந்து யாருக்காச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்ல இப்ப நம்ம நிறைய டிஷ் வந்து போன்ல பார்த்தே சமைக்கிறோம், அந்த மாதிரியாச்சும் பார்த்து சமைங்க சரிங்களா? நீங்களா வந்து ஒன்னு யோசிச்சு ட்ரை பண்ணி அதனால விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் உணவும் தான் வேஸ்ட் ஆகும் சரிங்களா?
0: அன்னைக்கு முழுசா வேஸ்டா போயிடுச்சு, யாரும் சாப்பிடல,
1: எல்லாரையும் பட்டினி போட்ட பெருமை உங்களையே சாரும். சரிங்க, நம்ம தோழிகளோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்மோட இணையும் தோழி, வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்மா, பேரு? நலமா இருக்கமா ஈஸ்வரியம்மா, நீங்க நலமா? சொல்லுங்கம்மா, நீங்க சொதப்பின டிஷ்
2: என்ன?
1: அந்த பாட்டு கேட்ட உடனே உங்களுக்கு அந்த ஞாபகம் எல்லாம் வந்திருக்குமே. சரி சொல்லுங்க, உங்களோட சொதப்பலான டிஷ்.
2: என்னோட சொதப்பலான டிஷ்னு பாத்தீங்கன்னா இனிப்பு பூந்தி தாங்கம்மா.
1: என்னங்க?
2: இனிப்பு பூந்திங்களா?
1: இனிப்பு பூந்தி?
2: ஆமாங்கம்மா.
1: பூந்தியில சொதப்பிட்டீங்களா?
2: ஆமாங்கம்மா, பாவகளா நான் கரெக்டா காய்ச்சிட்டுங்கம்மா. பூந்தி மாவு மட்டும் கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊத்திட்டுங்கம்மா.
1: ஓ, அதனால என்ன வந்துச்சு?
2: அது என்னன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கினே கடைசியில பூந்தி தேய்க்கலாம்னு சொல்லிட்டு தேய்ச்சா மாவு கூட அப்படியே உக்காந்துச்சு, பானில போய் மேலேயே வரலையும்மா.
1: மேலேயே வரலையா?
2: அது இப்ப கூட பூந்தினாவே கொஞ்சம் தொடர்பு மாட்டாம வருது, நல்லாவே வரலையும்மா.
1: இப்பவும் பூந்திய பார்த்தா ஒரு பயம் உங்களுக்கு?
2: கண்டிப்பாங்கம்மா, பூந்திய பார்த்தா அது ஒரு பயனாமா வருது.
0: பயப்படாம செய்யுங்கம்மா, ஒரு டைம் நம்ம வந்து சொதப்பிட்டோம் தெரியுது, இதனாலதான்
1: அனுபவம் சொல்றாங்க. இவங்க தக்காளி சாதம் இன்னுமே உங்களை பேச வைக்குது.
0: இனிமே நானும் வந்து மறுபடியும் தக்காளி சாதம் செய்ய போறேன்.
1: தொடர்ந்து வந்து நீங்க செஞ்சு செஞ்சு உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பட்னி போடுங்க, அப்பதான் சீக்கிரமா நீங்க வந்து சூப்பர் குக்கா மாறுவீங்க. நன்றி ஈஸ்வரிம்மா.
2: நன்றிங்கம்மா.
0: வணக்கம்.
3: வணக்கம்மா, இனிய முற்பகல் வணக்கம். பன்னெண்டு
0: சொல்லுங்கம்மா. ராஜேஸ்வரிம்மா, நலமா இருக்கீங்களா?
3: நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க முத முதல்ல சொதப்பின டிஷ்
3: என்ன?
1: உங்களோட இனிப்பு விட்டு விட்டு கேக்குதுமா?
3: கறி செய்ய சொன்னாங்க, கறி செஞ்சேன். ஐயோ, அது என்னது சொல்றீங்க? அது இப்பனே மறக்க முடியாது. அது அது வந்து அப்படியே தண்ணி கொஞ்சம் மிச்சமா வச்சு மாவு கம்மியா போட்டுக்கறேன் தெரியல,
1: இப்ப கூட அந்த தழும்பு இருக்குமே. இப்ப கூட அந்த தழும்பு இருக்குமே.
3: ஆமா இருக்குதுமா.
1: அத பாக்கும் போதெல்லாம் கள்ளி ஞாபகம் வருதா?
3: அவங்களுக்கு அங்கெல்லாம் கறி செஞ்சு பழக்கம் இல்லைங்க, அதனால இங்க வந்து பக்கத்துல எல்லாம் சொல்லி அது செஞ்சாங்க, அவங்களுக்கும் சரியா செய்ய வராது. நான் அதுக்கு மேல
1: சரி சரி இல்ல கண்டிப்பா இதுக்கு மேல கரெக்டா வரும், ஏன்னா நீங்க நிறைய முறை வந்து சொதப்பிருப்பீங்க. அதை இப்பெல்லாம் கரெக்டா வரும், செவுத்துல அடிச்சா திரும்ப வர அளவுக்கா? சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் மா. நன்றி
3: நன்றி
1: நன்றி.
0: இணைப்பு நிலையம் அடுத்த தோழி.
4: காலை வணக்கம் தோழி.
0: காலை வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: ராணி.
0: ராணி அம்மா, நலமா இருக்கீங்களா?
1: இப்பவும் சொதப்புறீங்களா?
4: ஃபர்ஸ்ட் நாள் வந்து வானாசட்டியில வச்சு செஞ்சேன், கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கட்ட கட்ட அப்படியே இருந்தது. சரி, குக்கர்ல ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோமா, எல்லா இதாயிடுச்சு, நல்ல மாதிரி ஆயிடுச்சு. என்னடா பண்றது, வச்சுட்டு வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு எல்லாத்தையும் போட்டு செஞ்சு பயங்கர டேஸ்ட், வாயில அவ்வளோ டேஸ்டா இருக்குது, ஆனா காயில இல்ல. பூசணிக்காமா? பூசணிக்காமா?

0: என்னோட அன்புல கரைஞ்சிருச்சுன்னு நீங்க சொல்லிருக்கலாம். என்னோட அன்பு அப்படியே உங்க மேல அதனால கரைஞ்சிருச்சு அப்படின்ட்டு
1: அவ இன்னமும் சொல்லி சொல்லி சிரிக்கிறா.
0: இனிமே எங்களுக்கு கூட உங்க பேர் சொன்னா பூசணிக்கா தான் ஞாபகம் வரும். சரிங்க, சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. சரிங்க சுப்லட்சுமி, நம்ம தொடர்ந்து வந்து தோழிகளோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நேரம் முற்பகல் 11:38 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே, இன்னைக்கு சொல்லுங்க சுபலட்சுமி, நம்ம எந்த தலைப்புல வந்து தோழிகள் கிட்ட பேசிட்டு இருக்கோம்?
1: முதன்னா நம்ம சொதப்பன டிஷ்.
0: சரி, தோழிகள்லாம் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்றதுக்காக அவங்க எந்த எண்கள்ல அழைக்கலாம்?
1: அறிமுக தோழிகளாக இருந்தா 0-43-42 என்ற முன்னிணைப்போடு, 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண் 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற தோழிகள் 0-43-42 என்ற முன்னிணைப்போடு, 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண் 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.
0: சரி, இப்போ ஒரு தோழி இணைப்புல வராங்க, அவங்கள இணைச்சிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உப்பு மட்டும்தானா? வாழ்த்துக்கள், நன்றி சத்யா. நன்றி. சரிங்க சுபலட்சுமி, நீங்க வேற ஏதாவது அடுத்து டிஷ் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? சொதப்படுறதுக்காக
1: பலியாக
0: போகுது. சரி, அடுத்த தோழியோட அனுபவத்தை கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க.
2: ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிதே, இப்பதான் அதிசயமா கிடைச்சிருக்குது.
0: அதிசயமா கிடைச்சதா? சரிங்க, பேர் சொல்லுங்க.
2: என் பேரு ராஜி.
0: ராஜி,
2: பாலைகுளில இருந்து பேசுறேன்.
0: எந்த ஊருங்க?
2: பாலைகுளி.
0: அது எங்க இருக்குங்க?
2: அதுக்கு சிறி மாவட்டம், காவேரிப்பட்டினம் பக்கம்.
0: ஓ சரி சரி, முதன் முதல்ல பேசுறீங்களா?
2: ஆமா.
0: சரி ராஜி, வாழ்த்துக்கள். முதல்ல வந்து அந்த இன்ப அதிர்ச்சியில இருந்து வெளியே வாங்க, நம்ம டிஷ்ஷ பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருக்கோம். அறிமுக தோழி இல்லையா? சரி சொல்லுங்க ராஜி, என்ன டிஷ் சொல்ல போறீங்க, எது சொதப்பீங்க?
2: ஏதோ சின்ன வயசுல புளிசோறு செய்ய சொல்லி சொன்னாங்க, அது வந்து தண்ணி அதிகமா வச்சிட்டேன். அளவு இவ்வளவு இவ்வளவு எனக்கு தெரியல, ஆனா நல்ல கஞ்சி மாதிரி இருந்துச்சு, நல்லா டேஸ்டா இருந்துச்சு.
0: புளி சாதத்தை கஞ்சியாவே குடிச்சிட்டீங்களா?
2: இல்ல, ரொம்ப

0: ரொம்ப
1: நன்றி. அவங்க வந்து இணைப்பு கிடைச்ச அந்த சந்தோஷத்துல இன்னும் வெளியே வரல. அடுத்த தோழி இணைச்சிடுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழி, உங்க பேர் சொல்லுங்க. கனகம்மா சொல்லுங்க, நீங்க முதல்ல சொதப்பின டிஷ் என்ன?
2: கல்யாணம் புரிச்சுல எங்க மாமி அவங்க வந்து சாமார் சாதம் செய்து போயிட்டாங்க. அரிசி போட்டுட்டு கொஞ்சம் நம்ம சாப்பிடற சாதம் மாதிரி இருக்குதா எடுத்து கலந்து எடுத்து சாப்பிட்டு சோறு வலி போட தெரியாம குடுத்துட்டாங்க அப்படின்னு எங்க அம்மாவும் திட்டினாங்க, என்னையும்
1: திட்டினாங்க. வாங்கிக்க வேண்டியதுதான், என்ன போய் இதுல இருக்கு. நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஆனா அதுல இருந்து நிறைய பாடங்கள் கத்துக்கிட்டோம் இல்லையா? அன்னைக்கு நீங்க சொதப்பினதுனால தான் அதுக்கப்புறம் நிறைய டிஷ் கத்துக்கிட்டீங்க, இப்ப வந்து சூப்பரா செய்வீங்களே. சரிங்க, சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. சொல்லுங்க சுப்புலட்சுமி, பிரெட் அல்வா பத்தி சொன்னீங்க, இன்னும் வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா?
3: முதல்ல பிரெட் அல்வா தான்,
1: முதல்ல பிரெட் அல்வாவை வந்து
3: செஞ்சு முடிச்சு
1: எல்லாரும் காலி பண்ணிட்டு அடுத்ததுதான் நீங்க அடுத்த டிஷ் பத்தி யோசிப்பீங்க.
3: காலி பண்றனோ இல்லையோன்னு வந்து நேர்கள் கிட்ட கண்டிப்பா நான் வந்து அடுத்த நிகழ்ச்சியில வந்து பகிர்ந்துப்பேன்.
1: அதுக்குள்ள செஞ்சிருங்க
3: கண்டிப்பா மேம், அதுக்குள்ள நான் செஞ்சு முடிச்சிருவேன்.
1: செஞ்சு முடிச்சு அதான் எல்லாரையும் முடிப்பீங்களா இல்ல பிரெட் அல்வாவை முடிப்பீங்களா?
3: பிரெட் அல்வாவும் முடிக்க
1: பாக்குறேன். சரிங்க, அடுத்த தோழி இணைச்சிடுவோம். வணக்கம்.
4: ராணியம்மா
3: இனிப்பு கொஞ்சம் சரியா இல்ல,
4: இப்ப கேக்குதா மேடம்?
3: சொல்லுங்கம்மா.
4: அது வந்து ரெண்டு நாணி சேர்த்து அது சேவ் பண்ணி எதிரொலி வருது, அதனால அப்படி கேட்க
3: மாட்டேங்குது. சொல்லுங்க.
4: நான் என்ன பண்ண, சட்டியில ஆக்கணும். நான் இப்ப அளவு கேட்கல, நான் இவ்வளவுதான் போடணும்னு அளவு கேட்கல. அதனால வந்து நான் ரெண்டு நாலு வருஷம் சேர்த்து ஒட்டுதான் சட்டியில் போட்டேன் மேடம்.
1: சூப்பருங்க, நிறைய சேர்த்து செஞ்சு வச்சிருக்கீங்க எல்லாருக்கும்.
4: நான் எப்படின்னு அது அளவு கேட்காதனால என்ன பண்ணுச்சு, அது அடுப்பு எரிவிட ரத்தினே இருக்குது, அது இறந்துச்சு. அப்ப அல்லிமா எலிமா நானும் கரண்டு கரண்டே குடித்து போட்டுனாக்கறோம், சட்டி ரத்தினே
1: இருக்குது.
4: அடியில் புடிச்சிருச்சு, அடியில் புடிச்சிட்டு சரி மேலாக்கிற அள்ளி குடித்துல போட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் ஊத்தி மறைச்சு வச்சுட்டோம். அது எங்க அத்தை என்ன பண்ண, எப்ப இறமி குளித்து விடும்போது வந்து கையை விட்டு ஆட்டிட்ட விடுவோம்.
1: ஆட்டி
4: விடும்போது எப்படி நீ சோறாக்குனா சாமரிச்சு பூரா குளித்துக்கு நோய்த்துட்டு. அதுக்கு முன்னாடி அரிசியா வந்து பார்த்தா நான் ரெண்டாணி குத்தி வச்சோம்னா நீ ஒரே நாணி போட்டு ஆக்கி போட்டியான ஏசி விட்டு அது மாதிரி சட்டி அடிலையும் முடிச்சிருச்சு. அதுல நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்பாடு சமையல் செஞ்சு நான் சொதப்பினது மேடம்.
1: முதல் முதல்ல சொதப்பின டிஷ் இந்த சாமரிசியில சாதம்.
4: சாமரிசியில சாதம். அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா அளவு கேட்டு தண்ணி ஆரமா வச்சு கரெக்டா செஞ்சு கத்துக்கணும் மேடம். அதிகமா அப்ப வந்து சாம சோறு தான் சாப்பிடுவோங்க, அப்ப எல்லாம் நெல் வச்சு கிடையாது.
1: ஆமா ஆமா.
4: அதனால வந்து அது கம்மியா போட்டா கூட ரொம்ப சோறு ஆகணும் எனக்கு தெரியாது. நான் ரொம்ப அரிசி ரொம்ப போட்டுட்டோம், சட்டி சென்னது அது அப்புறப்பா எனக்கு ஆச்சரியமா இருக்குது.
1: வந்துகிட்டே இருக்கு,
4: ஆனா அள்ளி அள்ளி போட்டு போட்டு அதுக்கு மேல சரி பண்ணி அதுக்கு மேல கேட்டு சரி ஆக்கணும் மேடம்.
1: சரிங்க, வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. நன்றி நன்றி. சரிங்க, நம்ம தொடர்ந்து தோழிகளோட அனுபவங்கள்லாம் கேட்டுப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில வந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளை எடுத்துக்கலாம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
6: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
7: நான் ஏன் மிஸ் பண்றேன்?

0: வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
1: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
2: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: எட்டு ஊர் எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சு கசாப்பாடு எவனும் செய்யல.
5: எட்டு ஊரு எச்சில் ஊரும் லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சு கசாப்பாடு எவனும் செய்ய

0: மகமகம சமையல்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசன்.

0: நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றோடு கவிப்பாடும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தின் நேரம் 11:52.
1: சொல்லுங்க சுபலட்சுமி. அதே மாதிரி இன்னைக்கு பூவை பெண் பூவில் வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல சொதப்பின டிஷ், இதை பற்றி தான் நம்ம தோழிகளோட அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். சிறு துன்பத்திற்கு கலங்கிய என் கண்கள் இன்று கடலளவு துன்பம் வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று வாழ்க்கை கற்றுக் கொடுத்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். அது ஒரு அனுபவம் இல்லையா? அன்னைக்கெல்லாம் நம்ம முதன் முதல்ல சொதப்பினப்பா, ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதில் நான் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸை சமைப்பேன் அப்படின்ற அளவுக்கு வந்து முன்னேறி இருப்போம். ஏன்னா எதுவுமே வந்து முதன் முதல்ல வர்றது ஒரு அனுபவம் தான்.
0: கண்டிப்பா
1: வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம தோல்விகளை சந்திச்சோம்னா அதுக்கு நம்ம சந்தோஷத்தான் படணும். ஏன்னா நிறைய அனுபவத்தை நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட நிறைய டிஷ் எல்லாம் சதுப்பிருக்கேன்.
0: நீங்களும் சதுப்பிருக்கீங்களா?
1: என்ன கேட்டீங்க? நானும் பெண் தானே, எனக்கு மட்டும் எப்படி எடுத்த உடனே சூப்பரா வரும்? அம்மா வீட்டுல எல்லாம் சூப்பரான்னு சொல்ல முடியாது, சுமாரா, அதாவது கேட்டுப்பேன். நான் கேட்டு நோட்ஸ் எல்லாம் எழுதி சமைப்பேன். அங்க வந்து அம்மா வீட்டுல பெருசா நான் சொதப்பல. பரவாயில்லையே, நீ சமைக்கிறதே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லாம சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு அவங்க வந்து அந்த ஒரு பதில் சொல்லும் போது, கமெண்ட்ஸ் கொடுக்கும் போது நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இனிமே பெருசா சாதிச்சோம் அப்படின்ற மாதிரி எல்லாம். ஆனா இதே புகுந்த வீட்டுக்கு வந்து சமைக்கும் போது பாத்தீங்கன்னா அங்கதான் என்னோட சொதப்பல்லையே ஆரம்பிச்சது. முதன் முதல்ல கீரை குழம்பு வைக்க சொன்னாங்க. பருப்பு குழம்பு வைக்க சொன்னா நம்ம எப்படி வைப்போம்? நம்ம வீட்டுல எல்லாம் கொஞ்சம் நல்ல ரொம்ப தண்ணியா இல்லாம ரொம்ப கெட்டியா இல்லாம ஒரு இதா வைப்போம். அதேதான் நான் இங்க ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பருப்பு குழம்புனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணியா வைமான்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வைக்கும்போது சரி நமக்கு ஒரு இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீரை குழம்பு வைக்கும்போது நான் தண்ணியா வச்சேன். அதை 3 நாள் சொல்லி சிரிச்சாங்க. தெரியுமா?
0: சரி,
1: ஏமா நான் கொஞ்சமா கீரை குழம்பு வைக்க சொன்னேன், நீ என்னமா ஒரு சட்டியப்ப வச்சிருக்கிற, அது தண்ணியா வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை விழுந்து சிரிச்சாங்க. எங்க மாமியாரு, எங்க மாமனாரு, எங்க வீட்டுலன்னு சொல்லிட்டு. சரி நான் தெரியாம பண்ணிட்டேன், விட்டுருங்கன்னு சொல்லி கூட கேட்டு பார்த்தேன். ஆனா அதை நினைச்சு சிரிச்சாங்க. அதுதான் அங்கதான் என்னோட முதல் சொதப்பில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டைம் பிரியாணி செய்ய சொன்னாங்க. இவங்க எல்லாம் செய்ய சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து நிலத்துல வேலை செய்யறேன்னு போயிட்டாங்க. சரி நம்மளையும் நம்பி விட்டுட்டு போயிருக்காங்களே. எனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து கூடவேதான் இருந்தாரு. நாங்க என்ன பண்ணோம், முன்னாடியே கேட்டு இங்கேயும் நான் நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். என்ன போடணும், எந்த அளவு போடணும், எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட்,
0: சூப்பரா
1: வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது என்னன்னா, நான் அசிஸ்டன்ட் மாதிரி எங்க வீட்டுக்காரர் சமைப்பாரு. அவர் வந்து எல்லாத்தையும் இது போடு அது போடு, பேப்பரை பார்த்து பார்த்து அடுத்தது இது அடுத்தது இது முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கரெக்டா சொன்ன அளவுல போட்டுட்டு இருந்தோம். ஆனா அரிசி எவ்வளவு போடணும், தண்ணி எவ்வளவு வைக்கணும்னு அவங்க சொல்லாம போயிட்டாங்க.
0: மெயின் பிச்சரை விட்டுட்டோமே.
1: அதே தான். சரி எல்லாத்தையும் போட்டுட்டோம், சிக்கனு எல்லாம் போட்டாச்சு, அடுத்து என்ன, தண்ணி தானே, இவ்வளோ தண்ணிக்கு இவ்வளோ அளவு அப்படின்றது நமக்கே ஒரு கெஸ் இருக்கு இல்லையா? அது இல்லாம நாங்க அப்படியே ரொம்ப நிறைய பேருக்கு செய்யறோன்னு அப்படியே நல்ல அடுப்பெல்லாம் தனியா வச்சு டபராலாம் வச்சு செஞ்சோமா, கடைசியில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பத்தல. ஒரு டம்ளருக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம். ஆனா நம்ம இது குக்கர் அளவு, ஆனா நம்ம செஞ்சது டபரா இல்ல, அப்ப எவ்வளவு தண்ணி வச்சிருக்கணும், அது இல்லாம சிக்கன் போடுறோம் அப்படின்றத யோசிக்காம விட்டுட்டோம். அது மிகப்பெரிய சொதப்பெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் வேலை செஞ்சு டயர்டா வந்து வீட்டுல சாப்பிடலான்னு வந்து பார்த்தா பிரியாணியாம இருந்தது. என்ன செய்யறதுன்னு அதுக்கப்புறம் தெரியல. அரிசி கொஞ்சம் அரிசி அரிசியாவே இருந்துச்சு, அடி புடிச்சிருச்சு. நல்லா பண்ணீங்க 2 பேரும் சேர்ந்து பிரியாணின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வழி இல்ல, அதை சாப்பிடவும் முடியல, ஏன்னா அடி புடிச்சிச்சு. ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல, டேஸ்ட் எல்லாம் ஓகே தான், சாப்பிடற மாதிரி இருக்கு, ஆனா அடி புடிச்சதுனால சாப்பிடவும் முடியல, அரிசியும் வேகல. இதையும் பண்ண முடியும்.
0: செஞ்ச கீரை குழம்புக்கு 3 நாள் சிரிச்சாங்க, பிரியாணிக்கு
1: எங்க மாமியார் இருக்கிற வரைக்கும் சொல்லி சிரிச்சாங்க. இவங்க 2 பேரும் முத முதல்ல பிரியாணி பண்றேன்னு பண்ணாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில டபரா ஓட தூக்கி தலை மேல வச்சுட்டு கொண்டு போய் கொட்டிட்டு வந்தாங்க. அது இருக்கிற வரைக்குமே எனக்கு சொல்லி காட்டினாங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் பிரியாணி வந்து சொதப்புறது இல்ல. இப்பவும் நீங்க 10 பேருக்கு சமைக்க சொன்னா கூட நான் சோலோவா நின்னு சமைப்போங்க. எல்லாமே ஒரு பாடம் தானே.
0: சிறப்பான அனுபவத்தை பெற்றிருக்கீங்க.
1: ஆமா, எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் சொதப்பிட்டோம்னா நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது, ஏன்னா அதுக்கு மேல அந்த டிஷ்ல வந்து நம்ம எப்பவுமே சொதப்பவே மாட்டோம் அப்படின்ற ஒரு பெரிய லெசனை வந்து

0: அந்த டிஷ் நமக்கு வந்து கத்து கொடுத்துரும். அதனால என்ன மாதிரி நீங்களா வந்து சொதப்பிட்டீங்கன்னா வருத்தமே படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா ஒரு பெரிய அனுபவத்தை நம்ம அன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு டிஷ் கூட நான் சொதப்பினுங்க, மத்ததெல்லாம் ஓகே தான், அதுக்கப்புறம் நான் செஞ்சதெல்லாம் சாப்பிடற மாதிரி இருக்கும் சூப்பர்னு சொல்லலனாலும், ஆனா புளி சாதத்தை குக்கர்ல வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வச்சேங்க.
1: புளி சாதத்துல
0: குக்கர், ஆமா தக்காளி சாதத்தை குக்கர்ல வைக்கிறீங்களா,
1: லாஜிக் தான்.
0: புளி சாதத்தை வச்சிருவோம், எவ்வளவு நேரம் அது கிண்டிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். எங்க ஊர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா புளி சாதம் அப்படியே வந்து இது பண்ணுவாங்க, புளிய தண்ணி ஊத்தி அரிசி போட்டு அப்படியே கிளறி இறக்குவாங்க, அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஒரு சிலர் வடிச்சு செய்வாங்க புளி சாதம், நான் இதுதான் ட்ரை பண்ணும், என் பாட்டி சூப்பரா செஞ்சு கொடுப்பாங்களே. ஆனா அது எவ்வளவு நேரம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கிறது, கை வலிக்கொள்ள,
1: கண்டிப்பா
0: அதனால குக்கர்ல வச்சிடலாம்னு சொல்லிட்டு வச்சேன். அது கடைசியில என்னாச்சு, சூப்பரா வந்து டேஸ்ட் சூப்பர். ஆனா என்ன ஆச்சுன்னா குக்கர்ல தண்ணி அப்படி நின்னுடுச்சு, முக்காவாசி அரிசி வெந்துடுச்சு. ஆனா குக்கர்ல புளி சாதம்ன்றதுனால தண்ணி ட்ரை ஆகவே இல்லை, கால்வாசி தண்ணி அப்படியே நின்றுடுச்சு. அந்த தண்ணிய வடிச்சிட்டு சாதத்தை சாப்பிட்டா ஓகே, சாப்பிடுற மாதிரி இருக்கு, டேஸ்டும் ஓகே தான், ஆனா சாதம் முழுசா வேகலையே.
1: சரி,
0: அதுக்கப்புறம் புளி சாதம் எனக்கு செய்யணும்னு தோணுனா இந்த அனுபவம் தான் ஞாபகம் வரும். இதுக்கு மேல புளி சாதத்தை நம்ம குக்கர்ல வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். இன்ன வரைக்கும் புளி சாதம்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் குக்கர்ல எல்லாம் வைக்கிறது இல்லைங்க. என்னால அன்னைக்கு அதுக்கப்புறம் அந்த புளி சாதத்தை டைமும் ஆயிடுச்சு சாப்பிடற டைம், ஆனா வேற வழி இல்லாத சாப்பிட்டும் வந்து யாரும் வந்து ஜீர்ணம் செய்ய முடியாது. சோ அதனால அதை அப்படியே ஓரமா தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா உப்புமா செஞ்சு கொடுக்குற மாதிரி ஆயிப்போச்சு. சரி, இதுக்கு மேல இந்த புளி சாதத்தை குக்கர்ல ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். சோ அது மாதிரி நான் நிறைய நிறைய டிஷ் எல்லாம் வந்து சொதப்பிருக்கேன், சொதப்பினதுக்கு அப்புறம் தான் இப்ப ஓரளவு வந்து சமைக்க கத்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம்.
1: நானும் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறேன். நீங்க
0: எப்படி சொதப்புறதுன்னா,
1: இல்ல நீங்க சொதப்புறதுக்கு அப்புறம் அப்படியே விடல இல்ல, அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி வாங்கி அந்த பேர் வாங்கிருக்கீங்கல்ல. நான் கூட இந்த தக்காளி சாதத்தை பாதியிலே விட்டுட்டேன்னு இன்னைக்கு ஃபீல் பண்றேன். இனிமே நானும் முயற்சிக்கிறேன்,
0: திரும்ப திரும்ப செஞ்சு செஃப் ஆகணும் இல்ல ஆயிடுவீங்க கண்டிப்பா. ஏன்னா எப்பவுமே வந்து நிறைய நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போதுதான் அது நம்மள ஒரு பர்ஃபெக்ட் மேனா வந்து மாத்தோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, பழமொழியே இருக்கு இல்லையா, பிராக்டிஸ் மேக் ஏ பர்ஃபெக்ட் மேன் அப்படின்ற மாதிரி. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத தாண்டி நம்ம அதுல கொஞ்சம் நிறைய சொதப்பல் வரணும், வந்தாதான் அது வாழ்க்கை.
1: ஆமா, வரும்போது தானே அதை நம்ம மாத்திக்க முடியும்,
0: திருத்திக்க முடியும், இன்னும் தெளிவாகும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். லைஃப்ல நம்ம நிறைய என்னடா நமக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிப்போம், அப்புறம் ரொம்ப வருத்தமாகவும் இருக்கும். ஏன் ஒரு சிலர்ல வந்து தாங்க முடியாம அழுவாங்க இல்லையா, அந்த அழுகைக்கு அப்புறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. இது ஒரு பெரிய லெசன், இது வந்து யாரும் யோசிக்கிறது இல்ல. உடனே ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ப்ராப்ளம் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி அவங்க அடுத்ததுக்கு ஃபீல் பண்ண போயிடுறாங்க, தவிர அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றத வந்து யோசிக்கிறது இல்ல.
1: ஆமா,
0: என்ன பெரிய லெசனா இருக்கா?
1: கண்டிப்பா, வழிகள் தான் நம்மை வலிமையாக்கும், அதை என்னைக்கும் மறக்க மாட்டோம்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பா, இந்த மாதிரி நிறைய வந்து சொதப்பினாதான் நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துக்கே போவோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சாதித்த எல்லாருமே வந்து இந்த மாதிரி நிறைய தவறுகள் செஞ்சவங்க தான், நிறைய சொதப்பினவங்க தான். அதனால இந்த மாதிரி தவறுகளோ சொதப்பல்களோ வாழ்க்கையில நடந்துச்சுன்னா கவலையே படாதீங்க, சரியா?
1: கண்டிப்பா கவலையே படாம ஜெயிச்சிடுவோம்.
0: ஜெயிச்சிடலாமா? சரிங்க சிவலட்சுமி, சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பூவே பின்பு நிகழ்ச்சியில நம்ம முதன் முதல்ல சொதப்பின டிஷ் இதை பத்தி தான் வந்து தோழிகள் கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு தோழியுமே அழகா அவங்க ஃபர்ஸ்ட் சொதப்பின டிஷ்ஷை வந்து பத்தி சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்குள்ள.
1: நீங்க சொல்ல சொல்ல அவங்க செஞ்ச அந்த டிஷ்ஷும் அப்ப அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க அந்த நினைவுகள்லாம் அவங்களுக்கு வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு, அதுதான் அவங்களோட முகத்துல புன்னகையா தெரியுது.
0: ஆமா, அந்த மலரும் நினைவுகளா வந்து அழகா வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க.
1: ஏன்னா எல்லாருக்கும் அதுல ஒவ்வொரு அனுபவம் இருக்கு, எல்லாருமே அதை ஷேர் பண்ணாங்க, அதையும் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணாங்க.
0: சரிங்க, நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடலாமா?
1: செஞ்சிடலாம் தமிழ் செல்வி.
0: நேர்களை நிறைவு பெறுகிறது இன்றைய பூவே பின் பூவே. இன்று முதன் முதலில் சொதப்பிய டிஷ் என்ற தலைப்பில் வளம் வந்தது. நேரம் நண்பகல் 12:01. நேர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். 12:10 மருத்துவ மலர். இன்று மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள். 12:50 திரையிசை தொடர்ந்து.

சூழல் காப்போம் மெல்லிசை ஆகியவை கேட்கலாம். ஒன்றைந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள், ஒன்று பத்திற்கு நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்று உடல் நலனுக்கு ஏற்ற உணவு வகைகள். சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வளத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தர பாண்டியன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பன்மொழி பாடல்கள். 3 மணிக்கு கட் செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடலை நீங்க காற்றலையில கேட்டு ரசிக்கணுமா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்க பேரு மற்றும் முறை நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் என்னான 0434242444 என்ற எண்ணிற்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்க விருப்ப பாடலையும் காற்றலையில கேட்டு ரசிக்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு கட் செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். மாலை 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். 5 மணிக்கு மாலை தென்றல். 6 மணிக்கு தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 பாட்டுதான். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் விழா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தர்மபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரையிசை. 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திமேல். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 வயல்வெளி. இன்று கோழி வளர்ப்போம் வாழ்வை காப்போம் வானொலி பள்ளி நிறைவு விழா வானொலி தொகுப்பு கேட்கலாம். 8:00 இளந்தென்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு சினிமா சினிமா. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் வழங்கப்படும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டு நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். டெல்லி அஞ்சலாக நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இளநிலை மீன்வள அறிவியல், மீன்வள பொறியியல், உயிர் தொழில்நுட்பவியல், உணவு தொழில்நுட்பவியல், மீன்வள வணிக மேலாண்மை, தொழில்சார் படிப்புகள் ஆகிய பிரிவுகளுக்கு சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பங்களை வருகின்ற 14/6/2026 மாலை 6 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு https://www.admission.tnjfu.ac.in/ என்ற இணையதளம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும்.

0: 7% and 30% ethanol has been exempted from central excise duty. The ministry said all four fuel grades will now attract a nil rate of excise duty. The move is aimed at strengthening India's ethanol blending program, which seeks to reduce dependence on imported crude oil, cut carbon emissions, and enhance demand for domestically produced ethanol. Union Minister for Railways and Information and Broadcasting, Ashwini Vaishnav, virtually inaugurated a 20-kilowatt FM transmitter at Ramgarh in Jaisalmer district of Rajasthan during a program held at the Akashwani premises in Jaipur today. The event was attended by Jaipur MP Manju Sharma, Prasar Bharati Chairman Prasoon Joshi, and Akashwani Director General Rajiv Kumar Jain, among other senior officials. Addressing the gathering, Union Minister Vaishnav, focusing on strategic infrastructure, highlighted the government's commitment to strengthening communication in border regions. He said today a major initiative to cover border areas has commenced in Rajasthan. The minister said the plan is to provide comprehensive coverage across the entire border belt of the country, stretching all the way from Kashmir. Trinamool Congress MP Prakash Chekbaraik has resigned as a member of the Rajya Sabha. He has sent his resignation letter to Rajya Sabha Chairman C.P. Radhakrishnan. Earlier, Trinamool Congress leaders and Rajya Sabha members Shukendu Shekhar Rai and Sushmita Dev had resigned from both the Rajya Sabha and the party. India has undertaken wide-ranging labour reforms through consolidation of 29 central labour laws into four labour codes to simplify compliance, strengthen workers' welfare, and create a modern and transparent labour ecosystem. Minister of State for Labour and Employment Shobha Karandlaje stated this while addressing the plenary session of the International Labour Conference at Geneva in Switzerland yesterday. The minister laid emphasis on India's progress in developing digital public infrastructure in the labour and employment sector through the National Career Service Portal and the eStrom Portal. The United States carried out a new round of military strikes on Iranian targets, prompting Tehran to announce the closure of the strategically vital Strait of Hormuz and launch retaliatory actions against regional locations hosting U.S. forces. U.S. Central Command said it had completed a second consecutive day of self-defense strikes targeting Iranian air defense systems, radar installations, communications infrastructure, and surveillance capabilities in response to what Washington called continued Iranian aggression. Sports fans across the world are set for a month-long football spectacle as the 2026 FIFA World Cup kicks off tonight at the historic Estadio Azteca in Mexico City. In the opening match, hosts Mexico will take on South Africa in a Group A clash. This edition of the World Cup will be the biggest in history, with an expansion from 32 to 48 teams. The Intermeteorological Department, IMD, has forecast heavy rainfall today. In places over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Kerala and Mahe, Odisha, Sub-Himalayan, West Bengal and Sikkim. Rainfall conditions are also expected during the day over the Andaman and Nicobar Islands, Bihar, coastal Andhra Pradesh and Karnataka, Gangetic West Bengal, Konkan and Goa, Tamil Nadu and Northeast India. And with that, we end this news bulletin.
1: நேரம் பிற்பகல் 12:10. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைய பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
6: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் மருத்துவ மலர். இன்று மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் கவியரசி.
7: மனித உடலின் கட்டுப்பாடு மையமான மூளையும் உடலின் தகவல் நெடுஞ்சாலையான முதுகு தண்டுவடமும் ஆரோக்கியமாக இருப்பது

0: ரொம்பவே அவசியம். இதுல ஏற்படும் நோய்கள் மற்றும் காயங்களுக்கு நவீன மருத்துவ உலகில பல்வேறு நரம்பியல் அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டும் வருகின்றது. சரியான நேரத்துல நோயை கண்டறிதலும் தகுந்த சிகிச்சையும் பல உயிர்களை காப்பாற்றும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. JP நியூரோ மற்றும் ஸ்பைன் மற்றும் பெயின் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணகிரியில அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையிலிருந்து மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்கள் நம்முடன் இணைஞ்சிருக்கிறாரு. நம்ம அவர்கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.

0: அதை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒன்று, அனுசரிக்கிறோம் அப்படின்னா அதை அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன் இந்த தினம் நம்ம அனுசரிக்கணும், அதை கொடுத்த முக்கியத்துவம் சொல்லுங்களேன்.
1: ஆமாம், ஆக்சுவலாக வந்து மெயினாக இன்றைக்கி வந்து நமக்கு June 8 வந்து நம்ம யூஸ்வலாக வேர்ல்டு பிரெயின் டியூமர் டேன்ட்டு வந்து நம்ம கொண்டாடுறோம். ஸோ இது இன்ஷுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜெர்மன் பிரெயின் டியூமர் அசோசியேஷன் தான் வந்து 2000 நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ மெயின் திங்னா இப்போ எல்லாருக்குமே வந்து பரவலான ஒரு விஷயம் என்னென்னா, மூளையில் கட்டி அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு பதற்றம், ஒரு பயம், அதுக்கு எப்படி என்ன செய்யணும் அப்படின்றது ஒரு அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. அது வந்தாவே எல்லோரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறது தெரியல. ஸோ மெயின் திங் இந்த இன்றைக்குள்ள தீம் பார்த்தா க்ளோசர் லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா ஒரு நோயை வந்து நம்ம இயர்லியாக நம்ம டயக்னோஸ் பண்ணுறது மூலமும், அதே மாதிரி இயர்லியாக நமக்கு வந்து அவங்களோட சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு நான் அறிஞ்சு அதுக்கு இயர்லியாக டயக்னோஸ் பண்ண மூலமும், பேஷண்ட் கரெக்டாக ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால அவங்களுடைய பேஷண்ட்ஸ் அவுட்கம் வந்து நமக்கு நல்லபடியாக கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இந்த அவேர்னஸ் வரணுன்றதுக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம வேர்ல்டு பிரெயின் டியூமர் டேன்றது நம்ம கொண்டாடுறோம் நமக்கு.
0: சரிங்க சார், இப்போ என்னென்ன மாதிரியான நோய்கள் மூளையில் ஏற்படும் அதை சொல்லுங்களேன்.
1: என்னென்ன நோய்கள்லாம் ஆக்சுவலாக அது
0: கட்டி அப்படிங்கிறத தாண்டி வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகள் நம்ம மூளையில் ஏற்படும்?
1: பொதுவாக மோஸ்ட்லி பார்த்தோன்னா நமக்கு வந்து காமனாக வந்து ஸ்ட்ரோக் வரலாம் நமக்கு, அடுத்து வந்து ஏதாச்சும் பிரெயின் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி வரலாம். ஸோ வந்து மூளை கட்டி நமக்கு சாதாரண வரலாம். ஸோ இதை தவிர வந்து பார்த்தோன்னா மூளைக்கு வந்து சப்போஸ் ரத்தம் பாஸ் ஆகும் போது, சப்போஸ் முன்னாடி செயல்பாடு கம்மியாகும் போது வரலாம். ஸோ சம்டைம்ஸ் ஃபிட்ஸ் மாதிரி வரலாம், சீசர் வரலாம், அந்த மூளையுடைய எந்த பகுதி நம்ம பாதிக்கிறதுனால. ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது நமக்கு.
0: ஓகே சார், இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் மூளையில் மட்டுமே நமக்கு ஏற்படுது அப்படின்னும் பொழுது இதற்கான அறிகுறிகள் என்னென்னலாம் இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கும், அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இப்போ அது காமனாக நமக்கு இப்போ மூளை கேன்சர் அப்படின்ற பார்க்கும்போது, இல்லை மூளை கட்டியலோ, இல்லை சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக பார்த்தோன்னா அவங்களுக்கு சிம்டம்ஸ் பார்த்தோன்னா நம்ம எல்லோரும் நினைப்போம் தலைவலி காமனாக எல்லாருக்கும் இருக்குது நமக்கு. பட் என்னன்னா தலைவலின்றது நாள்பட்ட தலைவலி, ரொம்ப நாளாக இருக்குது. அது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பார்க்கணும் வந்து தலைவலின்றது வந்து ஏலி மன ஹெட்ஏக் சொல்லுவாங்க. விடியகாலையிலே தலைவலி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், மற்ற தலைவலியோட அவங்களுக்கு விடியகால தலைவலி அதிகமாக இருக்குது. அது கூட அசிஸ்டர் வந்து பார்த்தோன்னா அவங்க வாமிட்டிங் இருந்துகிட்டே இருக்குது, கண்டினியூஸாக வாமிட்டிங் இருந்துகிட்டே இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அந்த ஹெட்ஏக் மட்டும் இல்லாமல், வாமிட்டிங் மட்டும் இல்லாமல், சம்டைம்ஸ் ஒரு சில இப்போ வலிப்பு நோய் வரலாம். ஸோ வலிப்பு நோய் வருது அப்படின்ற போது, ஸோ நம்ம வலிப்பு நோய் தான் அப்படின்றது அசல்ட்டாக எடுத்துக்க வேண்டாம் நமக்கு. ஸோ அது எதனால் வருது அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணுறது நல்லது, பண்ணுறது நல்லது. நிறைய பேருக்கு இன்னொரு சொல்ல போனால் ஒரு சிலருக்கு பக்கவாதம் மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் கை கால் வராமல் போகலாம். நம்ம எல்லாருக்கும் காமனாக பார்த்தோன்னா நமக்கு கை கால் ஒரு பக்கம் வரல அப்படின் போது காமனாக எல்லோரும் திங்க் வந்து ஸ்ட்ரோக் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரீசெண்டாக கூட ஒரு பேஷண்ட்ஸு நான் ரீசெண்டாக நான் ட்ரீட் பண்ணேன். அவங்க அப்படின்னா அவங்களுக்கு பக்கவாதம் சொல்ல ஒரு பக்கம் கை கால் வரல, ரைட் சைடு கை கால் வரல. பட் அவங்க பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 6 மந்த் வந்து ஜென்ரல் டாக்டர் பார்த்துருக்காங்க. ஸோ அவருக்கு பார்க்கும்போது பார்த்தோன்னா ஸ்ட்ரோக் நினச்சி அது மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவருக்கு வந்து பிரெயினில் ஒரு ரஃப்லி ஒரு 1 to 1.5 cm கட்டி இருந்திருக்கு. கரெக்டாக அந்த கட்டிங்கனா அந்த கை கால் ரைட் சைடு கை கால் வர நிறம மேலே கட்டி இருக்கனால தான் அவருக்கு வந்து இந்த பக்கம் கை கால் வரல. பட் அவரும் மாத்திரம் வந்துருக்க இம்ப்ரூவ்னு சொல்லிட்டு 6 மந்த் கழிச்சு எங்கிட்ட வந்தாங்க. ஸோ நம்ம ப்ராப்பராக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, ஸ்கேன் எடுத்து திருப்பி டீட்டெயிலாக பார்க்கும்போது, இந்த கட்டினால் தான் அவர் கை கால் வரல அப்படின்றது அவர் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, அவர் சர்ஜரி பண்ண பின்னாடி இப்போ நான் நல்லா பெட்டராக இருக்கார், அந்த பக்கவாதம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ ஒரு சிலருக்கு இன்னொரு சொல்ல போனால் ஒரு சிலருக்கு வந்து அது கட்டி வந்து எந்த இடத்துல இருக்கிறத பொறுத்து அதோடைய அறிகுறி இருக்கும். சப்போஸ் பின்மொழியில் சிறுமொழியில் கட்டி வருது அப்படின்னா அவன் நடக்கும்போது தடுமாற்றம் வந்து வரலாம். சப்போஸ் முன்மொழியில் கட்டி இருக்கும்போது அப்படின்னா அவங்களோட பேச்சு சம்டைம்ஸ் வந்து கண் பார்வை மங்களா தெரியுதோ, ஸோ அந்த மாதிரி ஏதாவது வரலாம். சப்போஸ் அந்த காது நிறம் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து காது கேட்கறது தன்மை வந்து குறைவாக இருக்கிறதோ, இல்லை வந்து ஃபேஸ் வந்து டிவிஷன் சொல்லுவோம் நமக்கு, ஃபேஸில் பல்ஸ் மாதிரி இருக்கும் நமக்கு, முகம் வாகனம் மாறுற மாதிரி இருக்கும். ஸோ அது கட்டி வந்து எந்த இடத்துல இருக்கிறத பொறுத்து அதோடைய அறிகுறிகள் வந்து நமக்கு தெரிஞ்சிடலாம்.
0: ஓகே சார், நேயர் இருக்காங்க அவங்க கிட்ட பேசுவோம்.
2: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம் சொல்பவர்,
2: நான் மலையில் ஒரு கண்ணப்பன் நகர்லேருந்து கண்ணாடி தங்கராஜ் பேசுகிறேங்க.
0: கேளுங்க உங்களோட கேள்வி.
2: இது எங்க அம்மாவுக்கு வந்து அடிக்கடி தலைவலி வந்துட்டு இருக்குது.
1: சரிப்பா.
2: அது சார் வந்து அதாவது எங்க அம்மாவுக்கு அடிக்கடி தலைவலி வந்துட்டு இருக்குது. டாக்டர் போய் பார்த்தா ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க, அப்பப்ப மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க, மறுபடியும் வந்துட்டு இருக்கு தலைவலி.
1: சரிப்பா.
2: அதாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி.
1: எவ்வளவு இப்ப தலைவலி இருக்கு?
2: அது இப்ப ஒரு 4 வருஷமா அப்படி சொல்லிட்டு இருக்கு சார். இப்ப அடிக்கடி போய் பாத்துட்டு இருக்குது, கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்குது, திருப்பி தலைவலி வருது.
1: ஓகே ஓகே ஓகே. சரிப்பா சரிப்பா சரிப்பா. 4 வருஷமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஆக்சுவலா வந்து மோஸ்ட்லி தலைவலினா ரொம்ப மேஜரா ஒன்றும் இருக்கு.

0: நமக்கு மோஸ்ட்லி. ஸோ அதுக்கு என்ன வகை தரேன்னு பார்க்கணும் நமக்கு. இது காலையில் வேறு தலைவலி இருக்கான், அது கூட ஏதாவது வாந்தி ஏதாவது வருதா, இல்லை அதனால் அவங்களுக்கு வேறு ஏதாவது சம்திங் வேறு சிம்டம்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். நமக்கு ப்ராப்பராக ஒரு நிறைய டாக்டர் பார்த்தோன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணிட்டு தேவைப்பட்டால் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா 4-5 வருஷம் இருந்தபோது கண்டிப்பாக நம்ம ஸ்கேன் அட்லீஸ்ட் ஒரு முறை பண்ணி பார்க்குற நல்லது. பார்த்துட்டு இது சாதாரண தலைவலி, சப்போஸ் மைக்ரைனாக இருக்கலாம், ஸோ வேறு எதாவது இருக்கலாம், அதை ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க இதனால் வருது அப்படின்றது நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணவே நமக்கு வந்து முழுசாக குணமடைய வாய்ப்பு இருக்கு.
1: அவங்க வயசு என்ன ஆகுது?
2: மேடம் ஒரு 70 வயசு.
1: சார், இப்போ இங்க 1.5 வயசு குழந்தைக்கு மூளை பிரச்சனை இருக்கு, கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு. இப்போ இந்த மூளை கட்டிக்கு வயது வித்தியாசங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கறது இதுல இருந்து தெரியுது. இப்போ குழந்தைங்களுக்குலாம் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்? ரெண்ட குழந்தைங்களுக்கு கூட இருக்குமா?
0: ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மூளை கட்டி பொறுத்த வரைக்கும் என்னன்னா வயது விரும்பு வந்து பெருசா இந்த வயசுல வரும் அப்படின்னு கரெக்டாக நம்ம எதுவும் பிடிக்க முடியாதுல வரலாம். சொல்ல போனா நான் பேஷண்ட் பார்த்தோம்னா அட் பர்த்லயே பார்த்துருக்கோம் நாங்க. ஸோ பிறந்த 26 நாள் குழந்தைக்கு வந்து அவளுக்கு மூளையில் கட்டினது. ஸோ அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து 86-90 இயர்ஸ் ஏஜ் பீப்புளுக்கும் பார்த்துருக்கோம். ஸோ மோஸ்ட்லாக பார்க்கும்போது பிறக்கிற குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது ஸோ எப்படி எந்த மாதிரி அறிகுறி இருக்கும் அப்படின்னா பொதுவாக குழந்தை பிறந்தோன்னா தலை கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், குழந்தை ரொம்ப சோர்வு வந்துட்டே இருக்கும், சரியாக பால் குடிக்காது, கை கால் அசைவு கம்மியாக இருக்கும் அப்படின்ற போது நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அந்த முள்ளில் கட்டி இருந்தது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தை இப்போ வந்து முழு நலமுடன் இருக்குது நமக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துருக்கோம் நமக்கு அந்த மாதிரி கேஸு. பட் அதே மாதிரி பார்த்தோன்னா வயசானவங்களுக்கும் நமக்கு இந்த ஏஜ் தான் அப்படின்றது வந்து நம்ம பண்ணணுமா, அது எக்ஸ்பெஷலி ஃபார் வந்து ரொம்ப மோசமான கட்டி பார்த்தோம்னா வயசுக்கு மேலே 75 வயசுக்கு அந்த மாதிரி 80 வயசுக்குள்ள நமக்கு வரலாம். நமக்கு
1: இப்போ இந்த மாதிரியான மூளை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இன்வெஸ்டிகேஷன் இது எப்படி நம்ம டயக்னோஸ் பண்றது அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இப்போ காமனா வந்து நமக்கு ஒரு காமனா நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் நமக்கு ஹெட்ஏக் ரொம்ப க்ரானிக்கா ஹெட்ஏக் இருந்துட்டு இருக்கு, கூட வந்து வாமிட்டிங் இருந்துட்டு இருக்கு அப்படின்ற போது வந்து யூஸ்வலி நம்ம சிடி ஸ்கேன் எடுக்கிறோம். சிடி ஸ்கேன் எடுக்கும்போது சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் டியூமர் வேற பெரிய சைஸ்னா அதிலே நம்ம டிடெக்ட் பண்ண முடியுது. நமக்கு சப்போஸ் ரொம்ப ஸ்மால் சைஸ் டியூமர் இருக்கு, அதனால நம்ம சிடி ஸ்கேன் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் போது அதில் வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரிய வாய்ப்பு இருக்கு நமக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எம்ஆர்ஐலேயே வந்து இன்னும் அட்வான்ஸ்ட் எம்ஆர் நிறைய வந்திருக்கு. என்ன சொல்லணும் அப்படின்னா ஸோ அந்த டியூமர் வந்து அதோடைய தன்மை, அந்த இது வந்து வீரிய உள்ள டியூமரா இல்லை வந்து கட்டியா இல்லை வந்து வீரிய கம்மியான கட்டியா அப்படின்றத கூட நம்ம அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயே வந்து நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். அதில் பார்த்தோன்னா இப்போ இந்த கட்டி என்ன தெரிஞ்சு வந்துச்சுன்னா இன்னும் அட்வான்ஸாக சொல்ல போனால் இப்போ எங்களுக்கு நாங்கள் மூளைநரவு சிகிச்சைனால நாங்கள் பிளான் பண்ணுறோம். சப்போஸ் ஒருத்தர் கட்டின்னு தெரிய வந்துச்சு, ஸோ நாங்கள் இன்னும் அட்வான்ஸாக வந்து நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயே பார்க்கும்போது டிராக்டோகிராஃபின்னு ஸ்கேன் இருக்குது, அப்புறம் வந்து ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐன்னு இது இருக்குது. ஸோ எப்படின்னா இப்போ அந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ அப்படின்ற போது எப்படின்னா பேஷண்ட் வந்து நாங்கள் ஸ்கேன் எடுக்கும்போது பேச சொல்லுவோம். ஸோ பேச சொல்லுவோம், கைக்கள் அசைக்க சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக வந்து நம்மளுடைய ஜென்ரலாக நார்மலாக பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து டெய்லியும் பண்ண சொல்லுவோம், பண்ணக்கூடிய விஷயத்தை பண்ண சொல்லுவோம். பண்ண சொல்லும்போது வந்து அந்த கட்டிக்கும் அந்த நம்மளுடைய ஃபங்க்ஷனல் ஏரியா, ஸோ கை காலுக்கு உடைய நரம்புக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு கூட நம்ம டயக்னோஸ் பண்ணலாம், எத்தனை மில்லிமீட்டர் கேப்பில் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம டிராக்டோகிராஃபின் போது அந்த நரம்பு வந்து அந்த கட்டிக்கு உள்ளே போய் வெளியே வருதா, இல்லை அந்த நரம்பு கட்டி அந்த நரம்புக்கும் அந்த கட்டிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் சர்ஜரி பண்ணும் போது ஸோ அந்த நரம்பு பாதிக்க இல்லாமல் நம்ம சர்ஜரி பண்ண நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு எம்ஆர்ஐ நிறைய இருக்குது நமக்கு.
1: ஓகே சார், இப்போ டியூமர் அப்படிங்கும் போது ஏதாவது சைஸ் க்ரைட்டீரியா இருக்கா? இப்போ இந்த சைஸுக்கு மேலே இருக்கிறது தான் டியூமர், அது கீழே இருக்கிறதெல்லாம் ஒரு நார்மல் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது க்ரைட்டீரியாஸ் இருக்கா?
0: இல்லை அப்படி இது இல்லாமல் அந்த மாதிரி சைஸு வச்சு நம்ம இது சொல்லுறது பிரெயின் பத்திருக்கும். ஸோ ஏதாவது கட்டி இதுக்கு இந்த சைஸ், ஏன்னா சம்டைம்ஸ் வந்து டியூபர்குலோமோனு சொல்லுவாங்க, சின்ன கட்டி தான் இருக்கும், ரஃப்லி பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் சைஸில் இருக்கும், 2-3 mm இருக்கும். ஸோ அதே பார்த்தோன்னா சம்டைம்ஸ் வந்து ஃபிட்ஸ் கூட காசு பண்ணும் நமக்கு. ஸோ இந்த சைஸ் அப்படின்றத நம்ம வந்து நம்ம இது பண்ண முடியாது. பட் கட்டி சைஸ் பொறுத்து நமக்கு பேஷண்ட் அவுட்கம் வந்து நமக்கு வந்து வேறுபடும். நமக்கு ஸ்மால் சைஸ் டியூபர் இருக்கணும் என்னென்னா இதெல்லாம் அப்படின்னா சின்ன சைஸ் டியூமர் ஈஸியாக நமக்கு வந்து டோட்டலாக ரூம் பண்ணிடலாம், பெரிய சைஸ் டியூமர் வந்து எடுக்கும்போது. ஸோ மோஸ்ட்லி அது ரொம்ப லாங் டேர்மாக இருந்திருக்கும். ஸோ இதனால வந்து முக்கியமான நரம்புகள்லாம் வந்து அதோட அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ எடுக்கும்போது அந்த நரம்பு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கட்டி சைஸ் பெருசு பொறுத்த வரைக்கும் அது ப்ரோக்னோசிஸ் பேஷண்டோடைய அவுட்கம் வந்து கொஞ்சம் வேறுபடு வர வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே சார், இப்போ நேர் ஒருத்தர் இருக்காங்க.
3: வணக்கம், பாப்பரப்பட்டிலேருந்து நவீன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க மருத்துவர்கிட்ட.
3: சிறப்பு வணக்கம. மூளையில வந்து இப்போ நிறைய உடல் உறுப்பு மாற்ற சிகிச்சைன்னு
0: போயிட்டு இருக்கு.

0: வந்து நமக்கு வந்து அது குறையும் போது அது பிரெயின் டெத் செல்ஸ் வந்து டெத் ஆக வாய்ப்பு இருக்குது நமக்கு. ஸோ அதனால வந்தாலும் அவுட்கம் வந்து நமக்கு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து வர வாய்ப்பு கம்மி தான் நமக்கு. ஸோ அதனால் வந்து அந்த டிரான்ஸ்பிளேஷன்ஸ் வந்து சர்ஜரி வந்து நமக்கு வந்து மூளை இழுப்பத்திற்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி தாங்க. அதுக்கு
1: நிறைய திரைப்படங்கள் இதற்கு காரணமாக இருக்கு இந்த கேள்விக்கு.
0: கண்டிப்பாக அது வந்து ஆக்சுவலாக ரிசர்ச் போயிட்டு இருக்குமா? ஸோ அது போயிட்டு இருக்கு, பட் ஹைலி அது கம்ப்ளீட் சர்ஜரி, பட் ஆனால் அது அவுட்கம் வந்து அந்த அளவுக்கு இது இல்லாமல். பட் என்ன ஒரு சில பார்த்தீங்கன்னா ரெட்டை தலையோட பிறக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம அது நம்ம பிரித்து, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அதை கரெக்டாக ப்ராப்பராக நம்ம அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி அது சர்ஜரி பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கும். ஸோ ரெண்டு ரெட்டை குழந்தை தலையை ஒட்டி இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து பண்ணியிருக்கும், அந்த மாதிரி பண்ணியிருக்கும். பட் ஆனால் டிரான்ஸ்பிளேஷன் சர்ஜரின்றது வந்து நமக்கு
1: சாத்தியம்
0: இல்லை. இல்லைமா?
1: ஓகே சார், வணக்கம். யாருங்கிறது?
2: வணக்கம், திரும்பலும்
1: கேளுங்க உங்களோட கேள்வி. மருத்துவர்கிட்ட
2: சார், எனக்கு ஸ்ட்ரோக் வந்து 1.5 வருஷம் மேல ஆயிடுச்சுங்க.
0: சரிங்கய்யா.
2: இப்ப நல்லா ஆயிட்டு வருதுங்க.
0: சரிங்கய்யா.
2: கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பாத்துட்டு இருக்கேங்க சார்.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷங்கய்யா.
2: கை காலெல்லாம்
0: போதுங்க, வந்து 1.5 இயர்ஸ் அது இம்ப்ரூவ் ஆயிட்டு சொல்லுங்க. மெயின் திங் வந்து நல்லா பிசியோதெரபி, ஜஸ்ட் டெய்லியும் வாக்கிங் பிசியோதெரபி கொஞ்சம் நல்லா பண்ணுங்கய்யா. ஸோ அந்த நரம்பு போகிற ரத்தோட்டம் நல்லா சீராக இருந்தாவே நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராமல் தடுக்கலாம். கரெக்டாக அந்த கொடுக்குற மாத்திரையும் வந்து கரெக்டாக நீ உட்கொண்டு வந்தாவே ஸோ உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருப்பியும் ரெக்கரண்ட் ஸ்ட்ரோக், திரும்ப மறுபடியும் ஸ்ட்ரோக் வராமல் நம்ம தடுக்க வாய்ப்பு இருக்குது நமக்கு. ஸோ அதனால் வந்து அதே சமயத்தில் வந்து இந்த ஸ்ட்ரோக் எதனால் வந்துச்சு அப்படின்றத நம்ம ப்ராப்பராக நம்ம அனலைஸும் பண்ணணும் நமக்கு. சப்போஸ் சுகர்னாலேயா, பிபினாலேயா, இல்லை கொலஸ்ட்ரால்னாலேயா அப்படின்னு அதுவும் பார்த்துட்டு அதுக்கு கரெக்டாக நம்ம கண்ட்ரோலாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி திருப்பி வராமல் தடுக்கலாம். அது மாதிரி வந்து அதோடைய தன்மையும் நமக்கு வந்து நல்லா குறையும் வாய்ப்பு இருக்குது, நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கு நமக்கு.
2: வாக்கிங் போகிறாங்க.
0: சரிங்கய்யா.
2: சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை எடுக்கங்க.
0: சரிங்கய்யா. மூளையில பாதிப்பு பொறுத்து நமக்கு அது தன்மை வந்து மாறும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல பாதிப்பு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு பாதிப்பு அந்த வந்தப்போ எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்து அதை பொறுத்து நமக்கு வந்து அந்த நமக்கு என்ன சொல்றது இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம் நமக்கு.
1: அதுதான் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ரத்த ஓட்டம் சீர்படுத்துறதுக்கான முயற்சியை செஞ்சீங்கனாலே மோஸ்ட்லி நீங்க சொல்ற பிரச்சனை குணமாகும் அப்படின்றது தான். அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கய்யா. நன்றி, வணக்கம்.
3: நான் வந்து அனிதா பேசுறேன். எனக்கு வந்து ஒரு 5 மந்த்ஸ் ஆகுங்க மேம், தலைவலி வருதுங்க. அப்படியே உடம்பெல்லாம் மறுத்துருதுங்க மேம். பிக் வந்த மாதிரிலாம் மறுத்துதான் இருக்கு. ஆனா பார்த்துட்டு எம்ஆர்ஐ சிபிசி எல்லாம் பாத்துட்டு பாத்துட்டும் மேம் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னுட்டு பிக் மாத்திரை குடுக்குறாங்க மேம். மாத்திரை சாப்பிட்டே இருக்கு, தூக்கமாவே இருக்கு. அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால வந்து உடம்பு சோர்வு இருக்குங்களா அப்படின்னு கேக்குறேன்.
1: எந்த வேலையும் செய்ய முடியல.
0: ஓகே ஓகேமா. ஆக்சுவலா ஸ்கேன்ல நார்மல் தான் இருக்கு அப்படிதானே? ஸ்கேன் அதர் டெஸ்ட்ல நார்மலா இருக்கு. நிறைய இருக்குமா? சோ ஒரு சிலருக்கு ஒரு சில பக்கவில கொடுக்கும் நமக்கு. நீங்க சொல்லுங்க, சோர்வா இருக்கு, வெயிட் கெயின் ஏறுது அப்படின்னா நீங்க கரெக்டா திருப்பியும் நரம்பியல் டாக்டர் நீங்க அணுகும் போது அவங்களுக்கு அந்த சைட் எஃபெக்ட் கம்மியா உள்ள மாத்திரை நிறைய இருக்குமா? சோ உங்களுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்கு பார்த்துட்டு அதர் சிம்டம்ஸ் எல்லாம் வேற என்ன இருக்கு பார்த்துட்டு அத்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்குமா? சோ அந்த ஒரு சில மாத்திரை எடுக்கும் போது இதை விட்டு அடுத்த ஸ்டேஜ் மாத்திரை எடுக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் இல்லாம பக்கவில குறைவா மற்றபடி உங்களுக்கு தொந்தரவும் குறையிற மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்கும் நமக்கு.

0: டாக்டர், இப்போது நம்ம இந்திய மருத்துவம் வந்து பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டே வருது உலக அளவில் பார்த்தீங்கன்னா. அப்படி இருக்கும்பொழுது இந்த மூளை கட்டி சம்பந்தமான, இந்த மூளை சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, என்னென்ன மாதிரியான அறுவை சிகிச்சைகள் அட்வான்ஸ்டாக இருக்குது, அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஆக்சுவலாக நம்ம இந்தியா பார்த்துருக்கோம், கம்பேர் டு நமக்கு ஃபாரின் கண்ட்ரி பார்க்கும்போது நமக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு நமக்கு. ஸோ எப்படின்னா, நமக்கு மற்ற பார்ட் ஆஃப் சர்ஜரி விட பிரெயின் சர்ஜரி பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரெயின் டியூமர் அப்படின்னு போகும்போது எல்லாமே வந்து அண்டர் மைக்ரோஸ்கோப்பில் தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இன்னும் பார்த்தோன்னா இன்னும் அட்வான்ஸாக பார்த்தோன்னா, ஸோ முன்னாடிலாம் வந்து பிரெயின் டியூமர் சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹோல் பார்ட் ஆஃப் ஸ்கல் எடுத்துட்டு, ஒரு பார்ட் ஆஃப் ஸ்கல் ஃபுல்லாக எடுத்துட்டு, மேஜர் பார்ட் ஆஃப் ஸ்கல்லில் எடுத்துட்டு சர்ஜரி பண்ணுற மாதிரி. இப்போ கீ ஹோல் சர்ஜரினு சொல்லுவாங்க. ஸோ எந்த இடத்துல கட்டி இருக்குது, அதுக்கு எந்த அளவுக்கு பண்ணால் போதும் அப்படின்ட்டு சின்ன மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி மாதிரி கூட வந்திருக்கு டெவலப் ஆயிருக்கு. அதே மாதிரி தவிர இன்னும் சொன்னால் எண்டோஸ்கோபிக் சர்ஜரி மூலமாகவும் இன்டர்நேஷ்னல் மூக்கு வெளியாகவே போயிட்டு நமக்கு மூளையில் இருக்கிற கட்டியை வந்து நம்ம எடுக்க அந்தளவுக்கு நமக்கு நல்லா டெவலப் ஆயிருக்குமா. ஸோ இதில் என்னென்னா வெளியே தலைமை தெரியாது, அவர் பார்த்தோன்னா மூளையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மூக்கு வெளியே போயிட்டு பல கட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் வந்து பார்த்தோன்னா அவருடைய அவுட்கமும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா வந்து மூளை மூக்கு வெளியே போகும்போது பார்க்கும்போது நிறைய கட்டி பார்க்கும்போது, ஸோ மூளை நம்ம டேமேஜ் பெருசாக வந்து இருக்காது. ஸோ கட்டியை மட்டும் போயிட்டு நேர் வச்சிருந்த மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி பண்ணலாம். இன்னும் அட்வான்ஸ் பண்ணால் நியூரோ நேவிகேஷன்ஸ் இருக்குமா. நியூரோ நேவிகேஷனா, ஸோ மூளை கட்டி எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ டெப்த்தில் இருக்குது, என்ன சைஸில் இருக்குன்னு முன்னாடியே வந்து ப்ரிசஸாக நம்ம டயக்னோஸ் பண்ணி, ஸோ அந்த மூலம் சர்ஜரி போகும்போது ஸோ கரெக்டாக எந்த அளவில் இருக்க மட்டும் அந்த அளவுக்கு மட்டும் அந்த இளம்பு எடுத்துகிட்டு உள்ளே போய் சர்ஜரி பண்ணிட்டு வந்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக பார்க்கும் சொல்ல போனால் நமக்கு வந்து இதெல்லாமே நம்ம இதிலே நம்ம ஊர்லேயே வந்து பண்ணிட்டு தான் இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம இடத்துல நடந்து தான் இருக்குது. ஸோ இன்ட்ராப் நியூரோ மானிட்ரிங், ஸோ பேஷண்ட்ஸ்க்கு வந்து சர்ஜரி பண்ணும்போதே அந்த மேப்பிங், பிரெயின் மேப்பிங்ன்றது இது இருக்குமா, அது மேலே அடைச்சு பண்ணிட்டு சர்ஜரி பண்ணும்போது ஸோ அவங்க கை கால் நேரம் எந்தளவு டிஸ்டன்ஸ் இருக்குது, அதே சமயத்தில் வந்து இந்த வேற இலக்குண்ட வேறு ஸ்பீச் ஏரியா பக்கத்தில் இந்த கட்டிக்கும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம சர்ஜரி பண்ணலாம். இன்னும் அட்வான்ஸாக சொல்ல போனால் அவே கிரியேட்டிவ்னு ஒன்று புதுசாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ரீசெண்டாக போயிட்டுருக்கு. அவே கிரியேட்டிவ்னா பேஷண்ட் வந்து நம்ம சர்ஜரி பண்ணும்போது அவங்கள பேச வச்சே சர்ஜரி பண்ணிட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து மயக்கமே நம்ம கொடுக்க மாட்டோம் ஆப்ரேஷன் பண்ணும்போது. ஸோ மற்ற பார்ட் ஆஃப் சர்ஜரி இப்போ வேறு இது பண்ணுறோம், மற்ற சர்ஜரி பண்ணால் அவங்களுக்கு மயக்க வரது கொடுத்து அவங்களுக்கு வலி தெரியாமல் தான் சர்ஜரி பண்ணுவோம். பட் அவே கிரியேட்டிவ்ல பார்க்கும்போது அவங்களுக்கு மயக்கமே நம்ம தெளிவிச்சிடும். ஃபஸ்ட்டு மயக்க நம்ம போதும் நம்ம யூஸ்வலாக பண்ணால் பிரெயின் வந்து பெயின்லெஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அதில் வந்து வலின்றது உணர்வு இருக்காது. ஸோ மேலே நம்ம ஸ்கின் லெவல் மட்டும் ஸ்கின் எலும்பு மட்டும் தான் பெயின்ஃபுல் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். ஸோ அது வரைக்கும் மயக்கப்படுத்தி கொடுப்போம். ஸோ ஒன்ஸ் தாண்டி பிரெயின்குள்ளே போகும்போது டோட்டலாகவே அனசியாக ஃபுல்லாகவே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து பேச வச்சுட்டே சஜ்ஜம் பண்ணுவோம். எப்படி சொல்லப்போனால்

0: பேஷண்ட் வந்து இதை கிட்டார் கொடுத்து நம்ம வாசிக்க சொல்லுவோம், இல்லை பேஷண்ட்டு பேசி வச்சுட்டே சர்ஜரி பண்ணுவோம், கைக்கால் அசைக்க சொல்லுவோம். ஸோ அசைக்கும் போது சப்போஸ் அந்த கட்டி நம்ம நியர் கை, இப்போ கை பேஷண்ட்ஸ் சொல்லுவோம் சார் கை தூக்க முடியல அப்படின்னு போது, அந்த நம்ம நியர் கை வரைக்கும் நம்ம ரீச் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு ஸோ சர்ஜரி நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம், உடனே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு பேஷண்ட்ஸ் வந்து அலை அவேக்காக பண்ணுறதுக்கு சர்ஜரி வந்து நமக்கு பிரெயின் சர்ஜரி பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குமா?
1: அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கு. இப்போ போஸ்ட் ஆப்ரேஷன், போஸ்ட் சர்ஜரி, அதுக்கப்புறம் அவங்கள அவங்க எப்படி பார்த்துக்கணும்? இந்த பிரைன் டியூமர் சிகிச்சை எடுத்தவங்களோ இல்லை மூளை சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் போஸ்ட் சர்ஜரி அவங்கள எப்படி பார்த்துக்கணுங்கிறத பற்றி ஒரு ஜென்ரலாக உங்களுடைய
0: சர்ஜரி பண்ண முடிஞ்ச முன்னாடி ஃபஸ்ட்டு அது என்ன டைப் ஆஃப் டியூமர்னு டயக்னோஸ் பண்ணுவோம். ஸோ என்ன டைப் ஆஃப் டியூமர் அண்ட் தென் என்ன ஸ்டேஜ் ஆஃப் டியூமர் டயக்னோஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம பிரெயின் டியூமர் எல்லாரும் பயப்பட தேவையில்லாமா? மோஸ்ட்லாம் 75% பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பினைன் டியூமர் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து பெரிய பாதிப்புன்னு இல்லை. நமக்கு ஒன்ஸ் அந்த கட்டியை மட்டும் எடுத்தாவே போதும் நமக்கு. ஸோ எடுத்து முடிச்சா போதும் அவனுக்கு வந்து லைஃப் டைம் வந்து திருப்பி தொந்தரவு வர வாய்ப்பு இல்லை. ஸோ சப்போஸ் அந்த ஸ்டேஜ் ஒன், அடுத்து பார்த்தீங்கன்னா கேன்சர் டியூமர் சொல்லுவோம். கேன்சர் டியூமரே பார்த்தீங்கன்னா வந்து மெலிகன் டியூமர் சொல்லுவோம். அதில் வந்து ஸ்டேஜ் 1, 2, 3, 4 சொல்லுவோம். நமக்கு ஸ்டேஜ் 1 அப்படியே நம்ம எடுத்தாலும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸ்டேஜ் 2 வந்து அவங்களுக்கு வந்து கட்டி முழுசாக நம்ம எடுத்துட்டாலும் ஒன்றும் பயப்படுத்தலை. ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோஅப் மட்டும் பண்ணணும் நமக்கு. சப்போஸ் ஸ்டேஜ் 2 போகிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆஃப்டர் சர்ஜரி 1 மந்த் கழிச்சு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸோ கட்டி ஏதாவது திருப்பி வந்திருக்கலன்னு பார்ப்போம். அடுத்தது வந்து ஸ்கேன் மட்டும் கொஞ்சம் ரிப்பீட்டாக பண்ணி பார்க்குறோம். அப்புறம் 3 மந்த்ஸ் ஒன்ஸ், அப்புறம் 6 மந்த் ஒன்ஸ், ஒரு 1 இயர் சொந்த இருப்போம். அப்புறம் வந்து 3 மந்த்ஸ், 3 இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணிட்டு இருப்போம். சப்போஸ் அது திருப்பி வருதா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். அதே ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 சொல்லுவோம். ஸ்டேஜ் 4லாம் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து அடுத்தது அட்வான்ஸ் தெரப்பி, கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பிலாம் போகிற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 3க்கும் அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும் கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி. ஸோ ஏன்னா அது என்ன டைப் ஆஃப் டியூமர் அண்ட் சைஸ் ஆஃப் டியூமர் பொறுத்து நமக்கு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம்.
1: சரி, இப்போ நிறைய பேருக்கு கண் பார்வை பிரச்சனைன்னு சொல்லிட்டு கண் சம்பந்தமாக ஏதோ நமக்கு இஷ்யூவாக இருக்கும், ஐசைட் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரெயின் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் கண் பார்வை வந்து மங்கலாக தெரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நிஜமாகவே இருக்கா இல்லை அது எப்படி சார் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது?
0: நிலைக்கு இருந்தோமா? நிலைக்கு இருந்தோமா? இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பேஷண்ட்ஸ் வந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார் வந்து பார்க்குறாங்க, பாதி பார் முடித்துட்டு பாதித்து தெரியல. ஸோ வந்து அவங்க இன்ஸ்டில் பார்த்தோம்னா அவங்க லோக்கல் டாக்டர்ஸ் பார்த்துருக்காங்க, அதே சமயம் வந்து மிஷின் ஐ டாக்டர் பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டில் பார்க்கும்போது பவர் கம்மியாக சொல்லிட்டு ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பேஷண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. திருப்பி திருப்பி வந்து செகண்ட் மந்த் வந்தாங்க. ஸோ நமக்கு வந்து பேஷண்ட்ஸ் சார் இன்னும் பார் வந்து இம்ப்ரூவ் ஆகலை, பட் ஸ்டில் வந்து ஒர்சனிங் ஆகிட்டே தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தெரியுது மூலையில் வந்து கட்டி இருந்து தெரிந்தது. ஸோ அந்த கட்டி நம்ம ரிமூவ் பண்ண பண்ணி பேஷண்ட்ஸ் வந்து இப்போ அந்த பார்வை வந்து நமக்கு பலபடி வர வாய்ப்பு இருந்தது அவருக்கு.
1: ஓகே.
0: ஸோ நமக்கு அது கண் பார்வை தெரியலனா ஃபஸ்ட்டு இன்ஷியலாக வந்து கண் இஷ்யூனால தான் நமக்கு பார்வை இதாக இருக்கும். ஸோ சப்போஸ் லாங் டேர்மாக நம்ம எல்லாமே அது கண்ணுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்தும் நமக்கு இம்ப்ரூவ் ஆகலாம். பெட்டர் திங் ஒரு நரம்பு டாக்டர் பார்க்கறது நல்லதுமா. பார்க்கும்போது நமக்கு அது என்ன இது மூளை கட்டினால வருதா, வேறு என்ன ரீசன் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அது அதை வச்சு நம்ம ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்னா அவங்களுக்கு குணமாக வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே சார், இப்போது நம்ம ஒரு நம்ம ஃபேமிலி டாக்டரே கூட என்ன சொன்னார்னா ஒரு விஷயத்துக்காக, அதாவது இந்த கழுத்து கீழே என்ன பிரச்சனைனாலும் ஐ வில் டேக் கேர், ஒன்றும் பிரச்சனை பயப்படவே பயப்படாதீங்க, ஆனால் கழுத்துக்கு மேலே அதாவது நம்ம பிரெயின் இதில் இஷ்யூ வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க்கு, நம்ம காப்பாற்றுறதும் கூட ரிஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போது மூளை வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நம்ம அந்த மாதிரி வார்த்தைகள்லேயே தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம மூளையை நாம் சரியாக பாதுகாக்கணும், நம்ம க்ளீனாக வச்சுக்கணும், சரியாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், பொதுவாக நம்ம எப்படி இருக்கணும் அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: நல்லதுமா, நமக்கு என்னென்னா நமக்கு ஆக்சுவலாக வந்து அது முன்னாடி நமக்கு அந்த மாதிரி இருந்தது, பட் இப்போ எல்லாமே ஹைலி அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. ஸோ என்ன டைப் ஆஃப் சிம்டம்ஸ் நமக்கு இருக்குது அதுக்கு நம்ம அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரெக்டாக நர்வல் டாக்டர் பார்க்கும்போது ஸோ அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து சாதாரண சிம்டம்ஸ் தானா இல்லை வந்து மூளை வந்து நல்ல பாதிக்கூடிய சிம்டம்ஸ்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ண தேவைப்பட சூழ்நிலை இருக்குமா. அப்படி ப்ராப்பர் டயக்னோஸ் பண்ணும்போது நமக்கு அதை வச்சு நம்ம ஸோ உங்களுக்கு நம்ம எப்படி கொண்டு போகிறதுன்றது டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா இல்லை வந்து சர்ஜரி தான் தேவையா. ஒரு சில பார்த்தோன்னா அது கட்டி ஒரு சில மூளை கட்டி தெரிஞ்சால் கூட நம்ம சர்ஜரி பண்ணாமே கூட நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் நம்ம டிபிஎஸ் சொல்லுவோம், டிபி கட்டி லிம்ஃபோமா சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு என்னென்ன ஒரு சில பார்த்தோன்னா நம்ம முதுகு தண்டு வரத்துலேயே நம்ம நீர் எடுத்து அதில் நம்ம கேன்சர் டைப் ஆஃப் செல்ஸ் நம்ம டயக்னோஸ் பண்ணி அந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணோன்னா அதுக்காக வந்து நம்ம ரேடியேஷன் தெரப்பி மட்டும் கொடுத்து கூட பண்ணிடலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம்

0: நிறைய அட்வான்ஸ் இருக்குது நமக்கு. நம்ம ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் நம்ம டயக்னோஸ் பண்ணுறத வச்சு நம்ம
1: இல்லை என்ன அப்படின்னா, இப்போ அதிகமாக நம்ம செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனாலேயே நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மட்டும் கிடையாது, எதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இருக்க ஃபுட்டு, வெளியில் இருக்க சொசைட்டிக்கல் கல்ச்சர், நம்ம அதெல்லாமே சேர்த்து பார்க்கும்பொழுது நம்ம நம்ம அதை நம்ம யோசிக்கிறது சிந்தனை அது அது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இது படுற மாதிரி இருக்குது. அதனாலேயும் நமக்கு மூளை பாதிப்பு ஏற்பட காரணமாக இருக்குது இல்லையா? அது அதெல்லாமே கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
0: இல்லை கண்டிப்பாக என்னென்னா, அது நம்ம டேரக்டாக இன்டெரக்டாக வந்து கண்டிப்பாக மூளை பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குமா? எக்ஸ்க்யூஸ்ல நிறைய பேர் ஸ்க்ரீன் டைம் நிறைய பேர் வந்து நிறைய இப்போ காமனாக வந்து எக்ஸ்க்யூஸ்ல ஃபார் யங் ஃபீமேல் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிரானிக் ஹெட்டேக், சிம்பிளாக சொல்லுவேன், ஃபோன் வந்து 8 மணிக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க, தேசம் எடுத்துச்சுறீங்க, அவ்வளோதான், எடுத்துச்சா போதும் உங்களுக்கு பல தலைவலிக்கு கம்மியாக. ஏன்னா ஸ்க்ரீன் டைம் என்ன பண்ண நைட்டு 12 மணி வரைக்கும் பார்க்குறாங்க, பார்க்குறதுனா சி அது வந்து இட்ஸ் எமிட் ப்ளூ லைட் எமிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு போய் தூக்கணும் அந்த ஆழ்ந்த தூக்கம் வந்துன்றது வந்து இருக்கிறதில்ல. ஸோ அந்த டீப் ஸ்லீப் டூரேஷன் டீப் ஸ்லீப் வந்து ரொம்ப கம்மியாகுது. இதே வந்து அவங்களுக்கு க்ரானிக்காக ஹீட் ஏக் அண்ட் அதர் சிம்டம்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது நமக்கு. ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பேர் ஃபோன் வந்து ஹெட் தலைகணை பக்கத்தில் வச்சு தூங்குறது, ஸோ அந்தெல்லாம் ரேடியேஷன் எக்ஸ்போசர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சிருக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறதுனால நமக்கு.
1: ஓகே சார், ஓகே, ரொம்ப நன்றி சார். ரொம்ப நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக புரிஞ்சிக்கிற மாதிரி அவங்களுடைய பதில்கள் எல்லாமே இருந்தது. நேயர்களும் நிறைய கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இது குறித்த சந்தேகங்களும் மேலும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும், இல்லை உங்களை மீட் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படின்னா என்ன, அவங்கள தொடர்பு கொள்ளணும்னா அவங்களுடைய எண் கொடுக்கலாமா?
0: ஆ கண்டிப்பாம்மா, என்னுடைய எண்மா 7397055234மா.
1: ஸோ
0: 7397055234மா. ஸோ எனி ரிலேட்டட் டு பிரெயின் இஷ்யூ, எனி ஸ்பைனல் கார்ட் இஷ்யூ, ஸோ எனி திங்னா எனி டைம் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம் நமக்கு.
1: ஓகே சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ ஸோ மச்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மருத்துவ மலர். இன்று மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் கவியரசி. நேர்களை உங்கள் நினைவிற்காக இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்று உடல் நலனுக்கு ஏற்ற உணவு வகைகள். சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வளத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தர பாண்டியன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாட்டின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சியின் முதுகெலும்பாக விவசாயிகள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக கடந்த 12 நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். குறிப்பாக விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மற்றும் பயிர் காப்பீட்டுத் திட்டம் அவர்களின் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு வேளாண் துறையின் வளர்ச்சிக்கும் வித்திட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பலன்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2014 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 160 கூடுதலாக அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சாலை மேம்பாட்டு

0: பணிகளும் விரைவு சாலை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும், இதன் காரணமாக மக்கள் நம்பிக்கை பெற்ற தலைவராக அவர் திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்கரில் பண்பலை ஒலிபரப்பு சேவையை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். எல்லையை ஒட்டிய பகுதிகளில் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 4,27,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. 22, 25, 27 மற்றும் 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிக்கான பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகின்றன. முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமிழ் திரையுலகை மாற்றி அமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கிராமப்புற வாழ்க்கையை பாரதி ராஜா சித்தரித்த விதம் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். திரைப்படத்துறையின் உச்சத்தை தொட்ட ஆளுமையாக பாரதி ராஜா திகழ்ந்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரகாஷ் சிங் பரேக் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கேரளாவில் நிஃபா வைரஸ் பாதிப்பு ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த நோய் உறுதி செய்யப்பட்டதையடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆயுதங்களை வைத்திருந்த 8 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உக்ருல் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். ககாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. 31 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 600

0: 188 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 75,000-க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் கூறியுள்ளன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பி வி சிந்து 22-10, 21-12 என்ற செட் கணக்கில் இஷாராணி பருவாவை வென்றார். தன்வி சர்மா 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மால்விகா பன்சோடை வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் நெதர்லாந்தின் குவின்டி ரோஃபனை வென்றார். மற்றொரு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று கீர்த்தி சர்மாவும் மூன்றாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அப்கிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பேட்ரபோன் ரங்ரூ பிரமாங் தங்குன் சீதா பிரசாத் இணையை வென்றது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 30.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. தம்புல்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டி மழை காரணமாக 49 ஓவராக குறைக்கப்பட்டது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பபிகா அஹிர் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 20-20 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. 20-20 கிரிக்கெட் போட்டிகள் சென்னையிலும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் புதுச்சேரியிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே கில்லர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் மேக் கிகார் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் நண்பகல் 12:50. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: Students, listen carefully.
3: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
4: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
5: Vidya Vikas Matric Melnilipalli Uthangarai. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
8: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேர்களினி கேட்கலாம் திரைசை. முதல் பாடலாக ஒலிக்கு வருகிறது தவமாய் தவமிருந்து என்ற திரைப்படத்திலிருந்து.

0: சூழல் காப்போம். கிளம்புறமா பாய்மா.
1: ராகுல் ஒருவாய் சாப்பிட்டு போடா.
0: மா இன்டர்வியூக்கு டைம் ஆச்சுமா, நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு அப்படியே நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன்.
1: சரி, யார் கூட போற?
0: என் ஃப்ரெண்ட பைக் எடுத்துட்டு வர சொல்லிருக்கமா, அவன் கூட போயிடுறேன்.
2: டேய் ராகுல், என்னப்பா சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு இன்டர்வியூக்கு வேற டைம் ஆகுது, ஃப்ரெண்டு வேற வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான்.
3: ராகுல், முதல் முதல்ல இன்டர்வியூ போக போற, நானே உன்னை கூட்டிட்டு போறேன் வா.
2: அப்பா உங்க கூடயா? வேணவே வேணாம்ப்பா. உங்க கூட வண்டியில வந்தா நீங்க போடுற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போறதுக்குள்ள எனக்கு இன்டர்வியூவே முடிஞ்சிடும்.
3: ராகுல், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. விதிகளை கடைபிடிக்கிறது நமக்கும் பாதுகாப்பு, மத்தவங்களுக்கும் பாதுகாப்பு. புரியுதா?
2: புரியுது புரியுது. சீக்கிரமா வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: சரி, ஸ்டார்ட் பண்றேன். போய் உனக்கு ஹெல்மெட் எடுத்துட்டு வா, போ.
2: அப்பா நீங்க தான் வண்டி ஓட்ட போறீங்க, ஹெல்மெட்டும் நீங்க போட்டிருக்கீங்க, பின்னாடி உக்காந்துட்டு வர எனக்கு எதுக்குப்பா ஹெல்மெட்டு?
3: ரெண்டு பேருமே ஹெல்மெட் போடுறதுதான் பாதுகாப்பு, போய் எடுத்துட்டு வா.
2: ஐயோ, இந்த அப்பா வேற இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு, இன்னைக்கு இன்டர்வியூக்கு போன மாதிரி தான்.
3: என்னப்பா சொன்ன?
2: அது ஒண்ணு இல்லப்பா, ஹெல்மெட்டை எடுத்துட்டு வரேன்னு சொன்னப்பா.
3: சரி கிளம்பலாமா?
2: அப்பா இன்டர்வியூக்கு டைம் ஆகுதுப்பா, கொஞ்சம் வேகமா தான் ஓட்டுங்களா. 40 போறீங்க?
3: ராகுல், 100 போய் 108 வர்றதுக்கு பதிலா 40 போய் நலமுடன் வாழலாம்.
2: அப்பா உங்க கவிதை எல்லாம் ஓரம் கட்டிட்டு என்ன டைமுக்கு இன்டர்வியூக்கு விடுற வழிய பாருங்க.
3: சரிப்பா சரிப்பா.
2: அப்பா பின்னாடிதான் எந்த வண்டியுமே வரலையே, அப்புறம் எதுக்கு திரும்பும் போது இண்டிகேட்டர் வேற போடுறீங்க?
3: ராகுல், பின்னாடி வண்டி வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நம்மளோட சாலை விதிகளை என்னைக்கும் நம்ம சரியா கடைபிடிக்கணும்.
2: பேசாம நான் என் ஃப்ரெண்டு கூடயே போயிருப்பேன், இந்த அப்பா

0: வண்டியில வந்தது ஒரு தப்பா இந்த பாடு படுத்துறாரு.
1: ஓ, நீங்க படுத்துற இன்சினால தாங்க முடியலையே.
2: அடடா, சிக்னல் வேற போட்டாங்களே.
0: போச்சா? ஆல்ரெடி இந்த அப்பா வேற லேட் பண்றாரு, இதுல சிக்னல் வேற போட்டாங்களா?
1: தலை வலிக்குதா? தலை வலிக்குது.
2: கொஞ்சம் பொறு ராகுல்.
0: சரி, அதான் சிக்னல் போட்டாங்கல்ல, வண்டி ஆஃப் பண்ணுங்களாம்ப்பா.
2: ராகுல், இன்னும் 60 செகண்ட்ல கிரீன் சிக்னல் விழுந்துரும், கிளம்பிடலாம். அதுக்கு போய் எதுக்கு வண்டி ஆஃப் பண்ணணும்? ஆன்லயே இருக்கட்டுமே.
0: அப்பா, நீ இவ்ளோ ரூல்ஸ் பேசுனியே, நீ பண்ற இந்த சின்ன தப்பால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் தெரியுமா?
2: என்னப்பா சொல்ற? ஒரு 60 செகண்ட் வண்டிய ஆன்லயே வச்சா என்ன பெருசா பாதிப்பு வந்துட போகுது?
0: அப்பா, 20 செகண்ட்க்கு மேல நம்ம சிக்னல்ல நிக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா நம்ம வண்டிய ஆஃப் பண்ணிடணும், அதுதான் ரூல்ஸ். நீ இப்படி 20 செகண்ட்க்கு மேல வண்டி ஆஃப் பண்ணாம இருந்தா வண்டி புகை காரணமா நமக்கும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சுவாச நோய்கள், கண்ணெரிச்சல், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும்பா. தேவையற்ற கார்பன் டை ஆக்சைடு வெளியேறி உலக வெப்பமயமாதல அதிகரிக்கும்பா, காற்று மாசுபாடும் அதிகரிக்கும்.
2: அட புடியா ராகுல், இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
0: அது மட்டும் இல்லப்பா, நீ எப்ப பார்த்தாலும் சிக்கனமா இருக்கணும், சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பல்ல. இப்படி நீயே 60 செகண்ட் வண்டி ஆன்லயே வச்சா வண்டியில எவ்வளவு எரிபொருள் வீணாகும்? இதே நீங்க 20 செகண்ட்ல வண்டி ஆஃப் பண்ணா எரிபொருளை சேமிக்கலாம்ல, இதுவும் ஒரு சேமிப்பு தானே?
2: உண்மைதா ராகுல், நீ சரியா சொன்ன. இனிமே சிக்னல்ல வண்டிய 20 செகண்ட் மேல நிப்பாட்டுற மாதிரி வந்தா கண்டிப்பா வண்டிய ஆஃப் பண்ணிட்டு தான் நிப்பேன்.
0: சரியான முடிவு எடுத்திருக்கப்பா. சரி சரி, சிக்னல் போட்டாங்க பாரு, இன்டர்வியூக்கு டைம் ஆகுது, வண்டி எடுப்பா. புகை புகும் வண்டி நின்றிடட்டும், பசுமை காற்று வீசிடட்டும்.

0: சூழல் காப்போம்.
1: நேர்களின் கேட்கலாம் மெல்லிசை.

0: அடுத்ததாக இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு 2027 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. https://awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற ஜூலை மாதம் 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஜூலை 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும்.
1: நேர்களை நிறைவு பெறுகிறது மெல்லிசை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:10. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

0: வாயில் வழங்கும் நேயர் விருப்பம் கடித வழியில் உங்கள் விருப்பமான பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. நீங்களும் கடித வழியில் உங்கள் விருப்பமான பாடலை கேட்க
1: நேயர்களே, கடித வழியில் உங்களது விருப்ப பாடலை காற்றலையில் கேட்க நீங்கள் செய்ய வேண்டியவை: உங்கள் பெயர், ஊர், நீங்கள் விரும்பிய பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் ஆகியவற்றை எழுதி நிலைய இயக்குனர், நேயர் விருப்ப பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான் கோட்டை, நல்லம்பள்ளி, தர்மபுரி மாவட்டம், 636807 என்ற முகவரிக்கு அஞ்சல் அட்டை மூலம் எழுதி அனுப்பலாம்.
0: நிகழ்ச்சியின் முதல் பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. பொம்பளம்பட்டி செல்வி, அச்சமில்லை அச்சமில்லை என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே, உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: நிலைய இயக்குனர் நேயர் விருப்ப பகுதி அகில இந்திய வானொலி நிலையம் அதியமான் கோட்டை நல்லம்பள்ளி தர்மபுரி மாவட்டம் 636807 என்ற முகவரிக்கு அஞ்சல் அட்டை மூலம் எழுதி அனுப்பலாம்.
1: நிகழ்ச்சியின் முதல் பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. பொம்பளம்பட்டி செல்வி அச்சமில்லை அச்சமில்லை என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

சூரியன் சுட்டெரிக்கும் மதிய பொழுதிலும் சாரல் மலையாய் நெஞ்சில் பொழிவது இசை. மரநிலையில் காற்றில் இமைகளும் மூட மௌனமாய் தாளாட்டு பாடுவதும் இசை. மதிய உணவின் மயக்கத்துடனே மடியில் விளங்குவதும் இசை. இசையோடு இணைந்திருப்போம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். இன்னைக்கு நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. பாலக்கோட்ல இருந்து பாபாஜான், அண்ணாமலை என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேயர்களே, உங்களுக்கான விருப்ப பாடல் காற்றலையில். கேட்டு ரசியுங்கள்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:26. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில கடித வழியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க தாராபுரம் சின்ன கடை வீதி இளங்கோவன் மற்றும் ஆ கருணாநிதி, வான்மதி திரைப்படத்திலிருந்து. இதோ நேயர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:32. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். அனைவரும் நலமாக இருக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா சாப்பிடுங்க, தண்ணி நிறைய குடிங்க. அப்புறம் நான் வந்து இப்போது ஒரு ஒரு கேஸை பற்றி நான் பேசலாம் அப்படின்னு

0: வந்து சொல்கிறேன். எனக்கு வந்து கடந்த ஒரு 2-3 மாத காலத்தில் எனக்கு வந்து ஒரு 3 பேஷண்ட்ஸ் வந்தாங்க. எல்லாருக்குமே வயசு வந்து ஒரு 60 வயசு. அவங்களில் ஒருத்தருக்கு வந்து என்ன பிரச்சனைனா 1 மாதமாக பேதி. இதெல்லாம் சொல்லிடுறேன் நான் என்னென்னன்றதை. 1 மாதமாக அவங்களுக்கு வந்து ஒரு வயதான பெண்மணி, அவங்களுக்கு வந்து 1 மாதமாக பேதி வந்துக்கிட்டே இருக்குது. லோக்கலில் மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க, நல்லாவுது. அதுக்கப்புறம் திரும்ப பேதி வருது. இவங்களது ஒன்று, அவங்க என்கிட்ட வந்தாங்க செஞ்சாங்க, நான் அந்த இது சொல்கிறேன். அடுத்து இன்னொருத்தங்களுக்கு பேதி வருது, மாத்திரை மருந்து போட்டால் நல்லாவுது. அப்புறம் 1 வாரம் கழித்து திரும்ப பேதி அடிக்க ஆரம்பிக்குது. இது அவங்களது. இது 2வது. அவங்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-65 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி. இந்த 2வது பெண்மணிக்கு அந்த பேதி வரும்போது செய்யும்போது கொஞ்சம் வந்து ரத்தம் வந்து கலந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து 2வது அந்த பெண்மணி ரத்தம் வந்து செய்துன்ட்டு. 3வது இருக்கிறவர் வந்து அவருக்கு வந்து என்னன்னாக்கா மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயாக வருது. பட் ஆனால் வந்து மோஷன் போகும்போது சளி கலந்த மாதிரி வருது. சளி வந்து அந்த மோஷனில் கலந்த மாதிரி வருது, ரத்தமும் வந்து கலந்து வருது செய்து பண்ணுது. இது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த 3வது நபருக்கு இந்த சளி கலந்து ரத்தம் வருது அப்படின்னு சொன்னவருக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து பைல்ஸு அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த பைல்ஸுக்கு உண்டான சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, பைல்ஸுக்கு உண்டான ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் நல்லா இருந்தார். அதுக்கப்புறம் திரும்ப இதே மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டு செஞ்சிருச்சு. 3 பேருக்குமே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வித்தியாசமான கம்ப்ளைண்ட்ஸ். ஒருத்தருக்குமே வந்து ஒருத்தருக்கு பேதி, ஒருத்தருக்கு வந்து பேதி வருது, பேதியில் வந்து ரத்தம் கலந்து வருது செய்து பண்ணுது. இன்னொருத்தருக்கு மோஷன் நல்லா வருது, பட் ஆனால் ரத்தத்தோடு கலந்து சளி மாதிரி வந்து எனக்கு வந்து வருது. இந்த 3வது இருக்கிறவருக்கு வந்து பைல்ஸ்னு சொல்லி வெளியில் வந்து அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்க. இவங்க 3 பேருக்குமே நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஹிஸ்ட்ரி, எவ்வளோ நாளாக இருக்குது, எத்தனை நாளாக இருக்குது, என்ன பண்ணுறோம், என்னென்ன வைத்தியம் பண்ணாங்க செஞ்சாங்க அப்படின்னு உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் அவங்ககிட்ட பொறுமையாக எல்லா ஹிஸ்ட்ரியும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அவங்கள வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து பின்வழியாக கைவிட்டு ஆசன வாயில் வழியாக கைவிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு எல்லாமே ஸ்கேன்லாம் வச்சுருக்கிறாங்க. எல்லாருமே வெளியில் வந்து பண்ண ஸ்கேனு, ஒரு அம்மா அந்த ஃபஸ்ட்டு சொன்ன அம்மா வந்து எந்த டெஸ்ட்டுமே எடுக்கலை, பட் 2வது சொன்னவங்கலாம் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கிறாங்க. 3வது சொன்னவங்களுமே வந்து சாதா ஸ்கேன், அதாவது சிடி ஸ்கேன் இல்லை, சாதா ஸ்கேன், ஒரு சாதாரண ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. 3 பேருக்குமே வந்து வெவ்வேறு நாட்களில் வந்தவங்க, 3 பேரும் ஒன்றா வரல. பட்டு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே இது தான், அப்போ வந்து ஆசன வாயில் வழியாக வந்து நான் வந்து செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சு செக் பண்ணி பார்த்தா 3 பேருக்குமே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆசன வாயிலிருந்து ஒரு 15 சென்டிமீட்டர், ஒருத்தருக்கு ஒரு 17 சென்டிமீட்டர், ஒருத்தருக்கு ஒரு 20 சென்டிமீட்டர், இந்த மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸில் உள்ளே வந்து நல்ல ஒரு பெரிய கேன்சர் கட்டி.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:38. நேயர்களை, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலை கடித வழியில கேட்டிருக்காங்க செல்வராஜ் பெரியநாயகி, நீலவானம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேயர்களை, உங்களுக்கான விருப்ப பாடல் காட்சியில் கேட்டு ரசியுங்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி
2: என்ன
3: சொல்றீங்க புரியலையே.
2: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
3: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
2: எப்படி?
3: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
2: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
3: என்ன விஷயம்னா?
2: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க? ஆமா.
3: ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
2: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
3: ஆனா சொல்லுங்கண்ணே, பதறது இல்ல.
2: தொப்பூர் மலைப்பாதையில் போகிற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுமா? அங்கே ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனால் அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
3: ஹோபா, இதான் விஷயமா? அண்ணா, நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
2: இந்த வழியாக அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
3: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ண.
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். இதுவரை நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோகின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் கோலாகலமாக இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சிகளால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் தலைமையில் நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்று வரும் நிலையில் கூட்டாண்மை உணர்வுடன் மத்திய மாநில அரசுகள் இணைந்து நாட்டின் வளர்ச்சிப் பாதையை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உட்பட அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். தொழில் முனைவோர் அமைப்பை முன்னெடுத்துச் செல்வது, திறன் மேம்பாடு வளர்ச்சி, வேலைவாய்ப்பிற்கான சூழலை உருவாக்குவது உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படுகிறது. விவசாயிகளின் நலனே அரசின் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்க்கையை வளமாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு முனைப்புடன் மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளார். உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து, வளம் போன்றவற்றின் காரணிகளாக விவசாயிகள் திகழ்கிறார்கள் என்று கூறிய பிரதமர், பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டம், பயிர் பாதுகாப்பு திட்டங்கள் வேளாண் பிரதிநிதிகளுக்கு பெரிதும் உதவுவதாக எடுத்துரைத்தார். விவசாயிகளுக்கான சூரிய ஒளி திட்டத்தின் மூலம் குறைந்த விலையில் இணைப்புகளை பெற்று அவர்கள் பயனடைவதாக கூறினார். வேளாண் அட்டைகள் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிப்பதாக கூறிய அவர், அவர்தம் உற்பத்தி பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளால் நியாயமான விலை அவர்களுக்கு கிடைப்பதாகவும் எடுத்துரைத்தார். ட்ரோன் விமானங்கள், மண்வள அட்டைகள், இயற்கை உரங்கள் போன்றவை பயிர் உற்பத்தியை பெருக்குவதாகவும் அவர் கூறினார். நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதை மத்திய அரசு தொடர்ந்து உறுதி செய்து வருவதாகவும்

0: என்றும் குறிப்பிட்டார். வேளாண்மை வாழ்வாதாரத்திற்கு மட்டுமல்லாமல் தேசத்திற்கான அடிப்படை கட்டமைப்பாகவும் திகழ்கிறது என்று பிரதமர் கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு நீக்கியுள்ளது. இதனையடுத்து 22%, 25%, 27%, 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கான கலால் வரி முற்றிலும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. எத்தனால் கலப்பு திட்டத்தை வலுப்படுத்தவும் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் சார்ந்திருத்தலை குறைக்கவும் அரசின் இந்நடவடிக்கை வழிகோலுகிறது. உள்நாட்டு உற்பத்தி, எத்தனால் பயன்பாடு மற்றும் அதன் தேவையை ஊக்குவிக்கவும், கரி அமில வாயு வெளியேற்றத்தை தடுக்கவும் கலால் வரி நீக்கம் பெரிதும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு மூலமான சைபர் குற்றங்கள் தொடர்பான அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கவலை தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி காணொலிகளை உருவாக்கி தனித்துவ அடையாளங்களையும் ஏற்படுத்தி நிதி சார்ந்த குற்ற செயல்களை குற்றவாளிகள் மேற்கொண்டு வருவதாகவும் இந்திய சைபர் குற்ற தடுப்பு ஒருங்கிணைப்பு மையம் அறிவுறுத்தியுள்ளது. எனவே நிதி நிறுவனங்கள் இத்தகைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளை வலுப்படுத்தி வாடிக்கையாளர்கள் நலன்களை பாதுகாக்க வேண்டுமென்றும் அரசு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் புதிய விளையாட்டுக் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இளையோரை அதிக அளவில் விளையாட்டில் ஈடுபடுத்தும் நோக்கில் காலி இடங்களை விளையாட்டுத் திடல்களாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட ரமணன் இன்றும் ஆய்வு மேற்கொண்டார். திரு இந்தலூர் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்து ஆய்வு செய்த அவர் பள்ளி குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக முன்னேற்பாட்டு பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அறிவுறுத்தியுள்ளார். மதுரையில் இன்று இப்பணிகளை ஆய்வு செய்த அவர் கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதாக கூறினார்.
1: மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் வந்து இன்னும் 2-3 மாதங்களுக்குள்ளாக கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அதற்கான பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏறத்தால 90% பணிகள் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10% பணிகள் தான் பாக்கி இருக்குது. அந்த பணிகள் எல்லாமே மிக விரைவாக முடிக்க சொல்லி நம்ம இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறோம். மிக விரைவாக அதெல்லாம் முடிக்கப்படும். திட்டமிட்ட தேதியில திட்டமிட்ட நேரத்தில் அது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு ஆய்வு வந்திருக்கிறோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் அனைத்து பணிகளும் விரைவில் வந்து முடிவு செய்யப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேக தேதி அபிஷியலாக அறிவிக்கப்படும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தாவைக்காவைச் சேர்ந்தவர்களால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தை தமிழக அரசு மூடி மறைக்க முயல்வதாகவும் அவர் குறை கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், குற்றவாளிகளுக்கு துணை போனவர்கள் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தொலைக்காட்சி சேனல் எதுவும் முடக்கப்பட கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்முறைகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் தேர்தலின் போது திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கோவையில் அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் நாட்டின் கல்வி அமைப்பு சீர்குலைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் நேரடி ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஊடகமே ஜனநாயகத்தின் இன்றியமையா அம்சம் என்று கூறிய அவர், பத்திரிகையாளர்களை முதலமைச்சர் தொடர்ந்து சந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொலைக்காட்சி சேனல் எதுவும் முடக்கப்படக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்முறைகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் தாவைக்கா ஆட்சி 5 நீடிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விலகும் முடிவை ஏற்றுக்கொள்வதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மறைந்த பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் இன்று பிற்பகல் முழு அரசு மரியாதையுடன் அவரது சொந்த ஊரான

0: தேனியில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. தேனி தேவதானப்பட்டி பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி பாரதி ராஜாவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் தொழில் பழகுநர் பயிற்சி சேர்க்கை முகாமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுநர் மேளா நடைபெறுகிறது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 11 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று மொத்தம் 1435 காலி பணிகளை நிரப்ப உள்ளன. மேலும் இப்பயிற்சியின் போது தொழில் பயிற்சியாளர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இப்பயிற்சி முகாமில் சுமார் 355 இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நேர்முக தேர்வில் தேர்ச்சியான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி சேர்க்கை ஆணையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். நாகையில்
0: ஈரோடு புஞ்சை புளியம்பட்டி வார சந்தையில் சின்ன வெங்காயம் விலை திடீர் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி வார சந்தையில் இன்று சுமார் 1000 மேற்பட்ட சின்ன வெங்காய மூட்டைகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. வரத்து அதிகரித்ததால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனையான சின்ன வெங்காயம் இன்று கிலோ 1க்கு 20 ரூபாய்க்கு விற்பனையானது. விலை வீழ்ச்சியடைந்ததால் பொதுமக்கள் சின்ன வெங்காயம் வாங்குவதில் ஆர்வம் காட்டினர். விளைச்சல் அதிகரிப்பே விலை வீழ்ச்சிக்கு காரணம் என விவசாயிகள் தெரிவித்தனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: தென்மேற்கு பருவமழை தென்காசி மாவட்டத்தில் தீவிரமடையும் நிலையில் மாவட்டத்திற்குட்பட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து காலை முதல் சாரல் மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சீதோஷண நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மாவட்டத்திற்குட்பட்ட அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: அரியலூரில் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசை வலியுறுத்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 23வது ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் இன்று கோலாகலமாக தொடங்குகின்றன. மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா நாடுகளில் 16 நகரங்களில் வரும் ஜூலை 19 வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, ஜெர்மனி, பிரேசில், இத்தாலி உட்பட 48 அணிகள் பங்கேற்க உள்ளன. இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 மெக்சிகோவில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இலங்கை தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிராக முதலில் விளையாடும் இந்திய ஏ அணி சற்று முன் 46 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 315 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக்கின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் கோலாகலமாக இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:56. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான மழையின் அளவு அதிகபட்சமாக திருநெல்வேலி 4 முக்கில் 125 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி 4 முக்கில் 13 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி ஊத்தில் 11 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி காக்காட்சியில் 9 சென்டிமீட்டரும், நீலகிரி விண்ட்வொர்த் எஸ்டேட், கோயம்புத்தூர் சிறுவாணி அடிவாரம் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டரும், தென்காசி குண்டாறு அணை, புதுக்கோட்டை வம்பன், கோயம்புத்தூர் சின்னக்கல்லார், திருநெல்வேலி பாபநாசம், மாஞ்சோலை, கன்னியாகுமரி பேச்சிப்பாறை, திருவள்ளூர் புழல், திருவள்ளூர் செங்குன்றம், கோயம்புத்தூர் உபாசி ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் சின்கோனா, தென்காசி அடவி நயினார் அணை, நீலகிரி அவலாஞ்சி, தாலுகா அலுவலகம் பந்தலூர், தேவாலா, மேல்பவானி, கன்னியாகுமரி சிற்றாறு, நீலகிரி மேல்கூடலூர், கூடலூர் பஜார், கன்னியாகுமரி பாலமோர், சென்னை அண்ணாநகர் மேற்கு, கோயம்புத்தூர் சோலையார், சென்னை கொரட்டூர், கோயம்புத்தூர் வால்பாறை, திருநெல்வேலி சேர்வலாறு அணை, சென்னை மாதவரம், கோயம்புத்தூர் வால்பாறை, சென்னை ஆட்சியர் அலுவலகம், கொரட்டூர், சிடி மருத்துவமனை தண்டையார்பேட்டை.

0: திருவள்ளூர் சோழவரம், திருநெல்வேலி கொடுமுடியாறு அணை, தென்காசி செங்கோட்டை, சென்னை ஐயப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டரும், திருவள்ளூர் பூண்டி, சென்னை மணலி, நீலகிரி பார்வுட், கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம், கன்னியாகுமரி கொட்டாரம், புத்தன் அணை, சென்னை பேசின்பாலம், கன்னியாகுமரி சிவலோகம், தென்காசி ராமநதி அணைப்பகுதி, கன்னியாகுமரி திருப்பதி சாரம், திருவள்ளூர் அம்பத்தூர், சென்னை மணலி, தேனி பெரியாறு, கன்னியாகுமரி சுருளக்கோடு, பெருஞ்சாணி அணை, திருவள்ளூர் வில்லிவாக்கம், சென்னை பாரிஸ், சென்னை அம்பத்தூர், தென்காசி, கன்னியாகுமரி மாம்பலத்துறையாறு அணைக்கிடங்கு, கோயம்புத்தூர் ஆனைமலை தாலுகா அலுவலகம், தென்காசி, நீலகிரி உட்பிரேயர் எஸ்டேட், செருமுள்ளி, கன்னியாகுமரி கோழிப்போர் விலை, சென்னை விம்கோ நகர், கன்னியாகுமரி அடையாமடை, சென்னை கொளத்தூர், பெரம்பூர், திருவள்ளூர், திருத்தணி, கன்னியாகுமரி குளித்துறை, சென்னை மணலி ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டரும் மழையளவு பதிவாகியுள்ளது. அடுத்ததாக வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னை விமான நிலையத்தில் 40.7 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 13.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை அளவு பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, சேலம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்து மீனவர்களுக்கான அறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்து வங்கக்கடல் பகுதிகள். அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்து அரபிக்கடல் பகுதிகள். கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இப்போது அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேர்கள் இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 2 மணி.
2: Students, listen carefully.
3: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na best ah sollikite polam.
4: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: நான் இன்னைக்கு சிறுகீரை கூட்டு வச்சேன், அதான் உனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்.
1: அட அக்கா, நான் கூட இன்னைக்கு கீரை கூட்டு தான் வச்சேன்.
0: பாருடா என்ன முத்தழகு, வழக்கத்துக்கு மாறான விஷயம்லாம் நடக்குது.
1: அக்கா கிண்டல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா?
0: இல்லை இல்லை, உன் வீட்டுக்காரருக்கு ஏதாவது கட்டு சோறு கட்டி விட்டுட்டு சமைக்க சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு ஆர்டர் போட்டு சாப்பிடுவிய, இன்னைக்கு என்னடானா சமைச்சிருக்கேன்னு வேற சொல்ற, அதுவும் கீரை சமைச்சிருக்கேன்னு வேற சொல்ற, நம்பவே முடியலையே.
1: அக்கா அம்முட்டுக்கும் நீங்க தான் காரணம்.
0: நான் காரணமா? என்ன பிள்ளை சொல்ற?
1: ஆமாக்கா, நீங்க போன முறை சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? அடிக்கடி வெளியில வாங்கி சாப்பிடாம சத்தானதா வீட்லயே சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னீங்களே.
0: ஆமா சொன்னேன்.
1: அதுதான் என்ன ரொம்பவே ஆழமா யோசிக்க வச்சது.
0: அப்படியா? இப்படி என்ன பிள்ளை யோசிச்சுட்ட நீ?
1: நம்ம உடம்புக்கு உணவு ரொம்ப முக்கியம், அத நம்ம நல்லதா எடுத்துக்கணும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்க்கா.
0: ஆமா முத்தழகு, உணவே மருந்துங்கிற காலம் போய் இப்ப மருந்தே உணவுங்கிற நிலைக்கு மாறிட்டே வரோம். அந்த நிலையை மாத்தணும்னா நாம உணவு முறைய இயற்கையாகவும் ஆரோக்கியமாகவும் எடுத்துக்கணும்.
1: சரியா சொன்னீங்கக்கா. உணவுல என்னென்ன நலன் தரக்கூடிய உணவா நாம எடுத்துக்கிட்டா அது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் ஒரு பதிவை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: அப்படியா? என்ன பதிவு அது, எனக்கும் சொல்லு, நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
1: சொல்றேங்கா. உடல் நலனுக்கு ஏற்ற உணவு வகைகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தரபாண்டியன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. நான் வைக்கிறேன், நீங்க கவனமா கேளுங்க.
2: உணவுன்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒன்று. உணவு தான் மருந்து அப்படின்றது தான் நம்மளுடைய வாழ்வியல் முறை. நம்ம ஃபுட்லேயே பார்த்திங்கன்னா அஞ்சரைப்பட்டியில் அனைத்தும் இருக்குது, அனைத்து வகையான மருத்துவமும் இருக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய வாழ்வியல் முறை. டக்குன்னு சூடு பிடிச்சிருச்சா உடனே கொஞ்சம் வெந்தயத்தை தண்ணியோட சேர்த்து குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த வெந்தயன்றது நம்ம வீட்டு அஞ்சரைப்பட்டியிலேயே இருக்கும். டைஜஸ்டிவ் இஷ்யூவாக இருக்கா உடனே கொஞ்சம் சீரகம் எடுத்து மென்று சாப்பிடு அப்படின்வாங்க. டக்குன்னு சீரகம் நம்ம அஞ்சரைப்பட்டியிலேயே இருக்குது. அப்போது நம்ம உணவுன்றது வந்து நம்ம வீட்டு அஞ்சரைப்பட்டியிலேயே நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி அதெல்லாம் மறந்து சமைக்கிறத மறந்தே நாள்கள் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இன்றைக்கி. அந்த மாதிரி நாம் வந்து இப்போது, ஏன்னா நம்ம வாழ்வியல் முறை, நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. உலகம் ஓடிட்டு இருக்க மாதிரி தான் நம்மளும் ஓடணும். நான் உலகம் போகிற மாதிரி போக மாட்டேன் அப்படின்னு போகும்பொழுது அந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே வர முடியாது. அப்போது ஃபுட்டுன்றது வந்து இன்றைக்கி டிபெண்ட்டாக இருக்கும். நாம் விருந்துகளில் சாப்பிட வேண்டியது இருக்குது, வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியிருக்கு. வறு விருந்து ஒம்புதல் அப்படின்றதே ஆர்டரிங்கில் தான் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. உடனே கெஸ்ட் வந்துட்டாங்க, சாப்பாடு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதனுடைய பின் விளைவுகள் இப்போ தெரியறதில்லை. என்னோட பணியாற்றிய பேராசிரியர் சொல்லுவார், அவர் ஓய்வு பெற்றார், ஓய்வு பெற்ற பேராசிரியர், அவரோட நாங்கள் இந்த இப்போ உணவில் உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசும்பொழுது அவர் சொல்லுவார், சார் ஃபுட்டு வந்து உடனே பாதிப்பு தரதில்லை, சில உணவுகள் உடனே ஒவ்வாமையை காமிச்சிடும், அலர்ஜிக் அப்படின்றத காமிச்சிடும், சில உணவுகள் 10 வருஷம் கழித்து 20 வருஷம் கழித்து ரியாக்ட் பண்ணும், பிளாக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த நபர் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். அந்த உணவியல் வந்து நல்லதாக கொடுக்கணும், அந்த மாதிரி தான் ஒரு பிஸ்னஸும் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா நாங்கள் பேசிகிட்ருப்போம். உணவு சார்ந்து இன்றைக்கி விழிப்புணர்வும் ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய நம்ம கண்ணு முன்னாடி நாம் பார்க்கக்கூடிய நோய்கள், நமக்கு உறவு முறைகளுக்குள்ள நம்ம தான் சொல்லுவாங்க, அவங்களோட துன்பங்களை நம்ம பார்க்குறப்போ என்னப்பா இப்படி இருக்குது, இதை சாப்பிடுவார் அதை சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நமக்கு ஒரு பயம் வரும். ஊறுகான்னு நம்ம சாதாரணம் நினைப்போம். அந்த ஊறுகால பார்த்திங்கன்னா சரியாக அந்த ஊறுகா ப்ராசஸ் பண்ணப்படாட்டாலும் அதுவும் கார்சினோஜன், மீன்ஸ் அதுவே ஒரு கேன்சர் காசிங் ஏஜென்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அப்போது எது சரியான முறையில் ப்ராசஸ் பண்ணணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. எவ்வளவு சாப்பிடணும், அளவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. யார் யார் எவ்வளோ சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எல்லாருக்கும் ஜென்ரலாக பொத்தாம் பொதுவாக சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ வந்து ஃபேட் ஃப்ரீ மில்க் அப்படின்வாங்க, பாலில் இருக்கக்கூடிய ஃபேட்டு இல்லாமல் நம்ம சாப்பிடணும். அதை நம்ம பச்சை குழந்தைக்கு நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு க்ரோன் அப் சைல்டு இருக்குது, அதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாமா அப்படியும் கிடையாது. என்னென்னா, கொழுப்பில் கரையும் விட்டமின்கள்னு சொல்லுவாங்க, ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் ADEK. இந்த நாலுமே, ADEK நாலுமே கொழுப்பு சாப்பிட்டா தான் கிடைக்கும். அப்போது கொழுப்பு சாப்பிட்றது தப்பா, அது சாப்பிட்றதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்டர் ஃபாலோ பண்ணலாம்.

அந்த எல்டர் ஃபுட் அந்த குழந்தை எடுத்துச்சுன்னா அந்த குழந்தை அந்த எல்டர் மாதிரி தான் அதோட ஃபிசிக் அதோட ஹெல்த் கண்டிஷன் இருக்கும். அப்போ குழந்தைக்கான உணவு வேறு, அந்த எல்டருக்கான உணவு வேறு. அப்போது அந்த எல்டர் ஃபேட் ஃப்ரீ மில்க் சாப்பிட்லாம், அந்த எல்டர் ஃபேட் அவாய்ட் பண்ணலாம், ஆனால் அந்த குழந்தை ஃபேட்டை சாப்பிட்ணும். ஏன்னா ஈ வந்து பொட்டன்சிக்கு ரொம்ப அதிகம். அப்போ இன்ஃபெர்டிலிட்டி சென்டர் அந்த குழந்தை போகக்கூடாது அப்படின்னா ஈன்ற ஒன்று ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அப்போ அது ஃபியூச்சருக்கு அது ரொம்ப தேவை. ஏன்றது வந்து கண் நம்ம சொல்லுவோம். விட்டமின் ஏ வந்து எதில் கிடைக்கும் அப்படின்னா அந்த முட்டையோட மஞ்சள் கருவில் இருக்கும், அப்புறம் எண்ணெயில் இருக்கும், நெய்யில் இருக்கும். அப்போ இதெல்லாமே அந்த நிறமி ஏன் நெய் வந்து நமக்கு வந்து ஒரு எல்லோ ஷேடாக இருக்குது, அதுக்கு காரணம் இந்த விட்டமின் ஏன்றது ஒரு நிறமையாக தான் இருக்கும். ஏன் கேரட்டை நம்ம சாப்பிட்ணும், அந்த கேரட்டில் அந்த கலரில் தான் கேரோட்டினாய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த விட்டமின் ஏ இருக்கும். அப்போது இதெல்லாம் நாம் வந்து சாப்பிடணும், குழந்தைகள் அதிகமாக சாப்பிடணும். பெரியவங்க அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து உழைப்பு குறைஞ்சிருச்சு. இது பெரியவங்க சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம உடல் உழைப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஈவன் நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது கூட மிஷினை தான் நம்ம சார்ந்திருக்கோம். ஒரு காலத்தில் கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம யாருமே துணி துவைச்சி குளிக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற பாத்ரூம் ஃபெசிலிட்டியே ரொம்ப கம்மி, டைமும் இன்னும் ரொம்ப கம்மி. அப்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குனிஞ்சு நிமிர்றது அப்படின்றது நம்மகிட்ட ரொம்ப கம்மியாயிருச்சு. இன்னும் காலை மடக்கி உட்காந்து சாப்பிட்றது அப்படின்ற கலாச்சாரமும் நம்ம ரொம்ப மாறிடுச்சு. நம்ம காலையே மடக்கிறது இல்லை அப்படின்னு இருக்கப்போ நம்ம சாப்பிட்ற கலோரி பேர்ன் ஆகாது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அக்குமுலேஷன் ஆஃப் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம மூணு வேளை சாப்பிடுவோம், ரெண்டு வேளை டீ சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். கீப்பான் நம்ம ஃபீடிங் அவர் பாடி, கீப்பான் நம்ம எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காது. ஏன்னா நம்ம காலை கூட மடக்கிறத முடியாத ஒரு செயலாக போச்சு. அப்போது இது என்ன ஆகும், கிளைக்கோஜனாக மாறும், கிளைக்கோஜன் ஃபேட்டாக மாறும். நமக்கு டெபாசிஷன்ஸ் ஃபேட் டெபாசிஷன்ஸ் அதிகமாகுது. அப்போது நம்ம ஃபேட்டை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு எல்லாத்துமே அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் உழைப்பு மாறிடுச்சு. அப்போது நம்ம உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி, அது ஆங்கிலத்தில் சொல்கிறப்போ செடன்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த செடன்டரி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம், நம்மளுடைய வேலை அப்படி தான் இருக்குது, நம்மளால் எங்கே எழுந்திரிச்சு போயிட்டு வர முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம உணவில் நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும். அப்போது என்ன பண்ணணும், ஒரு டீ டைமுக்கு ஒரு பொரிச்ச உணவு, சரி ஒரு வடை வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஃபுட்டை கம்மி பண்ணிவிட்டு, நமக்கு என்ன தேவை, ப்ரோட்டீன் தேவைன்னா, ஏன்னா ப்ரோட்டீன் தான் உங்களுக்கு பார்த்து COVID-19 டைம்ஸ்லலாம் நிறைய சுண்டல் சாப்பிடுங்கன்னு கொடுத்தாங்க. ஏன் ரேஷன் கடையில் கூட சுண்டல் கொடுத்தாங்க, சாப்பிடணும். ஏன்னா ப்ரோட்டீன் தான் இம்யூன் சிஸ்டத்தை பில்டப் பண்ணும், ஸ்ட்ராங் ஆகும். அப்போ நமக்கு ப்ரோட்டீன் தேவை. ஓவர் ப்ரோட்டீனும் கூடாதுங்க. ப்ரோட்டீன் யார் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, கிட்னி பேஷண்ட்ஸ் அவங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கக்கூடாது. அப்போ நார்மலாக செடன்டரி லைஃப் ஸ்டைல் போனவர் இந்த ப்ரோட்டீன் பேஸ்டு எடுத்துக்கிட்டு, அதாவது என்னென்னா, யூ ஆர் நாட் ரெக்கமெண்டிங் த குவான்டிட்டி ஆஃப் ஃபுட், வி நீட் த குவாலிட்டி ஆஃப். அப்போ நம்ம என்ன குவாலிட்டி சாப்பிட்றோம், இப்போ ஃப்ரூட்ஸ் கொஞ்சம், வெஜிடபிள்ஸ் கொஞ்சம், ப்ரோட்டீனுக்கான சோர்ஸ் எய்தர் வெஜிடேரியன் சோர்ஸாக இருக்கலாம், இல்லை மீட் சோர்ஸாக இருக்கலாம். அப்போ நம்ம ஒரு பிளேட்டு சாப்பிட்றோன்னா ஒரு பிளேட்டு சோறாக சாப்பிடாமல் அதில் ஒரு கால் பங்கு சோறு, ஒரு கால் பங்கு ஃப்ரூட்டு, ஒரு கால் பங்கு வெஜிடபிள், ஒரு கால் பங்கு ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டு நமக்கு கிடைக்கும். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செடன்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவர். அப்போது உங்களுக்கு என்னாகும், இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் வேணுன்ற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்கும், ஃபைபர்ஸ் கிடைக்கும் பர்டிகுலராக. அப்போ நமக்கு என்னாகும்னா, வயிறு நிறைஞ்ச ஃபீல் ஒன்று நமக்கு இருக்கும். அதுக்கு தேவையான உணவு, நமக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடைக்கும். அப்போ கம்ப்ளீட்னஸ் ஆஃப் நமக்கு ரெக்யர்மெண்ட், பாடி ரெக்யர்மெண்ட் வந்து இந்த ஃபுட்டில் ஃபுல் ஃபில் ஆகுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது ஒரு அழகான ஒரு தமிழ் பழமொழி வரும், வைத்தியனுக்கு கொடுப்பதை விட வாணிகனுக்கு கொடுப்பதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கன்சம்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, வெஜிடபிள்ஸோட கன்சம்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ரோட்டீனோட கன்சம்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது இதெல்லாமே கம்மியாக இருக்கிறப்போ நம்ம பாடி என்ன பண்ணோம், பாடி தன்னைத்தானே புதுப்பிக்கிற சக்தி பாடிக்கு உண்டு. ஏன்னா அதுக்கு வேணுன்ற இன்புட்டை கொடுத்தோம்னா அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். நம்ம எப்படி விவசாயம் பண்ணுறப்போ ஒரு தாவரம் இருக்குன்னா, அந்த தாவரத்துக்கு வேணுன்ற ஊட்டச்சத்தை கொடுக்கணும். நம்ம என்பிகேன்னு சொல்லுவாங்க, நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ்ன்னு சொல்லிட்டு, அது கொடுத்தா தான் அந்த தாவரம் போதுமான ஈல்டு கொடுக்கும், நல்லா விளைச்சலை கொடுக்கும். நம்ம பாடியும் அதே மாதிரி தான், நம்ம என்ன ஃபீடு பண்ணுறோம் அப்படின்றது தான் அந்த பாடி லாங் லாஸ்டிங் அப்படின்ற நிலையை அடையும். அதுக்கான ஈல்டு அது கொடுக்க முடியும், விகர் கொடுக்க முடியும். அப்போது நம்ம ஃபுட்டை தான் நாம் வந்து என்ன பண்ணணும்னா, இன்புட் டு அவர் பாடி, டு அவர் லைஃப் ஸ்டைல், ஆர் வி ஆர் ஃபீலிங் அப் அவர் பாடி, நம்ம உடம்புக்கு தேவையான எரிபொருள் ஃபியூல் அப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதை கொடுக்கணும். அப்போ நம்ம ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா, கவனமாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ப்ரோட்டீன் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறப்போ நமக்கு வேணுன்ற சத்துக்களை உடல் எடுத்து நம்மளை தன்னைத்தானே அது புதுப்பிச்சு நோயில்லா ஒரு வாழ்வை வாழ முடியும். இது ஏன் நான் ப்ரோட்டீனையும் நான் ஏன் மென்ஷன் பண்ண

அப்படின்னா நம்ம உணவுல பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலத்துல ரீஃபைன்ட் ஃபுட்டை தான் நம்ம அதிகமா கன்சியூம் பண்றோம். பாத்தீங்கன்னா பரோட்டா, இது வந்து இன்வேரியபிளா எடுத்துக்கிறோம். ஏன்னா அது வந்து இப்ப நிறைய பேர் வந்து என்னன்னா நைட் டைம்ஸ் டிராவல் பண்றப்போ பரோட்டா எடுத்து நான் டிராவல் பண்ணேன்னா எனக்கு பசிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து என்ன அப்படின்னா அது ரீஃபைன்டு மைதா, மைதா ப்ராடக்ட், அது ரீஃபைன்டு வீட் ஃப்ளார்னு சொல்லுவோம். நிறைய பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டா கூட அதோட தோல்லாம் நீக்கிறோம், ஒரு வெஜிடபிள் சாப்பிட்டாலும் அதோட தோள்களை நீக்கிறோம். இப்போ நம்ம ரொம்ப ரீஃபைன்டா செலக்டிவா சாப்பிடணும், டேஸ்ட் பட்ஸை ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ போதுமான நார்ச்சத்து இருக்காது. நார்ச்சத்து இல்லாதனால என்ன பண்ணுவோம், நிறைய சாப்பிடுவோம். நிறையா சாப்பிட்றப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் குளுக்கோஸ் லெவல் பில்டப் ஆகும், டயாபெட்டிக்கா நம்ம மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நாம இந்த நார்ச்சத்துகளோட சேர்த்து சாப்பிட்றப்போ கொஞ்சமாக தான் சாப்பிட்ருப்போம். இந்த நார்ச்சத்து உள்ளே இருந்துகிட்டே இருக்கிறனால வயிறு வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்கும், பசின்றது அப்படைட் நமக்கு இருந்துட்டுருக்காது. அப்போது நம்ம இன்டேக் கம்மியாக இருக்கும், போதுன்ற அளவுக்கு குளுக்கோஸ் நமக்கு இருந்திருக்கும். அப்போ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டயாபெட்டிக்காக மாற மாட்டோம். இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம ஃபுட் இன்டேக் அதிகமாக எடுத்திருப்போம், அதனால் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் தான் நம்மளை டயாபெட்டிக்காக மாற்றிருக்குமே தவிர வேறு எந்த ரீசனுமே, நாம தான் நம்மளுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நாம தான் காரணம்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி

வயிறு வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்கும், பசின்றது அப்படைட் நமக்கு இருந்துகிட்ருக்காது. அப்போது நம்ம இன்டேக் கம்மியாக இருக்கும், போதுன்ற அளவுக்கு குளுக்கோஸ் நமக்கு இருந்திருக்கும். அப்போ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டயாபெட்டிக்காக மாற மாட்டோம். இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஃபுட் இன்டேக் அதிகமாக எடுத்திருப்போம், அதனால் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் தான் நம்மளை டயாபெட்டிக்காக மாற்றிருக்குமே தவிர வேறு எந்த ரீசனுமே, நாம தான் நம்மளுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நாம தான் காரணம்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி நம்ம ஃபுட் ஹேபிட் தான் இன்றைக்கி நாம் இருக்கிற நிலைக்கும் காரணம். அப்போ நிறைய நாம் ஃபைபர் பேஸ்டு ஃபுட்டு, அந்த காலத்துலலாம் கைக்குத்தலரிசின்னு சொன்னாங்க. கைக்குத்தலரிசினா என்ன, மேலே இருக்கிற உமியை நீக்கியிருப்பாங்க, உள்ள பிரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும், அதில் விட்டமின்ஸும் சேர்ந்துருக்கும், அதோட சேர்த்து தான் நம்ம சாப்பிட்டோம். இன்றைக்கி ரீஃபைண்டு வீட் ஃப்ளார், ரீஃபைண்டு ரைஸ் எல்லாமே ரீஃபைன், ஈவன் நம்ம ஆயிலுமே ரீஃபைண்டு ஆயில் அப்படின்னு நிறையா ரீஃபைன்மெண்ட் போக, ரீஃபைண்டு சுகர் எல்லாமே ரீஃபைன்மெண்ட்டு நம்ம போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த உடலுக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு கிடைக்காமல் போயிடுறது. ஸோ அப்போ என்னப்போ நம்ம ஃபுட்டு என்ன இருக்குது, ரீஃபைண்டு ஃபுட்டு அப்படின்றத தாண்டி நாம் இப்போ நிறையா பார்த்திங்கன்னா கைக்குத்தலரிசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஈவன் பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லேயே வேறு உமி மட்டும் நீக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் அதிகமாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க. செக் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா செக் எண்ணெயில் வந்து ரீஃபைன்மெண்ட் கிடையாது, அப்போ அதில் நுண்ணூட்ட சத்துக்கள் அதில் இருக்கும். அப்புறம் நாத்து சக்கரை இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ரீஃபைன்மெண்ட் ரொம்ப போக வேணாம், ஒரு இயற்கையாக வாழ்வோம் அப்படின்ற உணவியல் முறைகள் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதையே பிடிச்சி தொங்கணும்னு அவசியம் இல்லை. வெளியில் ஒரு டீ வந்து நமக்கு ரீஃபைன் சுகரில் போட்டு கொடுத்தா நம்ம சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கணுன்ற தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடுகளில் நம்ம ரீஃபைன்மெண்ட் ரொம்ப போகாமல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துட்டு வயிறு போதும்னு உடனே நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னாலே பாதி நோய்கள் நமக்கு சரியாயிடும். நிறைய வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து நம்ம பிளேம் பண்ணுவோம், ஏன்னா அதில் போடுற மசாலாக்கள் நம்மளை வந்து அடிக்ட் ஆக்குது. இந்த மோனோசோடியம் குளுட்டாமேட் அப்படின்ற ஒன்று அதில் இருக்குது. இந்த மோனோசோடியம் குளுட்டாமேட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அடிக்ஷனை கொடுக்கும். அப்போ நிறைய துரித உணவுகளில் இது வந்து கம்பல்சரியாக அந்த மோனோசோடியம் குளுட்டாமேட் சேர்ப்பாங்க. அதனால் நமக்கு வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக போனால் நம்ம அந்த துரித உணவை சாப்பிட்லாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். முடிஞ்ச அளவுக்கு நமக்கான உணவுகளை நாமே தயார் பண்ணி சாப்பிட்றப்போ கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம இருக்க முடியும். இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி இட்லி தோசை நுகர்வுன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இட்லி தோசை நுகர்வு அப்படின்றது பார்க்குறப்போ இட்லி தோசை ஓகே, ஏன்னா இட்லியில் வந்து அரிசி இருக்குது, உளுந்து நம்ம சேர்க்குறோம் நாளுக்கு ஒன்று அப்படின்ற பக்கத்தில். அப்போ உளுந்துன்றது வந்து ஒரு பல்சஸ், அப்போ ப்ரோட்டீனும் நமக்கு கிடைக்கும். அது ஒரு சட்னி, அப்போ உடச்சக்கடலை சட்னி வைக்கிறோம், இல்லை தேங்காய் வைக்கிறோம், தேங்காயோட சேர்த்து உடச்சக்கடலை சட்னியாக சேர்த்து சாப்பிட்றதுமே இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. தேங்காயோட கன்சம்ஷன்ஸ் நமக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு, ஏன்னா அந்த லாரிக் ஆசிட்ன்றது வந்து அந்த தேங்காய் எண்ணெயிலேருந்து கிடைக்கும். நம்ம தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் நாம் எள்ளெண்ணெயை பயன்படுத்துவோம். எள்ளெண்ணெயில் செசாமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் இருக்குது, அது வந்து ஆன்டி கார்சினோஜனாக செயல்படும். இந்த லாரிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து ஸ்டாமினா கொடுக்கும். தேங்காயோட நுகர்வு வந்து ரொம்ப இன்றைக்கி ரீசன்ட் டேஸில் குறைஞ்சிருச்சு. தக்காளி சட்னி சாப்பிட்ணும், குழந்தைங்களுமே பார்த்திங்கன்னா நிறைய தக்காளி சட்னி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ அப்படி குழந்தைங்க தக்காளி சட்னி சாப்பிடும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பூசணிக்காய் நீர்க்காய்கள் இருக்கு இல்லையா, பூசணிக்காய், சுரக்காய், மேரைக்காயின்னு தமிழில் சொல்லுவாங்க, சௌச்சவ், இதெல்லாம் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலோட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தக்காளி சட்னியில் சேர்த்து அரைச்சி கொடுக்குறப்போ குழந்தைங்களுக்கு தெரியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்டேக் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இந்த மார்னிங் இட் செல்ஃப் நமக்கு கிடைக்கும். நாம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மூலமாக மட்டும்தான் இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை பெற முடியும். நம்ம ரைஸில் சாப்பிட்றப்போ ஒன்லி நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ரைஸில் சப்பாத்தியில் எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா கலோரிஃபிக் வேல்யூஸ் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா, எனர்ஜி மட்டும்தான் அதில் கிடைக்கும். ப்ரோட்டீனுக்கு நம்ம வந்து பல்சஸையோ இல்லைன்னா மீட், எக் இதெல்லாம் நம்ம சார்ந்துட்டு இருப்போம். குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக, குழந்தைங்க அடோலசன் ஸ்டேஜ் இருக்கக்கூடிய குழந்தைங்க இவங்க எல்லாருமே எக், பால், பால் பொருட்கள், பன்னீர் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். நிறைய வளர்றாங்க குழந்தைங்க, வளர வேண்டிய தேவை இருக்கிறதுனால ப்ரோட்டீன் அவங்களுக்கு ரொம்ப அதிகம் தேவைப்படும். என்ன சொல்றது, ஐசிஎம்ஆர் ரெக்கமெண்டேஷன், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நம்ம பாடி வெயிட் இப்போ 60 கிலோ இருக்கு அப்படின்னா அவர் வந்து குறைஞ்சது 60 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு அது சொல்லுது. ஆனால் நம்ம 60 கிராம் ப்ரோட்டீனாக எடுத்துக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ க்ரோன் அப் சைல்டுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படும். அதனால் பால் கம்பல்சரியாக அந்த குழந்தை கொடுக்கணும். அது காஃபியாக டீயாக கொடுக்கக்கூடாது, பாலாவோ தயிர் இல்லைனா பன்னீர் அப்படின்றது இன்றைக்கி வந்து ரீசன்ட் டேஸில் ரொம்ப பிக்கிங்கப்பான ஒரு கான்செப்ட், வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ப்ரோட்டீனுக்கு வந்து அது ஒரு பெரிய சப்ஸ்டிட்யூட்டாக இருக்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கறியில் இருக்கக்கூடிய அளவுக்கு ப்ரோட்டீன், கறியில் பார்த்தீங்கன்னா மாமிசத்தில் வந்து 24% ப்ரோட்டீன் இருக்குது, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பன்னீர்லையும் 24% ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் பன்னீர் குழந்தைங்களுக்கு வந்து கம்பல்சரியாக வந்து நம்ம கொடுக்கணும், எக்கு கொடுக்கணும், பால்,
தயிர் இதெல்லாமே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பார்க்கணும். வெஜிடபிள்ஸில் சட்னி ஃபார்ம்ஸில் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். பெரியவங்களுமே காலையில் இட்லி தோசையில் நீங்கள் சட்னிஸ் எடுத்துக்கோங்க. தேங்காய் எடுத்துக்கணும். தேங்காயில் நார்ச்சத்தும் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. இந்த கோவிட் 19 டைம்லலாம் நிறைய அந்த தேங்காய் பால் கன்சம்ஷன்

0: மோட்டிவேட் பண்ணாங்க. தேங்காய் பால் கன்சம்ஷனுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிருச்சு. எங்கள் கல்லூரிக்கு வரக்கூடிய தொழில் முனைவோர்லாம் தேங்காய் பாலை நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்லாம் ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தேங்காய் பால் பார்த்திங்கன்னா அவ்வளவு சத்துக்களை, லாரிக் ஆசிட்ஸ்னு நான் சொன்னேன் இல்லையா, சத்துக்களை அது உள்ளடக்கி இருக்கிறனால வயிற்று புண்ணு ஆற்றக்கூடிய சக்தி இதெல்லாம் அதிகமாக இருக்குது. நம்ம பண்ணுற ரொம்ப தப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மிட் நைட்டில் சாப்பிட்றோம், காலையில் பார்த்திங்கன்னா மசாலா லோடட் ஃபுட்டை எடுத்துக்கிறோம். அப்படி நம்ம சிஸ்டத்தை வந்து ரொம்ப மசாலா பேஸ்டாக கொடுக்குறப்போ கான்ஸ்டிபேஷன் தட் லீட்ஸ் டு பைல்ஸ் மூலம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா கோலன் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது. நம்ம பாடி ரொம்ப டீடாக்சிஃபை பண்ண வேண்டியிருக்கு, அது வந்து நம்ம உணவு முறைமை தான் பண்ண முடியும். இது வந்து சித்தர் பெருமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சித்தால சொல்கிறப்போ அவங்க சொல்லுவாங்க, நாள் இரண்டு, ஒரு நாளைக்கு வந்து ஒரு மனுஷன் காலை மாலை ரெண்டு வேளை வந்து டெஃபெகேஷன் போனால் தான், அவர் தன்னோட கழிவுகளை அகற்றினா தான் அவர் வந்து ஒரு ஆரோக்கியமான மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நாம் நிறைய ரீஃபைன்ட் ஃபுட்டு சாப்பிட்டு கான்ஸ்டிபேஷன் போய் அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. ஸோ நம்ம சிஸ்டத்தை நாமளே அப்சர்வ் பண்ணணும், நம்ம உடம்பை எதை ஏற்றுக்குது எதை ஏற்றுக்கல, அப்போ நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு உணவியல் மூலமாகவே நாம் சரி பண்ணோம்னா கண்டிப்பாக நோயில்லா உலகத்தை உருவாக்க முடியும்.
1: என்ன பட்டக்கா, உடல் நலனுக்கு ஏற்ற உணவு வகைகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தர பாண்டியன் அவங்க தகவல்களை எம்புட்டு அருமையா சொன்னாங்கல்ல.
2: நானும் கேட்ட முத்தழகு, நம்மளோட உடல் நலன் நம்ம கையில தான் இருக்கு. சத்தான உணவு வகைகளை நம்ம சாப்பிட்டா நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா வாழலான்னு அழகா சொன்னாங்களே.
1: ஆமாங்கா, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்கவுங்க எந்தெந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம்னு தெளிவாக புரிய வச்சுட்டாரு.
2: உணவு எடுத்துக்கிறத விட ரொம்ப முக்கியம் அதில் எல்லா சத்துக்களும் அடங்கின மாதிரி உணவு எடுத்துக்கிறது தான். அதுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது.
1: அக்கா, அது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது.
2: பரவாயில்லையே, இம்புட்டு சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தா போல நீ உன்னை மாற்றிக்கிட்டதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்புல.
1: ஆமாங்கக்கா, நாம சரியா இருந்தாதானே நம்ம வருங்கால சந்ததியையும் இதை கடைபிடிக்க வச்சு நோயில்லாத உலகத்தை உருவாக்க முடியும்.
2: சரியா சொன்ன முத்தழகு.

0: வருவது வேளாண் செய்திகள்.
1: மகிமை மிகுந்த மண்புழு உரம். விரைவான தொழில்மயமாக்கல், நகரமயமாக்கல் மற்றும் அதிகரித்து வரும் மக்கள் தொகை ஆகியவற்றின் மூலம் அதிக அளவிலான திட கழிவுகள் உருவாகின்றன. சமீபத்திய ஆண்டுகளில் கரிம கழிவுகளை அகற்றுவது கடுமையான பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது. கரிம கழிவுகளை எரிப்பதால் அதிக அளவிலான கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தை சென்றடைகிறது. இதனால் உலக வெப்பமயமாதல் நிகழ்கிறது. திட கரிம கழிவுகளில் பயிருக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளதால் இவற்றை சரியான முறையில் மறுசுழற்சி செய்தல் வேண்டும். மண்புழு உரம் தயாரிக்கும் தொழில்நுட்பமானது கரிம கழிவுகளை சுத்திகரிப்பதற்கான ஒரு சிறந்த முறையாகும். எனவே மண்புழு உரம் திடக்கழிவு மேலாண்மையில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இயற்கையில் கிடைக்கும் வேளாண் கழிவுப் பொருட்களான மாட்டு சாணம், இலை தழை போன்றவற்றை உட்கொண்டு எச்சங்களை சிறு சிறு உருண்டைகளாக மண்புழுக்கள் வெளியேற்றுவதையே மண்புழு உரம் என்கிறோம். இதில் பயிர்களுக்கு தேவையான தழை, மணி மற்றும் சாம்பல் சத்து உள்ளன. நுண்ணுயிரியலில் மண்புழுக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவை பல்துறை உயிர் இயக்கங்களாக செயல்படுகின்றன. அனைத்து மக்கும் தன்மையுடைய கரிம பொருட்களை மண்புழுக்கள் உணவாக உண்பதால் மண்ணில் நோய்க்கிருமிகள் அழிக்கப்படுகிறது. இறந்த திசுக்களிலிருந்து மீண்டும் உயிர் வாழ்வதற்கான இயற்கை ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்யவும் உதவுகின்றன. எந்த ஒரு மக்கும் அங்கக கழிவுகளையும் மண்புழுக்களுக்கு இட்டு அவற்றை நல்ல உரமாக மாற்றலாம். பண்ணை கழிவுகள், அதாவது அனைத்து விதமான பயிர் கழிவுகள், காய்கறி கழிவுகள், இலை சருகுகள், கால்நடை கழிவுகள் போன்றவற்றை இட்டு நல்ல உரமாக மாற்றலாம். மண்புழுக்களில் 3000 வகைகள் இருக்கின்றன. அவற்றின் வாழ்க்கை முறை மற்றும் அவை மண்ணை துளைக்கும் விதத்தை கொண்டு அதன் அடிப்படையில் மண்புழுக்கள் 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. முதலாவதாக எபிசைக் புழுக்கள். இவை மண்ணின் மேற்பரப்பில் காணப்படும் தரைக்கு மேலிருக்கும் குப்பையில் வாழும் அங்கக கழிவுகளை உண்ணும் அதிக அளவிலான கூடுகளை உண்டாக்கும் குறைந்த வாழ்க்கை சுழற்சி காலம் கொண்டது சிவப்பு அல்லது பச்சை நிறத்தில் இருக்கும் கழிவுகளை மக்க செய்ய மிகவும் உகந்தவை. அடுத்ததாக எண்டோஜெனிக் புழுக்கள். மண்ணில் பக்கவாட்டில் வலைகளை உண்டாக்குபவை. மண்ணின் கீழ்ப்பகுதியில் 30 முதல் 50 சென்டிமீட்டர் ஆழத்தில் வளரும் தன்மையுடையது. மாறுபட்ட சூழ்நிலைகளை தாங்கும் தன்மையுடையது. சுமாரான அளவில் கூடுகளை உண்டாக்கும் சிறிய மற்றும் பெரிய அளவிலான புழுக்கள் நிறங்களற்று இருக்கும். அதன் உடல் எடையை போன்று சுமார் 20 முதல் 30 மடங்கு அதிக அளவிலான மண்ணை உட்கொள்ளும் திறனுடையது. அடுத்ததாக அனிசிக் புழுக்கள். மண்ணின் கீழ்ப்பரப்பில் 3 மீட்டர் ஆழம் வரை வளரும் தன்மையுடையது. ஆழமாக துளையிட்டு வலை அமைக்கும் குறைந்த அளவிலான கூடுகளை உண்டாக்கும். இதன் வாழ்க்கை சுழற்சி அதிக நாட்கள் ஆகும். அதிக அளவிலான தண்ணீர் உறிஞ்சும் தன்மையுடையது. ஆப்பிரிக்கன் புழுவானது மண்புழு உரம் தயாரிக்க மிகவும் சிறந்தது. இவை குறைந்த கால இடைவெளியில் அதிக அளவு உரம் மற்றும் புழுக்களை உற்பத்தி செய்யும். மண்புழுக்களின் தன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். பொதுவாக அதிகப்படியான அங்கக கழிவுகளை சிதைக்கும் தன்மையுடையது. வேறுபட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. குறைந்த நேரத்தில் அதிக அளவிலான பெருக்கமடையும் அதிக வளர்ச்சி திறன், உணவு செரிமானம், மக்க வைக்கும் தன்மையுடையதாக இருக்கும். ஒரு ஹெக்டேர் நிலத்திற்கு 5 டன் மண்புழு உரம் பரிந்துரைக்கப்படுகிறது. தென்னை, வாழை போன்ற வளர்ந்த மரங்களுக்கு 1 மாதத்திற்கு 5 கிலோ இடலாம். ரசாயன உரங்களுடன் ஒப்பிடும்போது குறைந்த விலைக்கு கிடைக்கும். மேலும் இவற்றை மண்ணில் இடும்போது நிலத்தில் உள்ள அங்கக பொருட்களின் அளவு

0: மற்றும் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. இவை மண்ணின் நீர்பிடிப்பு திறன், காற்றோட்டம், வடிகால் வசதி ஆகியவற்றை அதிகரிக்கிறது. தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துகளின் பயன்பாட்டை அதிகரிக்கிறது. பயிர் வளர்ச்சிக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகளான சைட்டோகைனின், ஆக்சின் போன்றவை மண்புழு உரத்தில் நிறைந்துள்ளன. இது பயிர் வேரின் வளர்ச்சியை அதிகரிக்கும். செழிப்பான பயிர் வளர்ச்சி அதிக விளைச்சல் எடுக்க வழிவகை செய்யும். கழிவுகளை பயன்படுத்தி மண்புழு உரம் தயாரிப்பதை தொழிலாக மேற்கொள்ளும் போது வருமானம் மற்றும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். மண்புழு உரம் தயாரிப்பில் கவனத்தில் கொள்ள வேண்டியவை. மண்புழு உரம் தயாரிக்கும் போது ஈரப்பதத்தை தக்க வைக்க தேவையான அளவு தண்ணீரை தெளிக்க வேண்டும். உரப்படுக்கையை மூடி வைக்க வேண்டும். உரப்படுக்கையின் வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக இருக்கக்கூடாது. உரப்படுக்கையை சுற்றி தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடாது. மண்புழுக்களை எறும்புகள், எலிகள் மற்றும் தவளைகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். மண்புழு உரத்துடன் எந்த ரசாயன உரங்களையும் கலக்கக்கூடாது. எனவே உழவர் பெருமக்கள் மண்புழு உரத்தை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Green Main Road, Salem. Counseling code 2648. Call 9500 50 9984.
6: இதுவரை விவசாய அரங்கம் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 2:31.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
0: இனி கேட்கலாம் பன்மொழி பாடல்கள். பல்வேறு மொழிகளிலிருந்து திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்தி, கன்னடம் ஆகிய மொழிகளிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, நிகழ்ச்சியின் முதல் பாடலாக தமிழ் மொழியிலிருந்து வேட்டையன் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே அந்த பாடல்.

நிலையத்தில் நேரம் 2:36. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மலையாள மொழி நரிவேட்ட திரைப்படத்திலிருந்து.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2:42. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தெலுங்கு மொழியிலிருந்து, மெர்சி திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த பாடல்.

நிலையத்தில் நேரம் 2:46. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹிந்தி மொழியிலிருந்து ரப்னே பனாடி ஜோடி என்ற திரைப்படத்திலிருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோட கவிப்பாடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2:52. பன்மொழி பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கன்னட மொழியிலிருந்து, ராஜ்குமாரா என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த பாடல்.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
1: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
0: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
1: மாமா, எனக்கு ஒன்னும் புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, வித்தியாசம்

0: மோசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில அதுல எப்படி விளையாட போறோம்?
2: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
1: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
2: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் என் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன இந்த விளையாட்டெல்லாம் விளையாட, நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான ஒரு பிற்பகல் நேரம், எல்லாரும் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக, சரி அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து ரெஸ்டெல்லாம் எடுத்து முடிச்சாச்சுப்பா, அடுத்து நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச அந்த பாட்டை நம்ம பண்பலையில் காற்றலையில் கேட்டு ரசிச்சுக்கிட்டே உங்கள் வேலையை தொடர்ந்து செய்யலாம். இதோ உங்களுக்காகவே கட்சவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. உங்கள் விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர் மற்றும் உரை நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் எண்ணான 0434242449403 என்ற எண்ணிற்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்கள் விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியோட முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மதிகோன்பாளையத்திலிருந்து சுகுணா மோகன் இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் கூடல் நகர் என்ற திரைப்படத்திலிருந்து. வழக்கமாக நான் தான் உங்களை எல்லாரும் நிகழ்ச்சிக்கு வந்து வெல்கம் பண்ணுவேன், ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னையே வெல்கம் பண்ணியிருக்காரு. ஏன்னா என் பேரில் இருக்க பாட்டை தாங்க கேட்டிருக்காரு. இதோ அவருக்காக அந்த இனிய பாடல்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

0: நேயர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3:08. இன்றைய கட்சவில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது உங்களின் நந்தினி. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் எம் ஒட்டப்பட்டி பாலன் அழகி என்பவர்.
1: இதோ அவர்களுக்காக அந்த இனிய பாடல். நீ மட்டும்தான் என் ராசான்னு கூப்பிட்டா போதும், உலகத்தையே ஜெயிச்சிடுவேன். சண்டை போட்டாலும் திட்டமாட்டேன், ஏன்னா நீ கோச்சிக்கிட்டா என் ராசாத்திக்கு அழகில்லை. இதோ அந்த பாலன் அழகிக்கான அந்த இனிய பாடல்.

0: பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: நேரம் 3:15 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட் செவில் கலக்கல் பாடல்கள். இனிமையான பாடல்கள் உங்கள் இதயங்களை தேடி வந்துட்டே இருக்கு. அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் வெளிச்சம் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையத்திலிருந்து அக்பர். இதோ அவருக்காக அந்த இனிய பாடல். துள்ளி துள்ளி போகும் பெண்ணே, உன் கொலுசு சத்தம்தான் என் காதலின் முதல் பீஜியம். நீ நடந்து போனா தெருவே அழகுடி, துள்ளி துள்ளி போனா உலகமே அழகுடி பெண்ணே. காத்து மாதிரி வந்து கண்ணை மறைச்சிட்டு போறியே, துள்ளி துள்ளி போகும் பெண்ணே. கே ஜே யேசுதாஸ் குரல்ல இதோ அந்த இனிமையான பாடல்.

0: குப்பையில் ஆவி நெஞ்சு போனதென்ன துள்ளி துள்ளி போகும் பெண்ணை.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: ஸ்டூடண்ட்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி,
5: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
6: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: நீர்கள் கேட்டு ரசிப்பது கட் செவியில் கலக்கல் பாடல்கள். நிலையத்தில் நேரம் 3:20. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நீயர் மிட்டா நூலல்லி பகுதியிலிருந்து ஆதி மூலம் என்பவர். அவர் கேட்டிருக்கும் பாடல் அவள் வருவாள் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சார்,
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: நேரம் 3:26, இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் உங்கள் மனதை தொடும் அடுத்த பாடல் பெண்ணின் மனதை தொட்டு என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க தர்மபுரியிலிருந்து பால்ராஜ் கௌசல்யா. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன், கண்ணிருக்கும் பயந்து போனேன். கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன், இமை மூடவே பயமா இருக்கு. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன், கனவுல கூட காவல் காக்க. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்மணி, நான் கரைந்தே போனேன் என்னை அறியாமலே. இதோ அந்த இனிய பாடல்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: நிலையத்தில் நேரம் 3:32. நேயர்கள் கேட்டு ரசிப்பது கச்சவியில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. இளம்பிள்ளை என்ற இடத்திலிருந்து மணி, கீர்த்தனா, கோபால், பூங்கொடி, தேவி ஆகிய எல்லாரும் கேட்டிருக்க பாடல்
0: காவிடிச்சிந்து என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ அந்த இனிய பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: நேரம் 3:38 கேட்டு ரசித்திருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட் செவில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் உங்கள் மனதை தொட வரும் அடுத்த பாடல் மௌனராகம் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த இனிய பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க தர்மபுரியிலிருந்து நாராயணன் எஸ் குமரன். இதோ அவர்களுக்காக அந்த இனிய பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3:45. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கல்யமுதூர் பகுதியிலிருந்து ராஜசேகர். அவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் அரண்மனை கிளியிலிருந்து. இது அவருக்கான அந்த பாடல்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 3:51. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சேவில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக காந்தி நகர் சுரேஷ், ரெட்டை வால் குருவி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

0: நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேயர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேயத்தில் நேரம் 3:57. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கச்சராயனூர் பகுதியிலிருந்து ஜெயராமன் அவர்கள். அவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் சலங்கை ஒளி படத்திலிருந்து ஓம் நமசிவாய எனும் பாடல். இதோ அவருக்கான அந்த பாடல்.

உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்கள மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் ஐயன் நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடி.

0: வணக்கம் பார்த்தசாரதி.
1: வணக்கம் கார்த்திகேயன்.
0: சொல்லுங்க பார்த்தசாரதி, நிறைய குறிப்புகள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, நானும் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம நேயர்கள் வந்து சரியான பதில் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பாடல் கொடுத்துடலாம்.
1: கண்டிப்பா.
0: இப்ப நேயர்கள் வந்து நம்ம கூட பேசணும்னா, அறிமுக நேயர்கள் நம்ம கூட பேசுறதுக்கு எந்த எண்கள்ல தொடர்பு கொள்ளணும்?
1: 0-43-42 என்ற முன்னிணைப்போடு 24-40-30, மற்றொரு இணைப்பெண்ணாங்க 94-86-81-10-25, மற்ற நேயர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னிணைப்போடு 24-40-31, மற்றொரு இணைப்பெண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைக்கலாம்.
0: சரி, இப்ப முதலாவது எந்த நேயர் எங்கிருந்து பேச போறாரு அப்படின்னு கேட்போம். இப்ப முதல்ல எதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஒரு நேயர்கிட்ட சொல்லிடலாங்களா டைரக்டா?
1: கண்டிப்பா.
0: வணக்கம்.
2: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம் செல்பவர்.
2: ஆண்டியலை பஞ்சாயத்து முனிராஜ் பேசுறேன் சார்.
0: சரிங்க முனிராஜ்,
2: சொல்லுங்க சார்.
1: ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுத்துடலாமா?
2: கொடுக்கலாம் சார்.
1: இவர்கள் வந்து சாதனையாளர்கள்.
2: ஓகே சார்.
1: வெளிநாட்டை சேர்ந்தவர்கள்.
2: ஓகே.
1: இவர்கள் செய்த சாதனை இன்றளவும் பேசப்படுகிறது.
2: அது எந்த துறையை பத்தி?
1: மலையேறும் வீரர்கள் சொல்லலாம்.
2: மலையேறும் வீரர்கள். அடுத்த நாய் வாழியுள்ளோம்.
0: நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்
3: பார்த்தசாரதி. கார்த்திக் இருவருக்கும் வணக்கம் சொல்வது ஈரோடு அந்தியூர் நல்லா மூப்பூர் அரிசி கடைக்காரர் தேவராஜ்.
0: சரிங்க தேவராஜ், பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: தேவராஜ்ங்க.
0: தேவராஜ். சரிங்க, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: மேலும் எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
0: சரி, மேலும் உங்களுக்காக ஒரு குறிப்பு, முக்கியமான குறிப்பாக

0: கொடுத்துடலாம்
1: ஐயா. இவர்கள் வந்து அந்த மலையேற்றத்தின் போது முதல் ஒருவர் வந்து முன்னாடி போயிட்டார், அதன் பின்பு மற்றவரும் கூட சேர்ந்து போயிருக்காரு.
0: நன்றி, அடுத்த நேரத்தில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம் செல்பவர்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாவல்பட்டி கோபால்.
0: சரிங்க கோபால், பதில் சொல்றீங்களா கோபால்?
2: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க சார், ட்ரை பண்றேன்.
0: அப்படிங்களா, சரி. இவங்க இந்த சாதனையை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிருச்சுங்க. எந்த நாட்டை சேர்ந்தவர்? மிக முக்கியமான குறிப்பு, அதாவது வெளிநாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு ஏற்கனவே ஒரு குறிப்பு நம்ம பார்த்த சாரதி சொன்னார்
2: இல்லைங்களா?
0: இல்லைங்க, அதெல்லாம் அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பயும் சொல்ல மாட்டேங்க. நாங்க
2: சொல்ல மாட்டீங்களா
0: வெளிநாடு அப்படின்னு தான் சொல்லுங்க. ஒரு நேயருக்கு ஒரு குறிப்பு தான். நன்றி.
1: இணைப்பில் இணை நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கு நீங்க பேசுறீங்க?
3: மேல்கன்னியாவட்டிலிருந்து, தர்மபுரி மாவட்டம் மேல்கன்னியாவட்டிலிருந்து முருகேசன் பேசுறேன் ஐயா.
1: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
3: கேட்டதாங்கிறேங்க ஐயா.
1: ஐயா விடை சொல்லாமே.
3: மேட்டூர் டேம் கட்டணுங்கிறா இருக்குமா?
1: மேட்டூர் டேம் கட்டணும்.
3: ஆங்கிலரு
0: அப்படி சொல்றீங்களா? ஆனா நாங்க வந்து தெளிவா அது சொல்ல போனா கிட்டத்தட்ட பார்த்த சாரதி பதிலியே உங்க கையில கொடுத்துட்டாரு. மலையேற்ற வீரர்கள், அதாவது மலையில ஏறக்கூடிய வீரர்கள்
3: அப்படின்னு
0: சொல்லியிருக்காரு.
3: சரிங்க, சரி, நன்றி.
0: நன்றி. அடுத்த நேரை சந்திக்கும் முன்,
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி. உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367. 4 மணி 6 நிமிடம்
0: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: பாலக்கோடு அன்பு பேசுறேன்.
0: சரிங்க, பதில் சொல்றீங்களா அன்பு?
6: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
0: சரி, உங்களுக்காக ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா,
1: இந்த மலையின் உயரம் வந்து கிட்டத்தட்ட
0: 8000 அடிக்கு மேல இருக்குங்க ஐயா, மீட்டர்.
6: ஒரு
0: பெயருங்க, ஒரு நபரு,
1: இன்னொரு நபரோட பேர்.
0: ஆமாமாங்க, அது ரெண்டு சேர்ந்தது ஒரு பெயர் தான்.
6: மற்றும்
0: ஒரு நபர் இருக்காரு, அவர் சொல்லும் போது மலையேற்ற வீரர்கள் அப்படின்னு பன்மையில சொன்னார் இல்லீங்களா?
1: இரண்டு நபர்கள். அதுக்கப்புறம் இன்னொரு குறிப்பு கூட சொன்னோம், ஒருவர் வந்து ஏறின பின்னாடி இன்னொருவரும் கூட சேர்ந்து போனார்னு சொன்னோம்.
0: சரியான பதில சொல்லிட்டீங்க. மற்றும் ஒரு நபரோட பெயரை சேர்ந்து சொல்லணும்.
1: இணைப்பில் நேயர்
7: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: மங்கபர் ராஜசேகர்.
1: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், விடை
7: சொல்லாமே. அந்த எட்மண்ட் கில்லாடி.
0: சரிங்க, மற்றும் ஒரு நபர்.
7: ஓ,
0: அதை கடன் வாங்கிட்டீங்க நீங்க. உங்களுக்கு பாதி பாட்டு பாதி பாதியா கொடுத்துடலான்றீங்க. சரிங்க,
7: என்ன
0: பாடலுங்க உங்களுக்கு?
7: சரி,
0: என்னோட விருப்ப பாடல கொடுத்துடலாங்களா? சரி, நிச்சயமா கொடுத்துடலாங்க. அவரை பற்றி மேலும் சில தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, நன்றி.
1: மேலும் சில தகவல்கள் என்னன்னா, இவங்க ஏறியது எவரெஸ்ட் சிகரம். இதனுடைய உயரம் வந்து 8848 மீட்டர். மே மாதம் 29ஆம் தேதி 1953ஆம் ஆண்டு 11:30 அளவுக்கு இந்த மலை ஏறி இதனை சாதனை புரிஞ்சிருக்காங்க. இதில் வந்து முதல் ஏறியவர் வந்து இலாரி, அதாவது எப்படி சொன்னால் சர்

0: ஹிட்மன் இலாரி என்பவர் தான் முதல் முதலில் ஏறியது. அதன் பின்புதான் டென்சிங் நோர்கே அவர் வந்து பின்னாடி போயிருக்காரு. இந்த மலையேற்றத்தின் கிட்டத்தட்ட 73 ஆண்டுகளின் நிறைவு விழா சமீபத்தில் கொண்டாடப்பட்டது. அதனால தான் அந்த விஷயமாக தான் நாம் இந்த கேள்விகளை நம்ம கேட்டோம். இந்த எவரெஸ்ட் சிகரம்ன்றது எவ்வளோ பெரிய உயரம்னு சொல்லி தெரிஞ்சிருப்போம். சமீபத்தில் கூட ஒரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு லேடி வந்து ஏறி சாதனை புரிஞ்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில்
1: 8848 மீட்டர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதை இந்த படிக்கக்கூடிய பசங்களுக்கு கூட ஒரு சின்ன குறிப்பாக சொல்லுவாங்க, 8 8 4 8 எடுத்து வச்சா நம்ம போகக்கூடிய பாதை அடைஞ்சிடலாம். அதாவது அந்த மீட்டர் நம்ம கணக்கு அது இதாயிரும் இல்லைங்களா, மறந்துடும் இல்லைங்களா. 8 8 4 8 எடுத்து வச்சா, அதாவது 8848 அப்படின்றத ஒரு கவனம் ஒரு சின்ன குறிப்பாக கொடுப்பாங்க. அருமை. அவரோட பெயர் மறுபடியும் சொல்லிருங்க பார்த்த சாரதி.
0: சர் எட்மண்ட் ஹிலாரி மற்றும் டென்சிங் நோர்கே இவங்க தான் வந்து இந்த எவரெஸ்ட் சிகரத்தின் முதல் முதல் ஏறிய மலையேறும் வீரர்கள், சாதனையாளர்கள் என்று கூட சொல்லலாம்.
2: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.

0: எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
1: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
0: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
3: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன், புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
5: சொல்லுங்க பார்த்த சாரதி, ஒரு மலையற்ற வீரர்கள் பத்தி கேட்டிருந்தீங்க, ஒரு நேயர் வந்து நம்ம சரியான பதில் சொல்லிட்டார் இல்லீங்களா?
6: ஒரு நேயர் இல்ல, இரண்டு நேயர். ஒரு நேயர் வந்து
5: ஒரு பதிலையும்,
6: இன்னொரு நேயர் வந்து ஒரு பதிலை சேர்த்து பரிசு பாடல.
5: பரிசு பாடல், அத பொதுவா ஒரு பாடல் கொடுத்துருங்க நாம.
6: கண்டிப்பா.
5: சரிங்க, இப்ப அறிமுக நேயர்கள் நம்ம கூட பேசணும்னா எந்த எண்கள்ல தொடர்பு கொள்ளலாம்?
6: 0-43-42 என்ற முன்னிணைப்போடு, 24-40-30 மற்றொரு இணைப்பெண்ணாக, 94-86-81-10-25 மற்ற நேர்களாக இருந்தால், 0-43-42 என்ற முன்னிணைப்போடு, 24-40-31 மற்றொரு இணைப்பெண்ணாக, 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைக்கலாம்.
5: சரிங்க, போர் நேயர் இணைப்பில் இருக்காரு, அவர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம்.
7: ஹலோ.
5: வணக்கம்மா, யார் இங்க இருந்து?
7: சார், சாமண்டலி புதூர்ல இருந்து பேசுறேன்.
5: சொல்லுங்க, உங்க பெயர் சொல்லுங்க.
7: என் பேர் சவிதா.
5: சவிதா, சரிங்க. சவிதா, முதல் மூன்று குறிப்பு உங்களுக்கு கொடுத்துடலாங்களா? சரி, இப்ப நம்ம என்ன கேட்க போறோம்னா, ஒரு நகரத்தை பத்தி கேக்குறேங்க, சரிங்களா? இது ஒரு நகரம், சரிங்களா? அடுத்தது வந்து, இந்த நகரம் வந்து கலாச்சார சின்னமாக இருக்குங்க. இந்த நகரம் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா, அதுக்கு உண்டான பதில் என்னன்னா, இந்த நகரம் வந்து இந்தியாவில் தான் இருக்கு. மூன்று குறிப்பு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது எந்த நகரமா

0: சரிங்க, நன்றி. உங்களோட இணைப்பு சரியா இல்ல, அடுத்த நேரம் சந்திப்போம்.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர்
1: பேசுறேன். குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
2: முதல் மூன்று குறிப்பு என்ன ஆப்ல வரலையா?
0: சரிங்க, இது ஒரு நகரம். இந்த நகரம் வந்து கலாச்சார சின்னமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்குங்க. இந்த நகரம் வந்து இந்தியாவில இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்குங்க ஐயா.
2: இந்தியாவில இருக்கக்கூடிய நகரம், என்ன ஒரு குறிப்பு?
0: சரி, இந்த நகரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பண்டைய கட்டிடக்கலை இருக்கு இல்லீங்களா, அதுக்கும் சான்றாக இருக்கக்கூடிய நகரம் இது.
2: ஓகே, நான் நினைக்கிறேன் இது வந்து இண்டஸ் அப்படிங்கற நகரம்.
0: என்ன என்ன பேர் சொன்னீங்க?
2: இண்டஸ். இண்டஸ்
0: இண்டஸ் எப்படி சொல்றீங்க?
2: ஏதோ அந்த பழைய காலத்து விஷயங்கள் எல்லாம் இருக்குங்கறதுல ஒரு வைல்ட் கெஸ் பண்ணேன்.
0: சரிங்க, நன்றி. இல்ல தவறான பதிலீங்க, நல்ல முயற்சி.
1: இணைப்பில் நேயர் வருக வணக்கம்.
3: வணக்கம், நாமக்கல்ல இளங்கோவன் பேசுறேன்.
1: ஐயா குறிப்புகள்ல கேட்டிங்களா?
3: ஆ கேட்டீங்க.
1: விடை சொல்லுங்க.
3: ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர்.
0: ஜெய்ப்பூர் எப்படி சொல்றீங்க?
3: ராஜஸ்தான். ராஜஸ்தான்.
0: ராஜஸ்தான்ல இருக்குது ஜெய்ப்பூர். எப்படி சொல்றீங்க ஜெய்ப்பூர்னு? எந்த குறிப்பு வச்சு சொல்றீங்க? அந்த பண்டைய கட்டிடக்கலை அதுக்கெல்லாம் சொல்றீங்களா?
3: கலையை வச்சு சொல்றீங்க.
0: இல்ல இல்லைங்க, தவறான பதில். மேலும் முக்கியமா ஒண்ணு சொல்றேன், இந்த நகரம் வந்து அண்மையில் செய்திகளில் அடிப்பட்ட நகரம். செய்திகள் அடிக்கடி இப்ப சமீபமா வந்திருக்கு. இந்த இரண்டு மூன்று நாட்களை நீங்க செய்தித்தாள் பாத்தீங்கன்னா இந்த நகரத்தை பத்தி ஒரு தகவல் வந்திருக்கும். அதனாலதான் அதை கேக்குறேங்க. நீங்க எளிமையா என்னங்க? இல்லைங்க, தவறான பதில், நன்றி. அடுத்த நேரம் சந்திக்கும் முன்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
5: Students, listen carefully.
6: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
7: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
8: பத்து சரதி, இப்ப ஒரு நகரத்தை பத்தி கேட்டுக்கிறதுக்கு நம்ம நேயர்கள் நிறைய முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா?
9: ஆமா.
8: இந்த மாதிரி நீங்க எந்தெந்த நகரம் போயிருக்கீங்க? அது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ள இருக்கிற நகரங்கள்.
9: இந்தியாவுக்குள்ளனா நான் வந்து ஆக்ரா, அதாவது தாஜ்மஹால் அந்த இடம் மட்டும்தான் முக்கியம்.
8: குறிப்பா போயிருக்கீங்க, போய் தாஜ்மஹால் பாத்துட்டீங்களா?
9: தாஜ்மஹால் பாத்துட்டேன்.
8: வாழ்க்கையோட லட்சியத்தை அடைஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான்.
9: அப்படி இல்ல, தாஜ்மஹால் பாத்துட்டேன், இந்தியா கேட் பாத்துட்டேன்.
8: அதுல கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா தாஜ்மஹால் மாதிரி. இப்ப சமீபத்துல ஒரு திரைப்படத்துல பாத்துருப்போங்க நம்ம.
9: இல்ல, நான் தாஜ்மஹால் மேல அப்படி கை வச்ச மாதிரி ஒரு போட்டோ எடுத்து
8: அப்படி கையில தூக்குற மாதிரி.
9: ஆமா,
8: சரி சரிங்க,
9: அதுதான் எனக்கு மிக சிறப்பு. அந்த இது போனதுனால
8: நகரம் நீங்க தருமபுரி அப்படின்னு சொல்லிடுறீங்களா? நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன்.
9: அப்படி இல்ல, தருமபுரி சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா பெங்களூர் போயிருக்கேன். பெங்களூர் போறதுனா அடுத்த நான் பெங்களூர் சொல்லியிருப்பேன். நம்ம தொலைவுல போனதுனால ரயில்ல கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் பயணம் பண்ணி ஆக்ரா சென்று அந்த தாஜ்மஹால்.
8: நீங்க தாஜ்மஹால் பாக்குறதுக்காகவே போனீங்களா இல்ல
9: வேற ஆக்ராவில் ஒரு மீட்டிங் இருந்தது, மீட்டிங் சார்ந்ததுனால அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் அந்த சுற்றுப்பயணம்.
8: சரிங்க, அப்படியே போற போக்கில் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்க. ஒரு நேயர் இருக்கார், அவர் எந்த ஊருக்கு போயிருக்காருன்னு கேட்போம். வணக்கம்.
10: ஹலோ,
8: வணக்கம்.
10: ராஜா பேசுறேன், பாப்பாடு.
8: ராஜா ஐயா, பதில் சொல்றீங்க.

0: ஒரு நகரத்தை பத்தி கேட்டுக்கிட்டு
1: இருக்குங்க.
0: சரி, உங்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்புன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுற்றுலா தலங்கள் நிறைந்த நகரம் இது. வாரணாசி ஏற்கனவே ஒரு நேயர் சொல்லியிருக்காருங்க. என்ன காரணம் வாரணாசியோ? செய்தித்தாள்ல வரக்கூடிய செய்தித்தாள்ல வந்தது அப்படின்றத வாரணாசி.
1: நன்றி,
0: அடுத்த நேயரை சந்திப்போம்.
2: வருக வணக்கம். வணக்கம் கூறுபவர்.
3: காரிமங்கலம் ஒன்றியம் திண்டல் பஞ்சாயத்து பேரூர்ல சண்முகம். ஒரு நகரத்தை பத்தி கேக்குறீங்க.
2: ஆமாங்க ஐயா.
3: மேலும் குறிப்பிடுங்கய்யா.
2: இந்த நகரம் அருகே அதாவது ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது.
3: சொல்லுங்கய்யா.
2: இத்தாலி ஐயா இந்தியாவில் உள்ளதுன்னு சொல்லி குறிப்பு சொல்லிட்டோம்.
3: சார் வாய்ப்பு நன்றி.
0: நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம்.
4: ஐயா வணக்கம.
0: வணக்கம்.
4: நான் தர்மபுரி உழவர் சந்தை முனியப்பன் தான்
0: பேசுறேன். அருமையா இருக்குங்க முனியப்பன். பதில் சொல்லுங்க பாருங்க. ஒரு பாட்டு கொடுத்துடலாம். அருமை. அதுதான் தேவை.
4: சந்தனி சேத்தா நகரம்.
0: என்னங்க?
4: சந்தனி சேத்தா நகரம்.
0: இல்லைங்க, தவறான பதில். நல்ல முயற்சியானா.
2: வருக வணக்கம்.
5: ஹலோ.
2: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: வணக்கம், நான் பாப்பாரப்பட்டில இருந்து நவீன் பேசுறேன்.
2: ஐயா குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா?
5: சொல்லுங்க, கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியல. குறிப்பு, ஒரு குறிப்பு சொல்லுங்க.
2: இது வந்து அந்த அந்த மாநிலத்தோட தலைநகரம் கூட சொல்லலாம்.
5: புவனேஸ்வர்.
0: புவனேஸ்வர் ஒரிசா போயிட்டாருன்னு நினைக்கிறாரு. ஒரிசாவோட தலைநகரங்களா நீங்க சொல்றது? தவறான பதில். நல்ல முயற்சி. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம்.
6: மும்படியில இருந்து சரவணராஜன்.
0: சரவணராஜன், பதில் சொல்றீங்களா?
6: சொல்றேங்க சார்.
0: சொல்லுங்க.
6: ஹரப்பா நகரம்.
0: ஹரப்பா. ஹரப்பா மொகஞ்சதாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆறாம் வகுப்பு கொண்டு போயிட்டீங்க நீங்க. அந்த பண்டைய கட்டிடக்கலை பண்பாட்டை விளக்கும் நகரம் அப்படின்னாலும் நீங்க ஹரப்பா போயிட்டீங்க அப்படித்தானே? இந்த வாரத்தில் அதாவது இந்த இரண்டு மூன்று நாட்களில் செய்தித்தாளில் வந்த செய்திகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது எந்த நகரமாக இருக்கும் அப்படின்னு. தவறான பதிலுங்க. நல்ல முயற்சி.
2: வருக வணக்கம்.
7: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
7: பண்பள்ளியோட இந்திய இருக்கும் அரசம்பட்டி காவாக்கோட்டை தென்னை விவசாயி ஏ முருகன்.
2: ஐயா குறிப்புகள்லாம் கேட்டீங்களா ஐயா?
7: கேட்டுங்க. சொல்லட்டுமா?
2: சொல்லுங்க ஐயா.
7: அகமதாபாத் குஜராத்தில் உள்ளது.
2: நல்லதொரு முயற்சி, தவறான பதில்.
0: அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க பார்த்தசாரதி. இப்ப டெல்லி போயிருக்கீங்க, அடுத்தது எங்க போயிருக்கீங்கன்னு யோசனை பண்ணி வைங்க. அதுக்குள்ள ஒரு விளம்பரத்தை போட்டு வந்தார். நன்றி.
8: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்.
9: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
10: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
11: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
12: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
13: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
14: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
13: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
15: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
16: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
17: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி. பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். விடை தேடும் வினாக்கள்.
2: வருக வணக்கம்.
0: வணிகத்தில்
2: முன்னணி நகரமாக இந்த நகரம் இருக்குதுங்க ஐயா.
7: எப்படிங்க?
2: வணிகத்தில் அதாவது வியாபாரத்தில்
7: மும்பை.

0: மும்பை அப்படி போயிட்டாரு. நம்ம மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதனால அவர் மும்பைக்கு போயிட்டாரு. தவறான பதில் மணி, நன்றி. அடுத்த நேரத்தை சந்திப்போம், வணக்கம். சரிங்க ராஜேஸ்வரிமா, பதில் சொல்றீங்களா? சரி, முக்கியமான குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய நகரம் அப்படின்னு சொல்லலாம். இந்திய அளவில் பார்க்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய நகரம். நீங்க கொல்கத்தா அப்படின்னு சொல்றீங்க, எந்த குறிப்பு வச்சு சொல்றீங்க?
1: தவறான
0: பதில்மா, நல்ல முயற்சி. சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சாதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இணைப்பில் இனிம் நேர் வருக, வணக்கம். வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம். யார், எங்க நீங்க பேசுறீங்க?
3: மிட்டானூர்லி எம் சவுலூர் கிராமத்துல இருந்து ஆதிமலம் ஐயா.
2: ஐயா குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
3: கேட்டேங்க ஐயா. எனக்கு ஒரு குறிப்பு
2: ஐயா, இங்க வந்து பாரம்பரிய உணவுகளுக்கு பெயர் போன நகரம்
3: ஐயா, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சந்தோலி நகரம்.
2: எப்படி எப்படி சொல்றீங்க?
3: இது நான் நெட்ல பார்த்தேன்.
0: நெட்ல பார்த்திருக்கீங்க? உத்தரப்பிரதேசத்தில் உள்ள
3: சந்தோலி.
0: சரி, அந்த கிட்டத்தட்ட நாங்கள் வந்து நிறைய குறிப்புகள் சொல்லியிருக்கீங்களே, நாங்கள் ஆற்றங்கரையே சொல்லலைங்களே, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஆற்றங்கரை அப்படின்ட்டு?
3: ஓரமுள்ள நகரம் அப்படின்னு
0: அப்படின்னு காமிச்சிருக்கீங்க இல்லைங்க. தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேரை சந்திப்போம், வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: பண்டலி விஸ்வநாதன், மேட்டூர் அணையில் இருந்து.
0: மேட்டூர் அணையில் இருந்து
4: புதிய அங்கே போயிட்டுங்க.
0: அப்படிங்களா? என்ன சிரிப்பையா உங்க ராஜ சிரிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. விஸ்வநாதன் ஐயா பதில் சொல்றீங்களா?
4: பழமையான நகரம் ஹைதராபாத் சார்.
0: ஹைதராபாத் அப்படின்றீங்க, அதாவது உணவுகளுக்கும் பெயர் பெற்ற நகரம் ஹைதராபாத் அப்படின்லாம் இல்லைங்க. தவறான பதில், ஆனா மீன் சாப்பிடணும் நம்ம விஸ்வநாதன் ஐயா தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. மேட்டர் அவங்க மிக அருகில் அப்படின்ட்டு இல்லைங்க. தவறான பதில், நல்ல முயற்சி. விஸ்வநாதன் ஐயா நன்றி.
2: வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம்.
5: என்னன்றே நாவாசன்ட்ல பேசுறேன்
2: ஐயா. குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
5: கேட்டங்க. எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க
2: ஐயா. நம்ம துணிகளுக்கு பிரபலமான ஒரு நகரம் ஐயா.
5: பம்பாய்
0: இல்லைங்க. தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேரில் சந்திப்போம், வணக்கம். இப்ப அடுத்த சூரத் சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். பார்த்த சரதி ஐயா, வணக்கம்.
6: ஹலோ.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
6: தர்மபுரி அன்னசாரூர் பேசுறேன்.
0: உங்க பெயர் சொல்லுங்க.
6: பழனிசாமி.
0: பழனிசாமி சொல்லுங்க, பதில் சொல்றேங்க.
6: பாட்னா.
0: பாட்னா பீகார் போயிட்டார் ஐயா இல்லைங்க. தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேரில் சந்திப்போம், வணக்கம்.
2: இணைப்பில் இருக்கீங்க
7: ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம். யார், எங்கிருந்து ஐயா பேசுறீங்க?
0: துணிகளுக்கு பெயர் பெற்ற நகரம் அப்படின்னா சூரத் வரவே இல்லையா அப்படின்னு பார்த்த. தவறான பதில், நன்றிங்க ஐயா. அடுத்த நேரை சந்திப்போம், வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
8: வணக்கம் ஐயா. ராஜேஷ் கண்ணன் ஃப்ரம் சேலம் மாவட்டம் இன் நாட்டாமங்கலம் வில்லேஜ்.
0: சொல்லுங்க ராஜேஷ் கண்ணன், பதில் சொல்றீங்களா?
8: ஐயா எனக்கு ஒரு குறிப்புங்க ஐயா.
0: சரி, முக்கியமான குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று சின்னங்கள் அதிகமாக உள்ள நகரம் இது.
8: வரலாற்று சின்னங்கள் அதிகமாக உள்ள இடங்கள்
0: அதிகமாக இருக்குங்க எங்க
8: ஐயா? மத்திய பிரதேஷ்.
0: மத்திய பிரதேஷ். ஒரு நகரத்தை பற்றி கேட்குறேங்க, நீங்கள் ஒரு மாநிலத்தை பற்றி சொல்கிறீங்க. மத்திய பிரதேசத்தில் ஏதாவது குறிப்பிட்ட நகரம் சொல்கிறீங்களா? அது குறிப்பாக நாங்கள் மேலும் ஒரு குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலத்தோட தலைநகரமே இந்த நகரம் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்குங்க. அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். மத்திய பிரதேசம் அப்படின்னா போபால் சொல்லுவீங்களா?
8: இல்லை, நகரம் பெரிய கொஞ்சம் நகரம் பெரியதுன்னு நான் இது மத்திய பிரதேசமாக இருக்குமோன்னு நினைக்கிறீங்க?
0: அது இந்திய அளவில் மிகப்பெரிய நகரம் அப்படின்னு நான் ஒரு மேலும் ஒரு குறிப்பு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும். நன்றி. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, நான் நிகழ்ச்சியை கேளுங்க, நிறைவாக பதில் கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்த சரதி, இப்போ பார்த்தீங்கன்னா செலவே இல்லாமல் உங்களுக்கு நான் இந்தியா ஃபுல்லாக

0: சுத்தி காமிச்சிருக்காங்க.
1: ஆமாங்க, இதுக்கு
0: நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் சார்ஜோ இல்ல பஸ் சார்ஜோ இல்ல ஒரு ஆட்டோ சார்ஜோ இல்ல கடைசியா ஒரு டீயாவது நீங்க எனக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
1: உண்மையை வாங்கிக்கலாம்.
0: நம்ம கிட்டத்தட்ட துள்ளாதமனம் துள்ளும் திரைப்படத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, எப்படி அது சுத்தி காட்டுவாங்க இல்லைங்களா, ஆட்டோ சார்ஜுக்கு சென்னையே சுத்தி காமிச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்தியாவே சுத்தி காமிச்சிருக்கேன். எத்தனை மாநிலம் கூப்பிட்டு போயிருக்கேன். அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன மாநிலம் சொல்றாரு கேட்போம்.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்க நீங்க பேசுறீங்க?
2: கரம்பட பண்பலை பழனிசாமி டைலர்.
1: ஐயா குறிப்புகள்ல கேட்டீங்களா?
2: கேட்டங்க ஐயா, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க
1: ஐயா. இங்க விமான நிலையம் உள்ளது
2: சொல்லட்டுங்களா?
1: சொல்லுங்க ஐயா.
2: கொல்கத்தா.
0: இல்லைங்க, தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேரி சந்திப்போம்.
2: ஐயா
0: வணக்கம். சண்முகம் பதில் சொல்றீங்களா? சண்முகம்
2: ஐயா ஒரு குறிப்பியா.
0: சரிங்க, இது ஒரு மாவட்டமாவும் இருக்குங்க ஐயா. நகரம் சொன்னீங்க,
2: பஞ்சாப் மாநிலம்.
0: பஞ்சாப் மாநிலம் ரைட்டுங்க. நாங்க நகரம் அதுக்குள்ள ஒரு மாவட்டம் கேக்குறேங்க. பஞ்சாப்ன்றது ஒரு மாநிலம் இல்லைங்களா? அதுவும் இல்லாம இந்த மாநிலத்தோட தலைநகராவும் இந்த நகரம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோங்க. நன்றி சண்முகம்.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மாலைவனம் சார்.
1: வணக்கம் ஐயா, உங்க பேர், நீங்க எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
2: நல்லமல்லி ஒன்றியம், நார்த்தமிட்டி, என்ஆர் முத்து.
1: ஐயா குறிப்புகள்ல கேட்டீங்களா?
2: கேட்டேதான் இருக்கேன் சார்.
1: அப்ப விடை சொல்லாமே
2: ஒரு குறிப்போடு கொடுங்க, முயற்சி பண்ணி பாக்குறேன்.
1: ஏ, கடல் மட்டத்திலிருந்து சுமார் 120 மீட்டர் உயரத்தில் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 123 மீட்டர் உயரத்தில் உள்ளது இந்த நகரம்.
3: நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

0: சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: பார்த்தசாரதி, ஒரு நகரத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? நிறைய நகரம், நிறைய மாநிலத்தை பத்தி நினைவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு டெல்லிக்கு போயிருக்கீங்க, பெங்களூர் போயிருக்கீங்க, அதை தாண்டி கேரளா பக்கம் ஏதாவது போயிருக்கீங்களா?
3: இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. கேரளா பக்கம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை.
2: சரிங்க,
3: நீங்கள் போயிருக்கீங்களா?
2: ஆனால் கேரளா இப்போ சென்றவரோடும் போயிருந்தேன். கூடிய விரைவில் போகலாம் அடுத்த மாதத்தில் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன். அப்படி போனால் ஒரு 2-3 நாட்கள் சுற்றிட்டு வந்துடலாம். அது கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சேலம் விமான நிலையத்திலேருந்து கொச்சி விமான நிலையத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு தான் விமான கட்டணம் இருக்குது.
3: ஓ, அப்படிங்களா?
2: அதனால் அது விமானத்தில் போகலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன். சரி, நீங்கள் இப்படி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வரீங்களா?
3: போயிடலாம், விடுங்க.
2: அடுத்த நேயர் இருக்காரு, அவர் கூட பேசிடுவோம். வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம்
4: சார்.
2: குட் ஈவினிங். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: தருமபுரி மாவட்டம் அரூர்ல இருந்து ஆர்த்தி பேசுறேன்.
2: அரூர்ல இருந்து ஆர்த்தி பேசுறீங்களா? அரூர்ல எங்க இருக்கீங்க ஆர்த்தி? நீங்க
4: இது கொங்கு
2: மண்டலத்துக்கு நடிப்போம். ஓ, அங்க. சரி சரிங்க, அப்ப நீங்க டவுனுக்குள்ள இருக்கீங்க.
4: ஆமாங்க
2: சார். சரிங்க, ஆர்த்தி பதில் சொல்றீங்களா? கேட்டீங்களா நிகழ்ச்சி எல்லாம்?
4: ஆங்க சார். லக்னோ.
2: லக்னோ?
4: ஆ,
2: எப்படி சொல்றீங்க
4: சார்? நிறைய விளம்பரத்துல பாத்துக்கிறேன், Dress விளம்பரம்லாம் அப்படி சொல்றாங்க, அதனால தான்.
2: அப்படிங்களா? இந்த பதில் சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா?
4: எனக்கு தெரியல சார்.
2: உங்களுக்கு தெரியலீங்களா? அந்த பதில் தவறா இருந்தா என்ன நடக்கும் தெரியுங்களா?
4: ஆமா சார், தோராயமா சொல்றேன்.

0: ஒரு தோராயமாக சொல்கிறீங்க லக்னோ. ஆனால் இந்த லக்னோ அப்படின்னு நான் கேள்விப்படும் போது நம்ம இந்த கடிஜோக்கெலாம் சொல்லுவாங்க, அதிர்ஷ்டமே இல்லாத நகரம் அப்படின்வாங்க. லக்னோ அதாவது நமக்கு லக்கே இல்லை, நோ லக் அப்படின்றது தான் லக்னோ அப்படின்னு வர இந்த கடிஜோக்கெலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் லக்னோன்றது சரியான பதிலாக இருக்கும்னு எனக்கு தோணலை. நம்ம பார்த்த சாரதி சொல்லுவாருங்க சரியா தவறா அப்படின்ட்டு.
1: லக்னோ என்பது சரியான பதில். நீங்க
0: சரியான பதில் தான் ஆர்த்தி. சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
2: ரஜினியோட
0: சாங் வேணும் சார். சரிங்க, ரஜினி படத்திலிருந்து ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கொடுத்துடலாங்களா?
2: பாதலின் தீபம் ஒன்றே சாங்.
0: சரிங்க, நிச்சயமாக கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லக்னோ நகரத்தை பற்றி நிறைய தகவல் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அது இல்லாமல் இந்த லக்னோவை பற்றி நம்ம ஏன் கேட்டுங்க அப்படின்றத தகவலும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா.
2: ஓகே
0: சரிங்க. பார்த்த சாரதி, லக்னோ உங்களுக்கெல்லாம் நிறைய லக் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். சரி, அந்த லக்னோ நகரத்தை பற்றி நம்ம அரூர்லேருந்து ஆர்த்தி ஒரு சரியான பதில் சொன்னாங்க இல்லைங்களா?
1: ஆமாங்க.
0: மேலும் சில தகவல் அவங்களுக்காக சொல்லியிருங்க.
1: எல்லா தகவலும் சொல்லியாச்சு. இருந்தாலும் சில தகவல்கள் என்னென்னா, இந்த நகரில் சுமார் கல்வி அறிவு 68% உள்ளது. இம்மாநிலத்தின் தலைநகரமாக இந்த லக்னோ உள்ளது. வணிகத்தில் மிகவும் முன்னணி நகரமாகவும் இந்த லக்னோ நகரம் உள்ளது. துணிகளில் பிரபலமான அதாவது சில்க் சாரி.
0: கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த துணிகள் என்ன துணிகள், ஒரு இரண்டு துணிகள் மிகவும் பிரபலமானது.
1: ஆமா,
0: பெயர் கேட்டால் நமக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். சிக்கன் காரி, அதாவது சிக்கன் கறி அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த கா கொஞ்சம் நெடியில் கேட்டால் சிக்கன் காரி. அப்புறம் சர்தோசி அப்படின்ற ஆடைகள் வந்து அங்கே மிகவும் பிரபலம். அந்த துணிகளுக்கு பிரபலமான ஊர் தான் இந்த லக்னோ அப்படின்றது. இந்த பாரம்பரிய உணவுகள் அங்கே கிடைக்குங்களாம்
1: லக்னோவில்.
0: இது வந்து மிகப்பெரிய நகரம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்தியாவில் மிகப்பெரிய நகரங்கள் பட்டியலில் 11வது இடத்தில் இந்த நகரம் இருக்கு. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா 11வது மிகப்பெரிய நகரம் அப்படின்னா லக்னோ தான். இது வந்து ஒரு மாவட்டமாகவும் இருக்குங்க சரிங்களா. கடல் மட்டத்திலிருந்து 123 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த 1000 ஆண்களுக்கு 906 பெண்கள் என்ற அளவில் அந்த பால் விகிதம் உள்ளது. இந்த ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்று சின்னங்கள் நிறைந்தது, விமான நிலையம் இருக்குது, முக்கிய ரயில் நிலையங்கள் இந்த நகரத்தில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நவாப்புகளின் நகரம் அப்படின்ற ஒரு செல்ல பெயரில் அழைக்கிறாங்க
1: லக்னோவை.
0: ஆமாங்க, நவாப்புகளின் நகரம் அப்படின்ட்டு. சந்தைகளும் நிறைய இருக்குது. மிகப்பெரிய ஷாப்பிங் மால் உள்ள நகரமும் இதுதான். சிறந்த கல்லூரிகள், மெட்ரோ ரயில், வானிலை, இந்த நகரத்தோட வானிலை வந்து கணிக்கவே முடியாதுங்க, டக்கு டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 30 முதல் 40 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இதில் வந்து இந்த ஆண்டில் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 101 சென்டிமீட்டர் மழை பெய்யக்கூடிய நகரம் தான் இந்த லக்னோ. சரிங்க, இந்த லக்னோ இது ஏன் இன்னைக்கு குறிப்பாக நம்ம கேட்டங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா?
1: அதுதான் அடுத்தது கேட்கலாம்னு நினைச்சேன்.
0: இப்போ இந்த வானிலை வந்து இது கணிக்க முடியாத வானிலை உடைய நகரம், அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குன்றாங்க இல்லைங்களா?
1: ஆமாம்.
0: அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்தியாவின் 8வது மண்டல வானிலை ஆய்வு மையம் இப்ப லக்னோவில் திறந்திருக்காங்க. 8வது மண்டல வானிலை ஆய்வு மையம் பாத்தீங்கன்னா லக்னோவில் திறந்திருக்காங்க. அதனாலதான் இப்ப லக்னோவை பத்தி கேட்டுங்க. சரி, நம்ம நேயர் கேட்ட பாடலை கேட்டலாங்களா?
1: கண்டிப்பா.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
3: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
2: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: நான்கு மணி 49 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள். சொல்லுங்க பார்த்தசாரதி, இப்போ ஒரு மலையேற்றம் இமயமலைக்கு கூட்டு போயிட்டீங்க, ஏற்கனவே எவரெஸ்ட் சிகரம் கூட்டு போனீங்க, நான் உங்களை லக்னோ கூட்டு போனேன்,
9: அடுத்தது ஒரு பூங்காக்கு போலான்னு பாக்கலாம்.
8: பூங்காக்கு போலாம், ரொம்ப டயர்ட் ஆயிட்டுங்க, சுத்தி சுத்தி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க.

0: சரி, ஒரு நேயர் இருக்காரு, உங்களுடைய குறிப்பை அவங்களுக்கு சொல்லுங்க.
1: இனிப்பிலிருந்து விடுபட்டாரு.
0: சரி, அதுக்கு முன்னாடி நீங்க எங்க பூங்காக்கு போயிருக்கீங்க? இந்த மாதிரி
1: இல்லை, பூங்காவுக்கு வெளியே எங்கேயும் ஒன்றும் போனதில்ல. இது நம்ம சென்னை மட்டும்தான் போயிருக்கிறேன்.
0: சரிங்க.
1: அந்த வண்டலூர் ஜூ மட்டும்தான். அதில் தான் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஜூலே நல்லா சுற்றி பார்த்து.
0: ஜூலே நல்லா பார்த்துருக்கீங்க.
1: ஆமாம்,
0: நிறைய மிருகங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக.
0: இப்போ ஒரு நேயர் இருக்காரு, அவர் எந்த பூங்கா போயிருக்காருன்னு கேட்போம். வணக்கம்.
1: வருக வணக்கம்.
2: ஐயா, இருவருக்கும் வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
0: முதல் 3 குறிப்பே சொல்லாம பதில் சொன்ன ஒரே நியாயிரா இருக்கும். சரிங்க, நன்றி. தவறான பதில், அடுத்த நேயரை சந்திப்போம்.
1: வருக வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்பிலிருந்து விடுபட்டாரு.
0: வந்தார், வென்றார், சென்றார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பார்த்து சத்து. அந்த மாதிரி வந்தாரு, வணக்கம் சொன்னாரு, வேலை முடிஞ்சது போயிட்டுன்ற மாதிரி போய்கிட்டு இருக்காரு. சரிங்க, பாருங்க, ஏற்காடு பூங்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரு. இந்த மாதிரி தாவரவியல் பூங்கா ஏற்காடு ஊட்டியெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ சமீபத்தில் போயிருந்தேன். இப்போ ஏற்காடுல பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இடங்களுக்கு பக்கத்தில் அந்த பூங்கா இருக்கு.
1: ஆமாம்,
0: அதில் எந்த பூங்காவும் நீங்கள் பார்த்தது இல்லைங்களா? இந்த கிட்டத்தட்ட அந்த மே மாதங்களில் கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மலர் கண்காட்சி அப்படின்னு கூட நடத்துவாங்க
1: ஐயா. அந்த கண்காட்சி ஆரம்பிக்கிற காலத்தெல்லாம் போல முடிச்சு ஒரு 10 நாட்கள் கழித்து இப்போ போயிருக்கேன். அந்த மலர்களெல்லாம் அழகாக அடுக்கி வச்சுது. கிட்டத்தட்ட 10-15 நாட்களுக்கு மேலாக அந்த மலர் கண்காட்சி நடக்கும். அந்த கண்காட்சி முடிஞ்ச பின்னாடி அந்த மலர்களெல்லாம் இன்னும் நல்ல வாடாமல் பிரகாசமாக இருக்கும். அப்போ பார்த்தோம்.
0: சரிங்க, அந்த பூக்கள்லாம் பறிச்சிருக்கீங்களா?
1: இல்லை, தொட்டு பார்த்தோம்.
0: தொட்டு பார்த்தீங்களா? ஏன்னா பூக்களை பறிக்காதீர்கள் தான் நம்மளுக்கு அந்த வேலையை செய்வீங்க. அதனால தான் கேட்டேன். அடுத்த ஒரு நேயர் இருக்காரு,
1: அவர் ஓடிட்டாரு.
0: ம், சரிங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள்லே நிறைய அந்த விலங்குகள் உருவம் அந்த மாதிரி நிறைய கட்டிடங்கள் மாதிரி வர மாதிரிலாம் கூட செறிப்பு செஞ்சிருப்பாங்க இல்லைங்களா? எத்தனை நாட்கள் ஆகணும்னு தான் அதை யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி அமைக்கிறதுக்காக
1: கண்டிப்பாக
0: ஒரு விலங்கு போலவோ ஒரு கோட்டை போலவோ எல்லாம் அந்த பூக்கள்லேயே ரெடி பண்ணியிருப்பாங்க.
1: எல்லாமே அந்த அந்த உருவங்கள் எல்லாமே பூக்களாலேயே அலங்கரிச்சிருப்பாங்க.
0: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
3: நாமக்கல்ல இருந்து பேசுறேன்.
0: நாமக்கல்ல இருந்து உங்க பெயர் சொல்லுங்க.
3: கவிப்ரியா.
0: கவிப்ரியா பேசுறீங்க. சரி, உங்களுக்காக ஒரு பூங்காவை பத்தி கேட்க போறேங்க. முதல் 3 குறிப்பு கேளுங்க.
1: இது ஒரு தேசிய பூங்கா, இந்தியாவில் அமைந்துள்ள பூங்கா, உயிரினங்களுக்கு பாதுகாப்பான இடமாக இந்த பூங்கா உள்ளது.
0: இல்லைங்கம்மா, தவறான பதில், நல்ல முயற்சி. வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
4: நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜங்காலபுரம் கிராமம் இயற்கை உழவன் ஆனந்தன்.
0: சரிங்க, ஆனந்தன் பதில் சொல்றீங்களா? ஆனந்தன்
4: சொல்லுங்க சார்.
0: பதில் மேலும் ஒரு குறிப்பு உங்களுக்கு வேணுமா? ஏற்கனவே 3 குறிப்புகள் சொன்னாங்க. இது ஒரு தேசிய பூங்கா, இந்தியாவில் உள்ள பூங்கா, உயிரினங்களுக்கு பாதுகாப்பான இடமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, உங்களுக்காக முக்கியமான குறிப்பு என்ன சொல்றேன்னா, மலைகளுக்கு அருகில் அமைந்துள்ள பூங்கா இது.
4: மலைகளுக்கு அருகில்.
0: ம்,
4: புலிகள் சரணாலயம் களக்காடு.
0: என்ன என்ன மறுபடியும் சொல்லுங்க? சிவாஜி கணேசன் நடிப்புல வந்த அந்த பாடல் தான் இவர் ஆனந்தா. என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்க ஆனந்தா ஆனவங்களா? நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். சரிங்க, ராஜசரிமா பதில் சொல்றீங்களா? இது ஹரியானாவில இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க இல்லைங்கம்மா? ஹரியானாவில் இல்லை இந்த பூங்கா. ஆமாம், என்ன பதில் சொல்லுங்க, ஏதோ ஒரு பதில் சொல்லுங்க.
3: ஆரவல்லி பல்லுயிர் பூங்கான்னு சொல்லலாம்.
0: ஓ, அப்படின்னு சொல்லுங்க. இல்லை இல்லைங்க, தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேயர்
1: வருக வணக்கம்.
5: வணக்கம், வெள்ளார் சங்கசா. நீங்க ஐயா,
1: ஐயா குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
5: கேட்டுங்க ஐயா. தேசிய பூங்கா பத்தி கேக்குறீங்க?
1: ஆமாங்க ஐயா.
5: ஜிம் கார்பெட்.
0: கார்பெட், கார்பெட் தேசிய பூங்கா சொல்றீங்க இல்லைங்க, தவறான பதில். இந்த தேசிய பூங்கா சமீபத்தில் செய்திகள் அடிப்பட்ட தேசிய பூங்கா தான். நீங்க அந்த ஒரு குறிப்பை வச்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்
0: சார். வணக்கம். சரிங்க சித்தன், பதில் சொல்றீங்களா? சித்தன்,
6: அறிஞர் அண்ணா பூங்கா
0: எங்க இருக்குது?
6: சென்னை.
0: சென்னை அறிஞர் அண்ணா பூங்கா. சரியா இருக்குமா பார்த்த சாரதி?
1: இல்லையே சார்.

0: ஏற்கனவே நானும் நினைக்கிறேன், ஆனா தவறான பதில்.
1: சரிங்க, மேலும் உங்களுக்காக ஒரு சிறப்பான குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூங்கா வந்து தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம் இல்லையா?
0: ஆமாங்க ஐயா.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, யார் அங்க இருந்து? அருமையா இருக்குங்க சுரேஷ், சொல்லுங்க பதில் கண்டுபிடிச்சிங்களா? எங்க இருக்குங்க இது? இல்ல இல்லைங்க, தவறான பதில். நன்றி, அடுத்த நேரை சந்திப்போம்.
0: வருக்கு வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, அதியமான் கோட்டையில் இருந்து செல்வசாமி.
0: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
3: கேட்டுலாம் இருக்குதுங்க.
0: விடை சொல்லாமே இல்லை, குறிப்பு சொல்லட்டுமா?
3: பெங்களூர் நேஷனல்.
0: பெங்களூர்
1: பன்னார்கட்டா தேசிய பூங்கான்னு இல்லைங்க. தவறான பதில், நன்றி. அடுத்த நேரை சந்திக்கும் முன்,
4: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன். சார், என்ன சாய்ஸ்? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் 2648. கால் 9500509984.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: தமிழ்நாட்டில்
9: தேசிய
1: பூங்கா அப்படின்றீங்க.
0: விடை சொல்லாமே.
9: அசாம் மாநிலத்தில் உள்ள காசிரங்கா தேசிய பூங்கா.
0: இல்லீங்க. வருக வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்துமா பேசுறீங்க?
10: நான் சென்னையில இருந்து பிரமிளா பேசுறேன்.
1: சரிங்க, பிரமிளா வந்தா பதிலோட தான் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க பிரமிளா.
10: எரவிக்குளம் தேசிய பூங்கா.
1: ஆ டா டா டா டா, இப்படி ஏமாத்திட்டீங்களே. நீங்க சரியான பதில் சொல்லிருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தா தவறான பதிலுமா? நன்றி.
10: நன்றிங்க,
1: நல்ல முயற்சி. அடுத்த நேரம் சந்திப்போம்.
0: வருக வணக்கம். வணக்கம், யார் எங்க நீங்க பேசுறீங்க?
11: சேலம் மாவட்டம் குளத்தோட பலகட குருநாதங்கண்ணா.
1: சரிங்க, குருநாதன் பதில் சொல்றீங்களா?
11: மணிப்பூர்ல உள்ள தேசிய பூங்கா.
1: இல்லைங்க, தவறான பதில், நல்ல முயற்சி. அதாவது பார்த்தசாரதி, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நிறைய மாநிலங்கள் சுற்றி காமிச்ச மாதிரி இப்போ தேசிய பூங்காக்கள் சுற்றி காமிக்கிறேன். அதனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் சேர்ந்து பணம் கொடுக்க வேண்டியது வரும்.
0: கண்டிப்பாக இன்னொரு டீ கொடுத்துட்றேன்.
1: சரிங்க, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
0: வருக வணக்கம்.
12: ஐயா வணக்கம். இன்னொருக்கு வாழை வணக்கம் ஐயா.
0: வணக்கம், கூறுபவர்.
12: கோயில்பட்டர் சேகர் சின்னசாமி அனுசார இறங்காடுகோட்டை இருந்தீங்க
0: ஐயா. விடைய சொல்லுங்க, இல்லைன்னா குறிப்பாக சொல்கிறேன்
12: ஐயா. நீர் உறிஞ்சி பூங்கா.
0: நீர் உறிஞ்சி பூங்கா. இல்லைங்க, தவறான பதில். நல்லது ஒரு முயற்சி. வருக வணக்கம். தவறான பதில்.
1: உங்க பெயர் சொல்லுங்க. பதில் பேர் சொல்லாமே பதில் சொல்லிட்டு போறாரு பாத்தீங்களா? சரிங்க, இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி

0: வந்திருங்க பார்த்தசாரதி, இது என்ன தேசிய பூங்கா? இந்த தேசிய பூங்காவை பத்தி எதுக்கு கேள்வி கேட்டங்க அப்படின்னு நேரில் ஒரே குழப்பமா இருக்கு இல்லைங்களா?
1: அதாவது இந்த பூங்கா 1952 வனவிலங்கு சரணாலயமாக இருந்தது.
0: சரி,
1: 2018 இது பூங்காவா மாறியது. இந்த பூங்காவோட பேர் வந்து என்னன்னா குணோ தேசிய பூங்கா. இங்க வந்து சிறுத்தைகளுக்கான இந்த பூங்கா தான். சிறுத்தைகள் கிட்டத்தட்ட 13 சிறுத்தைகள் இருக்குன்னு, அதுல 10 வந்து தென்னாப்பிரிக்காவும் 3 வந்து நபீபியா நாட்டை சேர்ந்த சிறுத்தைகளுக்கு இருக்கு. இந்த பூங்காவை எதுக்கு கேட்டோம்னா, அண்மையில் விலங்கினங்களை கணக்கெடுக்கும் போது அரிய வகை காட்டு பூனை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது.
0: இப்ப பூனைன்றதான் சிறுத்தை இனம் தானே கிட்டத்தட்ட,
1: இல்ல அப்படி சொல்லலாம். அது சிறுத்தை இனமாக இருந்தாலும் அந்த பூனை இனத்துக்கு அது வந்து முதன் முதலில் இந்த பூங்காவில் தான் இந்த பூனை அரிய வகை காட்டு
0: பூனையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. குணோ தேசிய பூங்கா. சரி, இந்த தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் இருக்கு, எந்த மாவட்டத்தில் இருக்கு?
1: மத்திய பிரதேசம், ஹியோபூர் அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கு.
0: மத்திய பிரதேச மாநிலத்தில் ஹியோபூர் அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கு குணோ தேசிய பூங்கா இருக்கு. நாம் இப்ப அந்த பூங்காவுக்கு போனால் அந்த அரிய வகை காட்டு பூனையை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கூடவே அந்த சிறுத்தைகள் கிட்டத்தட்ட 10 தென்னாப்பிரிக்க சிறுத்தைகள், 10 நமீபியா நாட்டை சேர்ந்த 3 சிறுத்தைகளும் அந்த தேசிய பூங்காவில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பூங்கா வந்து 748 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது, மலைகளுக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த மாதிரி நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. இங்குள்ள சிறப்புக்குரிய பூங்கா மறுபடியும் நினைவுபடுத்தலாம், குணோ தேசிய பூங்கா மத்திய பிரதேச மாவட்டம் ஹியோபூர் மாவட்டத்தில் இருக்கு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுவோர்
1: ஜே பார்த்தசாரதி
0: மற்றும் நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். நன்றி நேயர்களே. Thank you.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 5:07. வைக்கிங்ஸ் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். இனி தொடர்ந்து கேட்கலாம் மாலை தென்றல்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.

பண்பலை பாடும் நேரம் 5:15. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
7: சரி சரி,
8: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
9: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
8: நீங்க எங்க படிச்சீங்க?
10: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
11: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எங்கள் கானம் பாடும் வானம் பாடியில் நிலையத்தில் நேரம் 5:23.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர் சிபிஎஸ்இ கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
4: Students, listen carefully.
5: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷ அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
6: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: JN மருத்துவமனை, ராமாபோத் எதிரில், தருமபுரி.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ராசாவே உன்னை நம்பி என்ற திரைப்படத்திலிருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 5:32. நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: மாலை தின்ற நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பாண்டிய நாட்டு தங்கம் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.

0: சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-823.
5: நிலையத்தில் நேரம் 5:39. நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலைத்தென்றல். மாலைத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக என் உயிர் தோழன் என்ற திரைப்படத்திலிருந்து. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இதோ அந்த பாடல், காற்றலையில்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அந்நாள் மதிடும் மதிடும்.

0: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
1: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:46.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
4: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: பண்பலை பாடும் நேரம் 5:51. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தென்றலாக வீசும் அடுத்த பாடல் முதல் மரியாதை என்ற திரைப்படத்திலிருந்து.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், பிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
0: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று தினமொரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோவில் ஈரோடு மாவட்டம் காங்கயம்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு நற்றாட்டீஸ்வரர் திருக்கோவில். இக்கோவிலின் தலப்பெருமை காவிரியின் நடுவில் உள்ள குன்றின் மீது ஓம்கார வடிவில் அமைந்திருப்பதாகும். இதை சுற்றியுள்ள கொக்கராயன்பேட்டையில் முக்கூடநாத சுவாமி கோயில், சாத்தம்பூரில் வல்லாளேஸ்வரர், காளமங்கத்தில் மத்தியபுரீஸ்வரர், மொலசியல் முக்கன்னீஸ்வரர் என நான்கு சிவன் கோயில்கள் அமைந்துள்ளன. இந்நான்கு சிவத்தலங்களுக்கும் மத்தியில் இக்கோயில் அமைந்துள்ளதால் இவை பஞ்சபூத தலங்களாக கருதப்படுகின்றன. இக்கோயிலில் இருக்கும் சிவலிங்கம் மணலில் வடிக்கப்பட்டதால் இதை பிருத்வி தலமாக கருதப்படுகிறார்கள். அதாவது மண் தலமாக கருதி அவ்வூர் மக்கள் வழிபட்டு வருகிறார்கள். இக்கோயிலுக்கு செல்பவர்கள் ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும். இதற்காக பரிசலும் உண்டு. காவிரி ஆற்றின் நடுவில் அமைந்த தலம் என்பதால் இக்கோவிலில் ஆடி பெருக்கன்று சிவனுக்கு காவிரி நீர் அபிஷேகத்துடன் பூஜைகள் நடக்கும். கார்த்திகை மாதம் கடைசி திங்களன்று சுவாமிக்கு 108 சங்காபிஷேகம் நடப்பது இக்கோவிலின் சிறப்பம்சமாகும். இக்கோயில் வளாகத்தில் உள்ள பாறை மீது தலவிருட்சமாக அத்தி மரம் இருக்கிறது. மிகவும் பழமையான இம்மரத்தில் இன்றளவும் புதிய கிளைகள் தோன்றுவதில்லை என்பதே இக்கோவிலின் அதிசயம். இம்மரத்தின் கீழ் காவிரி கண்ட விநாயகர் பெருமான் இருக்கிறார். இங்குள்ள முருகன் வலது காலை முன்வைத்தும் இடக்காலை பின்வைத்தும் நடப்பது போன்ற பாவனையில் காட்சி தருகிறார். அகத்தியர் இங்கு சிவபெருமானை தரிசிக்க வந்தபோது முருகன் அவரை முன்னின்று வரவேற்றதன் அடிப்படையில் இக்கோலத்தில் காட்சி தருவதாக சொல்லப்படுகிறது. முருகப்பெருமானின் இடது கையில் கிளி வைத்திருப்பது இக்கோயிலின் சிறப்பம்சமாகும். பிப்ரவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரையில் மட்டுமே இங்குள்ள ஆற்றில் தண்ணீர் குறைவாக இருக்கும் என்பதால் ஆற்றுக்குள் நடந்து சென்று சிவபெருமானை வழிபடலாம். மற்ற நாட்களில் பரிசல் மூலமாக பக்தர்கள் சென்று நற்றாற்றீஸ்வரரை வழிபாடு செய்து வருகின்றனர். நாமும் நம் வாழ்வில் ஒரு முறையாவது ஈரோடு மாவட்டம் காங்கயம்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு நற்றாற்றீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுவோம். வாழ்வில் வளம் பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
3: This is Akashwani, the news read by Anuja Kumar. India strongly

உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் மாலை 6:10.

இனி தொடர்ந்து கேட்கலாம் பாட்டுத்தான் நிகழ்ச்சி. பாட்டுத்தான் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மனுநிதி என்ற திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் சிநேகன் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் கே சித்ரா குரல் வண்ணத்தில்

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி இ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
3: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் மாலை 6:17. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டுத்தான் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வானவில் என்ற திரைப்படத்திலிருந்து, தேவா இசையில், வைரமுத்து வரிகளில், அரிகரன் அரிணி குரலில்.

0: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைய பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
1: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், எல்என்டி எஜுடெக், குவி ஹெச்சிஎல் மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
3: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
4: Students, listen carefully.
5: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
6: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

பாட்டுத்தான் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிட்டிசன் என்ற திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் வைரமுத்து வரிகளில் சங்கர் மகாதேவன் வசுந்தரதாஸ் குரலில்

0: சத்ய விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.
5: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதை

உதவியுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நித்தி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலைவாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 500,000 இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சமிருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம், நவீனமயமாக்கல் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை தொழில் பணிகளில் ஈடுபடுத்தாமல் அவர்களுக்கான உரிமைகளை பேணி காத்து முறையான கல்வி அளித்து வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதையே அரசு தனது முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரிசெய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி

0: எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ் திரையுலகில் காலத்தால் அழியாத கிராமத்து கதைகளை திரைப்படமாக்கி வெற்றி கண்ட இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக தேவதானப்பட்டியில் அவரது பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரின் பூத உடலுக்கு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு உள்ளிட்டோர் அவருக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காவல்துறையினர் 3 முறை துப்பாக்கியால் சுட்டு 72 குண்டுகள் முழங்க பாரதி ராஜாவிற்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் அவரது குடும்ப வழக்கப்படி உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் பாரதி ராஜாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாநில அமைச்சர் திரு வினோத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கும்பாபிஷேக பணிகளை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த நடைபாதை கடைகள் காவல்துறையினரால் அப்புறப்படுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 வட்டங்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சலுக்கை கிராமத்தில் தேனீக்கள் கொட்டியதில் மாணவர்கள் உட்பட 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 21-7 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. இலங்கையின் தம்புலாவில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தென்மேற்கு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:40. இனி தொடர்ந்து கேட்கலாம் வேலை காத்திருக்கு. நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் 55 இடங்கள் உள்ளன. காலி இடங்களின் விவரம் மேனேஜர் 23, ஃபைனான்ஸ் 15, கம்பெனி செக்ரட்டரி 4, டெக்னிக்கல் ஆபிசர் 2, அசிஸ்டன்ட் மேனேஜர் 2 என மொத்தம் 55 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்பிஏ அல்லது சிஏ முடித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 50 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது

26/2026 படி இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை என்று பார்த்தால் ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு முறையில் இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 1180 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 26/2026. மேலும் விவரங்களுக்கு பாரத் பெட்ரோலியம் .in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து மத்திய அரசின் கீழ் செயல்படும் சர்டிபிகேஷன் இன்ஜினியர்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தில் 85 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம் மெக்கானிக்கல் பிரிவில் 48, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் 20, சிவில் பிரிவில் 10, மார்க்கெட்டிங் பிரிவில் 1, HR பிரிவில் 1 என மொத்தம் 85 இடங்கள் உள்ளன. இதற்கு டிப்ளமோ பட்டப்படிப்பு BE BTech முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 55 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 30/4/2026 படி இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 15/6/2026. மேலும் விவரங்களுக்கு zail.co.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் தொடர்ந்து சென்னையில் உள்ள தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் ஒப்பந்த பணியிடங்கள் 19 உள்ளன. இதன் விவரம் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 10, டெக்னிக்கல் அசோசியேட் 4, ப்ராஜெக்ட் அட்மின் அசிஸ்டன்ட் 3, இன்ஜினியரிங் அசோசியேட் 1 என 19 இடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு BE BTech முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 50 வயதுக்குள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வயது வரம்பானது 25/6/2026 படி இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/6/2026. மேலும் விவரங்களுக்கு niot.res.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் 24 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம் பார்மசிஸ்ட் 18, லேப் டெக்னீசியன் 5, எக்ஸ்ரே டெக்னீசியன் 1 என மொத்தம் 24 இடங்கள் உள்ளன. இதற்கு விண்ணப்பிக்க 18 முதல் 28 வயது உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வயது வரம்பானது 7/7/2026 படி இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு, மருத்துவ சோதனை முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 7/7/2026. தொடர்ந்து சென்னை துறைமுக கழகத்தில் காலியாக உள்ள எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு BE BTech முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். விண்ணப்பிக்க முறை என்று பார்த்தால் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து சான்றிதழ் நகல்களுடன் தபால் அல்லது நேரில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி தி செக்ரட்டரி, சென்னை போர்ட் அத்தாரிட்டி, ராஜாஜி சாலை, சென்னை 1 என்ற முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசினால் 30/6/2026. மேலும் விவரங்களுக்கு சென்னை ஏர்போர்ட் .gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலைகள் காலியாக உள்ள சமூக பணியாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு இளநிலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். 42 வயதுக்குள் இருக்க வேண்டும். நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பத்தை நேரில் அல்லது தபால் மூலம் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட குழந்தைகள் அலகு, 4வது தளம், எஃப் பிளாக், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ராணிப்பேட்டை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 19/6/2026. மேலும் விவரங்களுக்கு ராணிப்பேட் .nic.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நிறைவுக்கு வருகிறது வேலை காத்திருக்கு. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு கன்னியாகுமரி மாவட்டம்

நெய்யூரில் 93.5 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பில் இருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக தொண்டியில் 39.5 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் பகுதியில் 22.8 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.2 டிகிரி செல்சியஸும் பதிவானது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவை பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களின் கேட்கலாம் உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் 2026-2027 ஆண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கான சேர்க்கை கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் மின்னஞ்சல், வாட்ஸ்அப் மற்றும் குறுஞ்செய்தி மற்றும் கல்லூரி இணையதளம் வழி அழைக்கப்படுவார்கள். நாளை முதல் சுழற்சியில் வரலாறு, பொருளியல், அரசியல் அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல் கணினி பயன்பாடு, வணிகவியல் கூட்டுறவு ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு தரவரிசை மதிப்பெண் 249 முதல் 200 வரை இருப்பவர்கள் அழைக்கப்படுவார்கள். விண்ணப்பித்த பிசி பிசிஎம் அனைத்து மாணவர்களும் கலந்து கொள்ளலாம். இரண்டாம் சுழற்சியில் வரலாறு, பொருளியல், அரசியல் அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல் கணினி பயன்பாடு ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் கலந்தாய்வு நடைபெறும். நாளை மறுநாள் 13-6-2026 சனிக்கிழமை அன்று முதல் சுழற்சியில் தமிழ், ஆங்கிலம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பித்த அனைத்து சிறப்பு தமிழ் மாணவர்கள் அடிப்படை தமிழ் 89 முதல் 85 வரையும், ஆங்கிலம் 59 முதல் 40 வரையும் தரவரிசை மதிப்பெண் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். விண்ணப்பித்த பிசி பிசிஎம் அனைத்து மாணவர்களும் கலந்து கொள்ளலாம். இரண்டாம் சுழற்சியில் தமிழ் பாடப்பிரிவுகள் விண்ணப்பித்த அனைத்து சிறப்பு தமிழ் மாணவர்கள் அடிப்படை தமிழ் 69 முதல் 67 வரை உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். விண்ணப்பித்த பிசி பிசிஎம் அனைத்து மாணவர்களும் கலந்து கொள்ளலாம். அடுத்ததாக முதல் சுழற்சியில் காட்சி வழி தொடர்பியல், ஆடை வடிவமைப்பியல், சமூக பணி, உளவியல் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு தரவரிசை மதிப்பெண் 249 முதல் 200 வரை உள்ளவர்கள் விண்ணப்பித்த அனைத்து பிசி பிசிஎம் மாணவர்களும் கலந்து கொள்ளலாம். சேர்க்கையின் போது சிறப்பு பிரிவின் கீழ் சேர்க்கைக்கு வரும் மாணவர்கள் தங்களுடைய சிறப்பு பிரிவு அசல் சான்றிதழை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். விண்ணப்ப படிவம், அசல் மாற்றுச் சான்றிதழ், அசல் மதிப்பெண் பட்டியல், அசல் மதிப்பெண் சான்றிதழ், 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு, ஜாதி சான்றிதழ் அசல், ஆதார் அட்டை அசல், வங்கி கணக்கு புத்தகம், போட்டோக்கள், 4 வருமான சான்றிதழ், இரத்த வகை சான்று ஆகிய ஆவணங்களின் 3 நகல்களை கொண்டு வர வேண்டும். சேர்க்கை கட்டணமாக கலை மற்றும் வணிகவியல் பாடப்பிரிவுகளுக்கு 3,090 ரூபாயும், அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு 3,110 ரூபாயும், பிகாம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ பாடப்பிரிவுகளுக்கு 2,210 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சேர்க்கைக்காக வரும் மாணவர்கள் கண்டிப்பாக பெற்றோருடன் கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டும். மாணவர் சேர்க்கை விவரங்கள் www.gscdpi.ac.in என்ற இணையதளத்தில் நாள்தோறும் கலந்தாய்வுக்கு பின்னர் காலியிட விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்படும். இவ்வாறு தருமபுரி அரசு கலைக்கல்லூரியின் முதல்வர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இளநிலை மீன்வள அறிவியல், மீன்வள பொறியியல், உயிர் தொழில்நுட்பவியல், உணவு தொழில்நுட்பவியல், மீன்வள வணிக மேலாண்மை, தொழில்சார் படிப்புகள் ஆகிய பிரிவுகளுக்கு சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பங்களை வருகின்ற 14-6-2026 மாலை 6 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு https://www.admission.tnjfu.ac.in/ என்ற இணையதளம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்ததாக இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2027 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. https://awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற ஜூலை 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும்

0: பொதுச் சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஜூலை 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்படமாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். அடுத்ததாக, பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 வரை இருக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22 ஆகும். மேலும் விவரங்களுக்கு https://ssc.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம். நேர்களே, இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உள்ளூர் உலா.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
2: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: நீதிகள் சொல்றப்ப நம்ம நாட்டு நீதிகள் மாதிரி வெளிநாடுகள் உண்டா அப்படின்னா, நம்ம அளவுக்கு நீதி இலக்கியங்கள் வேற எங்கேயுமே கிடையாதுங்க. எப்படி எப்படி சொல்றேன் அப்படின்னா, 11 கீழ்கணக்கு நூல்கள்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுல முழுவதுமே வந்து நீதிதான் சொல்றாங்க. சொல்ற நீதி எல்லாம் அந்த காலத்துக்கு மட்டும் பொருந்துமா, இந்த காலத்துக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டா, எல்லா காலத்துக்கும் பொருந்துறதாங்க நீதி. அதான் சரியான ஒன்றாக இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டா, ஆளும் வேலும் பல்லு குருதி, நாளும் இரண்டும் சொல்லு குருதிம்பாங்க. இதுல ஒண்ணு புரியுது, ஆளும் வேலும் பல்லு குருதி அப்படிங்கிறப்ப அது என்ன அப்படின்னா, ஆலமரத்தினுடைய அந்த பட்டை, அந்த வேறு, அது மாதிரி வேளாண் மரத்தினுடையது, இதெல்லாம் அந்த காலத்துல பல்லு விளக்கத்துக்கு வச்சிருப்பாங்க. சொல்லு குருதி அப்படின்னா, நாலும் இரண்டும் என்பது 4 அடிகளை உடைய நாலடியார் என்ற நூலும், 2 அடிகளை உடைய திருக்குறள் என்ற நூலும், இது வந்து சொல்லு குருதி அப்படிம்பாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் சொல்றது கஷ்டமா இருக்குன்னா, கேட்க மாட்டேங்குது பிள்ளைங்க. அதுதான் உண்மையும் கூட. வகுப்புலயே கூட நானு ரொம்ப ஆராய்ஞ்சு ஒரு கருத்தை சொன்னேன், இது பரீட்சைக்கு வருமானு அந்த பையன் கேட்டான், வராது அப்படின்னு. அப்புறம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, அப்ப அவன் எது பயன்படுதோ அது மட்டுமே எனக்கு போதும்னு சொன்னானா, அது எப்படி முறையாகும்? கருவேப்பிள்ளை நம்ம சாப்பிட போறது இல்லதான், ஆனா அது போட்டாதான் சுவை இருக்குங்கிறது தெரியணும். சுவையை கூட்டுவதற்காக சொல்லப்படுவது. இப்ப பாருங்க, நான் சொன்ன அந்த நாலும் இரண்டும்ங்கிற அந்த விஷயத்தை வச்சுங்க, இதுல நாலடியார்ல சொல்லப்பட்டிருக்க செய்தியும், திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்க செய்தியும் இருக்கு பாருங்க, எல்லாத்தையுமே சின்ன வயதுல படிச்சுட்டு மறந்துட்டோங்க. அதான் பிரச்சனையே. அதை அனுபவிக்கக்கூடிய வயசுல படிச்சு பார்த்தா தான் அதனுடைய அருமை நமக்கு தெரியும். எடுத்துக்காட்டா சொல்றதா இருந்தா, எங்க அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லுவாரு, நாலடியார்னு வந்து நீ 400 பாட்டையும் மனப்பாடம் பண்ணி படிச்சு வை அப்படிம்பாரு. எதுக்காக அப்படின்னு கேட்டா, அதுல காலத்துக்கு ஏற்ற நீதிகள் அதுல அவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்கும். செல்வம் என்பது நிலைத்ததாக நீ கருதாத, அது வரும் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவார். சகடக்கால் போல வரும் அப்படிம்பார் செல்வம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சகடக்கால்னா, இப்ப சக்கரம் சுத்துகிற போது மேல இருக்க பகுதி கீழையும், கீழே இருக்க பகுதி மேலையும் தானா வந்துகிட்டே இருக்குமா? அது போல செல்வமானது மேலும் கீழுமாக வரக்கூடிய சூழல் உள்ளது. அதன் காரணமாக நீ இப்படி ஆகக்கூடாது, அதனால இதன் மீது பற்று வைக்காது. மிக சுலபமாக சொல்வது, அழகுதான் உண்மையிலேயே ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறியா, அந்த அழகும் கூட மாறி போகுமே. அருமையான பாட்டு ஒன்று நாலடியார்ல இருக்குங்க. எப்படி அப்படின்னா, வேல் போன்ற கண்ணை உடைய பெண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மான் போன்ற கண்ணை உடைய பெண் என்று சொல்லுவோம். இவெல்லாம் பாராட்டுக்குரியது. ஆனா அதே நாலடியார் சொல்லுது, வேல் போன்ற கண்ணுடைய பெண் என்று நீ மயங்குகிறாயே, ஒரு நாளைக்கு கோலையே கண்ணாக கொண்டு இந்த பெண் வயோதிகமாக மாறிவிடுவாளே என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது என்ன கோலையே கண்ணாக வைத்தல் அப்படின்னா, பார்வை இல்லாதவர்களுக்கு ஒரு பயன்பாடு என்னன்னா, ஒரு குச்சியை கையில வச்சுட்டு அப்படி போவாங்க. வேர்க்கண்ணல் என்று விளை வெக்கண்மின் மற்ற வளும் கோல் கண்ணலாகும் குனிந்து அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. வேல்கண்ணல் என்று விளை வெக்கண்மின், நீ விரும்பாது இப்போது, அவளே நாளைக்கு கோல் கண்ணலாக கையில குச்சி வைத்துக்கு நடந்து போகிற தன்மையுடையவளாக மாறிவிடுவாளே. என்ன ஆச்சரியமான வார்த்தை! நீங்க இந்த நகக்கண்ணு ஒரு வார்த்தையை நீங்க படிச்சிருப்பீங்க. நகக்கண்ணா என்ன? அவனுக்கு நகக்கண்ணில் ஊசி ஏத்துறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். நகக்கண்ணா என்ன தெரியுங்களா? இந்த நகஞ்சரி, இதுக்கு ஏன் கண்ணுன்னு பேர் வந்துச்சு? ஏன் பேர் வந்துச்சுன்னா, இப்ப வீட்டுல கரண்ட் போயிருந்து வச்சுக்கல, உடனே செய்யற ஒரு வேலை என்ன தெரியுமா,

0: உடனே செய்யற வேலை எடுத்து வீட்டுல போயிருச்சான்னு பாரு அப்படிமோ, அது இருக்கட்டும். உடனே செய்யற வேலை என்ன அப்படின்னா, நாம அந்த கையை நீட்டி செவரையோ அந்த கதவையோ தொட்டு பார்ப்போம். என்ன தெரியுங்களா, கண்ணின் வேலையை இந்த கை விரல்கள் செய்யுங்க. அதாவது அது என்னன்னு உணர்வதற்கு இந்த விரல் நகத்துல இப்படி தொட்டு பாக்கிறோம்ல, இதுதான் நக கண்ணா. அப்ப நகத்துக்கு முன்னாடி இருப்பது கண்ணாக நமக்கு பயன்படுத்தலாம். என்ன ஆச்சரியமான வார்த்தை பாருங்க, ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருள் இருக்கிறது. திருக்குறளை பற்றி நாம சொல்வதாக இருந்தால் 4 அடியில் அவர் சொன்னதை 2 அடியில் அப்படி சொல்லி கொடுப்பாருங்க. இன்னைக்கும் கூட குறுஞ்செய்தி எவ்வளவு சுலபமா சொல்றோமோ, அந்த குறுஞ்செய்திக்கு முன்னோடியே எதுன்னு கேட்டா அது வந்து திருக்குறள் தாங்க. அதனாலதான் இப்ப என்ன சொல்றாங்க, விரலி விடுதுவது, காக்கை விடுதுவது, கிள்ளை விடுதுவது, அதெல்லாம் பழைய காலம். விரல் விடுதுவதுன்னு என்ன அப்படின்னா, அதுதான் மெசேஜ் சொல்றோம் இல்லையா, கையை வச்சுட்டு கொடுத்தோம்னா கொடுத்துட்டு போயிடுறாங்க. எல்லாவற்றுக்கும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீதி இலக்கியங்களை படிக்க வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை. இடம்பெறும் முதல் பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சொல் சேலம்.
3: திரு இசையில் தொடரும் பாடல் உன்னை நினைத்து என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்தி மலர். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன்.
2: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் வேளாண்மைத்துறை சார்பில் பள்ளிகள் மற்றும் மலைப்பகுதிகள், ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் பிரியா தலைமையில் மரக்கன்றுகள் நட்டு வைத்ததுடன் அனைவருக்கும் மஞ்சப்பை மற்றும் விதைப்பந்துகளை வழங்கினார். மேலும் மாவட்டத்தை பசுமை நிறைந்த மாவட்டமாக மாற்றுவதே தனது குறிக்கோள் என மாவட்ட ஆட்சியர் பிரியா தெரிவிக்கிறார்.
3: இன்னைக்கு நரசிங்கபுரம் வில்லேஜ்ல வந்து

0: இப்போ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணோம். ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டரையும் எப்படி வந்து அவங்க குப்பைகளை வந்து செக்ரிகேட் பண்ணி வைக்கணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்தோம். ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ஹைஸ்கூல் ஒரு 100 மரக்கன்றுகள் வந்து நட்டோம். அதில் வந்து சில்ட்ரன் வந்து தமிழுக்கும் வந்து ஒரு மரம் வளர்க்குறதோட இம்பார்ட்டன்ஸு, ஒரு க்ரீன் தமிழ்நாடோட இம்பார்ட்டன்ஸ்லாம் தெரியணுன்றதுக்காக அவங்களே வந்து மரம் நட்டு அதுக்கு ஒரு பெயர் வைத்து அவங்களே வந்து அந்த ஸ்கூலில் வந்து முடித்து போகிற வரைக்கும் அந்த மரத்தை வந்து அவங்களே வந்து பாதுகாத்து வளர்த்தணும். அதை வந்து நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து அடுத்த வருடம் வந்து இதே வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டேயில் பெஸ்ட்டாக வளர்த்த ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற ட்ரீயை வளர்த்த அந்த குழந்தைங்களுக்கு சிறப்பாக வந்து ஒரு அங்கீகாரம் கொடுப்போம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கோம். அதே மாதிரி கலெக்டரேட்டில் ஒரு 250 ட்ரீஸ் நட்டிருக்கோம் எங்களோட ஸ்டாஃப் மெம்பர்ஸோடு சேர்ந்து. கிரீன் மிஷன் தமிழ்நாடுல வந்து வி ஹாவ் டார்கெட் ஆஃப் அரௌண்ட் 6 lakh ட்ரீஸ். அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து நட்டு ராணிப்பேட்டை வந்து ஒரு பசுமையான ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆக்கணும் அப்படின்றது தான் எங்களோட குறிக்கோள். அதற்கு பொதுமக்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு அதுக்கான ஆதரவை தரணும்.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் இயங்கி வரும் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆய்வு செய்தார். ஆய்வில் உள் நோயாளிகளுக்கு அன்றாட தேவையான குடிநீர் மற்றும் சிகிச்சை முறைகள் மற்றும் மருத்துவ தேவைகள் குறித்து மருத்துவமனை கண்காணிப்பாளரிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் உள் நோயாளிகள் பிரிவு, அவசர நோயாளிகள் பிரிவு, நுண்கதிர்வீச்சு மற்றும் மருந்தகம் பிரிவுகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் மருத்துவமனையில் வழங்கப்படும் உணவுகள் தரமாக உள்ளதா என்பதையும் விஷ பூச்சி மற்றும் விஷக்கடிகளுக்கான விஷமுறிவு மருந்து இருப்புகள் உள்ளதா எனவும் ஆய்வு செய்தார். மேலும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகளிடம் மருத்துவமனை குறித்து விவரங்களை மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். இந்தியாவில் ஆண்டுதோறும் மக்கள் தொகை அதிகரித்து வருவதால் மத்திய அரசு மக்களின் தேவைக்கேற்ப திட்டங்களை வகுத்து ஒவ்வொரு துறைகளையும் மேம்படுத்தி வருகிறது. அதில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கைகளுக்கு ஏற்பவும் வளர்ந்து வரும் சூழலை கருத்தில் கொண்டு இந்தியாவில் உள்ள ரயில் நிலையங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையம் நாட்டின் வடக்கு, மேற்கு, தெற்கு பகுதியுடன் இணைக்கும் ஒரு முக்கிய நுழைவாயிலாக திகழ்கிறது. ஆகவே மத்திய அரசு இந்த ரயில் நிலையத்தில் செயல்பாட்டு திறனை அதிகரிக்கவும் உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தவும் ரயில்களின் வேகம் அதிகரிப்பு, விரைவு ரயில் மற்றும் புறநகர ரயில் சேவைகள் தங்குதடையின்றி சீரிய முறையில் இயங்குவதை உறுதி செய்ய ₹97.73 crore மதிப்பீட்டில் மிகப்பெரிய ரயில் பாதை மற்றும் நடைமேடைகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் சென்னை, அரக்கோணம், ஜோலார்பேட்டை, ரேணிகுண்டா, சென்னை, பெங்களூர் ஆகிய வழித்தடங்களில் எளிதில் பயணம் செய்ய வழிவகுத்துள்ளது. மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தக்கோலத்தில் செயல்பட்டு வரும் ராஜாத்திய சோழ மண்டல பயிற்சி மையமான CISF மையத்தில் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு பிட் இந்தியா திட்டத்தின் கீழ் CISF மற்றும் NDRF வீரர்களின் விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. தொடர்ந்து உள்ளூர் மக்கள் மற்றும் மாணவர்கள் இளைஞர்களுடன் இணைந்து பள்ளி வளாகத்தில் இருந்த செடி கொடிகள், பிளாஸ்டிக் கழிவுகள், இதர குப்பைகளை அகற்றி சுற்றுச்சூழலை விழிப்புணர்வு செய்ததுடன் சமூக ஈடுபாட்டை உறுதிப்படுத்தினர்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம். சுமன்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக

கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உலக அளவில் தொழில் தொடங்க முடியும் என்று கூறினார். மகளிர் தலைமையிலான முன்னேற்றம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். விவசாயம், அறிவியல், புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மகளிர் பங்காற்றி வருவதாக கூறிய அவர், மகளிருக்கு கல்வி அளிப்பதில் மாநிலங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். 2046 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே இந்த ஆண்டின் நிதி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 14 தேதி பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் மேற்கு பிராந்திய செயலர்

0: 1946 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே இந்த ஆண்டின் நித்தி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 14 தேதி பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ், பிரான்சின் இவியன் நகரில் வரும் 15 தேதி தொடங்கி 17 தேதி வரை நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக கூறினார். இந்த உச்சி மாநாட்டின் போது உலகத் தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நெல் மற்றும் கோதுமை உற்பத்தி வரலாற்று சாதனை படைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுயசார்பு இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்திய விவசாயிகளின் முயற்சி மூலம் நாட்டின் உணவு பாதுகாப்பு மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக விவசாயிகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் உணவு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் மாவட்டம் ராம்கரில் 20 கிலோவாட் FM பண்பலை ஒலிபரப்பு சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜெய்ப்பூரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தரவு மையம் தொடங்கப்பட இருப்பதாக கூறினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் ரயில் திட்டங்களுக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 200 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி, ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டில் ஜவுளி வர்த்தகம் 16 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயத்திற்கு பிறகு ஜவுளித்துறை மிக அதிக வேலைவாய்ப்புகள் அளிப்பதாக கூறினார். நாட்டின் பட்டு உற்பத்தி 42,500 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், பட்டு இறக்குமதி 50% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். வரும் 2047 ஜவுளித்துறை வருவாய் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா தற்போது 191 நாடுகளுக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்து வருவதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். மத்திய அரசும் இன்ஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து குஜராத்தின் கோர்ஜாவில் விண்வெளி உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்க உள்ளது. குஜராத் மாநிலத்தின் விண்வெளி தொழில்நுட்ப கொள்கையின் அடிப்படையில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்களும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் விண்வெளித்துறையில் தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய உள்ளன. இன்ஸ்பேஸ் நிறுவனம் இத்திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் செலவிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பூங்காவிற்கான கட்டமைப்பு வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தும் என்று குஜராத் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறையில் சுயசார்பு எட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் தலைநகர் காந்திநகர் IIT உரையாற்றிய அவர், உயர் தொழில்நுட்பத்துறையில் தனியார் பங்களிப்பை வரவேற்பதாக கூறினார். அணுசக்தி துறையிலும் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். தேசிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இயக்கம் மூலம் புத்தாக்க மையங்கள் அமைக்கப்பட்டு கணினி கல்வித்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இது தொடர்பாக அமெரிக்க தூதரக அலுவலரை அழைத்து இந்தியா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக கூறினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.

0: மேற்காசிய பகுதியில் இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளைகுடா பகுதியில் உள்ள இந்திய தூதரகங்களும் துணை தூதரகங்களும் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் எம்டி மேரிவெக்ஸ் வர்த்தக கப்பல் மீது கடந்த திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய அவர், அதில் பயணம் செய்த 24 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிவித்தார். இவர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அசீம் மகாஜன் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் எம்டி செட்டுபெலோ வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்த 3 இந்திய மாலுமிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மத்திய அரசு அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார். இந்த கப்பலில் பயணம் செய்த இந்திய மாலுமிகளை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உயிரிழந்த 3 இந்தியர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஓமனின் ஷீனஸ் துறைமுகம் அருகே வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஓமன் நாட்டிற்கான இந்திய தூதரகம் நிலைமையை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றுப்பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் சிறப்புஞ்சி என அழைக்கப்படும் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி பகுதியில் நேற்று மட்டுமே 124 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரித்து வருகின்றனர். மானாம்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட இப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் நீர்வீழ்ச்சி செல்ல வனத்துறை சார்பில் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. மெக்சிகோ, அமெரிக்கா மற்றும் கனடாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, பிரேசில், ஜெர்மனி, ஸ்பெயின் உள்ளிட்ட 48 அணிகள் பங்கேற்கின்றன. இறுதியாட்டம் அடுத்த மாதம் ஜூலை 19 நடைபெறுகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் ஹரிஹரன் அம்சக்கருடன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ ஆப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இரவு வணக்கம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் இரவு 7:26.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility, எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50%

0: members, PhD degree holders, ICT enabled smart classrooms oda learning enhance pandranga. Annapurna Engineering College, Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500509984.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் வயல்வெளி. கோழி வளர்ப்போம், வாழ்வை காப்போம். வானொலி தொகுப்பு.
5: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் கோழி வளர்ப்போம், வாழ்வை காப்போம் வானொலி வேளாண் பள்ளி நிறைவு விழாவின் வானொலி தொகுப்பு. கடந்த 13 வாரங்களாக ஹோசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி வாயிலாக கோழி வளர்ப்போம், வாழ்வை காப்போம் என்ற தலைப்பில் வானொலி வேளாண் பள்ளி பாடம் நடைபெற்றது. இதையொட்டி கல்லூரியில் நடைபெற்ற வானொலி வேளாண் பள்ளி பாடத்தின் நிறைவு விழாவின் வானொலி தொகுப்பினை தற்பொழுது கேட்கலாம். முதலாவதாக ஹோசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் ஜெயந்தி அவர்கள் வரவேற்புரை வழங்க நிகழ்ச்சி தொடங்கியது.
6: கோழி வளர்ப்போம், வாழ்வை காப்போம் என்ற தலைப்பில் சுமார் 13 தலைப்புகளில் கோழி வளர்ப்பு பற்றியும் மேலாண்மை தொழில்நுட்பம் மற்றும் வணிக தொழில்நுட்பம் ஆகிய வெவ்வேறு தலைப்புகளில் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி மற்றும் தன்னோக்கி வானொலி நிலையம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் சுமார் 500 மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு வானொலி வேளாண் பள்ளியில் ஒளிபரப்பப்பட்ட 13 தலைப்புகளில் கீழ் வானொலியில் கேட்டு பயன்பெற்றனர். அதன் இறுதி நாள் மற்றும் ஒரு நாள் பயிற்சி பட்டறை ஆகிய தலைப்பில் கீழ் இன்று நாம் அனைவரும் கூடியுள்ளோம். இதன் பொருட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாகவும் விவசாயிகள் பயன்பெறவும் உறுதுணையாக இருந்து வழிகாட்டிய இந்த கல்லூரி நண்பர்கள் அவர்களுக்கு எங்களது மனமாக நன்றியை குறித்தாக்கி மனமகிழ்வோடு வரவேற்கிறேன். மேலும் நீங்கள் கல்லூரியில் உள்ள பல துறைகளில் சிறப்பு பெற்ற பேராசிரியர்களின் வகுப்புகளை விவசாயிகளிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் முனைப்பாக செயல்பட்ட தர்மபுரி வானொலி வேளாண் பள்ளி நிகழ்ச்சி பொறுப்பாளர் திரு எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களை இந்த கல்லூரியின் சார்பாக மனதாக வரவேற்கிறேன். இங்கே இந்த விழா நடைபெற உறுதுணையாக இருக்கும் விவசாய பெருமக்கள் அனைவரையும் இந்த கல்லூரியின் சார்பாக மன மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். இது மட்டுமில்லாமல் நீங்கள் இந்த 13 வார வகுப்புகளில் அறிந்து கொண்டு கோழி வளர்ப்பு சம்பந்தமான தொழில்நுட்பங்களை உங்கள் கோழி பண்ணைகளில் செயல்படுத்தி மென்மேலும் கோழி பண்ணைகளின் தொழில்நுட்ப முறையில் வளர்த்து உங்கள் வாழ்வாதாரம் உயர்வதோடு மட்டுமல்லாமல் நம் நாட்டின் பொருளாதாரமும் உயர்ந்து வளம் பெற எங்கள் கல்லூரியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம்.
5: அவரை தொடர்ந்து கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் முதல்வர் திருவேங்கடம் அவர்கள் தன் உரையினை வழங்கினார்.
7: இந்த வானொலி வேளாண் பயிற்சி அரங்கத்தை பயிற்சி இந்த வகுப்பை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் கல்லூரியின் பேராசிரியர் மற்றும் தலைவர் ஜெயந்தி அவர்களே மற்றும் இந்த வானொலி நிகழ்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்த வானொலி நிலையத்திலிருந்து வந்திருக்கார் அவர்களே மற்றும் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த கோழி வளர்ப்போம், அதன் மூலம் வருவாயை பெருக்குவோங்கிறது தான் இதனோட முக்கிய நோக்கம். எங்கள் கல்லூரி வந்து கோழி வளர்ப்பு துறையில் சிறந்து விளங்குறதுனால நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இந்த ஃபார்ம் ரெடி ஸ்கூல் நடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அதனால் நாங்கள் வந்து இந்த முதல் முயற்சியாக ஏற்பாடு செய்து திறம்பட நடத்தி கொடுத்துருக்கிறாரு. 13 வாரங்கள் நாங்கள் இந்த ஒவ்வொரு தலைப்பில் ஒவ்வொரு பயிற்சியாளர்கள் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து கோழியின் உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி வந்து நாங்கள் இங்கே வந்து பிடெக் ஃபுட் பவுல்ட்ரி டெக்னாலஜி கோழி வளர்ப்பு துறை மற்றும் ஃபுட் டெக்னாலஜி

ரெண்டு கோர்ஸும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வருடமும் 40 மாணவர்கள் வந்து சேர்றாங்க. முடித்த மாணவர்கள் அனைவரும் ப்ரைவேட் கம்பெனிஸ் அந்த மாதிரி இதில் போய் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்களே ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். அந்த இன்டர்ன்ஷிப் முடித்தவுடனே அவங்க வந்து அவர்களுக்கு தேவையான இடத்தில் அவங்க வேலையில் சேர்ந்து அங்கேயே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இதுவரைக்கும் ஒரு 10க்கும் மேற்பட்ட பேட்ச் வந்து எங்கள் கல்லூரியிலேருந்து வெளியேறி வெளியே நிறைய இடத்துல வேலை பார்த்துட்ருக்காங்க. போன வருடங்கள்லேருந்து நாங்கள் ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸும் ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் கல்லூரியில் வந்து முக்கியம் வந்து எங்களுக்கு தரம் உயர்த்தப்பட்ட பல கோழிகள் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி இப்போ தான் வந்திருக்கீங்க, ஒரு சிலர் இப்போ தான் வந்திருப்பீங்க. நீங்கள் போய் எங்கள் பண்ணை வளாகத்துக்கு போய் பார்க்கலாம். இன்னும் இதுவரைக்கும் நீங்கள் பயிற்சி எடுத்திருப்பீங்க, அதுவும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கேட்டு தெரியறத விட பார்த்து தெரிஞ்சுக்கிறது நிறையா உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும். எங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து நீங்கள் அசில் உயர் ரக கோழிகளும் இருக்குது, அசில் கலப்பின கோழிகளும் இருக்குது, கடக்நாத்தின் கருங்காலி கோழிகள் அதுவும் இருக்குது. அது இல்லாமல் வந்து தரம் உயர்த்தப்பட்ட கோழிகள் வந்து நாங்கள் வளர்த்திட்ருக்கோம். மெயினாக எங்கிட்ட இருக்கிறது தாய்க்கோழிகள். நாங்கள் அந்த தாய்க்கோழிகளிலிருந்து குஞ்சுகளை உற்பத்தி செய்து மற்ற விவசாய பெருமக்களுக்கு சலுகைகளையும் தரோம். அது இல்லாமல் மற்ற திட்டங்களுக்கும் நாங்கள் வந்து கோழிகளையும் வளர்த்த கோழிகள், கோழி குஞ்சுகள், முட்டைகள் எல்லாமே நாங்கள் தரோம். எங்கள்கிட்ட இருக்கிற முட்டைகள் எல்லாமே கருமுட்டைகள். அதை நீங்கள் வாங்கி நீங்கள் ஹேச்சரி மாதிரி இருந்ததுன்னா நீங்களே கூட சின்ன ஹேச்சரி சின்னதாக வீட்டில் கூட வச்சுக்கலாம். நிறையா ஃபார்மர்ஸ் வந்து எங்கள்கிட்ட இருந்து வாங்கி அவங்களே அதில் உற்பத்தி செஞ்சு மேலும் சிறப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றி இருக்காங்க. நாங்கள் பல திட்டங்கள் இந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட இருக்கிற தரம் உயர்த்தப்பட்ட கோழிகள்னால் வனராஜா மற்றும் கிராமப்பிரியா போன்ற கோழிகள் இருக்குது. இது வந்து ஹைதராபாத்திலேருந்து ஒரு மத்திய அரசாங்க நிறுவனம் மூலம் எங்களோட தொடர்பு வைத்துக் கொண்டு இங்கெல்லாம் விவசாய பெருமக்களுக்கு அவங்களின் வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தணும், முன்னேற்றணுங்கிறது தான் முக்கிய நோக்கம். இந்த வனராஜா கிராமப்பிரியாவோட முக்கிய பண்புகள் என்னன்னா, நம்ம கோழிகள் வந்து 30 to 60 நாட்டு கோழிகள் அவ்வளோதான் ஒரு வருடத்துக்கு முட்டைகள் தரும். ரொம்ப வெயிட்டும் ரொம்ப கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நான் இங்கே இப்போ எங்கிட்ட இருக்கிற தடம் உயர்த்தப்பட்ட கோழிகள் வந்து உங்களுக்கு 130 to 150 முட்டைகள் வரைக்கும் தரும். வெயிட்டுமே வந்து பிராய்லர் அளவு இல்லைனாலும் நம்ம நாட்டு கோழிகளை கம்பேர் பண்ணுறதுக்கு அதை விட அதில் உடல் எடை வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு 2 to 3 kg வரைக்குமே உங்களுக்கு வரும். ஒரு சிலர் நல்லா வளர்த்திங்கன்னா 4 kg வரைக்கும் எங்கே நீங்கள் பார்க்கலாம். நம்ம எங்கிட்ட இருக்கிறது வந்து தாய் கோழிகள், அதனால் கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருக்கும். இங்கே நாங்கள் கொஞ்சம் 72 weeks வரைக்கும் வச்சுருப்போம். நீங்கள் அவ்வளோ நாள் வச்சுருக்க தேவையில்லை. இது நாங்கள் கிராமப்பிரியாங்கிறது வந்து முட்டைக்காக மெயினாக உருவாக்கப்பட்டது. வனராஜாங்கிறது மெயினாக வந்து கறிக்காக உருவாக்கப்பட்டது. இருந்தாலும் முட்டை உற்பத்தி வந்து ரெண்டுலேயுமே 100க்கு மேலே முட்டைகள் கிடைக்கும். நம்ம நாட்டுக்கோழியில் அந்த அளவுக்கு முட்டைகள்லாம் கிடைக்காது. அது இல்லாமல் வந்து நீங்கள் அந்த கடக்நாத்னு பார்த்துருப்பீங்க, அந்த கருப்பாக இருக்கும். அந்த அது இல்லாமல் வந்து அசில் கிராஸ் இருக்குது, அசில் பியூரும் வச்சுருக்கிறோம். அது இல்லாமல் இப்போ வந்து 4-5 புதுசான ஒரு இனங்கள் வந்து உற்பத்தி செஞ்சுருக்காங்க. அதையும் இப்போ நாங்கள் வந்து எங்கள் பண்ணையில் எப்படி வளருது அப்படிங்கிறத நாங்கள் எப்படி வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிவிட்டு மற்ற விவசாயிகளுக்கும் அதை கொடுக்கறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து ஜப்பானிய காடைகள் இருக்குது. காடைகளும் விவசாய பெருமக்களுக்கு நாங்கள் எவ்ரி புக் பண்ணவங்களுக்கு எவ்ரி மண்டே வந்து நாங்கள் வந்து சிக்ஸ் வந்து நாங்களே தனியாக குஞ்சு பொறிப்போக வச்சுருக்கோம். அதில் வந்து குஞ்சு சிக்ஸாக நாங்கள் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் கோழி குஞ்சுகள், காடை குஞ்சுகளை தரோம். அது இல்லாமல் ஃபேன்சி டர்க்கி வச்சுருக்கோம், வான் கோழி வச்சுருக்கோம், ப்ளஸ் கினியா கோழி அதெல்லாம் கூட இருக்குது. நீங்கள் பாருங்கள், முடிச்சுட்டு நீங்கள் பாருங்கள் எங்களோட பண்ணைகள் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம். நாங்கள் வந்து தரைத்தளத்துலேயும் வளர்த்துறோம், கேஜஸ்லேயும் வச்சு எலிவேட்டட் ஷெட்ஸும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், உயரமான இதில் வந்து ஷெட்டு கட்டி அது மேலேயும் நாங்கள் கோழி வளர்த்துறோம். ஈஸி ஹவுஸ் மாதிரி எங்கிட்ட இல்லை. மற்றபடி விவசாய பெருமக்கள் எப்படி வளர்க்கலாங்கிறதுக்கு தேவையான எங்களை நீங்கள் முன்னுதாரணமாக நீங்கள் பார்த்துட்டு போகலாம். இதே மாதிரி நீங்கள் கோழி பண்ணை எப்படி அமைக்கணும், கோழி எப்படி வளர்த்தணும் எல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுருப்பீங்க. இப்போ ஒரு சிலர் கோழி எல்லாம் வளர்த்திட்டு இருக்கீங்களா, அப்புறம் பண்ணை வச்சுருக்கீங்களா, அந்த மாதிரி பண்ணை ஏதோ பண்ணை விவசாயம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா, கோழி பண்ணை ஏதோ வச்சுருக்கீங்களா. இது மெயினாக வந்து நாங்கள் வந்து புறக்கடை கோழி வளர்ப்பு தான் நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். இது பழைய அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்துலேயும் கோழி வச்சுருப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு உணவே வேணுங்கிறப்ப நம்ம பண்ணிக்குவோம். இப்போ அந்த தொழிலை நம்ம விட்டுட்டு வேறு எதுக்கு போயிட்டோம். ப்ளஸ் வந்து அந்த தொழிலும் வந்து நமக்கு ஒரு முக்கியமாக வந்து பெண்களுக்கு அது வந்து மிகச்சிறந்த ஒரு மூலதனமாக இருக்கும். அதனால் பெண்கள் முன்னேற்றத்துக்கு வந்து வீட்டில் அவங்களே ஒரு பணம் சம்பாதிக்கணுங்கிற

நோக்கத்தோடு தான் இந்த புறக்கடை கோழி வளர்ப்பு வந்து நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் இந்த நாங்கள் ஒரு சிலருக்கு வந்து சலுகை விலையில் கொடுக்குறோம், ஒரு சில திட்டத்தில் வந்து இலவசமாகவும் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நாங்கள் சாரு கோபாலகிருஷ்ண சார் வழியாக காண்டாக்ட் பண்ணி ஏதாவது ஒரு சில ஊர்களுக்கு நாங்கள் இந்த எல்லா ஊருக்குமே சென்று இலவசமாகவும் கோழி குஞ்சுகளை தந்திருக்கோம். அது இல்லாமல் கோழி தீவனம்லாம் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரியான ஏதாவது திட்டங்கள் இருந்ததுன்னா இந்த விவசாய பெருமக்கள் வந்திருக்கீங்களே அவங்க ஊரில் ஏதாவது பண்ண முடியும்னாலும் நம்ம ஏற்பாடு பண்ணி பண்ணலாம். ஸோ கோழி வளர்ப்பு ஒரு மிகச்சிறந்த தொழில், நம்ம பழைய கால தொழில். அதனால் அந்த தொழிலை வந்து நீங்கள் திறம்படமாக செஞ்சு அதன் மூலம் வருவாயை பெருக்கி நீங்கள் வருவாய் இப்போ நீங்கள் பெருக்கிற வருவாய் தான் உங்களுடைய குடும்பத்தின் மூலதனமாக அமையணும். அதன் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்வாதாரம் முன்னேறணுங்கிறது தான் எங்களோட நோக்கம், எல்லா அரசாங்கத்தினோட நோக்கமாகும். அதனால் நல்ல வழியில் கோழிகளை வளர்த்து இந்த வானொலி பள்ளியில் நீங்கள் பயின்றது, இப்போ இன்று வந்திருக்கீங்க இல்லையா, இன்றைக்கு சேகரித்த தகவல்கள் எல்லாத்தையும் வைத்து திறம்பட நீங்கள் இந்த கோழிப்பண்ணை தொழிலை செய்து இன்னும் முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பூர்த்தி செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு திறம்பட 13 வாரங்கள் நடத்தி கொடுத்ததுக்கு நான் கோபாலகிருஷ்ண சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அவரோட ஒரு பழக்கம் வந்து ஒரு 1 வருஷம் முன்னே ஏற்பட்டது, அது வந்து எங்களுக்கு ஒரு நிறந்த ஒரு பழக்கமாக அமைஞ்சது. அதனால் நாங்கள் நிறைய ப்ரோக்ராம், வானொலி பள்ளி மட்டும் இல்லை நிறையா ப்ரோக்ராம் நடத்தினோம். எங்களுக்காக அவர் எப்போ கூப்பிட்டாலும் வருவார். ஸோ அதனால் அவருக்கு வந்து எங்களுடைய தனியான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: கல்லூரி முதல்வரை தொடர்ந்து பண்பலையின் நிகழ்ச்சி அமைப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வழங்கிய உரையின் சில பகுதிகள்.
1: மேடையில் அமைந்திருக்கும் கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரியோட முதன்மையர் டாக்டர் ஏ கே திருவேங்கடம் அவர்களுக்கும் பேராசிரியர் ஜெயந்தி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக இந்த வானொலி வேளாண் பள்ளியை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து பேராசிரியர்களுக்கும் இதை வெற்றிகரமான நிகழ்ச்சியாக மாற்றிய விவசாயிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வானொலி வேளாண் பள்ளி ஆரம்பிக்கும் பொழுது பொதுவாக பார்த்தீங்கன்னா வானொலி வேளாண் பள்ளி நிறைய நிறுவனங்களோடு சேர்ந்து நடத்துகிறோம், வெவ்வேறு தலைப்புகளில் நடத்துகிறோம். முக்கியமான நோக்கம் வந்து விவசாயிகளுக்கு ஒரு சரியான தீர்வையும் அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பத்தையும் அதில் அவங்களுக்கு வந்து அது உறுதுணையாக இருக்கணும், ஒரு முழுமையான ஒரு பயிற்சியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் ஒவ்வொரு வானொலி வேளாண் பள்ளியும் நம்ம நடத்துகிறோம். குறிப்பாக அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அதுக்கு கொஞ்சம் செலவு ஆகும். ஸோ நம்ம காலணி மருத்துவ பல்கலைக்கழகத்தோடு நடத்தும்போதும் சரி, இல்லை வேளாண்மை பல்கலைக்கழகத்தோடு நடத்தும்போதும் சரி, ஒரு குறைந்தபட்சமாக அதுக்குன்னு ஏதாவது ஒரு ஃபீஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அந்த ஃபீஸின் அடிப்படையில் தான் அந்த கோர்ஸ் நம்ம நடத்துகிற மாதிரி இருக்கும். முதல் முறையாக பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்க்கு வந்து சார் ஆக்சுவலாக சார் சொல்கிறாங்க நாங்கள் வந்து இதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு பண்ணோம்னா ஆக்சுவலாக சாருக்கு தான் நாங்கள் பெரிய அளவுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா விவசாயிகளுக்கு ஒரு சரியான தகவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து அகில இந்திய வானொலியை பொறுத்த வரைக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணால் கூட தனிப்பட்ட முறையில் ஒரு நிகழ்ச்சி பொறுப்பாளராக எனக்கு ரொம்ப திருப்தி கொடுக்கறது வந்து இந்த வேளாண்மை சார்ந்த நிகழ்ச்சிகள் தான். தருமபுரி பண்பலை வந்து இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சென்றடைந்ததற்கும் குறிப்பாக தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த பகுதிகளில் இருக்கிற விவசாய பெருமக்கள்கிட்ட பேராதரவு இருப்பதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ஒரு தரமான வேளாண் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கால சூழலுக்கு ஏற்ற மாதிரியான தொழில்நுட்பங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவிகரமாக இருப்பது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகமும் வேளாண்மை பல்கலைக்கழகம் தான். அதில் குறிப்பாக எங்களுக்கு வந்து இந்த கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் வந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கொடுக்கறதுல பெருமளவுக்கு ஒத்துழைப்பு. அதில் சார் வந்து ரொம்ப முக்கியமான பங்களிப்பு கொடுத்தாங்க. தொடர்ச்சியாக காலசூழலுக்கு ஏற்ற மாதிரியான நிகழ்ச்சிகளை கொடுக்கறதுல இப்போ நானே ஒரு சமயம் மறந்துட்டு வேற ஏதாவது ஒரு வேலையில் இருந்தால் கூட சார் வந்து ஒரு மெசேஜ் போடுவாங்க, என்ன சார் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாமா, அது ஃபார்மர்ஸ் இது பண்ணலாமா, எங்கள் பேராசிரியர்கள்லாம் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர்கள் ரெடியாக இருக்காங்களோ இல்லையோ அவங்களே ஏதோ ஒரு வகையில் மோட்டிவேட் பண்ணி ஒரு ஏதோ ஒரு டாபிக் ரெடி பண்ணி ஒரு 10 பேர் ரெடியாக இருக்காங்க சார், ஸ்டூடெண்ட்ஸும் ரெடியாக இருக்காங்க, நீங்கள் வாங்க ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு. அது வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்கிற இதில் அவங்களுக்குன்னு ஒரு அவங்களுக்கு அகாடமிக்ஸ் ரிலேட்டடான வேலைகள் இருக்கு, ஒரு 80 மாணவர்கள் படிக்கிறாங்க, 2 கோர்ஸ் நடத்துறாங்க, அதற்கான எக்ஸாம் இருக்கும், இது மாதிரியான வேற பணிகளும் அவங்களுக்குன்னு இருக்கும். அதை தாண்டி ஃபார்மர்ஸுக்கும் நம்ம ஏதாவது செய்யணும், ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த டெக்னாலஜி எடுத்துட்டு போகணும், அது ரொம்ப முக்கியன்றதை அவர் உணர்ந்தனால தான் வந்து இந்த வேலைகளை வந்து அவர் தொடர்ச்சியாக செஞ்சார். அதுக்கு ரொம்ப முக்கியமான நன்றி சார் உங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கே அது ஒரு பெரிய ரொம்ப அப்போ நமக்கும் என்னன்னா யாராவது ஒருத்தர் சொன்னதான் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஏன்னா நம்மளும் ஒரு 4-5 ப்ரோக்ராம் பார்க்குறோம், விவசாயம் மட்டும் இல்லை, அட் டைம்ஸ் ஒரு சில சமயம் இந்த ஸ்டேஷன்லாம் நான் தனியாகவே இருந்திருக்கேன், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் நிகழ்ச்சி அப்படின்றப்போ பல்வேறு தலைப்பில் நிகழ்ச்சிகள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால எல்லா சமயம் எல்லாத்தையும் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஆனால் அதை மீறி விவசாயிகளுக்கான தரமான நிகழ்ச்சியை கொடுப்பதற்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தது வந்து கால்நடை மருத்துவ பொருளும் குறிப்பாக நம்ம பகுதியில் தருமபுரி கிருஷ்ண பகுதியில் அமைந்திருக்கிற இந்த கோழின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி வந்து பெருமளவுக்கு அதுக்கு நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா இந்த வேளாண் பள்ளியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வேளாண் பள்ளிக்கு 1 ரூபாய் கூட இது பண்ணல, இது முழுக்க முழுக்க எந்த ஒரு செலவும் இல்லாம விவசாய பெருமக்கள் வந்து இந்த வேளாண் பள்ளியில பங்கு பெறணும், அவர்களுக்கான தொழில்நுட்பம் தெரியணும்னு சொல்லிட்டு சாரே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா அது சொன்னார். இது மட்டும் இல்ல, இன்னொரு ஃபார்மலிட்டி ஸ்கூலும் இப்ப நடத்தி முடிச்சிட்டோம், அதுவுமே நடத்தி முடிச்சிட்டோம், அந்த ஃபார்மலிட்டி ஸ்கூலுக்குமே சார் எந்த சார்ஜும் பண்ணல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா

0: நாங்க இதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணதுக்கு கிட்டத்தட்ட 500 ரூபாய் கிட்ட சார்ஜ் பண்ணோம். சாமி கண்ணெல்லாம் வந்திருக்காரு, அவருக்கு தெரியும் அது. அந்த கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ஒரு 60-70 பேர் பதிவு பண்ணிருந்தாங்க. எனக்கு இதுல வந்து வெறும் 30 பேர் தான் பதிவு பண்ணிருக்காங்கன்றது வருத்தம் எனக்கு ஆக்சுவலா. ஏன்னா 500 ரூபாய் கொடுத்து பண்ணும்போது அதுக்கு அவங்களுக்கு அது பெரிய வேல்யூ தெரியுது. இலவசம் சொல்லும் போது அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பட் ஆனா அவரோட இன்டென்ஷன் வந்து எந்த ஒரு விவசாயியும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எந்த செலவும் பண்ணாம அவங்க வந்து இந்த வேளாண் பள்ளியை பயன்படணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இதை ஆரம்பிச்சாரு. அந்த வகையில அதாவது இந்த 30 பேர் பதிவு பண்ணவங்களை தாண்டி இது கண்டிப்பாக ஒரு ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு ரொம்ப நல்ல தகவல் எடுத்துட்டு போயிருக்கோம் சார். பதிவு பண்ண விவசாயிகளை தாண்டியும் நல்ல தகவல் எடுத்துட்டு போயிருக்கோம். அவங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு தகவலை, ஏன்னா இப்ப இருக்க ஒரு சமூகத்தில் இருக்க பெரிய பிரச்சனையே நிறைய போலியான மிஸ்இன்ஃபர்மேஷனு இல்ல மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஃபார்மர்ஸுக்கும் அந்த ப்ராப்ளம் நிறைய இருக்கு. ஒருத்தர் ஏதாவது ஒருத்தர் ஒரே நல்ல கோடிஸ்வரன் ஆகலாம், கோழி வளர்த்து கோடிஸ்வரன் ஆகுது எப்படி, இந்த மாதிரி தான் இருக்கு விஷயமே தவிர. ஆக்சுவலா நம்ம ஒரு கோழி பண்ண ஆரம்பிச்சோம்னா என்ன ஸ்ட்ரகிள் இருக்கும், எப்படி இப்படிலாம் வளர முடியும் அப்படிங்கறத சொல்றதுதான் நம்மளோட உண்மையான நோக்கம். சரியான டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்கணும்ன்றதுதான் நோக்கம். அந்த வகையில இந்த வானொலி வேளாண் பள்ளியானது அதோட நோக்கத்தை வந்து நிறைவு செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு வழங்கிய இந்த கல்லூரியோட முதன்மையர் அவர்களுக்கும், பேராசிரியர் ஜெயந்தி அவர்களுக்கும், இதுல பங்கேற்ற அனைத்து பேராசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விவசாயிகளும் இந்த மாதிரியான நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நீங்க வந்து உங்களோட ஒத்துழைப்பை கொடுத்து இந்த மாதிரி நிகழ்ச்சியை தொடர்ச்சியா நல்லா நடத்துறதுக்கு நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுத்து ஆர்வத்தோட பங்கேற்கணும், அதையும் ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக கல்லூரியின் உதவி பேராசிரியர் கார்த்திகா அவர்கள் நன்றியுரை வழங்க நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது.
2: அனைவருக்கும் வணக்கம். கோழி வளர்ப்போம் வாழ்வை காப்போம் என்ற வானொலி வேளாண் பள்ளி முன்னின்று நடத்த பேருதவியாக இருந்த நம் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை உரித்தாக்குகிறோம். வானொலி வேளாண் பள்ளி மட்டுமல்லாமல் மற்ற வானொலி நிகழ்ச்சிகளிலும் அனைத்து துறை பேராசிரியர்களையும் ஈடுபடுத்தி அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் விவசாயிகள் பயன்பெறும் வகையிலும் முன்னின்று எங்களை வழிநடத்திய முதல்வருக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். அடுத்ததாக திரு எஸ் கோபாலகிருஷ்ணன், தர்மபுரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பொறுப்பாளர் அவர்கள் எங்களுடன் தொடர்ந்து பயணித்து கல்லூரிகளின் தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் சிறந்து விளங்கியமைக்கு நன்றி கலந்த வணக்கங்களை கல்லூரியின் சார்பாக தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து இன்று வரை சிறப்பாக நடத்திய முனைவர் டி ஜெயந்தி, பேராசிரியர் மற்றும் தலைவர், மகிழ்ச்சியுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தவிர 13 வகுப்புகளை வழங்கிய பேராசிரியர்களுக்கும் கலந்து கொண்ட பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி. இறுதியாக இந்த வானொலி வேளாண் பள்ளி நிகழ்ச்சியை சிறப்பாக கேட்டு அதன் மூலம் நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைத்து பயனாளிகளான விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் கோழி வளர்ப்போம் வாழ்வை காப்போம் வானொலி வேளாண் பள்ளி நிறைவு விழாவின் வானொலி தொகுப்பு.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
6: விவசாய பெருமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. கோவை விதை பரிசோதனை அலுவலர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விவசாயத்தில் விதைகள் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருளாகும். விதை பரிசோதனை மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகள் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்கள் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார். கோவை விதை பரிசோதனை நிலையம்

0: இந்தியாவிலே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களின் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் இஸ்டா இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன் சுவிட்சர்லாந்து அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு இஸ்டா அங்கீகாரம் பெற அவசியமாகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இஸ்டா அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ் மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை இவ்வாய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் இஸ்டா என்னும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோவை விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம் என கோவை விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு. எட்டூர் எட்டும்படி

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
1: மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட் பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம், ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

0: எல்லோருக்கும் வணக்கம். நேய உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நிலையத்தில் நேரம் 8:00. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமா என்ற பொருளில் நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பினால், நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25. இந்த எண்களில் அறிமுக நேயர்கள் மட்டும் அழைக்க வேண்டும். மற்ற நேயர்களுக்காக 043-42-24-40-31 மற்றும் 94-86-65-20-25. இணைப்பில் இணையும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் அங்கிருந்து பேசுறீங்க? மறுபடியும் உங்க பெயர் சொல்லுங்க.
1: எடப்பாடி குறும்பட்டிலிருந்து பேசுறேன்.

0: சரிங்க, உங்களுக்காக ஒரு இந்த நிகழ்ச்சியோட விதிமுறைகள் தெரியுங்களா? சினிமா சினிமா சரிங்களா, சினிமா துறை சம்பந்தப்பட்ட ஒரு மூன்று வினாக்கள் உங்ககிட்ட கேட்கப்படும் சரிங்களா. அது வந்து ஒலிக்கீற்றா இருக்கலாம், இல்லை வசனமா இருக்கலாம், அல்லது வினாவா கூட இருக்கலாம். அந்த மூன்று வினாக்களுக்கு நீங்க சரியா பதில் சொன்னீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய பாடல் பரிசு பாடலா கொடுக்கப்படும் சரிங்களா. முதலாவது உங்களுக்காக ஒரு வசனம் கொடுக்கறேன், நீங்க கேளுங்க. இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது? இல்லைங்க, தவறான பதில். கிட்டத்தட்ட இதோ இதே காம்போ, அதாவது இதே நபர்கள் வந்து சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க, அதனால நீங்க குழப்பம் அடைஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல முயற்சி, நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம், வணக்கம். வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. யாரு கலந்து பேசுறீங்க?
1: தமிழ்ல
0: பேசுங்க. சினிமா சினிமா இன்னைக்கு வந்து
1: அப்படி
0: இருக்கீங்களா? சொல்லுங்க, அதுக்கு பெயர் சொல்லுங்க. நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம், வணக்கம்.
2: சார், நல்லமல்லி காத்தி இரவு, வணக்கம் சார்.
0: சரிங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர் சார், உங்களுக்கு விளம்பரம் தேவையா? உங்க குரல் கேட்டாவே பெயர் தெரியும். சரி சொல்லுங்க, உங்களோட பெயர் சொல்லுங்க.
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி காவாக்கட்டு தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
0: சரிங்க முருகனையா, உங்களுக்கு முதல் இசை கேட்டு கொடுத்துடலாங்களா?
2: ஏதோ ஒண்ணு
0: பாத்துருவோம், அதுவா நாமலான்னு.

0: கேட்டிங்களா?
1: குத்து விளக்கே அப்படின்னு பாட்டு.
0: சரிங்க, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: நன்றி சார், வாய்ப்பு நன்றி.
0: நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? விருது பெற்றவர் யார்? தவறான பதில், நல்ல முயற்சி. வணக்கம். வணக்கம், சரிங்க முருகேசன், உங்களுக்கு வசனம் கேளுங்க.
3: என்ன இங்க நினைக்கிட்டு இருக்கியே? போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ, வாங்கினே வண்டியில இருங்கண்ணே.
4: டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும்.
0: கேட்டீங்களா? இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது? என்னங்க? நாட்டாமைங்களா? இல்ல இல்லைங்க, தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். சரிங்க, கோவிந்தசாமி, உங்களுக்கு முதல் ஒலிக்கீற்று அது கொடுத்துடலாங்களா? இசைக்கீற்று கேளுங்க.

0: கேட்டிங்களா? இந்த பாடல் காட்சியில் நடித்த நடிகையின் பெயர் என்ன? நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன்.
0: சரிங்க சரவணன், உங்களுக்கு முதல் வினா.
1: சரிங்க.
0: எம் ஆர் ராதாவின் முழு பெயர் என்ன? விரிவாக்கம். நன்றி, அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். சரிங்க, உங்களுக்கு முதல் வினா கேட்டலாங்களா? சரிங்க. ஐந்து முறை சிறந்த நடிகைக்கான பிலிம் பேர் விருதினை வென்ற நடிகை யார்? ஸ்ரீதேவி. இல்லைங்க, தவறான பதில். நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத் தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: இனிய நேயர்களே, உங்களுடைய ஆலோசனைகள், விமர்சனங்கள், சந்தேகங்களுக்கு நீங்கள் கடிதம் வாயிலாக விளக்கம் கேட்கலாம். நீங்கள் கடிதம் எழுத வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆகாஷ்வாணி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி, தர்மபுரி 636807. மீண்டும் உங்கள் நினைவிற்காக, உங்களுடைய ஆலோசனை, விமர்சனங்கள், சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற கடிதம் வழியாக எழுதலாம். கடிதம் எழுத வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆகாஷ்வாணி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி, தர்மபுரி 636807. கடிதத்தில் உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிட வேண்டும். 8:08 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இல்லம் தென்றால் என்று சினிமா சினிமா என்ற பொருளில். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். யார் இங்கிருந்து?
6: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல பலகடை குருநாதங்க.
5: சரிங்க, உங்களுக்கு உண்டான இசை கிட்டு கேளுங்க. ஐயா கேட்டீங்களா? இந்த பாடல் காட்சியில் நடித்த நடிகையின் பெயர் என்ன? சுகாசினி. இல்லைங்க, தவறான பதில். நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
7: இரு வணக்கம் ஐயா.
5: வணக்கம்.
7: மல்லிக்குட்டை பஞ்சாயத்து ராமியம்பேட்டில இருந்து மகாலிங்கம் பேசுறேங்க ஐயா.
5: சரிங்க மகாலிங்கம், உங்களுக்கு அந்த ஒரு நகைச்சுவை வசனம் கேளுங்க.
8: பில்டப் பண்றனோ பீலா வரணும் அது முக்கியம் இல்ல, நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா, ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது.
5: கேட்டீங்களா?
7: கேட்டங்க ஐயா.
5: இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது?
7: வின்னர்ங்களா?
5: இல்லைங்க, தவறான பதில். நல்ல முயற்சி. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
9: வணக்கம்.
5: வணக்கம்.
9: தூத்துக்குடி மாவட்டம், ஸ்டிக் நகர், ராஜேஷ்.
5: எங்கிருந்து பேசுறீங்க?
9: தூத்துக்குடி மாவட்டம்.
5: தூத்துக்குடி மாவட்டம், அருமை. சரிங்க, உங்களுக்கு நான் முதல் வினா கேட்கலாங்களா? கேளுங்க அப்படின்றீங்க. சரிங்க, தமிழ் திரை உலகில் முத்தையா என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்?
9: தெளிவா கேட்கல.
5: அதாவது தமிழ் திரைப்பட உலகில் முத்தையா என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? தெரியலீங்களா? தொடர்ந்து கேளுங்க. மிகவும் எளிமையானவர், அனைவரும் அறிந்தவர் தான் அவரு. நான் நிகழ்ச்சியோட நிறைவுல சொல்றேன். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
10: ராஜா பேசுறியா? பாப்பாரப்பட்டிலிருந்து.
5: பாப்பாரப்பட்டியிலிருந்து ராஜா. சரிங்க, உங்களுக்கு உண்டான வசனம் ஒண்ணு கொடுத்துடலாங்களா? சரிங்க.
11: இந்த உலகத்துல லவ் பண்றவங்க தைரியமா இருக்கிறது, நண்பர்கள் இருக்காங்க, அவங்க நம்மள சேர்த்து வைப்பாங்கன்ற நம்பிக்கையில தான்டா.
5: கேட்டீங்களா? எந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது?
10: அப்பா இல்லைன்னா அப்பா படம்.
5: என்ன என்னங்க?
10: அப்பா படம் இல்லைன்னா
5: பேசுறாரு. நல்லா யோசனை பண்ணி வாருங்க. சமுத்திரக்கணி வயசான்ட்டு, சமுத்திரக்கணியோட நண்பர் சசிகுமாரோட வயசு. நன்றி. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.

0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம் சார், நான் தர்மபுரி மாவட்டத்துல இருந்து ஈபி மோட்டோல இருந்து ரேவதி பேசுறேன்.
0: சரிங்க ரேவதிமா, உங்களுக்கு உண்டான ஒரு இசை கீற்று கொடுக்கறேன், கேளுங்க.
1: கொடுங்க சார்.

0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? நன்றிமா. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
4: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
3: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
6: SSS தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
7: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
8: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
9: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE, கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

0: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: 8:20. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமா என்ற பொருளில் இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். சரிங்க இளங்கோவன், உங்களுக்கு நான் முதல் நகைச்சுவை வசனம் கொடுத்துடலாங்களாம்.
5: சாதா காக்காய சொன்னா அண்டங்காக்காய்க்கு கோபம் வர்றத பாரு.
3: கேட்டீங்களா? இது எந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற நகைச்சுவை காட்சி?
4: சூரியனியா?
3: இல்லைங்க. தவறான பதில், நன்றி. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
6: வணக்கம்.
3: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
6: யாருங்க?
3: மதுரையில இருந்து பேசுறீங்க. சரிங்கம்மா, உங்களுக்கு முதல் இசை கேட்டு கேளுங்க.

0: கேட்டீங்களா?
1: இது
0: எந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலுங்க? முதலடிதான் பாடினது, முதலடி தாங்க. மாதுளங்கனியம் தான் தொடங்கும் அந்த பாடல். நன்றி விஸ்வலதா, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க? வணக்கம்.
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சரிங்க பாபு, உங்களுக்கு முதல் இசைக்கிட்டு கொடுத்துடலாங்களா?
2: கொடுங்க
0: சார். கேட்டீங்களா?
2: ஆமா சார்.
0: இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது புதுமுகங்கள் தான் நிறைய நடிச்சிருக்காங்க. சமுத்திரக்கனி நடிச்சிருக்காரு இந்த படத்துல.
2: சமுத்திர

0: ஒரு பள்ளியை மையமாக வைத்திருந்த திரைப்படம். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். சரிங்க, உங்களுக்கு முதல் வசனம் கொடுத்துடலாங்களா? மற்றொரு திரைப்படம் இது. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்
1: ஐயா. நல்லம்பள்ளி கார்த்திகேயாவுக்கும் நேயர்களுக்கும் அனைவரும் இனியவரும் இரவு வணக்கங்கய்யா.
0: வணக்கம்.
1: வணக்கங்கய்யா. ஐயா நல்லா இருக்கிறீங்களா?
0: அருமையா இருக்கீங்க. உங்க பெயர் சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஐயா மேச்சேரி வெள்ளார் சுப்பிரமணியா.
0: சரிங்க சுப்பிரமணியா, உங்களுக்கு நான் முதல் வினா கேட்டுலாங்களா? தயாரா இருக்கீங்களா?
1: ஐயா இதை ஒழிக்கிட்டு கூட போடுங்க ஐயா, எங்க உங்களுக்கு என்ன வேணும் அது போடுங்க ஐயா.
0: சரிங்க, அப்போ உங்களுக்கு ஒழிக்கிட்டு நீங்க ஆசைப்பட்டு கேக்குறீங்க, சரி உங்களுக்காக கொடுக்குறேன். கேளுங்க, மிகவும் எளிமையானதை
1: கொடுக்குறேன்.
2: மல்லிகை மட்டு மனசத்தட்டு இழுக்குதடி மானி வளையல் மெட்டு வயசத்தட்டு.
0: கேட்டீங்களா?
1: கேட்டுங்க.
0: இந்த பாடல் காட்சியில் நடித்த நடிகையின் பெயர் என்ன? சரிங்க, இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: ஐயா ஜோடிங்கய்யா.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: என் மனதை மணக்கும் மகத்தான பண்பலைக்கு மூர்த்தி.
0: பிரமாதம், கவிதை கவிதை அப்படின்னு கூட சொல்லலாம். சரி,
3: கவிதை சொன்ன சார் என் பண்பலையை இணைக்குது.
0: அப்படிங்களா?
3: ஆமாங்க சார்.
0: சரிங்க, உங்களுக்கு கூட முதல் வினா கேட்டலாங்களா?
3: கொடுங்க சார், ஏதோ ஒண்ணு கொடுங்க.
4: பிரமாதம், கவிதை கவிதை
0: அப்படி கூட சொல்லலாம் நம்ம. சரி, உங்களுக்கு கூட முதல் வினா, சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பாரம் சுமக்கும் தொழிலாளியாக பணிபுரிந்த நடிகர் யார்? ரயில்வே ஸ்டேஷன்ல போர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ரயில்வே ஸ்டேஷன்ல.
3: ஆமாங்க சார்.
0: அந்த வேலை ஒரு நடிகர் செஞ்சிருக்கார் ஆரம்ப காலத்துல, மிகவும் பிரபலமானவர்.
3: எம்ஜிஆர் சார்.
0: இல்லைங்க, கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. ஆனா மற்றும் ஒரு பதில். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
5: பாலச்சந்தர்.
0: சரிங்க பாலச்சந்தர், உங்களுக்கு முதல் இசைக்கிட்டு கேளுங்க.
5: கேட்டீங்களா?
0: ஏதாவது ஒரு குழு கொடுக்க முடியுமான்னு கேக்குறீங்க. சரிங்க, இந்த பாடல் காட்சி, அதாவது இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? நீங்க ஒரு குழு கேட்டதுனால நாங்க மேக்சிமம் குழு கொடுக்கறது இல்ல. இப்ப நம்ம அந்த சூதாட்டம் ஆடுவோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் ஒரு பெயர் பயன்படுத்துவோங்க, அந்த பெயர் தான் இந்த திரைப்படத்தின் பெயர். இல்லைங்க, அந்த ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்லுவாங்க நம்ம சூதாட்டம் ஆடுறவங்கள. நன்றி, தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம்.
6: நான்
0: தர்மபுரி
7: மாவட்டம் உறவுகள் கூடும் கிளிக்கோடு.
0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
6: தெய்வம்.
0: தெய்வமா? கொஞ்சம் என்ன பேருங்க? சைவம். தெய்வம் அப்படின்னு சொன்னீங்க, பரவாயில்ல. ஆனா சைவம், சைவம் என்பது மிகவும் சரியான பதில். சரி, உங்களுக்கு இரண்டாவது வசனம் கொடுத்துடலாங்களா?
6: கொடுங்க.
0: சரிங்க.
8: சொல்லுப்பா,

0: என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி
1: கேட்டிங்களா?
2: கேட்டேன்.
1: இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது?
2: வெற்றி
1: கொடிகட்டு என்பதும் மிகவும் சரியான பதில். சரி, உங்களுக்கு உண்டான மூன்றாவது வினா கேட்க போறேன், சரிங்களா? இந்த மூன்றாவது வினாவும் நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய பாடல் பரிசு பாடலா தருவாங்க, சரிங்களா? சரி, தமிழ் திரையுலகில் நவரச திலகம் என்று அழைக்கப்பட்ட நடிகர் யார்? நவரச திலகம்னு ஒருத்தருக்கு பட்ட பெயர் இருக்கு, அது எந்த நடிகர்? சரிங்க, நன்றி, நல்ல முயற்சி பண்ணீங்க. உங்க பெயர் என்ன
2: சொன்னீங்க?
1: பிரணயா. இரண்டு வினாக்களுக்கு சரியா பதில் சொன்னீங்க, நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, அவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கும் முன்

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99.
6: 8:34 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமா என்ற பொருளில் இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
7: வணக்கம். இரவு வணக்கம் ஐயா.
6: வணக்கம். சொல்பவர்
7: கவிப்பியா?
6: நாமக்கல். நாமக்கல் கவிப்பிரியா. சரி, உங்களுக்கு இசை கேட்டு கேட்டலாங்களா? கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? பிரியா. இல்லைங்க, தவறான பதில். நல்ல முயற்சி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
8: என்ன
6: திரைப்படத்தில் வந்த நகைச்சுவை காட்சி இது? தவறான பதில். நன்றி. வணக்கம்.
9: வணக்கம்.
6: வணக்கம்.
9: சகோதரருக்கும்
6: மற்றும் நேயர்களுக்கும் இரவு வணக்கம். சொல்பவர் கொளஞ்சிநாதன். உங்களுக்கு நினைக்கிறேன் அழைக்கப்பட்ட நடிகர் யார்
9: தானே?
6: நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
10: வணக்கம்.
6: யார் இங்கிருந்து?
10: காரிமங்கலம் வட்டம்.
6: சரிங்க, உங்களுக்கு உண்டான முதல் வசனம் கேளுங்க.
11: உயிர் மேல ஆசை இருந்தா ஓடி போயிடு, இல்ல உன்னை பீஸ் பீஸா வெட்டிடுவேன்.
6: என்ன திரைப்படம் இது? மெர்சல் அப்படின்றீங்களா? நெருங்கிங்க. நான் தவறான பதில். நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
12: ஐயா வணக்கம். ஐயா
6: வணக்கம். யார் இங்கிருந்து?
12: கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம் கனகநாதன்.

0: சிவசங்கம் கோவில்.
1: சரிங்க, கோவிந்தசாமி. சரி, உங்களுக்கு முதல் பாடல் கேட்குறீங்களா? கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எதுங்க? நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம்.
2: வருகவே வருகவே.
1: வணக்கம். ஹலோ, வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
0: என்ன
1: பெயருங்க உங்களுக்கு?
0: துளசி.
1: துளசி, சரிங்க. உங்களுக்கு வசனம் கேளுங்க.
3: உள்ளடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கி இல்லை, கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ண மூடுனா கனவுல நீதானே.
1: சரி, இந்த வசனம் கேட்டீங்க இல்லைங்களா?
0: பருத்தி வீரம்
1: சார். ஒண்ணு கேள்வியும் கேட்கலையா உங்களே? இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகையின் பெயர் என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு வந்தேன். என்னங்க?
0: பிரியாமணி.
1: பிரியாமணி என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு இரண்டாவது இசை கேட்டு கொடுத்துடலாங்களா? பாடல்
2: கொடுக்கிறேன்.
1: தாமிரபரணி என்பது சரியான பதில். அதில் நடித்த நடிகையின் பெயர் என்ன? பானு. அந்த கதாபாத்திரத்தோட பெயர், அந்த நடிகையின் பெயர் என்ன? திரைப்படத்துல அந்த படத்துல அவங்க பெயர் வந்து பானு தான் வரும். நடிகையின் உண்மையான பெயர் என்னன்னு
0: தெரியுங்களா?
1: நீங்க குழம்பிட்டீங்க. பானு என்பது மிகவும் சரியான பதில் தான். சரி, உங்களுக்கு மூன்றாவது வினா கேட்டுடலாங்களா? இப்படிதான் நாங்க அப்பப்ப கொஞ்சம் குழப்புவோங்க, நீங்க தான் தெளிவா இருக்கணும். பானு என்பது மிகவும் சரியான மூன்றாவது வினா உங்களுக்கு கேட்டுட்டுங்களா?
0: கேளுங்க.
1: மிகவும் எளிமையாக தான் இருக்கும் நினைக்கிறேன். சரிங்களா? அதாவது கமல்ஹாசனுடன் விஜயகாந்த் இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் எது?
0: கமல்ஹாசன்
1: விஜயகாந்த் இரண்டு பேரும் ஒரே ஒரு திரைப்படத்தை தான் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. என்ன திரைப்படம் தெரியுங்களா?
0: மனக்கணக்கு.
1: மனக்கணக்கு ஏதோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறீங்கன்னு மட்டும் தெரியுது எனக்கு. அப்படிங்களா? சரி, அருமை. மூன்று வினாக்களுக்கு சரியா பதில் சொல்லுங்க. என்ன பாடல் கேட்கலாம்? படிக்காதவன்லேருந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேங்களா? சரி, உங்களுக்காக அந்த திரைப்படத்தில் ஒரு இனிய பாடல் கொடுத்துடலாங்களா?
0: சரிங்க சார்.
1: சரிங்க, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இளம் தென்றல் இன்று சினிமா சினிமாவாக

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
4: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் 2648. கால் 9500509984.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இளம் தென்றல் இன்று சினிமா சினிமாவாக இணைப்பில். இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, ஜெயசெல்வையா உங்களுக்கு முதல் வினா கேட்டுலாங்களா?
9: எப்படிங்க?
8: ஓ, அப்படிங்களா?

0: திரைப்படம் பார்த்து நீண்ட நாட்கள். சரி, மிகவும் எளிமையான வினாவை கேட்கிறேன். தமிழ் திரையுலகில் முத்தையா என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்?
1: முத்துராமன்.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: நான் தர்மபுரி மாவட்டம் குறும்பட்டியிலிருந்து அர்ச்சனா பேசுகிறேன்.
0: சரிங்க, முதல் பாடல் கேளுங்க நீங்க.

0: கேட்டீங்களா? இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகையின் பெயர் என்ன?
1: நடிகை.
0: ஆமா, யார பக்கத்துல சொல்லி தராங்க பாருங்க, கேளுங்க, கரெக்டா தான் சொல்றாங்க. பெரியவங்க சொன்னா என்னங்க? ஜெனிலியா. ஏன்னா பக்கத்தில் பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால நீங்க அதை கேட்கலாம். சரிங்களா? சரி, உங்களுக்கு நான் அடுத்த வசனம் கொடுத்துடலாங்களா?
2: ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன?
0: கேட்டீங்களா? இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார்? இல்லைங்க, அதுக்கு முன்னாடி சொன்ன குரல் சொல்லுங்க. அந்த ஓஹோ நானா, அதுக்கு இல்ல,
1: அதுக்கு
0: எம் எஸ் பாஸ்கர். அருமை. சரி, உங்களுக்கு கூட வினா மூன்றாவதா கேட்டுலாங்களா? சரிங்க. 1961 வெளியான ஸ்ரீ வள்ளி திரைப்படத்தில் முருகன் வேடத்தில் அறிமுகமான குழந்தை நட்சத்திரம் யார்?
1: சிவகுமார்.
0: இல்லைங்க, தவறான பதில். நல்ல முயற்சி. முருகன் அப்படின்னு சிவகுமாருக்கு போயிட்டீங்க, கொஞ்சம் மாத்திருக்கலாம் நீங்க. நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: கோகுல் காரிமு.
0: புரியலீங்க,
3: கோகுல்.
0: கோகுல், சரிங்க. கோகுல், உங்களுக்கு வசனம் கேளுங்க.
3: தவறான
0: பதில். நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: நான் பன்னெண்டூர்ல சுகந்தி அன்பழகன் பேசுறேன் சார். நிகழ்ச்சி நல்ல விறுவிறுப்பா போதுங்க சார். வாழ்த்துக்கள்.
0: நன்றிமா. உங்களுக்கு முதல் வசனம் கேக்குறீங்களா?
4: சார், ஈஸியா கேளுங்க சார், நான் அதிகமா படம் பார்க்க.
0: அப்படிங்களா? சரிங்க, பாருங்க, எளிமையாவே குடுக்கறேன்.
5: மாப்பிள்ள மாப்பு
0: கேட்டீங்களா?
4: சந்திரமுகி தான்
0: சார். சந்திரமுகி என்பது மிகவும் சரியான பதில். சரி, இரண்டாவது சரி, உங்களுக்கு இரண்டாவது இசை கேட்டு கொடுக்கறேன், கேளுங்க.
6: அத்தி மரப்பூவிது அருகில் சுத்தி வந்து தாவுது. அத்தி மரப்பூ
0: கேட்டீங்களா?
4: தெரியலீங்களா?
0: நன்றிமா, நல்ல முயற்சி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்
3: சார். வணக்கம் சார். வணக்கம்.
0: அருமையா இருக்கீங்க. உங்களுக்கு முதல்
3: சொல்லுங்க,
0: வசனம் கொடுத்துடலாங்களா? சாங்ஸ் கொடுக்கலான்றீங்களா? சரி, பாருங்க, உங்களுக்கு ஒரு கொடுக்குறேன் பாருங்க.
7: அழகு அவள் கண்ணழகு அவள் போலில்லை ஒரு பேரழகு அழகும் அழகு.
0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எதுங்கய்யா? நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
8: ஹலோ.
0: வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? நடிகை நயன்தாராவின் 75வது திரைப்படம் எது? ஐயோ, அவ்வளவு
8: போயிட்டாங்களான்றீங்களா?
0: அன்னபூரணி என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு இரண்டாவது வினா கேட்டலாங்களாம். ஸ்ரீ வள்ளி திரைப்படத்தில் முருகன் வேடத்தில் அறிமுகமான குழந்தை நட்சத்திரம் யார்?
8: சிவாஜி கணேசன்.
0: தவறான பதில். நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேரம் சந்திக்கும் முன்,
9: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: 8:53 வருக. வணக்கம். வணக்கம்
5: வணக்கம்
4: வணக்கம்.
5: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராமன்.
4: சரிங்க ஜெயராமன், உங்களுக்கு நம்ம தான் லிசிக்கிட்டு இருக்கேளுங்க.

0: கேட்டீங்களா? இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் யார்?
1: புது படம் எனக்கு தெரிதலுங்க ஐயா.
0: அப்படிங்களா, நன்றிங்க. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: ஹலோ சார், குட் ஈவினிங்.
0: வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
2: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு கே சூரிய பிரகாஷ்.
0: சரிங்க சூரிய பிரகாஷ், இந்த வசனத்தை கேளுங்க.
3: பேர் என்ன? வவ்வாலுக்கு விதிமுறைகள் தெரியுமா?
4: டோன்ட் நோ சார்.
3: நான் முனைவர் பட்டம் வாங்கின தமிழ் பேராசிரியர்.
4: ஓ, முனிவரா? பட் ஐ டோன்ட் லைக்.
0: கேட்டிங்களா?
2: கேட்டேன் சார்.
0: இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது?
2: மான் கராத்தே.
0: மான் கராத்தே என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு நான் இரண்டாவது இசை கேட்டு கேளுங்க.
2: ஓகே சார்.
0: இந்த பாடல் காட்சியில் நடித்த நடிகையின் பெயர் என்ன?
2: தெரியாது சார்.
0: நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்

0: நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகள். 1994 ஆண்டின் சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றவர் சரத்குமார், நாட்டாமை திரைப்படத்திற்காக. ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் முருகன் வேடத்தில் அறிமுகமான குழந்தை நட்சத்திரம் விஜயகுமார். கமலஹாசனுடன் விஜயகாந்த் இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் மனக்கணக்கு. 5 முறை சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதினை வென்ற நடிகை ரேவதி. முத்தையா என்ற இயற்பெயர் கொண்டவர் கண்ணதாசன். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பாரம் சுமக்கும் தொழிலாளராக பணிபுரிந்தவர் எம் ஆர் ராதா. எம் கே டி என்று அழைக்கப்பட்ட நடிகர் எம் கே தியாகராஜ பாகவதர். நிறைவுக்கு வருகிறது இளம் தென்றல். தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட்.
1: Good evening. This is Akashvani. I am Anuja Kumar with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi says India's growth story continues to inspire the world as major economies are facing uncertainty. Chairs 11th Governing Council meeting of Niti Aayog in New Delhi. Centre and Governments of Assam and Nagaland ink an MOU for exploration and production of crude oil and natural gas. New Delhi strongly condemns US strikes on oil ship which killed 3 Indian sailors off the coast of Oman. Summons US Charge d'Affaires to lodge protest. In badminton, PV Sindhu and Tanvi Sharma advance to women's singles quarterfinals of Australian Open. And FIFA World Cup 2026 to kick off tonight. Mexico to take on South Africa in the opening encounter at Estadio Azteca in Mexico City. And now the news in detail. Prime Minister Narendra Modi has said when many major economies are facing uncertainty and economic challenges, India's growth story continues to inspire the world. Chairing the 11th Governing Council meeting of Niti Aayog at Rashtrapati Bhavan in New Delhi, he emphasized the need to further strengthen the nation's resolve towards self-reliance and highlighted the importance of adopting and implementing global best practices, particularly in the renewable energy sector. Mr. Modi said, as India progresses towards achieving the vision of Viksit Bharat, the collective responsibility of the center

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:30.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
4: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
5: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசை மலை.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

0: வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமோஷ்கா.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நேரம் 10:00. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்களும் கலந்து கொள்ள நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும் 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாக இது சுகமான ராகங்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி.
3: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி பொருட்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
5: களத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம். இணைப்பில் இணையும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
6: ஐயா வணக்கம்.
5: வணக்கம்.

0: கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் பெரியப்பாரூர் கிராமத்திலிருந்து மாதாப்பன் பேசுறேங்கய்யா.
1: சொல்லுங்க மாதாப்பன், என்ன பாடல் கேட்கலாம்?
0: சூரியகாந்தி வந்து ஒரு பாட்டு கொடுங்கய்யா.
1: சரிங்க, இதோ உங்களுக்காக. நிச்சயமாக இதை வந்து நீ பாடல்

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை

0: வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: மணி 13:00. இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டிக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
6: கிருஷ்ணகிரி மாவட்டம்.
5: சொல்லுங்க துரை, என்ன பாடல் கேட்கலாம்?
6: நல்லவன் வாழ்வான
5: ஒரு பாடல். சரி, உங்களுக்காக ஒரு இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: பத்து மணி 17 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: இந்த சகோதரருக்கு இனிய வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
0: சொல்லுங்க தேன்மொழி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஊட்டி வரை உறவுல இருந்து பூ மாலையில் பொன் மல்லிகை என்ற பாடல் போடுங்கய்யா.
0: சரி, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:22. காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: அன்பு சார், நல்லமில்லை காட்சியம் அவர்கள். வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சொல்பவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் மரசம்பட்டி காவாக்கட்டு தென்னை விவசாயி ஏ முருகன் கலைச்செல்வி சார்.
0: சரிங்க முருகன் ஐயா, சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்?
1: மக்கள் கலைச்சா ஜெய்சங்கர் நடிச்ச படம் சார். படம் வந்து ராஜா வீட்டு பிள்ளை.
0: சரிங்க.
1: அந்த படத்தை வந்து பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டும் விட்டு விடு, பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டும் விட்டு விடு அந்த பாட்டை.
0: சரிங்க, நிச்சயமா இதோ வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:26 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்கள் இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள நீங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயராக இருந்தால், அதுவும் அறிமுக நேயராக இருந்தால், 0343-42-24-40-30 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0343-42-24-40-31 என்ற எண்ணிலும், மேலும் 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: கண்ணிய குரலுக்கு சொந்தக்காரரான கார்த்திகேயனுக்கு இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம் செல்பவர்.
1: ஐயா, நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தட்டலில் இருந்து ஆறுமுகம் பேசுறேன் ஐயா. நலமாங்க ஐயா?
0: அருமையா இருக்குங்க ஐயா. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்
1: ஐயா? பணத்தோட்டம்.
0: சரிங்க.
1: இந்த படத்துல வந்து என்னதான் நடக்கும் நடக்கட்டும் என்ற அப்பவுமே அற்புதமான பாடல் நம்ம அனைத்து நேரம் கொடுங்க ஐயா.
0: சரிங்க, இது வந்து நீ பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:30. இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். சொல்பவர்
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் மருதேரி காமராஜ், எம்எல் முருகேசன் ஐயா.
0: சொல்லுங்க முருகேசன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் லாரி டிரைவர் ராஜா கண்ணையா.
0: சரிங்க.
1: குற்றாலி குடிசையில் இருக்க அந்த பாடல் போடுங்க.
0: சரிங்க, இது வந்து இனிய பாடல்.

போகலாதோ என்னான்னு புரியும். நீ கத்தலெல்லாம் எத்தனையோ கரகம், அது மற்றவங்க கண்ணுக்கு தான் விரதம். நீ கத்தலெல்லாம் எத்தனையோ கரகம், அது மற்றவங்க கண்ணுக்கு தான் விரதம். ஒரு குத்தால கருவி குடிசையில் இருக்கு, குடிக்கத்தான் போறேங்கி. கிளி கொத்தாத பழந்தான் கொத்தோட இருக்கு.

குடிசையில் இருக்கு குளிச்சிட்டு போகும் அம்மா கிளி கொத்தாத பழந்தான்.

0: பத்து மணி 36 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வருக வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேண்டும்?
1: படம் வீர திருமகன்.
0: சரிங்க.
1: பாடல் வந்து வெத்தல போட்ட பத்தினி பொண்ணு சுத்தது முன்னாடி என்ற பாடல்.
0: சரிங்க. இது வந்து நீ பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:40 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் பந்தேரிப்பட்டி பஞ்சாயத்து திப்பம்பட்டி மாதையன், டிசி மாதையன்.
0: சொல்லுங்க மாதையன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: அவன் ஒரு சரித்திரத்துல வணக்கம் பல முறை சொன்னேன் என்ற பாடல் சார்.
0: சரிங்க, இது வந்து நீ பாடல் அனைவரும்.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: ஐயோ வணக்கம்.
0: வணக்கம்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதம்பரி கிராமம், பி சுகுமார்.
0: சொல்லுங்க சுகுமார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் நாளை நமது, பாடல் நீல நயங்களில். இந்த பாடல் கொடுங்கய்யா.
0: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.
2: அதுல உள்ள நெருக்கம் மிஸ்டர் விஜயகுமார் இல்ல இல்லையா?
3: ஓகே, நீங்க ரொம்ப சிரிக்க சிரிக்க பேசுவீங்கன்னு
2: உண்மைதான். பட் பிறர் கேள்வி பண்ணி சிரிக்கிற மாதிரி நான் பேச மாட்டேன்.
3: காதலை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன?
2: காதல் சாப்பாட்டுல சேர்க்க உப்பு மாதிரி, அதிகமானா சாப்பிட முடியாது, குறைஞ்சா சகிக்க முடியாது.
3: பெண்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: பெண்கள் வருமா?
3: கனவு வரும்.
2: அங்க பார்த்தா பதில்.

இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டிக் கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாரு. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க.

0: 10:57 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகுமான ராகங்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: காரியமங்கலம் அடுத்த சீர்கழி கிராமத்திலிருந்து காவேரி கிருஷ்ணன் ஐயா.
0: சொல்லுங்க காவேரி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எங்க தங்கச்சி போன ஜீவாளுக்கு திருமணம் ஐயா.
0: சரிங்க.
1: அதனால வந்து முடிச்சதை முடிப்பவன்ல இருந்து பூமலை தூவி சொல்லுங்கள்.
0: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: நீங்கள் கேட்ட ரிஷித் அந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பெரிய பாறையூர் மாதப்பன், நாகரசம்பட்டி என் எம் துரை, கெங்காவரம் தேன்மொழி, அரசம்பட்டி எஸ் ஐ முருகன், தட்ரஹள்ளி ஆறுமுகம், மருதேரி எம் எல் முருகேசன், பன்னந்தூர் கே ராஜேஸ்வரி, ஏ திப்பம்பட்டி மாதையன், மாதம்பதி வி சுகுமார், மாதம்பதி தணிகாசலம், காரிமங்கலம் காவேரி ஆகியோர் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தார்கள். இணைப்பில் வந்த நேயர்களுக்கும் இணைப்பில் வர முயற்சித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மீண்டும் சுகமான ராகங்கள் கேட்கலாம் நாளை இரவு 10 மணிக்கு. நாளைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் உங்கள் நினைவிற்காக நாளைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் என்றும் உங்கள் இனியவன் நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து நமது மத்திய அரசு மக்கள் பணியில் 12 வருடங்களை நிறைவு செய்வதை ஒட்டிய சிறப்பு தொடர் டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani. The news read by R.S. Raghu. Prime Minister Narendra Modi has said when many major economies are facing uncertainty and economic challenges, India's growth story continues to inspire the world. Chairing the 11th Governing Council meeting of Niti Aayog at Rashtrapati Bhavan in New Delhi, he emphasized the need to further strengthen the nation's resolve towards self-reliance and highlighted the importance of adopting and implementing global best practices, particularly in the renewable energy sector. Mr. Modi said, as India progresses towards achieving the vision of Vikasit Bharat, the collective responsibility of the centre and states becomes even greater. The Prime Minister urged states to focus on one district, one product initiatives and developed export-oriented strategies around it. He also identified defence manufacturing as an emerging sector where India is establishing a distinct identity and encouraged the states to formulate policies to leverage the opportunities arising from its growth. The theme of this year's meeting is Inclusive Human Development for Viksit Bharat at 2047. Briefing media after the conclusion of the Governing Council meeting, Niti Aayog Vice Chairperson Ashok Kumar Lahiri said the theme covers all aspects of life, including education, health and employment.
2: The topic for the Governing Council meeting was Inclusive Human Development for Vikasit Bharat 2047. And it was about details. The states talked about what they're doing. Inclusive Human Development covers all the 4 stages of life, from childhood to youth to working life to old age. A skilled population is the key to success.
1: A tripartite memorandum of understanding MOU was signed between the centre and the governments of Assam and Nagaland for exploration and production of crude oil and natural gas along the Assam-Nagaland border. The MOU was signed in New Delhi in the presence of Union Home Minister Amit Shah, Assam Chief Minister Himanta Biswa Sarma and Nagaland Chief Minister Naifiu Rio. Speaking on the occasion, Mr. Shah termed it as a historic moment, as this initiative will enhance the prospects of oil and natural gas exploration and opens up possibilities for mineral mining as well. India strongly condemned the recent attack on Palau-flagged tanker MT Setebalo off the coast of Oman, in which 3 Indian nationals lost their lives. Addressing an inter-ministerial media briefing in New Delhi, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that in this regard, the government has lodged a strong protest by summoning the U.S. Charged Affairs. Mr. Jaiswal noted that the continuing attacks on shipping in the region are deeply worrisome and linked to the ongoing

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் உறங்கும் முன் ஓர் சிந்தனை. நல்ல குடும்பத்தை போன்று வேறில்லை, ஒழுக்கமிக்க பெற்றோர்களைப் போன்ற ஆசிரியர்களும் இல்லை. நல்ல குடும்பத்தை போன்று வேறில்லை, ஒழுக்கமிக்க பெற்றோர்களைப் போன்ற ஆசிரியர்களும் இல்லை. உறங்கும் முன் ஓர் சிந்தனை கேட்டீர்கள். இனி தொடர்ந்து கேட்கலாம் உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளை வளம் வரும் நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. நாளைய மழலையாக நம்மோடு சி யக்ஷனா ஸ்ரீ. காலை 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் காந்தி அஞ்சலி. தர்மபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம். தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். இனிது இனிது ஆகியன கேட்கலாம். நாளை காலை 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சரல், 8 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல். 8:30 தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். நாளை காலை 8:45 சரமரோக நிவாரணி செய்வாள் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமுது. 9:05 வானொலியில் வசந்தம். 10:00 மத்தூர் கலைமகால் கலலையா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 அருள் தரும் ஆலயங்கள், ராமநாதபுரம் உத்தரகோசமங்கை திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை முற்பகல் 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 12:00 உங்கள் களம் சிற்றூரில் சிறுபொழுது. 1:00 நேயர் விருப்பம். 1:30 தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் தொடர் வருமானம் தரும் கோவக்காய் சாகுபடி பற்றி செங்கல்பட்டு மாவட்டம் அனுமந்தபுரம் டி சுந்தரவடிவேல் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 இலக்கியம் பேசுவோம். 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தர்மபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 பாட்டுதான். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ். தர்மபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் பாக்கு மட்டை தட்டுகள் தயாரிப்புகள், வெட்டிவேர் சோற்று கற்றாழை தயாரிப்பு குறித்து ICO கிரீன் யூனிட் பவுண்டேஷன் திட்ட இயக்குனர் செஸ்கே பாபு அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளம் தென்றல் சொல்லோடு விளையாடு. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். நாளைய நிகழ்ச்சியில் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DDH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.